0: வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் கலாத்தியர் 5:13-18 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே ஒருவன் இரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் விசுவாசித்தால் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் இரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் போது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்கள் ஆகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 5:19-23 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி வரை நம்முடன் இருக்குமா? தேவனுடைய ராஜ்யத்தை யார் யார் சுதந்திரிப்பதில்லை? உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் எவை எவை? சமயம் தொடர்பான பாவங்கள் எவை எவை? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே நாம் அப்போஸ்தலனாய் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தை கற்று வருகிறோம். அங்கே ஒருவன் இரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதும், அதோடு கூட இன்னும் சில காரியங்களை செய்தால்தான் இரட்சிப்பு என்று யாராவது சொல்வார்கள் என்றால் அது சிலுவையின் மகிமையை குறைப்பதாகும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வாழ்க்கையிலே இடம் கொடுக்கும் பொழுது நாம் கிருபையிலிருந்து விழுந்தவர்களாகிறோம். தொடர்ந்து உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை விவரிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் நம்முடைய பழைய சுபாவம் நம்மோடு தான் இருக்கும். இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு புதிய ஒரு சுபாவத்தையும் கொடுக்கிறார். இந்த புதிய சுபாவம் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டும் அவரை போற்றி பாடிக்கொண்டும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, எந்த காரியத்தை செய்தாலும் சிறிய காரியத்திலும் பெரிய காரியத்திலும் தேவனுக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், நம்முடைய பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதி பரியந்தமும் நம்மோடுதான் இருக்கும். இதை குறித்து அவர் சொல்லும் பொழுதுதான், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று கூறியிருக்கிறார். மாம்சத்தின் எல்லா விருப்பங்களும் பாவமானவை அல்ல, ஆனால் அது நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கும் கொடுக்காமல் நம்மை தடை பண்ண வாய்ப்பு இருக்கிறது. எனவேதான் பரிசுத்த ஆவியானவராலே நாம் வழி நடத்தப்படுவது சிறந்தது என்று கூறுகிறார். பரிசுத்த ஆவினாலே நாம் நடத்தப்படுவதற்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. இதை குறித்து சொல்லும் பொழுதுதான் மாம்சத்தின் கிரியைகள் எவை என்ற ஒரு பட்டியலை கொடுத்தார். வாசிக்கிறேன், கலாத்தியர் 5:19-21 வரை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். மாம்சத்தின் கிரியைகளிலே உணர்ச்சி தொடர்பானவை, சமயத்திற்கு விரோதமான பாவம், சமுதாயத்திற்கு விரோதமான பாவம், தனி மனிதனுடைய பாவங்கள் என்று நாம் வெவ்வேறாக பிரிக்கலாம். 19 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்கள் எல்லாமே உணர்ச்சி தொடர்பான பாவங்கள். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். தொடர்ந்து சமயம் தொடர்பான பாவங்களை அவர் சொல்லும் பொழுது

விக்கிரக ஆராதனை என்று சொல்கிறார். இப்படி சொல்லும் பொழுது இது தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளும் எந்த பொருளாகவோ எந்த ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகிவிடுகிறது, சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகிவிடுகிறது, இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கும் ஒரு வாகனமோ ஒரு வீடோ கூட விக்கிரகமாக வாய்ப்பு இருக்கிறது. இது மாம்சத்தின் கிரியை. மேலும் பில்லி சூன்யம் என்று சொல்லியிருக்கிறார். இந்நாட்களிலே பற்பல விதமான பில்லி சூன்ய பழக்க வழக்கங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பில்லி சூன்ய காரியங்கள் பொதுவாக பிசாசோடு தொடர்புடையதாய் செய்யப்படும் கிரியைகள். இது தேவனுக்கு விரோதமான பகை. அது மட்டுமல்ல, போதைப் பொருட்களும் சில சமய சடங்குகள் தொடர்பாக பயன்படுத்தப்படுகிறது. இதுவும் ஒரு வகையான பிசாசின் கிரியையே. மேலும் பகைகள் விரோதங்கள் என்று வாசிக்கிறோம். கிரேக்க தேசத்திலே இப்படி விரோதங்களை செய்யும் தெய்வமே ஒரு தெய்வம் இருப்பதாக ஜனங்கள் வழிபட்டு வந்தார்கள். தொடர்ந்து சமுதாய பாவங்களை நாம் பார்க்கிறோம். அதுதான் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். மேலும் 21 வசனத்திலே தனிப்பட்ட மனிதனின் பாவங்களை குறித்தும் கூறியிருக்கிறார். பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒரு சகோதரனை நியாயமின்றி பகைத்தாலே அது கொலைக்கு சமானம் என்று கூறுகிறார். மேலும் இந்த வசனத்திலே பவுல் சொல்லும் பொழுது இந்த பட்டியலின் முடிவிலே முதலானவைகளே என்கிறார். அப்படியென்றால் இன்னமும் இந்த அட்டவணையிலே சேர்க்கக்கூடிய பல பாவங்களும் உண்டு என்பதை இது குறிக்கிறது. மட்டுமல்ல, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றும் கூறியிருக்கிறார். இங்கே செய்கிறவர்கள் என்னும் வார்த்தைக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்கள் என்று பொருளாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனம் திரும்பிய மைந்தனின் ஓமையை கூறினார். அவன் பன்றி கூட்டிற்கு சென்றது உண்மைதான், ஆனால் அவன் அங்கேயே தங்கிவிடவில்லை. பன்றிகள் மட்டுமே தொடர்ந்து பன்றி கூட்டிலே தங்கியிருக்கும். ஒரு குமாரன் அங்கே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அங்கிருந்து அவன் வெளியேறும் வரை அவனுக்கு சமாதானம் இல்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் மிக ஆபத்தான நிலைமையிலே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை அல்ல என்பதைத்தான் இது காட்டுகிறது. மாம்சத்தின் கிரியைகளை பட்டியலிட்ட பவுல் இப்பொழுது ஆவியின் கனிகளை குறித்து விவரிக்கிறார். இந்த இடத்திலே முக்கியமான ஒரு சத்தியத்தை கவனிக்க வேண்டும். பாவங்களை குறித்து சொல்லும் பொழுது அது மாம்சத்தின் கிரியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை என்று சொல்லும் பொழுது மனிதன் முயற்சி எடுத்து செயல்படுத்துகிறான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது ஆவியின் கனி என்கிறார். மாம்சத்தின் கிரியை நம்முடைய செயல்களினாலே வருவது. 10 கற்பனைகள் மாம்சத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆவியின் கனியை உண்டு பண்ணுகிறதாய் இருக்க வேண்டும். வாசிக்கிறேன் கலாத்தியர் 5:22-23 வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இயேசு கிறிஸ்துவும் ஆவியின் கனிகளை குறித்து யோவான் 15 கூறியிருக்கிறார். அவராலே அல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை கூறியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும், அதிக கனிகளை கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளையும் நாம் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 13 விதைக்கிறவனுடைய ஓமையை பார்க்கிறோம். அந்த ஓமையிலே 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கான விளைச்சலை குறித்து அவர் பேசுகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனிகளை கொடுக்கும்படியாய் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவர் வாழ்கிறார். நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை, அவர் உங்கள் மூலமாக வாழ நீங்கள் அனுமதி கொடுங்கள். எந்த ஒரு விசுவாசியும் தன்னுடைய சொந்த பலத்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. பழைய சுபாவம் ஆவியின் கனியை பிறப்பிக்காது. ரோமர் 7:18 வசனத்திலே புதிய சுபாவத்திற்கு ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய வல்லமை இல்லை என்பதை பவுல் தெளிவாய் கூறியிருக்கிறார். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 7:18 வசனம். அது எப்படி எனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன்.
நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே இதுதான் பிரச்சனை. நான் அதை செய்ய முடியவில்லையே, இதை செய்ய முடியவில்லையே என்று எண்ணலாம். நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? அது நீங்களே செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனியை உண்டு பண்ண நாம் எப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுக்கப் போகிறோம்? கனி கொடுப்பது என்னும் சத்தியம் மிக அற்புதமான ஒன்று. பிரியமானவர்களே, தோட்டம் துறவுகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் மரங்கள் தான் கனி கொடுக்கின்றன என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் ஒவ்வொரு மரம் கனி கொடுக்கிறது. அந்த மரமும் சொந்த முயற்சியினாலே கனி கொடுக்கிறதில்லை. கிளைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசி நம்முடைய தோட்டக்காரருக்கு இந்த முறை நாம் நன்றாக அநேக கனிகளை கொடுக்கும்படியாய் சேர்ந்து உழைப்போம் என்று பேசுகிறதில்லை. அந்த கிளைகள் அப்படி என்றால் என்ன செய்கிறது? சூரிய ஒளி நன்றாக படும்படியாக, மழைநீர் தங்கள் மேல் படும்படியாக இலையை விரித்து காத்திருக்கிறது. பூக்கள் வருகின்றன, சிறிய பிஞ்சு காய்கள் வருகிறது, அது முதிர்ச்சி பெறுகிறது, பின்னர் பழுக்கிறது. மற்றொரு காரியத்தை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். மரக்கிளைகள் மரத்தின் முக்கியமான பகுதியை விட்டு பிரிக்கப்படுகிறதில்லை. மரத்தை விட்டு இறங்கி பல இடங்களிலே அது அலைந்து திரிகிறதில்லை. யோவான் 15:4 கவனியுங்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நம்மை ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், ஆனால் பலிபீடம் சூடாகும் பொழுது தவண்டு ஓடிவிடுகிறோம். நாம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் புரிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த கனி கொடுத்தலை குறித்த இந்த அடிப்படையை பவுல் பயன்படுத்தியிருக்கிறார். ஒப்புக் கொடுப்பதனாலேதான் கனி உண்டாகிறது. பவுல் உலகத்தை குறித்தோ உலக மக்களை குறித்தோ பேசவில்லை. நம்மிலே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு பூரணமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் கனியை உண்டாக்க விரும்புகிறார். எனவேதான் அது ஆவியின் கனி என்று அழைக்கப்படுகிறது. கவனித்தீர்களா? ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம். இதில் எதுவுமே பன்மையிலே சொல்லப்படவில்லை. பல குணநலன்களை குறித்து சொல்லிவிட்டு ஆவியின் கனிகள் என்று சொல்லவில்லையே என்று நீங்கள் சிந்தித்திருக்கலாம். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்றால் அன்புதான் கனி, அதன் விளைவுகள் தான் மற்ற காரியங்கள். அன்பே அடிப்படை காரியம். அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது யாரை குறித்தும் கோபம், எரிச்சல், பொறாமை நம்மிலே காணப்பட முடியாது. எனவே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறோம். 1 Corinthians 13 பவுல் சொல்லும் பொழுது நாம் அன்பற்றவர்களாக இருப்போம் என்றால் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளத்தைப் போலவும் இருப்போம் என்கிறார். ஆவியின் வரங்களின் வரிசையிலே அன்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரம் செயல்படுத்தப்பட முடியாது. தேவன் கொடுக்கும் எந்த ஒரு வரத்தையும் ஆவியின் துணையில்லாமல் செயல்படுத்த முடியாது. அன்பு மிக மிக பிரதானமான ஒன்று. தொடர்ந்து 1 Corinthians 13 பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, உங்கள் சரீரத்தை சுட்டரிக்கப்பட நீங்கள் கொடுத்தாலும், உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கொடுத்து விட்டாலும், உங்களிடத்திலே அன்பு இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லை என்கிறார். பவுல் இங்கே சொல்லியிருக்கிற சத்தியத்தின் ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் 1 Corinthians 13 அன்பு தனக்கான காரியங்களை நாடாது என்று வாஞ்சிக்கிறோம். அன்பு எப்பொழுதுமே மற்றும் ஒருவருக்கு நன்மை செய்கிறதா இருக்கிறது. வரம் திருச்சபையிலே பயன்படுத்தப்பட வேண்டும். அப்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தப்படும் பொழுது அது எல்லா விசுவாசிகளுக்கும் முன்னதாக ஒரு சாட்சியாய் இருக்கிறது.

0: என்னுடைய சரீரத்தின் மற்ற பகுதிக்கு பயன் உண்டாகும்படியாக கண் தனது பணியை செய்கிறது. என்னுடைய சரீரத்தை சரியான பாதையிலே அது வழி நடத்துகிறது. அவை மிக முக்கியமானவை. நம்முடைய கண் கால்களை பார்த்து நாங்கள் சுற்றி பார்க்க விரும்புகிறோம். கால்கள் வலிக்கும், எனவே சற்று நேரம் உன்னை நாங்கள் விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்று சொல்வோமா? ஒருபொழுதும் அப்படி செய்யாதே. ஆவியின் கனி இல்லாமல் எந்த ஒரு வரமும் பயன்படுத்தப்பட முடியாது. கனி என்ன? அதுதான் அன்பு. இப்படிப்பட்ட அன்பை குறித்து தான் யோவான் 15 அதிகாரத்திலே இயேசு கூறியிருக்கிறார். ஆவியின் கனியாகிய அன்பு. அன்பு ஒரு கனி, மற்ற காரியங்கள் அதன் விளைவாக வரும் ருசிகள். கவனியங்கள், மீண்டும் கலாத்தியர் 5:22-23 அவசரங்களை வாசிக்கிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 23 வசனத்தின் இறுதியிலே இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிரமாணமும் அன்பை உண்டு பண்ணுகிறதில்லை. இந்த ஆவியின் கனியின் வரிசையிலே நாம் பார்க்கிற எந்த குணநலனையும் நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் உருவாக்க முடியாது. எப்பொழுதாவது நீங்களே சாந்தமுள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்திருக்கிறீர்களா? அப்படி முயற்சி செய்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த தாழ்மையை குறித்து பெருமை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அப்பொழுது உங்கள் சாந்தத்தையும் உங்கள் மனத்தாழ்மையையுமே நீங்கள் இழந்து நிற்கிறீர்கள். ஆவியின் கனியை இன்னும் சற்றே நாம் கூர்ந்து கவனிப்போம். இதுதான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய மனிதர் ஒருவர் தன்னுடைய திருச்சபை மக்களை பார்த்து, உங்களை நான் நியாயம் தீர்க்கப் போகிறதில்லை, ஆனால் நான் ஒரு கனிகள் கண்காணிப்பாளராயிருக்கிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட கனியை கொடுக்கிறீர்கள் என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி மற்றவர்கள் காணக்கூடியதாயிருக்கிறதா? மற்றவர்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தில் எப்பொழுதும் எரிச்சல் தெரிகிறதா? அல்லது நம்முடைய வார்த்தையிலே எப்பொழுதும் கோபமும் தூஷணமும் வருகிறதா? நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பினதாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, உணர்ச்சி தொடர்பான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால் அன்பு என்றால் என்ன என்பதை நீங்கள் அறியவில்லை. இன்றைக்கு பல இளைஞர்கள் உணர்ச்சி தொடர்பான பல காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். பாலியலை குறித்து பல காரியங்களை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியாது. அன்பு ஆவியின் கனி. மனைவியின் மேலே கணவனுக்கு தேவனே அன்பை கொடுக்கிறார். அதுபோலவே ஒரு மனைவிக்கும் ஒரு கணவன் மேலே உண்மையான அன்பை கொடுக்கிறார். உண்மையாக தூய ஆவியானவரை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்களைப் போல எந்த இருவருடைய அன்பும் இருக்க முடியாது. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய திருச்சபைகளிலேயும் காணப்படும் என்றால் நாம் வெளியே போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியதில்லை. இந்த அன்பை பார்க்கிற மக்களே, இந்த அன்பு உலகத்திலே வேறு எங்கும் இல்லையே என்று திருச்சபையை நோக்கி ஓடி வருவார்கள். அன்பிலே தேவனை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். எனவேதான் யோவான் 17:21 வசனத்திலே இயேசு ஜெபிக்கும் பொழுதும், அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஜெபிக்கிறார். ஊழியர் ஒருவர் தான் திருமணம் செய்ய போகிற பெண்ணிடத்திலே தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது, நான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன், கர்த்தருடைய வசனத்தையே நான் போதிப்பேன், ஒருவேளை ஒரு திருச்சபை மக்கள் என்னை வெளியேற்றிவிட்டாலும் நீ ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, எந்த ஒரு நிலைமையிலேயும் நான் முழுமையாக உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்வேன் என்று கூறினாளாம். அது மட்டுமல்ல, அதே போதகர் தன்னுடைய சிறிய மகளை இழக்க கொடுத்த பொழுது அந்த மரண செய்தியை கூட வைத்தியர் தனது மனைவியிடத்திலே கூறாமல் தானே கூறுவேன் என்று சொல்லி அவர்களிடத்திலே அதை பகிர்ந்து கொண்டு இருவருமாய் அழுது கரம் பற்றி தேவனிடத்திலே அதை குறித்து ஜெபித்து அன்பின் ஆழங்களையும் அகலத்தையும் உணர்ந்தோம் என்று எழுதியிருக்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய முதல் கனி சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். இன்றைக்கு உலகத்து மக்கள் சந்தோஷம் என்று எண்ணுகிற எத்தனையோ காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆவியின் கனியை பெற்றுக் கொள்கிற நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு மேலான அர்த்தமுள்ள சந்தோஷங்கள் இருக்க வேண்டும். உலகத்து மக்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செல்கிற இடங்களுக்கு உற்சாகமாக செல்லலாம். ஆனால் அங்கேயிருந்து திரும்ப வரும்பொழுது அதே சந்தோஷம் இல்லை. யோவான் தனது நிருபத்தில் எழுதும்பொழுது 1 யோவான் 4:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் என்கிறார். அப்போஸ்தலாய் பவுலும் பிலிப்பி சபையாருக்கு எழுதும்பொழுது சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சந்தோஷத்திலே நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒரு விசுவாசியாக அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷ வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி இல்லை என்றால் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும் காரியம் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். 3வது கனி சமாதானம். இது தேவனுடைய சமாதானம். எந்த ஒரு சமயமும் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டுமே உள்ளத்தின் ஆழத்திலே இந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம் என்பதை உணரும் பொழுது இந்த சமாதானம் நமக்குள்ளே வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று பவுல் ரோமர் 5:1 கூறியிருக்கிறார். இன்னும் சில கனிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். நீடிய பொறுமை உங்களிடத்திலே உண்டா? நீடிய பொறுமை என்பது ஆங்கில வேத புத்தகத்திலே லாங் சஃபரிங் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆம், தொடர்ந்து வேதனையின் மத்திலே இருப்பது. ஆனாலும் அது நம்முடைய சந்தோஷத்தையோ நம்முடைய சமாதானத்தையோ கெடுக்கிறதில்லை. நம்மிலே சிலருடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் மிக அதிகமாக இந்த பகுதியிலே நமக்கு உதவி செய்ய வேண்டியதாயிருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நாம் விசுவாசத்திற்குரியவர்களாய் நடந்து கொள்வதை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருப்பீர்கள், விசுவாசிக்கத்தக்கவர்களாயிருப்பீர்கள். திருமணமான ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள், உங்கள் கணவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருப்பீர்கள். நீங்கள் ஒரு தொழிலாளியாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் வேலையிலே உங்கள் எஜமானனுக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். திருச்சபை அங்கத்தினராய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் செல்லும் திருச்சபைக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் நம்பத்தக்க ஒருவராக, விசுவாசமுள்ள ஒருவராக, உண்மை உள்ள ஒருவராக இருப்பீர்கள். தொடர்ந்து வருவதுதான் சாந்தம் என்பது. சாந்தமாயிருப்பது என்றால் கோழையாயிருப்பது என்பது பொருள் அல்ல. வேத புத்தகத்திலே சாந்தமாயிருந்த இருவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 மோசே, மற்றொன்று இயேசு கிறிஸ்து. மலையிலிருந்து இறங்கி வந்தபொழுது மோசே அப்படி சாந்தமாக இல்லையே, பொன் கன்றுக்குட்டி வணக்கத்தை பார்த்த அவர் தேவன் கொடுத்த கற்பலகைகளை தூக்கி எரிந்து உடைத்து விட்டார் என்று சொல்லலாம். ஆனால் பிரியமானவர்களே, அது பாவத்தை குறித்து அவருக்கு இருந்த கோபம். ஆனால் உண்மையில் அவர் சாந்தமுள்ளவர். காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் தேவாலயத்தை விட்டு துரத்திய பொழுது இயேசு சாந்தமுள்ளவராக இருந்தாரா என்று நீங்கள் கேட்கலாம். சாந்தமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய சித்தத்திற்கு உங்களுடைய சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அடுத்ததாக இச்சையடக்கம் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று அநேகருக்கு தேவையான ஒரு கனி இந்த இச்சையடக்கம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் ஆவியின் கனியை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இந்த இரண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே எது அதிகமாக காணப்படுகிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போமா? மாம்சத்தின் கிரியைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்றால் இன்னமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் ஒப்புக் கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொள்வோமாக. கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம் என்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாக இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஆவியின் கனி கொடுக்க நாமே முயற்சி செய்வோம் என்றாலும் அது நம்மால் முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிலே வாசமணுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் திறந்து கொடுக்கிறோமோ, அவர் நம்முடைய இருதயத்திலே பேசும் காரியங்களுக்கு அவ்வப்பொழுது கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் ஆவியின் கனியிலே வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலே சற்று நேரம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகின்றனவா அல்லது ஆவியின் கனி காணப்படுகிறதா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் இன்றே நம்மை தாழ்த்தி பூரணமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்வோமா? நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த ஆவியின் கனி உண்டாக முடியாமல் தடையாயிருப்பது என்ன என்ற காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்போம். அதை அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுப்போம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆவியின் கனி இல்லாமல் ஆவியின் வரத்தை செயல்படுத்த முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ சரி, ஆப்ஷன் பி தவறு.
2: இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள்.
3: அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? சிலருடைய வாழ்க்கையிலே பணம் விக்கிரகமாகி விடுகிறது. சிலருக்கு அவர்களுடைய வேலை விக்கிரகமாகி விடுகிறது. இன்னும் சிலருக்கு அவர்கள் நேசிக்கிற வாகனமோ அல்லது வீடோ விக்கிரகமாகி விடுகிறது. இதுதான் மாம்சத்தின் கிரியே. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கனியை விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார். நாம் கனி கொடுக்க வேண்டும். அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. மாம்சத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக காணப்படுகிறது என்றால், இன்னும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தொடர்ந்து நீங்களும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவராக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் மிக ஆபத்தான ஒரு நிலைமையிலேயே இருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
4: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கொலோசெயர் 3:24.

கூட்டத்தில் நன்றின்னு சொல்ல போகிறோம். காலைதோறும் அவருடைய கிருபை உங்களுக்காக எனக்காக புதிதாகவே இருக்கிறது. அந்த புது கிருபையால் ஒவ்வொரு நாளும் அவரே உங்களையும் என்னையும் அலங்கரிக்கிறார், அலங்கரிக்கிறார். அப்பா எந்த சூழ்நிலையிலும், அப்பா எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்காக வாழ எங்களை தெரிந்து கொண்ட அன்பை நினைத்து

கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. We are more than a conquerors. We are more than a conqueror. We are more than a conquerors. Appa limadara balara limadalaruba shigadara balaraba. Oh naikomen naikomen naikomen. We are more than a conqueror. We are more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர். இனிதான் ஜெயிக்க போறோம்ல, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள், ஜெயித்தவண்டே மக்கள். மலையாளத்தில் கூட ஒரு பாடல் இருக்கிறது, ஜெயித்தவரின் மக்கள். மக்களே, நீங்களும் நானும் ஜெயித்தவரின் மக்கள். எங்க போனாலும் கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு உங்களை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் கோடி ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திரங்கள் அப்பா. ராஜா, இந்த அதிகாலையில் உம்மை தொழுது கொள்ள நீங்க பாராட்டி வருகிற இரக்கத்தை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. எந்த நாமத்துல நாங்க கொடி ஏற்றுகிறோமோ அந்த நாமத்துக்குரிய ஆசீர்வாதத்தை மக்களுக்கு தந்து பலப்படுத்துகிறவர். நான் சகாயம் பண்ணுகிறேன். You crown the year with your goodness, bountiful goodness. வருஷத்தை உம்முடைய நன்மையால், அபரிமித நன்மையால் ஆண்டவரே முடிசூட்டுகிற அன்பு தெய்வம். சங்கீதம் 65:11 ஒவ்வொருவருடைய தலையிலையும் நீங்க சூட்டுகிற கிரீடத்துக்காக நன்றி. அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அபிஷேகம் பண்ணினவனுக்கு நீங்களே அரணான அடைக்கலம் அப்பா. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நீங்களே அரணான அடைக்கலம், அடைக்கலம். விளக்கு எரியட்டும், கொம்பு முளைக்கட்டும், கிரீடம் பூக்கட்டும் என்று ஆசாரியர்களுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதமோ அத்தனையும் சத்தத்தை கேட்கிற அன்பு மக்களுக்கு உரித்தாவதாக, உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்து போன எல்லா ஊழியங்களிலே நாம உயர்த்தப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். பின்பாக இருந்து ஜெபித்த அத்தனை நல்வுள்ளங்களுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி, நன்றி. மனதார ஆசீர்வாதம்.

சிறுமையின் சிறுமையை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்க அழுகையின் குரலை கேட்கிறார். அவர் இருக்கிறதுனால ஒரு குறைவும் உங்களுக்கு எனக்கும் வரப்போறதில்லை. தொடர்ந்து நடத்து போறீங்க. நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அவர்து கொண்டு துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். புளிச்சு போச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, இப்ப கைரோஸ் மொமெண்ட்ல எல்லா புளிச்ச வாழ்க்கையும் களிப்பாக அவர் மாற்றி மகிழ போதுமானவர். அல்லேலூயா. பக்கத்துல பாசன் உங்க புளிப்பெல்லாம் களிப்பாய் மாறுகிறது. தாவீது வாழ்க்கையில திடீர்னு ஒரு புளிப்புள்ள வாழ்க்கை, எதிர்பாராத ஒரு நிகழ்வு. எங்க போனாலும் சீயோன் கோட்டையை பிடிச்சவர் மனக்கோட்டை எங்கேயோ பறந்து போய் பத்தளிக்கிறான், வேதளிக்கிறான். ஐயோ இந்த நரக வாழ்க்கை வேண்டாம் அப்பா, உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவேன். சங்கீதம் 51:11 அப்பா பரிசுத்த ஆவியே எங்கிட்ட இருந்து எடுத்துடாதீங்க அப்பா, உங்க சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க அப்பா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று கெஞ்சுகிறான். மீண்டும் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். 1 Kings 15:5 சொல்லுகிறது, அந்த ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி சங்கதி ஒன்று தவிர அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் எந்த வழியில நடக்க சொன்னாரோ நடந்து இன்றைய வரைக்கும் உள்ளத்துல ஸ்கார் இருந்தாலும் அவர் உண்மையாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்ததினால் இதுவரைக்கும் ஒரு ஸ்டார் தான். சிலர் குற்ற உணர்ச்சியில இருக்கிறீங்க, எல்லா குற்ற உணர்ச்சி அவர் பீடத்தில் அப்படியே சரணடைஞ்சு, ராஜா உங்க சமூகம் இல்லாம நான் செத்தே போயிடுவான், வேணாப்பா இந்த உலக வாழ்க்கை, இந்த நரக வாழ்க்கை வேணாம், உங்களை விட்டு நான் பிரியிற ஒவ்வொரு வாழ்க்கையும் அது நரக வாழ்க்கை. அப்பா சொல்லுவாங்க, பெர்க்மன்ஸ் அப்பா, எந்த இடத்துல ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த இடம் தாண்டா நமக்கு பேலஸ். பேலஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா அது பேலஸ் இல்லை, பேலஸ் இல்லை, அது வெறும் பிளேஸ் தான். ஆனா நீங்க ஒரு பிளேஸ்ல இருந்து பரிசுத்த ஆவியானவரோடு நாம் உறவாடும் போது நீங்க இருக்கிற பிளேஸ் பேலஸ் ஆக மாறிவிடும். அவர் மட்டும் நமக்கு போதும். அதனால் சமூகத்துல எழும்பி நின்று நாங்க எங்க போனாலும் உங்க சமூகத்தை நாங்க கேரி பண்ணணும். நாங்க கேண்டலா இருந்து அப்பா எங்க போனாலும் உலகத்துக்கு வெளிச்சம், நாங்க பூமிக்கு உப்பு. அதனால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஸ்டேஜில் நின்னா நம்முடைய முகம் தெரியக்கூடாது, அவர் சமூகம் தெரியணும். ஆராதனை தலைவர்களுக்கு சமூகத்தை கேரி பண்ணுகிற ஒவ்வொருவரும் அப்பா எங்க முகம் அல்ல சமூகம், அந்த சமூகத்தோடு உள்ள முகமே வேற. அதனால் அப்பா யாரெல்லாம் புழுங்கி கொண்டிருக்கிறார்களோ குற்ற உணர்ச்சியில புடுங்கி ஆண்டவரே எரிந்து மீண்டும் தங்களுடைய நிலைமைக்கு திரும்ப கைரோஸ் மொமெண்ட் மிஸ் பண்ணிடாதபடி ஒவ்வொரு நாளும் சமூகத்துல வாழ்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுகிற அன்பை நினைத்து

யாருக்கிட்டையும் கை ஏந்துகிறவர்கள் அல்ல, கை ஏந்துகிறவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் உடையவராகி உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்தி

நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அவருடைய பரிசுத்தவான்களாக மாறிவிடுகிறார்கள். ஒருத்தர் மட்டும்தான் இல்லை, அவரோடு நடக்கிற ஒவ்வொருவர் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும்

எனக்குள்ள எனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறானே. அழிவில்லாத ஆன்மாதான் அப்படியே முழந்தான் படி. அப்பா இசைக்கு சொல்லுவாங்க, இதெல்லாம் சுக்கே, உடல் சுக்கே, உள்ளுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் ஜோயே. சுக்கேவுக்கே நிறைய சோறு போட்டு ஜோயேவை காய விட்டுற கூடாது. எல்லாம் வெல் பேலன்ஸ்டா இருக்கணும், வெல் பேலன்ஸ்டா இருக்கணும். அப்பா உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் வல்லமையாய் பலம்

ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களில் நடந்த சென்னை ஊழியங்களில் ஆண்டவருடைய நாமம் பலமாய் மயமப்பட்டது. அதிகமான டிராவல்

0: ஸோ ஃபைனலாக நாம் முடித்தது ஆண்டவருடைய நாமத்தில் நாம் நன்மை செய்யும் பொழுது, நம்ம விதைச்ச இடத்துல நமக்கு ஒரு பலன் வரலைனாலும் தேவனிடமிருந்து ஒரு அறுவடை நிச்சயமாக வந்தே தீரும். அதனால் நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் நமக்கு என்னென்னா ஒரு அறுவடை உண்டு. இதெல்லாம் குறித்து ஆண்டவர் நமக்கு நிறைய பேசினார். ஆமென்,
1: ஆமென்.
0: நமக்காக சேமிக்கிறது வேற, தேவனுக்காக நாம் விதைக்கிறது இன்னொரு உன்னதமான அனுபவம். அப்படி நாம் விதைக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு மகத்தான அறுவடையை வச்சிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு அற்புதமாக அந்த நாளில் கற்றுக் கொடுத்தார். ஸோ தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு போதிக்க விரும்புகிற சத்தியம் என்னென்னா, அந்த செய்தியிலே நமக்கு லேசாக ஆண்டவர் டச் பண்ணார். ஸோ இதெல்லாம் பெண்டிங்கில் இருந்தது, ஒவ்வொன்றா இந்த நாட்களை நாம் கிளியர் பண்ண போகிறோம். ஒரு தரிசனத்தில் ஒரு ஆக்சுவலாக வெளிப்பாடு இருக்கிறதுனால தான் ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன உண்டாதுன்னா தரிசனங்கள். ஒவ்வொரு ஊழியத்தை குறித்த தேவனிடமிருந்து வருகிற தனிப்பட்ட வெளிப்பாடுகளை ஒரு ஊழியக்காரன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் யாராயிடுறாருனா தரிசனக்காரர் ஆயிடுறார். ஊழியமே எதுக்குன்னா தரிசனத்துக்காக தான் ஊழியம். இத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அதிகமான பேர் இல்லை. அதனால ஊழியம்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு பின்னாடி எந்த தரிசனம் என்னன்னா இருக்காது. ஏதோ செய்யறோம் அப்படின்னு தான் போகும் எல்லா ஊழியமுமே. இப்ப என்ன எடுத்தீங்கன்னா, தீவுக்கு நான் அனுப்பப்பட்ட பொழுது தங்கச்சி மடத்துக்கு ஆண்டவர் போ சொல்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இங்க வந்தோம். ஆண்டவர் வந்து கொடுத்த அந்த நடத்துதலுக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்த பிறகுதான் நடத்துதலுக்கு மேலே நடத்துதலை தந்து ஆண்டவர் ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங் அப்படிங்கிற ஒரு தரிசன வார்த்தையை தந்து அதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எழுப்புதல் தரிசனத்தோடு எங்களை நடத்துகிறார். அப்போ எல்லாரும் ஒரு ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். கத்தர் வெளிப்பாடுகளை தந்து நமக்கு ஒரு தரிசனத்தை கையில் தந்து இதுக்காக தான் இந்த ஊழியத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுப்பியிருக்கிறேன். ஜெபத்தோட்ட ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஜெபத்தோட்ட மினிஸ்ட்ரிஸ் கீழேயே சப்டைட்டில் என்ன இருக்கும்,
2: Glorifying God through praise.
0: இதே இது முழங்கால் யுத்தம் ஊழியங்கள் எடுத்தீங்கன்னா அண்ணனுடைய விஷன் என்னன்னா ப்ரேயர், எல் ஜோசப்னுடைய காரியம். நீங்கள் தங்கச்சி மடம் இங்கே நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ரிஃபைனிங், ரிவைவல் த்ரூ ரிஃபைனிங். இங்கே ரிஃபைனிங் தோட்டம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், ஹோசர் வந்து ப்ரேயர். இதே மாதிரி ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவர் வந்து ஒரு யூனிக்கான ஒரு பேர்டனை தந்து பாரந்தான ஊழியம், பாரந்தான தரிசனம்.
1: எஸ்.
0: ஸோ அந்த தரிசனத்தை வெளிப்பாடாக ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அருளி செய்யும் பொழுது நமக்கு ஊழியம் செய்கிற மனுஷனுக்கு இதுதான் எங்கள் ஊழியத்தை குறித்த தரிசனம், இதுதான் எங்கள் மனசில் தேவன் நாங்கள் செய்யும்படி எங்கள் மனசில் வச்ச பாரம் அப்படிங்கிற இடத்துல நாம் ஒரு வெளிப்பாடை பெற்ற ஒரு லீடராக நம்ம களத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. இங்கே தான் நமக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர் நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்றவர்களே நமக்கு தர்றார்.
1: ஆமென்.
0: இந்த சத்தியத்தை தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு காலையில என்னோடும் உங்களோடும் பேச விரும்புறார். ஒரு மேன் ஆஃப் காடா எனக்கு வெறுமனே ஒரு வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த பெரிய தரிசனத்தை நாம நிறைவேற்றி முடிக்கணும்னா நம்மளை குறிச்ச வெளிப்பாடுகளை உடைய சில நபர்களும் நமக்கு என்னன்னா தேவை.
1: ஆமென்.
0: இவங்கதான் கோர் குரூப், இவங்கதான் தரிசன மையம்,

0: கொஞ்ச பேரு தான் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா என்னன்னா மாறுகிறார்கள்.
1: ஆமென்.
0: ஆண்டவரா இயேசு கிறிஸ்துக்கு அப்படி 12 பேரை கொண்ட ஒரு படை இருந்தது, அதிரடி
1: படை. அதிரடி படை
0: உலகத்தே ஒரு கலக்கம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா
1: கலக்குன்னு கலக்கிட்டாங்க.
0: அத்தனை உலகமே ஆண்டவருக்கு பின்னாடி போகுது அப்படின்னு சொல்லி சும்மா ஆசாரியர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அடப்போங்கட, என் பின்னாடி திரள்ற இந்த கூட்டத்தெல்லாம் நான் நம்பி என்னன்னா, இல்ல உலகத்தை கலக்கிற ஒரு படை ஏற்கனவே என் கூட இருக்கு.
1: எஸ், அல்லேலூயா.
0: சோ ஒரு தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தருகிற ஆண்டவர், தரிசனக்காரனுக்கு வெளிப்பாட்டை தந்த ஆண்டவர்,
1: அல்லேலூயா.
0: அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாட்டை உடையவர்களையும் தருகிறார்.
1: ஆமென்.
0: நிறைய இதில் பாருங்களேன், நிறைய தரிசனங்கள் ஏன் உடைஞ்சு ஒண்ணு இல்லாம போகுதுன்னா, அந்த லீடர் வந்து தரிசனம் பெற்றவரா இருப்பாரு, ஆனா அந்த தரிசன அவர் பெற்ற தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாதவங்க அவரோட என்ன செய்ய முடியாதுன்னா இணைஞ்சு பயணிக்க முடியாது. கேட்பாங்க, இப்ப தம்பிமாரெல்லாம் 26 வருஷம் ஆச்சா? ஏதா
1: 99 பைபிள் காலேஜ்ல இருந்து
0: கணக்கு என்னாச்சு? 26 வருஷம் முடிஞ்சிருச்சுல.
1: 26
0: வருஷமா என் கூட டிராவல் பண்றாங்க. 26 வருஷமா என் கூட இருக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு என்னன்னா இல்லையே. அவங்களுக்கும் கிருபை இருக்கு, அவங்களுக்குன்னு வரங்கள் இருக்கு. அவங்க பிரசங்கம் பண்ணா கூட அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு இருந்தோம், இவங்க ஏன் பறந்து போல? நாங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: இல்ல ரெக்கையை வெட்டி வச்சிருக்கிறோமா
1: இல்லையே?
0: எங்கேயும் பறக்க கூடாது. கொஞ்சம் ரெக்கம் உடனே கத்தரிச்சிடுறோமா? நாங்க என்ன செய்ய மாட்டீங்க? எப்படி இத்தனை வருஷமா நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கு. அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு பிள்ளைங்களுக்கு இருக்கிறதுனாலதான் இவங்க எங்களோட இணைஞ்சு என்ன செய்யறாங்க, பயணிக்கிறாங்க. இதுதான் ரகசியம், வேற ஒண்ணும் இல்லாடி.
1: ஆமென்.
0: இந்த வெளிப்பாடை மட்டும் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை மட்டும்
1: எடுத்தாச்சே,
0: நம்மளை இந்த விஷயம்ல கொண்டு வந்து என்ன செய்யறாரு, வச்சிருக்கிறாரு. அண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் தான் நம்முடைய
1: தரிசனம்
0: அப்படின்னு நான் இவங்க மனசுல திணிக்கல. அவங்களுக்குள்ளேயே ஆண்டவர் அந்த வெளிப்பாடை தந்ததுனால அவங்க இத்தனை ஆண்டுகளா தொடர்ந்து என்னன்னா பயணிக்கிறாங்க.
1: எஸ்,
0: இதுதான் சீக்ரெட்.
1: அல்லேலூயா. 2002 ஆண்டவர் சொன்னார், நீ போ தங்கச்சி மடத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். கிளம்பி வந்த இந்த தரிசனத்துக்காக,
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவங்க அந்த தரிசனத்துல பயணிக்கிறத போல மற்றவங்களால என்ன செய்ய முடியாது?
1: பயணிக்க முடியாது.
0: முடியாது. சில இடங்கள்ல வந்து எங்க ஊழியத்தை என்ன செஞ்சிட்டாங்கன்னா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற அங்கலாய்ப்பு கவலை எல்லாம் இருக்கும் மனசுல. ஊழியத்தை உடைச்சா உடைச்சிட்டு போறாங்க. சபையை வந்து 10 துண்டாக்குனா என்ன செஞ்சுட்டு போறாங்க?
1: துண்டாக்கட்டும்,
0: துண்டாக்கிட்டு போறாங்க, விடுங்க. ஆனா தரிசனம் உடையலையா?
1: ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி திரண்ட மந்தைய, உலகமே பின்னாடி போகுது இந்த அளவுக்கு ஒரு திரள் கூட்டம். மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள்
1: சிதறடிக்கப்படும்.
0: துண்டு துண்டா சிதறடிச்சாங்களா?
1: அடிச்சாங்க.
0: ஆனா தரிசனம் உடஞ்சிச்சா?
1: உடையல.
0: சபைய உடைச்சிருந்தோம், தரிசனம் உடையலன்னா சிதறடிக்கப்பட்ட மந்தைய மறுபடியும் கூட்டி சேர்க்க ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார்.
1: எஸ்,
0: தரிசனம் உடஞ்சிடக்கூடாது. தரிசனம் உடைஞ்சிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஊழியங்காரன் எதை விட்டுறக்கூடாது, தரிசனத்தை விட்டுறக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சொன்னது ஒண்ணு, இவர் செய்யறது
1: இன்னொன்னு.
0: அங்க என்ன உடைஞ்சிருது?
1: தரிசனம்.
0: தரிசனம் உடைஞ்சிருது. சில பேர் தேவன் தந்த பாரத்தை விட்டுட்டு என்னென்னமோ என்னன்னா செய்வாங்க. தேவன் இந்த வல்லமையை தந்தது, வரங்களை தந்தது, கிருபையை தந்தது எதுக்குன்னா இந்த தரிசனத்தை கொண்டு செல்றதுக்காக தான் இந்த கிருபை வரங்கள் என்னன்னா தந்தார். ஆனா இதை பயன்படுத்துறது எல்லாமே எதுக்குன்னா சொல்லலாமா, நான் தங்கச்சி மடத்துல இருக்கிறோம்னாங்க பரவாயில்ல, இது என்ன நம்மளை வெளியில இருந்து ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்கல்ல
1: இருக்கிறாங்கல்ல,
0: அதனால போடுறா. சென்னையில ஒரு சர்ச் ஆரம்பி,
1: பிரான்ச்
0: கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் என்னன்னா
1: ஆரம்பி
0: அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டம் இருக்கு இங்க கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் பாட்டுல கடையை திறந்த மாதிரி கடையை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து இந்த மிஸ்டேக் நம்ம என்ன செய்யக்கூடாது, செஞ்சிடவே
1: கூடாது.
0: எங்க வச்சிருக்கிறாரோ அங்க இரு.
1: ஆமென். சென்னைக்கு போயிருக்கிறப்போ ஒரு ஐயா ஓடியாந்தாரு, ஐயா சென்னையில எங்கேயா உங்க கிளச உங்க சபை இருக்கு அப்படின்னாரு. ஐயா எங்க சென்னை இல்லையா, எங்க சபை ராமேஸ்வரம் தங்கச்சி மடன்ட்டு வந்து
0: மாரி சில ஹோட்டல்ல போட்டிருப்பாங்க, எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை
0: அந்த மாதிரி நாங்களும் சொல்றோம், எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லை
1: இல்லை. அல்லேலூயா.
0: அப்ப எப்போ ஒரு விஷன் ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்னா, எப்போ ஒரு விஷன் வந்து அது அதனுடைய சித்தத்துக்கு நேரம் பயணிக்குதுன்னா, அந்த மனிதனுக்கு தரிசனம் பெற்ற ஒரு லீடருக்கு அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்றவங்களும் அந்த மனுஷனோட இருக்கணும்.
1: எஸ்.
0: ஒவ்வொரு தரிசனத்திலையும் இது போல தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற ஒரு கோர் குரூப், ஒரு ஆக்டிவான ஒரு டீம் கத்தரே தர்றார்.
1: ஆமென்.
0: விஷனுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, முட்டுனாலும் சரி, மோதினாலும் சரி, இவங்க அவ்வளவு ஈஸியா சபை என்ன செய்ய மாட்டாங்க, இங்கிருந்து அந்த சபை அங்கிருந்து இந்த சபை அப்படின்னு சொல்லி அவங்க
1: மாறிக்கிட்டே
0: இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்களால ஒரு விஷனை விட்டு மாற முடியலன்னா, எப்ப இந்த விஷன் எனக்கு கத்தர் எனக்கு இதை குறிச்ச வெளிப்பாட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு
1: கொடுத்திருக்கிறாரு,
0: இந்த விஷன்ல போறப்ப நாலா காலா வட்டத்துல எல்லாத்தையும் கத்தர் என்ன செய்வார்னா சரி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஜெபத்தோட ஒரு விசுவாசத்தோட அவங்க தொடர்ந்து என்ன செய்வாங்கன்னா டிராவல் ஆவாங்க, காரியங்களும் டிராவல் ஆக சரியாகும்.
1: ஹல்லேலூயா.
0: அப்ப நமக்கு ஒரு மேன் ஆஃப் காடுக்கு அவனுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இருந்தா மட்டும் போதாது, அந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்றவர்களும் அவனோட என்ன செய்யணும், இருக்கணும். அவங்கதான் நகமும்
1: சதையும்
0: சதையும் போல இருப்பாங்க. நீங்க தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலேயே ஒரு தரிசனத்துல பயணிக்கிற நபர்களை நம்ப முடியாது. அவங்க தண்ணீர் மேல இலை மேல இருக்கிற தாமரை இலை மேல இருக்கிற ஒரு தண்ணீர் துளிய போல இருப்பாங்க, ஒட்டவே என்னன்னா
1: மாட்டார்கள்,
0: ஒட்டாது. ஆனா என்ன செய்வாங்க, கூட தான் என்னன்னா
1: இருப்பாங்க.
0: ஆண்டவராக இயேசுவோடு இருந்த ஆண்டோர் செய்த ஊழியத்தின் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ண ஒரு பெரிய கூட்டம் இருந்தாங்களா
1: இருந்தாங்க.
0: யோவான் 12 அதிகாரத்துல வசனம், அவர் செய்த அற்புதத்தை கண்டு அவருக்கு பின்னாடி எதிர்கொண்டு போனவங்க, 18 வாசிக்கலாமா?
1: அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
0: அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி,
1: நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா?
0: இதோ உலகமே அவனுக்கு
1: பின் சென்று போயிற்றே என்றார்கள்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: பின்னாடி போனவங்க என்ன சொல்லிட்டு போனாங்களாம், 12:12 இருந்து மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று
1: பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு
0: குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
1: அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு
0: ஓசன்னா,
1: கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: வெளிப்பாடு இருந்தா பேசுனா
1: இல்ல,
0: எப்பவுமே ஊழியத்துல நம்மை கொண்டு கத்தர் செய்கிற காரியங்களை கண்டு நம்ம பின்னாடி வர்றாங்க பாருங்களேன், நம்பிரவே கூடாது.
1: எஸ்,
0: இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, இந்த ஊழியம் வெற்றி நடை என்ன செய்கிறது,
1: ஓடுகிறது, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கு,
0: இந்த ஊழியத்தில் நடக்கிற கிரியைகள் பலமா இருக்கு, இந்த ஊழியக்காரர் வெற்றி பெறுகிறார், கத்தருக்குள்ள வெற்றி சிறக்கிறார், அப்படி நம்ம மூலமா நடக்கிற அற்புதங்கள், நம்மளை கத்தர் பயன்படுத்தி செய்கிற அடையாளங்கள், இந்த சக்சஸ் ரேட்டை பார்த்துட்டு நமக்கு ஒரு மார்க்கை போட்டு இவருடைய மார்க்கெட் வேல்யூ நல்லா இருக்கு, இவருடைய சக்சஸ் ரேட் வந்து சூப்பர் என்னன்னா
1: இருக்கு
0: அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபாலோ பண்றாங்க பாருங்களேன். ஆண்டவர் எழுப்பின மிரக்களை பார்த்துட்டு நாரி போன ஒரு பாடியை வந்து இப்படி உயிரோட திரும்ப என்ன பண்ணிருக்கிறார்னா
1: எழுப்பி இருக்கிறாரு.
0: இது எங்கேயும் நாம கேள்விப்பட்டுறாத அதிசயமா இருக்கேன்னு சொல்லி திரண்டான் ஆண்டவர் பின்னாடி ரெண்டு தாவீதின் குமாரனுக்கு
1: ஓசானா.
0: இது வெளிப்பாட்டின் அடிப்படையில ஆண்டவரை ஃபாலோ பண்ண கூட்டம் இல்ல, இயேசு குறிச்ச தனிப்பட்ட வெளிப்பாட்டின் அடிப்படையில இந்த ஆர்ப்பரிப்பு உண்டாகல, ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்.
1: எஸ்,
0: நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அவங்க அந்த வெற்றிய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவர இயேசு கிறிஸ்துவ தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான்.
1: ஆமென்.
0: ஆ, ஜீசஸுக்கு தெரிஞ்சிருச்சு, எப்ப இந்த வெற்றி இல்ல, லாசர உயிரோட எழுப்பின வெற்றி இல்ல, நானே மறிச்சு 3 நாள் கழிச்சு மறுபடியும் உயிர் தழுவேன், சிலுவையில வெற்றி சிறக்க போறேன், அந்த வெற்றிக்கு நேரம் நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன், நானே போயிட்டு இருக்கேன், அதான் என்னுடைய அந்த நோக்கம், அதை நிறைவேற்றுகிற பாதையில நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், போயிட்டு இருக்கேன். இதனாலதான் இந்த கூட்டத்தை கண்டு ஆண்டவர் மெய்சில் இருக்கல, பரவசப்படல, துள்ளி என்ன சென்னா சுத்துல இருக்கிறவன்லாம் துள்ளி குதிக்கிறான், இவர் கூலா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறார், தெரியும்டா டேய், தெரியும்டா பாரு, அடுத்து 2-3 நாள் என்ன நடக்க போகுது பாரு, ஒருத்தையும் கூட என்ன செய்ய மாட்டேன்,
1: நிக்க மாட்டேன்,
0: நிக்க மாட்டேன், என்ன என்ன குறிச்ச வெளிப்பாடு இல்லாமலே என்ன நீ ஃபாலோ பண்ற. ஆனா இது நிலைச்சு என்னன்னா நிக்காது, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குவதற்கு
1: சமம்.
0: மேசியாவை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, பொலிட்டிக்கல் மெசையாவா அவங்க எதிர்பார்த்தாங்க, ரோம சாம்ராஜ்யத்தில் இடமிருந்து நம்மை விடுவிக்க வந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் அவங்க ஜீசஸ் என்ன செஞ்சாங்கன்னா பார்த்து இடறிட்டாங்க. அந்தகார லோகாதிபதியின் பிடியில சிக்கி இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க முடி, மரண பயத்து நின்று நம்மளை விடுவிக்க முடி, மகிமையான உயிர்த்தெழுதலுக்கு நீங்களும் நானும் பங்கடையும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும்படியாக அவர் நமக்காக பலியாக வந்த ஆட்டுக்குட்டிங்கிற வெளிப்பாடு என்னன்னா இல்ல.
1: எஸ்,
0: அப்ப வெற்றியை கண்டு நம்ம பின்னாடி வருகிற கூட்டம் இல்ல, நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு இருக்கிறவர்கள் தான் நம்பத்தகுந்த கூட்டாளிகள்.
1: ஆமென்.
0: நம்ம குறிச்ச வெளிப்பாட்டை பெற்று நம்மோடு பயணிக்கிறவர்கள் அவங்கதான் யாரு, Vision partners.
1: Yes.
0: Vision partners.
1: Hallelujah.
0: அதனால நீங்க மேல வர்றப்ப நிறைய பேர் உங்களோட வந்து இணைய ஓடி வருவாங்க. மேல வர்றப்ப
1: நிறைய பேர் உங்களோடு ஓடி வந்து இணைய விரும்புவார்கள்.
0: ஆனா நீங்க கீழே இருக்கிறப்பே முளைச்சு ரெண்டெல்ல விடுறப்பே உங்களுக்கு குறிச்ச வெளிப்பாடை பெற்று நீங்க பெற்ற தரிசனத்தை புரிந்து கொண்டு உங்களோடு கத்தர் கொண்டு வந்து சேர்த்தாரு பாருங்க, அவங்கதான் வந்து பணிமனையே.
1: ஆமென்.
0: அவங்கதான் ஹெட்குவார்டரு.
1: எஸ்.
0: அவங்கதான் உங்க ஆபீஸ்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: நம்ம வழியா கேள்விப்பட்ட தேவனுடைய திட்டத்தை அப்படியே விசுவாசிச்சு நம்மளோட இருக்கிறாங்க பாருங்களேன். அவங்க மனசுல நமக்கு விரோதமான கேள்விகள் இல்ல. எந்த விதமான ஐயப்பாடு என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல கேள்விகளே இல்ல, கேலியும் இல்ல.
1: எஸ்.
0: கேலி கிண்டல் என்னன்னா
1: இல்லை.
0: இவனா நம்மள என்ன செய்ய போறான்,
1: ரட்சிக்க போறான்
0: அப்படிங்கிற கேலியும் இல்ல,
1: கேள்வியும் இல்லை.
0: கேள்விகள் என்னன்னா
1: இல்லை.
0: இல்ல
1: அல்லேலூயா.
0: ஒன்னு சாமுவேல் 10வது அதிகாரத்துல கடைசி சாமுவேல் வந்து சவுல கிங்கா நிறுத்தினப்ப 26வது வசனம், சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான்.
1: ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடே கூட போனார்கள்.
0: அப்ப நம்மோடு இருக்கும்படியான ஏவுதலை எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது இல்ல, சிலருக்கு தான் கொடுக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: தரிசனத்துல உங்களோடு இருக்கிற மனுஷங்க தேவன் அவங்க உள்ளத்துல ஏவனதுனாலதான் கூட இருக்கிறாங்க.
1: எஸ்.
0: அல்லேலூயா. தேவன் தந்த
1: ஏவுதல்,
0: ஏவுதல், ஏவுதல். ஆனாலும் பேலியாலின் மக்கள் இவனா நம்மை
1: ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி
0: அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல்
1: அவனை அசட்டை பண்ணினார்கள்.
0: அவனோ
1: அது கேளாதவன் போல இருந்தான்.
0: கண்டுகிறவே இல்லை. சவுல் வந்து இதுல என்ன செய்யல,
1: கண்டுகிறவே இல்லை.
0: ஆனா 1 Samuel 11 யாபேசின் மனுஷருக்கு, கீலேயாத்தில் இருந்த யாபேசின் மனுஷருக்கு தேவையான ஒரு வெற்றிய சவுலனுடைய தலைமையில தேவன் கட்டளையிட்ட பொழுது தேசத்தினுடைய பேச்சு எப்படி மாறுச்சுன்னா 12வது வசனம் வாசிக்கலாமா? 1 Samuel 11:12.
1: அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
0: 11 வாசிப்போம், மறுநாளிலே சவுல் ஜனங்களை 3 படையாக வகுத்து
1: கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
0: ஆலயத்திற்குள் வந்து
1: வெயில் ஏறும் வரைக்கும்
0: அம்மோனியரை முறியடித்தான்.
1: தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடி போகாதபடி எல்லாரும் சிதறி போனார்கள்.
0: சும்மா ஒரு மாஸ் விக்டரிய கத்தர் என்ன செய்கிறார்,
1: கட்டளையிடுகிறார்.
0: அத கண்ட ஜனம் என்ன சொல்லுது பாருங்க, அப்பொழுது ஜனங்கள் சாமுவேலை நோக்கி,
1: சவுலா நமக்கு ராஜாவா இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்,
0: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு
1: ஒப்பு கொடுங்கள் என்றார்கள்.
0: இப்ப ஏன் ஏத்துக்கிறான் சவுல, வெளிப்பாடு பெற்றா ஏத்துக்கிறான்
1: இல்லையே.
0: சவுலுக்கு தேவன் அருளி செய்த வெற்றியை கண்ட உடனே ஐயோ நம்ம போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா நம்மள மாவட்ட செயலாளர் என்ன செய்ய மாட்டாங்களே,
1: தேர்ந்தெடுக்க மாட்டான்.
0: பண்ற செயலாளரா என்ன செய்ய மாட்டாங்களே,
1: ஐயோ
0: நம்ம அமைச்சர் ஆகிறதுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு என்ன செஞ்சிருக்கா,
1: கிட்டி வந்திருக்கு,
0: கிட்டி வந்திருக்கு அப்படிங்கிற
1: ரீதி இல்ல,
0: அது இல்ல.
1: எஸ்.
0: நல்ல ஊழியம் ஷைன் ஆகுது. இப்ப போய் நம்ம என்ன செய்யலாம்,
1: சேர்ந்துக்கலாம்,
0: சேர்ந்துக்கலாம், ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அவங்க வெற்றியை பார்த்துதான் சவுலோட சவுல லீடரா ஏத்துக்கிட்டாங்களே ஒழிய சவுல குறிச்ச பர்சனலான எந்த வெளிப்பாடு அவங்களுக்கு என்னன்னா
1: இல்லை.
0: இல்லை. கோலியாத்த தாவீது அடிச்சு ஒரு கூலாங்கல்ல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்கிறார், பெறுகிறார்.
1: எஸ்.
0: ஆனா ஜானத்தன் வந்து ஏன் டேவிடை நேசிச்சார் அப்படின்னா, டேவிட் பெற்ற வெற்றிகள் அது ஒரு வசீகரமான ஒரு செயலா இருந்தாலும், தாவீத குறிச்ச ஒரு வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சுன்னா
1: யோனத்தானுக்கு,
0: யோனத்தானுக்கு இருந்துச்சு. அதை அருமையா வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 23 தகப்பன் வேட்டையாடுறாரு, ஆனா மகன் வந்து தாவீதோட தீவிர ஆதரவாளர்,
1: அவர் மீது வேட்கையாக இருக்கிறார்,
0: தீவிர ஆதரவாளர்,
1: ஆதரவாளர்.
0: அவர் பாருங்க, அப்பாவோட இருந்துகிட்டே சஸ்பென்ஸா, அப்பாவுக்கே தெரியாம வசனம் 16 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து
1: காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய்
0: தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி,
1: நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது,
0: நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர்,
1: அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன்.
0: அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் என்ன செய்திருக்கிறார்,
1: அறிந்திருக்கிறார் என்றான். அல்லேலூயா.
0: இங்க தாவீத குறிச்சு தாவீது பெற்ற வெற்றிகளால கூட வந்து என்ன செய்யல, சேர்ந்துக்கல. தாவீது பெற்ற வெற்றிகளை மனசுல வச்சு அவர் தாவீத அங்கீகரிக்கல. தாவீத குறிச்ச ஒரு பர்சனல் வெளிப்பாடு யாருக்கு இருந்துச்சு, ஜோனத்தனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீத அங்கீகரிக்கவே அவரால் முடிஞ்சு,
1: சாரி அவர் முடிஞ்சு.
0: அப்போ உங்க ஊழியத்துல நீங்க பெற்ற வெற்றியை கொண்டாடுறவங்க எங்க பாஸ்டர் மாதிரி என்னன்னா,
1: இல்லவே இல்லை.
0: எங்க பாஸ்டர் யாரு என்னன்னா தெரியுமா, எங்க பாஸ்டர் மாதிரி இந்த உலகத்திலே யாரு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை அப்படின்னு உங்களை கத்தர் வல்லமையா பயன்படுத்துற நாள்ல, வெளியரங்கமா காரியங்கள் நடக்கிற நாட்கள்ல உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ற ஆட்களை குறிச்சு கவனமா இருங்க. இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை பார்த்து கேள்வி கேட்டவங்க, இதே ஆட்கள் தான் ஆரம்பத்துல உங்களை கேலி பண்ணவங்க.
1: எஸ்.
0: இப்ப மட்டும் என்ன திடீர்னு பயங்கரமா ஒரு எழுச்சி வந்திருக்கு அப்படின்னா, இது வெளிப்பாட்டுனால வந்த எழுச்சி இல்ல,
1: வெற்றி பெற்றதுனால,
0: பெற்ற வெற்றினால வந்த
1: எழுச்சி.
0: எழுச்சி ஜீசஸ் வந்து இதை நம்பவே என்னன்னா
1: இல்ல,
0: ஏண்டா லாசரோ உயிரோட நாரி போன ஒரு சடலத்தை நான் மறுபடியும் உயிரோட எழுப்பினதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க எல்லா பேரும். இன்னும் பாரு, இன்னும் இந்த சிலுவைக்கு நான் போறேன், எல்லா பேர்ல நீ தனியா விட்டு நினைச்சிருவ, நீ ஓடிடுவ. ஏன்னா நீ ஒருத்தனு கூட என் விஷயம் குறிச்சு என்ன இல்ல, வெளிப்பாடு
1: இல்ல
0: இல்ல. ஆனா வெற்றியை கொண்டாட வந்திருக்கிற,
1: எஸ்.
0: ஆனா வெற்றி இனிமே தான் நான் பெறப்போறேன்,
1: எஸ். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை.
0: இனிமே தான் என்ன செய்ய போறேன், நான்
1: வெற்றிய, ரியலான வெற்றியை பெறப்போகிறேன். அல்லேலூயா.
0: தேவனுடைய திட்டத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோடு இருக்கான் பாருங்க, அவனுக்கு எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் சரி அவனை நீங்க நம்பலாம்.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்று ஆரம்ப நாள்ல இருந்து உங்களோட இருக்கிறாங்க பாருங்க, அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு இழிவான ஆதாயத்துக்காகவோ உங்களோட என்னன்னா
1: அவன் இல்ல,
0: இல்ல அவன் தரிசனத்துக்காக அவனுடைய உள்ளத்துல தேவன் அவனை ஏவி கத்தரே உள்ள கொண்டு வந்த நபர்கள்.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எங்க ஊழியத்துல எல்லாம் ஆரம்பத்துல எழுப்புதல் தரிசனம், ஊருக்கு வந்த சில மாதங்கள்ல ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கட்டளையிட்டார். எழுப்புதல் எங்களுக்கு என்னன்னா அது தெரியல, 2001-2 இல்லையெல்லாம் சபை சிதறடிக்கப்பட்டது, என்னென்னமோ விதமான காரியங்கள் பேசப்பட்டது. அப்ப ஜேஜேன் இருந்த இடம் வெறிச்சோடிச்சு, டெய்லி நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆராதிச்சு வார்த்தையை கேட்ட இடத்துல நான் புல்பிட்டு நின்று பிரசங்கமே பண்ண முடியல. நான் என்ன பேசினாலும் திரிக்கப்படுற மாதிரியான ஒரு டிசெப்ஷன் உள்ள வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில நான் பேசாம நான் இருந்துட்டேன். எதுவுமே நம்ம புல்பிட்டு ஏறல. ஜெய் ஜெயின் இருந்த இடத்துல இதே வளாகத்துல தான் அப்பதான் தம்பிமாரை ஆண்டவர் கொண்டு வந்தார். இவங்க வந்து இவங்க தான் அந்த நாட்கள்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கத்தரை கொண்டு வந்தார் உள்ளுக்குள்ள வந்து. அப்ப எனக்கு ஆண்டவர் சொன்னது, நீ யார்ட்டையும் போய் தண்ணில விளக்க என்னன்னா கொடுக்காத, நீ பாட்டில் அமைதியா இரு, உன்னை குறிச்ச வெளிப்பாடை நான் யாருக்கு நான் தர்றனோ அவங்க என்ன செய்வாங்கன்னா உன் கூட என்னென்ன இருப்பாங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் மூப்பர்கள் இவங்கெல்லாம் அந்த நாட்களில் நான் போய் வீடு வீடாக போய் உட்காந்து தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கெஞ்சி கூத்தாடினதுனால என்னை பார்க்குறப்போ உங்களுக்கு பாவமா இல்லையா பரதாமா இல்லையா என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவங்க காலில் கையில் போய் விழுந்ததுனால என் கூட இருக்கிறவங்க இல்லை. ஆண்டவர் அவங்களோட இடைப்பட்டு இல்ல நீங்க இந்த விஷன்ல இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட கத்து பிரத்யட்சமா பேசினதுனாலதான் அவங்க எங்களோட இருக்க தீர்மானிச்சாங்க.
1: ஆமென்.
0: அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்லதான் எது ரியல் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அப்படி குவைட்டா செட்டில் ஆயிட்டாங்க. ஒரு சிலர் கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நீங்க எடுத்த முடிவு எங்களுக்கு ஒருத்தருக்கு என்னன்னா புரியல, ஆனால் ஆண்டவர் எங்களை உங்களோட என்ன செஞ்சாருன்னா இருக்க வச்சார், இப்ப எங்களுக்கு என்ன செய்தேன்னா புரியுது அப்படின்னு லேட்டரா வந்தவங்க கன்ஃபர்ஸ் பண்ணாங்க.
1: சிலர் சொன்னாங்க அப்போ சிலர் 7:38 சீனாயின் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே அப்படின்னு ஆண்டவர் பேசினார். பிரதர், வேற எந்த கேள்வியும் அங்க கேட்கல. ஆண்டவர் சொன்னார் ஜீவ வாக்கியங்கள் பெற்றவன் இவன்.
0: இன்னைக்கு இவ்வளவு ஜீவ வாக்கியங்களை ஆண்டவர் ரிலீஸ் பண்றத நீங்க எல்லாம் கேட்டு நீங்க சந்தோஷப்படுறீங்க பலப்படுறீங்க. அப்ப மீடியாவும் கிடையாது, லைவும் இல்ல, கேசட்டும் இல்ல, கேமராவும் இல்ல. ஆனா அப்பமே ஒரு மனுஷனுக்கு கொடுத்த வெளிப்பாடு ஜீவ வாக்கியங்களை பெற்றவன்
1: இவனே.
0: என்ன செய்யறேன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருந்தப்ப இந்த வசனத்தை தான் எனக்கு ஆண்டவர் காட்டினார். எப்பவும் சர்ச்சில் அவர் முக்கியஸ்தர். இத்தனை ஆண்டுகளை எங்களோட
1: பயணிக்கிறாங்க,
0: வெற்றியை கொண்டாடி நாம பெறுகிற வெற்றியை கண்டு இல்லை, அப்படி வெற்றியே நாம பெற்று நம்ம ஊழியம் ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தாலும் அந்த வெற்றிக்காக நம்மளோட கனெக்ட் ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. நம்மளை குறிச்ச வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்மளோட கனெக்ட் ஆகுறவங்களும் என்ன செய்யறாங்க
1: இருக்கிறார்கள்.
0: இந்த ரெண்டையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப நம்முடைய தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களை ஆண்டவர் விஷனுக்குள்ள என்ன செய்வார்னா கொண்டு வருவார். அவங்க நம்ம மூலமா தேவன் செய்கிற கிரியைகளுக்காக நம்மளை நேசிக்கிறவங்க இல்லை. அப்கோர்ஸ் உள்ள வந்ததே நம்மளை கொண்டு தேவன் செய்கிற கிரியைகளால ஆசீர்வதிக்கப்பட்டுதான் உள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்களுக்கு விஷனை குறிச்ச வெளிப்பாடு வர்றப்ப அவங்க விஷன்ல ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா மாறிடுறாங்க. அவங்க மனசுல ஐயப்பாடு இல்ல, அவங்க மனசுல இருக்கிறது எல்லாமே வெளிப்பாடு. ஐயப்பாடோட உங்களோட இருக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நிப்பாங்கன்னு என்னன்னா தெரியாது, ஆனா வெளிப்பாடோட உங்களோட டிராவல் பண்றவன் அல்லேலூயா. இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிற பணியில உங்களோட தோளோடு தோல் கொடுப்பாங்க.
1: Yes.
0: அவங்க ஒரு பெரிய சொத்து, அசெட் மினிஸ்ட்ரிக்கு.
1: ஆமென்.
0: யோவான் சுவிசேஷம் 12 எல்லாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னான்னு சொல்லி லாசரு உயிரோட எழுப்பினதை நினைச்சு கொண்டாடி ஆண்டவர் பின்னாடி போனா அந்த அந்த மரியா லாசரோட சகோதரி அவ எதுக்காக ஆண்டவரை செலிப்ரேட் பண்றா பாருங்களேன். 3 அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில்
1: ஒரு ராத்தல் கொண்டு வந்து
0: அதை இயேசுவின் பாதங்களில் பூசி
1: தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள்.
0: அந்த வீடு முழுவதும்
1: தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது.
0: அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும்
1: அவரை காட்டி கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து
0: இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று
1: தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன?
0: அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல்
1: அவன் திருடனானபடியினாலும்
0: பணப்பையை வைத்துக் கொண்டு
1: அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான்.
0: அப்பொழுது இயேசு,
1: இவளை விட்டுவிடு,
0: என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள்.
1: தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அல்லேலூயா.
0: அவ முந்திக்கிட்டா.
1: எஸ்,
0: மத்த சுவிசேஷங்கள் அப்படித்தான் இருக்கு. அவன் என்ன செஞ்சுக்கிட்டா? முந்திக்கிட்டா.
1: அல்லேலூயா.
0: ஜீசஸ் யாருன்னு அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா,
1: தெரிஞ்சிருச்சு.
0: மற்றவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ வேஸ்ட் பண்ணுற அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவளை பார்த்தாலும் அவள் சொல்கிறா, ஹீ டிசர்வ்ஸ். இந்த ஆராதனைக்கு அவர் தகுதி உடையவர்.
1: எஸ்,
0: அவரை குறித்த ஒரு பர்சனலான ஒரு வெளிப்பாட்டின் அடிப்படையில் தான் அவள் செஞ்சாரே ஒழிய தன்னுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பினாருங்கிறதுக்காக அவள் அதை செய்யலை.
1: ஆமென்.
0: ஒரு கூட்டம் உலகமே எதுக்கு கொண்டாடுது அப்படின்னா, லாசர் என்ன செஞ்சிட்டார்னா, எழுப்பிட்டார், எழுப்பிட்டார். ஆனா லாசர் வீட்டில இருந்த லாசரோட சகோதரி எதுக்காக தலையில ஊத்துறா அப்படின்னா, அவர்
1: தான்.
0: அப்போ அவர் யாருங்கிற வெளிப்பாடு இருந்ததுனாலதான் அவ கணக்கே பார்க்கல, ஆசை குறிச்சு என்ன செய்யல,
1: கணக்கே பார்க்கல.
0: அதனாலதான் அந்த வெளிப்பாடு உள்ளவங்க ஒரு தரிசனத்துக்கு செய்யறப்ப என்ன பாக்குறது இல்ல,
1: கணக்கே
0: பாக்குறது இல்ல. சில பேர் இருக்கான் தரித்திரத்தை குறிச்சு ரொம்ப அக்கறை இருக்கும், ஆனா தரிசனத்தை குறிச்சு ஒரு அக்கறை என்னன்னா இருக்க. எப்ப பாருங்க,
1: தரித்திரங்க,
0: தரித்திரங்க, தரித்திரங்க. தரிசனத்துக்கு கொஞ்சம் கூட விதைக்க மாட்டான்.
1: எஸ்,
0: ஆனா அவருக்கு என்னன்னா எப்பவுமே அக்கறை யாரு மேல, என்ன,
1: தரித்திரர்,
0: தரித்திரர் மேலதான் அக்கறை. நான் அதை தவறுன்னு சொல்லல, ஆனா தரிசனத்தை குறிச்ச எந்த புரிதலும் இல்லாம தரித்திரர், தரித்திரர், தரித்திரர் சொல்லிட்டு அதை நீங்க ரொம்ப நீங்க வேல்யூ பண்றப்ப விஷனை குறிச்ச வெளிப்பாடு உங்களுக்கு சுத்தமா வேணா
1: இல்லை.
0: சபைகள்ல இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி.
1: எஸ்,
0: தரிசனத்துக்கு விதைக்கும்படி கத்தர் காரியத்தை கொடுக்கறப்ப இது எதுக்கு அங்கவே நம்ம என்ன செய்யணும்,
1: விதைக்கணும்.
0: நம்மளே கையில வச்சுக்கிட்டு 10 ஏழைகளுக்கு என்ன செய்யலாம்னா,
1: கொடுக்கலாமே
0: அப்படின்னு சொல்லி ஒரே தர்மகர்த்தாவை என்ன செய்வாங்கன்னா, மாறிடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன இல்ல
1: தரிசனம்,
0: இது எதுக்கு இந்த காசு போய் இங்க என்ன
1: கொடுக்கணும்.
0: ஆனா விஷனோட வேல்யூ தெரிஞ்சவங்க கருத்துறதுக்கு ஒரு பக்கம் செஞ்சாலும் தரிசனத்துக்கு செய்ய வேண்டியத ஏராளமா செஞ்ச அந்த விஷனை வந்து அப்படி தாங்குவாங்க பாருங்களேன்.
1: எஸ்,
0: என்னையா இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி நீங்க இந்த விஷனுக்கு செய்றீங்களே அப்படின்னா, அவங்க சும்மா செய்யல. ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு 1008 யோசனை வர்றப்ப லட்சக்கணக்கான பணங்களை கோடி கணக்கில் ஒரு தரிசனத்துக்கு சிலர் அள்ளி இறக்கிறாங்கன்னா, அந்த விஷனை குறித்து அவங்களுக்கு பர்சனலான ஒரு வெளிப்பாடு இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய தயால இருதயத்தை கத்துற அவங்களுக்கு தந்திருக்கிறேன்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற 2-3 பேர் போதும், எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சுட்டு அவங்க வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, போயிட்டே இருப்பாங்க.
1: எஸ், நாங்கள் சென்னைக்கு போனோம். அங்கே வைஸ் நெட்டில் வந்து வைஸ் சேர்மனாக இருக்கிற ஒரு அருமையான பாஸ்டர் ஏப்ரஹாம் அவர்கள். அவங்க வழக்கமாக நம்ம ஒரு சபைக்கு பிரசங்கியாளரை கூப்பிட்டா பிரசங்கியாளரை தான் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துவாங்க. ஆனால் வித்தியாசமாக செஞ்சாங்க. எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு சபை மக்களை அப்ரிஷியேட் பண்ணி, ஐயா நாங்கள் எங்கள் சபை மக்களும் உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம், இவங்க பார்க்கறதுக்கு சாதாரணமானவங்க தான், ஆனால் இந்த சபையிலேருந்து 200 ஊழியக்காரர் கர்த்தரை எழுப்பி பல இடங்களுக்கு அனுப்பிட்டாரு. இவங்க சாதாரண வேலை செஞ்சாலும் தரிசனம் அப்படின்னு வரும்போது அப்படியே மனதில் ஏவப்பட்டு அப்படியே விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க ஒரு விசேஷமானவங்கன்னு எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு போயிருக்கிறோம், எந்த பாஸ்டரும் இப்படி தங்க மக்களை அறிமுகப்படுத்தி நாங்கள் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை.
0: அப்போ ஒரு தரிசனம் பெற்ற ஒரு தலைவனோட சபையாரா இருந்தா கூட அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு துணை செய்ய முடியும். ஏத்துக்கிறோம்னா கத்தர் நம்மளை என்ன
1: செய்யணும்,
0: பயன்படுத்தணும்.
1: அவர் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்.
0: ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஒரு சம்பவம் எனக்கு திடீர்னு ஆவியனவர் நினைப்பு விட்டுறாரு, நான் சொல்கிறேன், சடனாக எனக்கு ஃப்ளாஷ் ஆகுது. எங்களை வந்து ஒரு ஊழியர் வந்து ஒரு ஊரில் ஊழியத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து நான் வர்றேன்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு முந்தின நாளில் வந்து சிக் ஆயிட்டார். இதெல்லாம் எங்கள் ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ சொன்னார், அண்ணே என்னைய இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் எனக்கு சடனாக இந்த மாதிரி சிக்காயிருச்சு. இப்போ அவங்க யாரையாவது நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வேறு எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் தான் ஞாபகத்தில் வர்றீங்க, தயவு செஞ்சு என் சார்பாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி நானும் சுடவும், சரிண்ணே நீங்கள் சொல்லிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சூடாகவும் போகிறோம். அப்போல்லாம் கார்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் நாங்கள்
1: 7 மணிக்கு ஏறுறோம்.
0: அப்போ ஃபோன் வருது அவர்கிட்டருந்து, இந்த மாதிரி பஸ் ஏறிட்டிங்களா, ஏறியாச்சு, காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் ஊருக்கு வந்து சேரும், எப்படியும் ஒரு 4:35 உங்கள் ஊருக்கு பஸ் வந்துடும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். சொன்னோடனே நான் பஸ்ஸில் இருக்கிறேன், 10 மணிக்கு அவர் அந்த நபர் என்னை பார்த்து கேட்குறாரு, அப்போனா நீங்கள் தங்குறதுக்கு நான் ரூம் போடணுமோ அப்படின்னு கேட்டார். எனக்கு அந்த ஒரு கேள்வியிலேயே
1: ஒட்டுமொத்த
0: அவருடைய இருதயம் மொத்தமும் தெரிஞ்சிருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ நைட்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஊரில் ஊழியத்துக்காக நம்ம போய் இறங்குறோம், அப்போ நீங்கள் தங்க வைக்கிறதுக்கு நான் இடம் வைக்கணுமோன்னு சொல்லி கேட்டால் நேராக நான் 5 மணிக்கு இறங்கி நான் 10 மணிக்கு புல்பிட்டுக்கு டைரெக்டாகவே போக முடியும், அப்போ இடையில நான் எங்கே போயிருப்பேன். அப்போ நானும் இவ தான் பேசிக்கிட்டோம், அது ஆரம்பமே என்னன்னா சரியில்லை. அப்போ எனக்கு உடனே ஃப்ளாஷ் ஆச்சு, இல்லை அந்த ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச நபர் இருந்தாங்க. இல்லை பாஸ்டர், அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, நாங்கள் நீங்கள் தேவையில்லாமல் செலவெல்லாம் செய்ய வேண்டாம், நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம். அந்த சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம், அவங்க வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க.
1: காலையில் காரில் வந்து
0: எங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டில் எங்களை ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க.
1: அப்போல்லாம் சுடு தண்ணி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க.
0: அங்கே போய் நாங்கள் இருந்த பின்னாடி நான் எதிர்பார்த்தேன், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பாஸ்டர் வந்து நம்மளை ஃபோன் பண்ணி என்ன செய்வார்னா, வந்துட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, வைப்பீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நாங்கள் என்ன செஞ்சோம்னா எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் எந்த ஃபோன் என்னன்னா
1: வரவே இல்லை.
0: எனக்கு மைண்டு வந்து அப்படியே குடைய ஆரம்பிக்குது, என்னடா நாம் வந்து நாம் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு வந்திருக்கிறோம், இவங்க என்னென்னா வந்திருக்கிறியா, என்ன பண்ணுற, எங்கே தங்கியிருக்கிற, எங்கே இருக்கிற, எதுவுமே நம்மளை என்ன செய்யலைன்னா
1: விசாரிக்கவே இல்லை.
0: சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்மளை கால் பண்ணுவாருன்னு சொல்லி இருந்தா 6 ஆகுது, 6:30 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சூடாட்ட சொன்னேன், செய்தியும் ஓட மாட்டேன்னு, ஒன்றும் தயாரிப்பே பண்ண முடியல, இது எதுக்கு இந்த கசப்பு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கனால தான் நமக்கு வந்து வண்டி ஓடலை, அதனால நம்மளே ஃபோன் அடிச்சிடும் சொல்லிட்டு நாங்களே ஃபோன் அடிக்கணும் அவருக்கு, ஐயா நாங்கள் வந்துட்டோம்யா ஊருக்கு, சந்தோஷம் பாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். எங்கே தங்கியிருக்கீங்க, எல்லாம் உங்கள்
1: ஊரில் தான்
0: தங்கியிருக்கிறோம் அப்படியா, ஊரில் என்ன எங்கே தங்கியிருக்கிறீங்க, இந்த மாதிரி இந்த தெருவில், அந்த தெருவில்லையா அப்படின்னா, ஆமாம் அந்த தெருவில் தான் தங்கியிருக்கேன், எத்தனை நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டு எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு இத்தனை நம்பர் வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்ப, நானும் அந்த வீதியில் தான் இருக்கிறேன் அப்படின்னார். இத்தனை நம்பர் வீடுன்னா அந்த வீட்டுக்கு எடுத்த வீடு தான் நான் அப்படிங்கிறார். நான் ஃபோனில் இந்த மாடியில் நிற்கிறேன்,
1: அவர் ஃபோனில்
0: அந்த மாடியில் இருந்துட்டு ஹாய் அப்படின்னு.
1: ஹாய் பாஸ்டர்,
0: இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல,
1: மறக்கவே
0: இல்லை, ஏன்டவரை அந்த வீட்டுக்கு எடுத்தாப்புல எங்களை கொண்டு உட்கார வச்சிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் போன் பேசி முடிச்சோன்னு மனசுக்கு எனக்கு ஒரு ஆறுதல் ஆயிடுச்சு. சரி, அடுத்த எதிர்பார்ப்பு எகிருது. சரி, நம்ம வந்து வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல என்ன செய்யறோம்,
1: இருக்கிறோம்.
0: அவர் இந்நேரம் ஓடோடி வந்து நம்மளை
1: அன்போடு
0: அன்போடு வரவேற்று நம்மளை விசாரிச்சு பாரு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க.
1: அவர் வர என்னன்னா இல்ல,
0: திரும்பவும் கசப்பு என்னன்னா தலைக்கு ஏறுது சிவு சிவுன்னு. ஐயோ, இந்த கசப்பு வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியத்தை
1: செய்ய முடியாது.
0: அதனால நானும் ஜூனாவை என்ன செய்யறோம்னா இறங்கி நம்மளே வீட்டுக்கு போவோம் சொல்லிட்டு, அந்த ஏத்து வீடு தானு சொல்லிட்டு நானும் இதுதான் அந்த வீட்டுக்குள்ள போய் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற பரிதாம அப்படியான எங்களை ஹாலில் உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் வந்தார், அவங்க ஒய்ஃப் தான் முதல்ல வந்தாங்களா, ஒய்ஃப் வந்தாங்க, வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வந்தாரு, வந்து என்னென்னமோ ஆகா ஓகோன்னு அவர் மினிசியை குறித்து பேசுகிறாரு. எங்கே இருக்கிறீங்க, எப்படி வந்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஒரு வார்த்தை என்ன செய்யலைண்ணா
1: கேட்கல எங்கள் ஊழியர். சரி,
0: அதோட சரியா மீட்டிங் வந்துடுறோம்னு சொல்லிட்டு எழுந்து தான் நிற்கிறேன் பாருங்க, அவர் வாட்டில் ஒரு ஒரு ரூம் போயிட்டார். பரிதாமா நாங்கள் ஹாலில் நின்றுட்டு
1: ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் டைமு
0: கேட்டார். வெரி குட். அவர் கேட்குறாரு, நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 hours ட்ராவல் பண்ணி போயிருக்கோம் கேட்குறாரு. இவர் ஆராதிப்பாரா, பாடுவாரா அவர் அப்படின்னு கேட்டார். யார் என்ன யூதாவை பார்த்து, ஆமையா அவர் பாட்டெலாம் என்ன செய்வார், நான் பாடுவார். ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் தர்றேன், அவர் ஒரு கால் மணி நேரம் வர்ஷிப் பண்ணுவார், நீங்கள் கொஞ்சம் நேரம் செய்தி என்னென்னா எடுக்கணும்னு கமாண்ட் வருது.
1: மற்றது நாங்கள் பார்த்துக்குறோம்யா.
0: அதோட நான் சொன்னேன், ஜோடா வகையாக மாட்டிக்கிட்டோம், அதனால் ஒழுக்கமாக போய் ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம மாட்டில் என்ன செஞ்சிருவோம்,
1: டக்குன்னு வந்துடுவோம்,
0: ஊரு பக்கம் ஓடிடுவோம். இனிமே இந்த ஸ்டெப்னியா மட்டும் எங்கேயுமே என்ன
1: போகக்கூடாது,
0: வரக்கூடாதுன்னு
1: இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம
0: நம்மளை குறிச்ச வெளிப்பாடு இல்லாம நம்மளை அழைக்கிற அழைப்புதலுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, எஸ் சொல்லவே கூடாதுங்கிற ஒரு தீர்மானத்தை அங்கதான் என்னன்னா எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு மீட்டிங்க்கு நாங்க போனோம், போய்
1: ஹால் முழுக்க நிரம்பி இருந்தது மக்கள் கூட்டம்.
0: அப்ப நான் சொன்னேன், ஜூடா நீங்க கால் மணி நேரம் எடுத்து அதுக்கப்புறம் போறதெல்லாம் சரியில்லை, நான் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரெஷ்ஷா வேர்டுக்கு என்ன செஞ்சிடறேன் போயிடுறேன். அதன் பிறகு நாம் ஃபைனலாக வந்து கன்க்ளூஷனில் நம்ம வர்ஷிப்போடு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சுட்டு நான் வந்து செய்தியை எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஒய்நாட் செய்தியா என்ன, ஒய்நாட் செய்தி, ஒய்நாட் மெசேஜை நான் எடுத்து பாதி செய்தி போகிறதுக்குள்ளேயே டேக் ஆஃப் ஆயிடுச்சு. செய்தியை நான் என்ன செய்ய முடியலன்னா
1: முடிக்கவே முடியல.
0: நான் சொல்ல வந்த செய்தியை சொல்றதுக்கு பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அனைவரும் மேலும் இறங்கினாருங்கிறது லிட்டரலா அங்க மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு.
1: அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்.
0: தொடுமென் கண்களை சாங்க வந்து யூதா எடுத்து வர்ஷிப் பண்றாரு, பிரேயர் வருது, ஹெவியான ஒரு அவுட் பூரிங் அங்க வந்து அங்கங்க உருள்றாங்க. முக்கியமா பின்னாடி இருந்த பாஸ்டரமா உருட்டி கொண்டாந்து கத்தர் முன்னாடி
1: போட்டார்
0: ஆஸ்ட்ரமாவை உருட்டி எடுத்துட்டார். ஆண்டவர் வல்லமை தாங்க முடியாம சுருண்டாங்க அந்த அம்மா. அப்ப நான் ஒரு மணி எனக்கு டைம் வந்து அவர் கொடுத்த நேரம் முடிஞ்ச உடனே நான் அந்த ஃப்ளோல நான் பாஸ்டரை பார்த்து, பாஸ்டர் நான் வந்து ஓகேன்னு சொன்னேன். அவர் பயந்து போய் நோ நோ நோ நோ அப்படின்னு சொல்லிச்சு, இல்லையா எனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நாங்க செஷன்லாம் முடிச்சு நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப அதுக்கு பிறகு எங்களை பார்க்கிற பார்வை என்னன்னா
1: மாறி போச்சு.
0: எங்களிடத்துல பேசுற விதமே என்னன்னா
1: மாறி போச்சு.
0: அப்பதான் அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, காலையில எங்க வீட்டுக்கு நீங்க வந்திருந்தப்ப நீங்க இப்படி இல்லையே அப்படின்னா, காலையில என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நீங்க
1: இப்படி இல்லையே,
0: அப்ப நாங்க இப்படி இருந்தா தான் நம்புவீங்களா எங்களை நீங்க.
1: அதுக்கு பாஸ்டர்மாவை கத்தர் உருட்ட வேண்டி இருக்கிறது, நாங்க என்ன சேர்த்து
0: அவ்வளவுதான் அந்த ஒரு செஷன் தான். அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அப்ப நம்மள பயன்படுத்துறத பார்த்துட்டு தான் என்ன செய்யறாங்கன்னா
1: அங்கீகரிக்கிறார்கள்.
0: இப்படிலாம் மெனிசி வரும்னு நினைச்சா நீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருந்தீங்க
1: இல்லீங்களா?
0: வெளிப்பாடு இருந்துச்சு,
1: வெளிப்பாடு,
0: இந்த மிஷனோட போய் இணைஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு
1: வெளிப்பாடு,
0: வெளிப்பாடை தந்தாரு. அந்த வெளிப்பாட்டோட பிள்ளைங்க எங்களோட சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா பயணிச்சாங்க.
1: எஸ்
0: இன்னைக்கு கர்த்தர் பயன்படுத்துறாருங்கிறதுக்காக அவங்க மதிக்கல, அன்னைக்கு எப்படி மதிச்சாங்களோ அப்படிதான் இன்னைக்கு மதிக்கிறாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சோ தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாம நம்மை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்களை கண்டு கழிகுறுந்து பரவசப்பட்டு ஆகா ஓகோன்னு மார்க் போட்டு உங்க பின்னாடி திரளுகிற ஒரு படையை கண்டு ஏமாந்து விடாதிருப்பீர்களாக.
1: எஸ்
0: சிலரை தான் கர்த்தர் தர்றாரு விஷனுக்காக. ஆவிதோட போய் ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிருச்சே, துரத்தப்பட்ட ஆவிதோட போய் சேர்ந்தவன்லாம் இன்னமும் தாவித குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனாலயா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: வாசிக்கலாமா? ஒண்ணு சாமுவேல் வசனம் 18 இல்ல 21-22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அத்துல்லாம் என்னும் கெபிக்கு போனான்.
1: அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள்,
0: கடன்பட்டவர்கள்,
1: முறுமுறுக்கிறவர்கள்
0: யாவரும்
1: அவனோடே கூடி கொண்டார்கள்.
0: அவன் அவர்களுக்கு
1: தலைவனான
0: இந்த பிரகாரமாக
1: ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள்.
0: இவனுக்கெல்லாம் தாவீத குறிச்ச வெளிப்பாடு இருந்தா போய் ஓட்டிக்கிட்டான்
1: இல்லையே?
0: அவன் அவனுக்கு தனிப்பட்ட பாதிப்பு, சவுலால பாதிக்கப்பட்டவன், கடனால பாதிக்கப்பட்டவன்,
1: பந்தங்களால முறுமுறுக்கப்பட்டு வந்தவன்.
0: தாவீது குறிச்ச வெளிப்பாடு இருந்ததுனால எவனும் போய் தாவீதோட ஓட்டிக்கல,
1: அவங்களா கூடிக்கிட்டாங்க,
0: அவங்களா போய்
1: அவனோட கூடி கொண்டார்கள்.
0: கடைசியில இந்த டீமை தான் ஆண்டவர் நடத்தி.
1: அதனாலதான்
0: மிக ரிலேபிளான ஆட்களே இல்லை. இந்த 400 பேரும் யாரும் இல்லை,
1: நம்ப தகுந்த நபர்கள் அல்ல.
0: தாவீதுக்கு தாவீது மூலமா ஆதா இருந்தா தான் ஆகா ஓகன்னு சொல்லுவான். ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல கல் எடுத்துருவான். யார கொல்றதுக்கு?
1: தாவீது கொல்றதுக்கே.
0: சிக்லாக்ல அந்த வேலை நடந்துச்சு பாருங்க. அமலேக்கர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போன பின்னாடி பெஞ்சாதி பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே தாவீது கொண்டான நெருக்கத்தை குறிச்சு 1 Samuel 30:6 தாவீது மிகவும்
1: நெருக்கப்பட்டான்.
0: சகல ஜனங்களும்
1: தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள்.
0: தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே
1: தன்னை திடப்படுத்தி கொண்டான்.
0: என்ன வந்தவன் எல்லாம் தாவீது குறிச்ச வெளிப்பாடை பெற்று வரல, கடனாய் போச்சு, சிக்கலாய் போச்சு, அதான் ஊரை விட்டு ஓடி போக முடியாது. இவரோட ஒட்டிக்கிட்டு என்ன செய்யலாம் நம்ம? வெளிப்பாடு இருந்தவன் இப்படி செஞ்சிருப்பானா?
1: செஞ்சிருக்க மாட்டான்.
0: கொல்லணுங்கிற முடிவு எடுத்திருப்பானா?
1: எடுத்திருக்க மாட்டான்.
0: அதனால வெளிப்பாடு இல்லாம உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் என்ன செய்யாதீங்கன்னா நம்பாதீங்க. எப்ப கையில கல் எடுப்பாங்கன்னு என்ன செய்யாது?
1: தெரியாது.
0: ஒரு சின்ன நெருக்கடி வராத வரைக்கும் தான் உங்க பின்னாடி இருப்பாங்க. ஏதாவது ஒரு தரிசனத்தை நிமித்தம் ஒரு பிரஷர் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த மந்தையை நம்பவே நம்மளால முடியாது. கடைசியில தாவீது வெற்றி பெற்ற உடனே எல்லா பேரும் கல்லெடுத்தவனே என்ன சொல்றான்? இது தாவீதின்
1: கொள்ளை.
0: கொள்ளை
1: கொள்ளை
0: கொள்ளையடிச்சவங்கள தாவீத கத்தர் வச்சு கொள்ளையடிச்ச பின்னாடி 20 சொல்றானுங்க, ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான்,
1: அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி
0: இது தாவீதின்
1: கொள்ளை என்றார்கள்.
0: அவிது கூலா பாத்துக்கிட்டாரு. தெரியும்டா உங்க லட்சணம் எல்லாமே என்னன்னா?
1: தெரியும்டா
0: தெரியும்டா. ஆனாலும் உங்களை தாண்டா என் கையில கத்து நினைச்சிருக்கிறாருண்ணா,
1: கொடுத்திருக்கிறாரு.
0: உங்களை வச்சு என்ன என்ன செய்யறாருண்ணா?
1: உருவாக்கிட்டாரு.
0: உருவாக்குறாரு. புரியாதவங்க ஏன் விஷன்ல வச்சிருக்கிறாருன்னா தலைவனை உருவாக்குறதுக்கு தான் இந்த 4 பேரை வச்சிருக்கிறேன். தந்தையர்கள் சொல்லுவாங்க அந்த 4 பேருக்கு நன்றி. அப்படி
1: நன்றி. உலகத்துல இருக்கிற யாரு பேரு எனக்கு தெரியாதுரா, யாரெல்லாம் கஷ்டம் கொடுக்கறாங்களோ உருவாக்குறாங்களோ அந்த நாலு பேரு பேரு மனப்பாடமா வச்சு ஜெபிக்கிறேன்.
0: இத்தனை பேர் நம்மளை பாராட்டுறாங்க, இத்தனை பேர் பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மள எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. அவங்க பேர்லாம் நமக்கு ஞாபகம் இல்லை பாரு. யாரு நமக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, யாரு நமக்கு முள்ளா குத்துறாங்களோ அவங்க பேரை தான் எழுதி வச்சு நான் தோத்திரம் பண்ணி ஜோம் பண்றேன் ஆண்டவர். அந்த நாலு பேருக்கு
1: நன்றி.
0: ஏன் அவங்களை வச்சிருக்கிறாருனா நம்மளை ஷார்பன் பண்றதுக்கு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்மளை
1: ஷார்பன்
0: பண்ண ஊர்மையாக்குறதுக்காக அந்த அறத்தை கத்தர் உள்ள என்ன செஞ்சிருக்கிறார்னா
1: வச்சிருக்கிறார்.
0: அதனால நீங்க பெற்ற வெற்றிகளை கொண்டாடி உங்களோ பின்னாடி திரளுகிற ஒரு படையை நம்பாதீங்க. தரிசனத்தை குறித்த பர்சனல் வெளிப்பாட்டை பெற்று உங்களோட பேசுறாங்க பாருங்க. அந்த அப்பாயிண்டட் டைம் வர்றப்ப இந்த மாதிரி அமேசிங் ஆன கனெக்ஷன்ஸ் உறவுகளை ஆண்டவரே தர்றார். அவங்க நம்மோடு பேசும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். என்னையா இதைத்தானையா நான் 20 வருஷமா நான் சபைக்கு என்ன செய்யறேன்,
1: போதித்து வருகிறேன்.
0: இந்த புரிதல் வந்து நான் ஊழியம் செய்யற சபையில என்னன்னா
1: இல்லையே.
0: எப்படி இவ்வளவு அற்புதமா எழுப்புதல் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷனுக்குள்ள கத்தர் உங்களை கொண்டு வர்றாருன்னு அந்த நபர்களை பார்க்கும் பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கும்.
1: எஸ்,
0: விஷனை குறிச்ச வெளிப்பாடு உள்ளவங்க தாராளமா செய்வாங்க, கணக்கு பார்க்காம செய்வாங்க தரிசனத்துக்காக.
1: அன்னைக்கு
0: ஒரு தேவ மனுஷரோட நான் பேசிட்டு இருக்கேன். எங்களை ஃபுல்ல லைவ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நபர், அவர் வந்து அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இப்ப தரிசனத்துக்கு நீங்க வாங்கியிருக்கிற லேண்டை நான் போய் பார்த்தேன். எங்களை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு அது 4 ஏக்கர் 82 சென்ட். அவர் அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்றாரு,
1: பிரதர் இது பத்தாது.
0: நான் கொஞ்ச நேரம் பேச விட்டேன்.
1: இது இது பத்தாது. பார்க்கிங்கே உங்களுக்கு 2 ஏக்கர் என்னன்னா வேணுமே,
2: வேணுமே.
1: கார் பார்க்கிங்கே 2 ஏக்கர் என்னன்னா
2: வேணுமே.
1: இது இது இது இது எதுக்கு பத்தும் அது? ஒரு கடகட மடமடன்னு பேசினதை கேட்டுட்டு நான் சொன்னேன், இதைத்தான் நான் வந்து விளங்கிக்கிறணும்னு மற்றவங்க விளங்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இது ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டீங்கன்னா விளங்க மாட்டேங்குது ஐயா.
0: நீங்க சபையில் இருக்கிற எல்லார் தலையிலையும் கைய வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு.
1: அல்லேலூயா.
0: அதாவது எப்பவுமே அந்த பெரிய விஷனை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விஷனை குறிச்ச வெளிப்பாடு இருக்கிற நபர்கள் மட்டும்தான் உங்களோட எசஞ்சு எனஞ்சு செயல்பட முன் வருவார்கள். நீங்க பேசுற பாஷை அப்படிப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் என்னன்னா புரியும். மற்றவங்களுக்கு அது விளங்காத பாஷை. ஆனா வெளிப்பாட்டை பெற்றவர்களுக்கு ஓ இதுதான் இதுதான் தேவன் இப்படிதான் என்ன செய்யறாருன்னா மூவ் ஆகிறாரு. அதனாலதான் விஷன் லேண்டுக்கு நாங்க சொல்றதுன்னா இப்பதான் ஆரம்பிக்குது,
1: இப்பதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா.
0: எழுப்புதல் மையத்துல இப்பதான் என்ன செய்யுதுன்னா
1: ஆரம்பிக்குது.
0: உங்களுடைய மனதுக்கு ஏற்றபடி நாங்களும் உங்க பின்னாடி வர்றோம் ஆண்டவர்.
1: எஸ் லார்ட்.
0: உங்க மனசுல என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க என்னன்னா
1: செய்யுங்க.
0: இந்த பெரிய காரியத்தை புரிந்து கொள்றவங்க அநேகர் இல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க தனியா தரிசனத்தை தாங்கி நிற்க முடியாதுங்கிறதுனாலதான் அந்த பாரத்தை தாங்கி நிற்க தேவையான ஒரு சின்ன அணியை கத்தர் உங்களுக்கு தருகிறார்.
1: அல்லேலூயா.
0: இதை குறிச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? தியானிக்கலாம்.
1: இன்னைக்கு
0: செய்தியினுடைய கரு என்னன்னா, உங்க வெற்றியை பார்த்துட்டு உங்க பின்னாடி திரளுகிற கூட்டத்தை தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்கன்னா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை என்னன்னா செய்யுங்க. ஆனா உங்க தரிசன கூட்டாளிகள் யாருன்னா, உங்களுக்கு தேவன் தந்த தரிசனத்தை குறிச்ச வெளிப்பாடை பெற்று உங்களோட பயணிக்கிறவங்க தான் தரிசன கூட்டாளி.
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தரிசனம் எங்களுக்கு இருந்தா மட்டும் போதாது, இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடை பெற்ற தரிசன பங்காளிகளை எங்களுக்கு தருகிறீர். அவங்க தான் எங்களோட பயணிக்கிறாங்க. எங்களை பயன்படுத்துறதை கண்டு அவங்க பரவசம் அடையல. இந்த தரிசனத்தை குறித்த வெளிப்பாடு இருக்கிறதுனால அவங்க பாரப்படுறாங்க. அவங்க பரவசப்படுற கூட்டம் இல்லை, அவங்க பாரப்படுற கூட்டம். இந்த காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள, விளங்கிக் கொள்ள எங்களுக்கு

0: பெற்று எங்க மேல பாரம் உள்ளவங்க கொடுக்க முடியும். அதை தான் நாங்க வேல்யூ பண்ணணும். இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: we've been teaching about the precious blood of Jesus for the last several weeks
1: கடந்த பல வாரங்களாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நாம் போதித்து வருகிறோம்
0: these are the vital truths that really make us rise up in faith
1: இந்த அதி முக்கியமான சத்தியங்கள் தான் மெய்யாகவே நம் விசுவாசத்திலே எழும்பும்படி நமக்கு உதவுகிறது
0: that is why I taught on the name of Jesus for several weeks and now on the blood of Jesus
1: ஆகவே தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பல வாரங்களாகவும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை குறித்து நான் பேசி வருகிறேன்
0: now let us go to our key text
1: இப்பொழுது நம்முடைய முக்கியமான அந்த வேத பகுதிக்கு நாம் செல்வோம்
0: our text from which we start
1: நாம் துவங்கின அந்த வேத பகுதி
0: Revelation chapter 12
1: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: verse 11
1: 11 ஆம் வசனம்
0: and they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
1: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: this is talking about the saints overcoming the devil the adversary the accuser of the brethren and what it involved in that victory
1: parisuthavangal ediraliyaga sagodhar meedhu kutram saattugira pisasaagi avane jeikkiradhai kurithu idu pesugirathu eppadi jeithaargal endru adu sollugirathu
0: they overcame him by the blood of the lamb
1: aattukuttin rathathinale jeithaargal
0: how by the blood of the lamb
1: aattukuttin rathathinale eppadi jeithaargal
0: says they overcame him by the blood of the lamb and the word of their testimony
1: vasanam solugirathu aattukuttin rathathinalum thangal saatchin vasanathinalum jeithaargal endru
0: three elements I told you are there in that victory
1: indha vetriyile moonru kaaryangal adangi irukkudhu endru ungalku sonnen
0: one is the blood of jesus
1: ondru yesu christuvin ratham
0: second is the word
1: rendavathu vasanam
0: and thirdly the testimony that they gave about it
1: மூன்றாவதாக அதை குறித்து அவர்கள் சொன்ன சாட்சி
0: this is how these three things work in combination with one another
1: இப்படி தான் இந்த மூன்று காரியங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது
0: they overcame him by the blood of the lamb and the word of the testimony means
1: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்
0: they overcame him by confessing what the bible says that the blood of jesus has done for them
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதோ அதை அறிக்கை செய்வதன் மூலமாக அவர்கள் ஜெயித்தார்கள்
0: they overcame him by declaring what the word says that the blood of jesus has done for
1: yesu christum ratham avargalukkaga enna seidirukkirathu endru veda vasanam solugiratho adai arikai seivathan moolamaga jeithaargal
0: that is how the blood the word and the testimony works together
1: ratham vasanam saatchi moonrum ipdiyaga than inaindhu seyalpadugirathu
0: in these three there are two things that never change
1: indha moonrile rendu kaaryangal maaruvathe kedaiyadhu
0: the blood never loses its power
1: rathathudaiya vallamai kurainthu povathe kedaiyadhu
0: it is still a cleansing blood
1: adu innum sutham pannugira rathamaga
0: still a redeeming blood
1: இன்னமும் மீட்கிற வல்லமை
0: இரத்தமாயிருக்கு has the power
1: இன்னமும் அதற்கு வல்லமை உண்டு
0: and another 2000 years it will not lose its power
1: இன்னொரு 2000 வருஷம் போனாலும் அதே வல்லமை இழக்காது
0: never lose its power
1: அது வல்லமை இழக்கவே இழக்காது
0: all right the word never changes
1: வசனமும் மாறுவதே கிடையாது
0: so these two elements stay the same
1: ஆகவே இந்த ரெண்டு காரியங்களும் அப்படியே தான் இருக்கிறது
0: the blood and the word remain the same
1: இரத்தம் வசனம் இரண்டும் அப்படியே இருக்கிறது
0: the only thing that can affect our victory and cause failure is this element called our testimony concerning what the word declares that the blood of jesus has done
1: நம்முடைய வெற்றியை பாதித்து தோல்வி நமக்கு அருளக்கூடியது ஒன்றுதான் அதுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறதோ அதை குறித்து நாம் என்ன சொல்கிறோம் என்ற அந்த சாட்சி
0: the testimony our testimony is the only thing that can change in these three
1: இந்த மூன்றிலே நம்முடைய சாட்சி மட்டுமே மாறக்கூடியதா இருக்கிறது
0: that is the most difficult most important thing that we need to notice there
1: நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியமே அதுதான்
0: so it is our responsibility to keep our testimony according to the word
1: ஆகவே வசனத்தின்படி சாட்சி இடுவது நம்முடைய பொறுப்பு தான்
0: faith works by this confession
1: விசுவாசம் இந்த அறிக்கையின் மூலமாக தான் கிரியை செய்கிறது
0: it works when we know what the blood of jesus has done and when we declare with our as our testimony what the blood has done
1: yesu christum ratham enna seidirukku endru nam arindhu adu enna seidirukku endru nammude vaayinale nam arikkai seiyum bodhu viswasam create seigirathu
0: that principle never changes
1: and the kodpaadu maaruvathe kedaiyadhu
0: even today you overcome your adversary by the blood of the lamb and the word of your testimony
1: indrikkum ediraaliyai aattukutti rathathinalum saatchin vasanathinalum dhaan nam merkolugirom
0: now let's go on
1: thodandhu nam paarpom
0: I began to share with you about what the word says that the blood of Jesus has done for us.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம்.
0: I'm going to bring together about more than a dozen things that the word declares that the blood has done for us.
1: இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறது என்று வசனம் என்ன சொல்லுகிறதோ ஏறக்குறைய 12 காரியங்களுக்கு மேலாக அது இருக்கிறது. அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
0: Now I told you the first three things.
1: முதல் மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன்.
0: The word says that by the blood we have redemption.
1: வசனம் சொல்லுகிறது இரத்தத்தினாலே மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: The word says that we have forgiveness of sin through the blood.
1: பிறகு இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது.
0: Thirdly we saw that the word declares that we have cleansing from our sin through the blood.
1: மூன்றாவதாக இரத்தத்தின் மூலமாக நாம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது.
0: The problem with a lot of Christians who do not have the assurance of their sins forgiven is that they have not been taught about the blood, its cleansing power and how forgiveness of sin comes through the blood.
1: பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத விசுவாசிகளிடத்தில் என்ன பிரச்சனை? எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது நம்மை கழுவுகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது என்று அவளுக்கு சரியாக போதிக்கப்படவில்லை.
0: Often times believers have not understood where they stand.
1: அநேக சமயத்தில் விசுவாசிகள் அவள் எங்கே நிற்கிறார்கள் என்று அவள் அறிந்து கொள்வதில்லை.
0: Martin Luther said, "Here I stand."
1: மார்ட்டின் லூதர் சொன்னா, நான் இங்குதான் இருக்கிறேன்.
0: He defined his position where he stands regarding certain things.
1: சில காரியங்களை குறித்து அவர் எந்த இடத்துல இருக்கிறார்னு தன்னுடைய நிலையை அவர் அறிவித்தார்.
0: Knowing where you stand is the greatest source of your victory.
1: நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் என்பதை அறிந்திருப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும்.
0: You've got to declare at some point in your life, this is where I stand, this is who I am, this is what I believe.
1: வாழ்க்கையின் ஒரு காலகட்டத்திலே நான் இங்குதான் இருக்கிறேன், இதைதான் நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You've got to declare that this is the truth.
1: இதுதான் சத்தியம் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: So you got to decide where you stand.
1: ஆகவே நீங்கள் எங்கு நிற்கிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும்.
0: Who are you?
1: நீங்கள் யார்?
0: The Bible says that you are the redeemed one.
1: வேதம் சொல்லுது நீங்கள் மீட்கப்பட்டவர்கள்
0: என்று. You have been bought with a price.
1: நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள்.
0: That you are not your own.
1: நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவள் அல்ல.
0: That you are in the hands of the Almighty God.
1: நீங்கள் தேவனுடைய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள்.
0: Do you live with a sense of that belonging to God?
1: நான் தேவனுக்கு உரியவன் என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா?
0: This is the sense that you are redeemed, bought with a price. Ever occurred to you?
1: நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா?
0: Do you rejoice in that?
1: அதிலே நீங்கள் மகிழ்கிறீர்களா?
0: Are you assured that your sins are forgiven?
1: உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: Are you sure that you have the cleansing power of the blood working in you?
1: சுத்திகரிக்கும் வல்லமையுடைய அந்த இரத்தம் எனக்குள்ள கிரியை செய்கிறது என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா?
0: When all these things are missing, that person has not been taught about the power of the blood of Jesus.
1: ஒரு மனிதனுக்குள்ள இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் பிறகு இயேசுவின் இரத்தத்தை குறித்த போதனை அவருக்கு கிடையாது என்று தான் அர்த்தம்.
0: Now these are the things that makes the Christian life victorious, triumphant.
1: இந்த காரியங்கள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை வெற்றியுள்ள, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றுகிறது.
0: Triumphant Christian life comes from knowing certain things, asserting certain things, confessing certain things.
1: சில காரியங்களை அறிந்து அதிலே உறுதியா இருந்து அதை அறிக்கையிடுவதிலே தான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே காணப்படுகிறது.
0: So we studied those three things.
1: ஆகவே இந்த மூன்று காரியங்களை நாம் படித்தோம்.
0: Now let's go to the fourth.
1: இப்போது நான்காவது காரியத்துக்கு நாம் செல்வோம்.
0: Another thing that the blood gives us.
1: இரத்தம் நமக்கு கொடுக்கிற இன்னொரு காரியம்.
0: The blood has done for us.
1: இரத்தம் நமக்காக செய்திருக்கிற இன்னொரு காரியம்.
0: Turn with me to Romans chapter 5.
1: திருப்பும் ரோமர் 5 ஆம் அதிகாரம்.
0: Verses 8 and 9.
1: 8 9 வசனங்கள்.
0: But God commendeth his love towards us, in that while we were yet sinners, Christ died for us.
1: நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார்.
0: Much more than being now justified by his blood, we shall be saved from wrath through him.
1: இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே.
0: Says Paul says that we have been justified by the blood, by his blood.
1: Paul சொல்கிறார் இங்கே நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று.
0: Justification comes through the blood that was shed by Jesus.
1: நீதிமானாக்கப்படுவது இயேசுவானவர் சிந்தின அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு உண்டாகிறது.
0: What is justification?
1: நீதிமானாக்கப்படுவது என்றால் என்ன?
0: Justification means to be made righteous.
1: நீதிமானாக்கப்படுவது என்று சொன்னால் நீதியாக ஆக்கப்படுவது.
0: In the sight of God we are rendered righteous.
1: தேவனுடைய பார்வையிலே நாம் நீதிகளாக இருக்கிறோம்.
0: That means that we now have the ability as righteous. To be righteous means to have the ability to stand before God without guilt, condemnation or inferiority.
1: நீதி என்றால் என்ன? இப்போது தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வோ, எந்த விதமான ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ, அவமானமோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி.
0: Do you have that sense?
1: அந்த உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you think you can stand before God without any guilt, condemnation or inferiority?
1: எந்த விதமான ஆக்கினி தீர்ப்போ குற்ற உணர்வோ அல்லது தாழ்வு மனப்பான்மையோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதி இருக்குதென்று நீங்கள் உணர்கிறீர்களா?
0: If as a Christian you are a guilt-ridden person.
1: ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்து கொண்டு குற்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும் என்றால்.
0: If you are a person with inferiority complex speaking about spiritual things.
1: பிறகு ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசும்போது அதிலே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்றால்.
0: When I say inferiority, I'm not talking about inferiority complex as we have among people ordinarily.
1: பிறகு தாழ்வு மனப்பான்மை என்று சொல்லும்போது மக்களுக்குள்ளே சாதாரணமாய் காணப்படுகிறதே அந்த தாழ்வு மனப்பான்மை குறித்து
0: பேசுகிறேன். That is bad also.
1: அதுவும் மோசமானதுதான்.
0: But before God, do you have inferiority?
1: ஆனால் தேவனுக்கு முன்பதாக இந்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கிறதா?
0: Do you have guilt?
1: உங்களுக்கு குற்ற உணர்வு இருக்கிறதா?
0: Do you have inferiority?
1: தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா?
0: Do you have condemnation?
1: அல்லது ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறதா?
0: Oh, this is something that I cannot overemphasize.
1: பாருங்கள் இதை விட என்னால் அதிகமாக வலியுறுத்த முடியாது.
0: Condemnation is something that I find everywhere in the world among Christians. Filled with condemnation.
1: இந்த ஆக்கினை தீர்ப்பின் உணர்வினை உலகம் முழுதுள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் நான் பார்க்கிறேன் அதனாலே நிறைந்திருக்கிறார்கள்.
0: Among the so-called spiritual Christian people.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அழைத்துக் கொள்கிறாரே அவர்கள் கூட.
0: They feel condemned.
1: எப்போதும் ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இருக்கிறது.
0: They feel guilty.
1: குற்ற உணர்வு இருக்கிறது.
0: And they feel inferior.
1: ரொம்ப தாழ்வாக தங்களை எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: You might say that is too much brother. You are just assessing them. You don't really know what they have inside.
1: நீங்க சொல்லலாம் இது ரொம்ப அதிகமா பேசுறீங்களே அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு தெரியாம மேலோட்டமா பார்த்து சொல்றீங்கன்னு சொல்லலாம்.
0: Well I know what they have inside because of I have heard what they say outside.
1: அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் ஏனென்றால் என்ன வாயினாலே பேசுகிறார்கள் என்பதை நான் கேட்டிருக்கிறேன்.
0: I have heard their prayers.
1: அவருடைய ஜெபங்களை கேட்டிருக்கிறேன்.
0: Some of the prayers that you hear all over the world are some of the most useless prayers that you'll ever hear.
1: உலகம் முழுதும் சில ஜெபங்களை நீ கேட்கலாம் அதுல சில ஜெபம் ரொம்ப மோசமா ஒண்ணுதுக்கு உதவாத ஜெபமா இருக்கு.
0: Christian people.
1: கிறிஸ்தவர்கள்
0: born again
1: மறுபடியும் பிறந்தவர்கள்
0: spirit filled people
1: ஆவியினால் நிரம்பியவர்கள்
0: when they come before God and pray
1: தேவனுக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கும்போது
0: they reveal such guilt and such condemnation and such inferiority
1: தாங்க மிகுந்த குற்ற உணர்வை ஆக்கினை தீர்ப்பின் உணர்வை தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வெளிப்படுத்துகிறார்கள்
0: you know when Jesus prayed to the father
1: இயேசுவானவர் பிதாவை நோக்கி ஜெபித்தபோது
0: the disciples were so astonished at the way he prayed
1: அவர் ஜெபித்த விதத்தை கண்டு சீஷர்கள் மிகவும் வியந்தார்கள்
0: now these fellows thought they knew how to pray These fellows thought they knew how to pray.
1: இந்த ஆட்கள் யோசித்தாங்க எப்படி ஜெபம் பண்ணது நமக்கு தெரியும் என்று.
0: But then when they saw Jesus,
1: பிறகு இயேசுவை அவர்கள் கண்டபோது
0: they knew that he had a particular boldness with God, a particular access with God and power with God that they were lacking.
1: ஆனால் தேவனிடத்தில் அவர் ஜெபித்தபோது தைரியத்தோடு கூட வல்லமையோடு கூட அவர் ஜெபித்தார் அது தங்களிடத்தில் இல்லை என்பதை அவர்கள் கண்டார்கள்.
0: They said, "Teach us, Lord, how to pray."
1: ஆகவே கேட்டார்கள் ஆண்டவரே எப்படி ஜெபிப்பது என்று எங்களுக்கு கற்றுத் தாருங்கள்.
0: And you know, he taught them.
1: அவரும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்.
0: But now then later on
1: பிற்பாடு
0: he said to them
1: அவர் அவர்களை பார்த்து
0: before his crucifixion
1: சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக
0: he said you pray to the heavenly father
1: சொன்னா நீங்கள் பரலோக பிதாவிடத்தில் ஜெபியுங்க
0: your heavenly father he himself loves you he said
1: உங்கள் பரலோக பிதா அவரே உங்களில் அன்பு கூறுகிறார் என்றார்
0: why would anybody say that
1: ஏன் ஒருவர் இப்படி சொல்ல வேண்டும்
0: he says you pray to the father you go to the father straight he himself loves you
1: அவர் சொன்னா நீங்களே பிதாவினை செல்லுங்கள் நேரடியாக கேளுங்கள் அவர் உங்களில் அன்பா இருக்கிறார்
0: you know why he said
1: ஏன் அவர் சொன்னா தெரியுமா
0: they did not have that sense of intimacy with God
1: தேவனோடு கூட நாம் நெருக்கமாய் இருக்கிறோம் என்ற உணர்வு அவளுக்கு கிடையாது
0: they did not have that power with God
1: தேவனோடு கூட அந்த வல்லமை அவளுக்கு இல்லை
0: they could not approach God without inferiority condemnation and without guilt
1: தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு ஆக்கினை தீர்ப்பின் உணர்வு இல்லாமல் தேவனை அவளால் அணுக முடியவில்லை
0: they could not come to God like Jesus come
1: இயேசு தேவனுடன் சென்றது போல இவர்களால் செல்ல முடியவில்லை
0: that is why he had to tell them your heavenly father loves you
1: ஆகவே தான் அவளை பார்த்து உங்கள் பரலோக தகப்பன் உங்களை அன்பு கூறுகிறார் என்று சொல்ல வேண்டியது
0: In other words, he meant he doesn't just love me to hear my prayer. If you prayed, he'll listen to you.
1: வேறு எதுவும் அவர் என்ன சொல்லுகிறார் என் ஜெபத்தை கேட்கும்படி என்னிடத்தில் மட்டும் அவர் அன்பு கூறவில்லை உங்களிலும் அன்பு கூறுகிறார்
0: Now, how many of you believe God hears your prayer?
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்கிறார்
0: There are many Christian people that live in this very town that believe that God hears only some select few men of God and their prayers.
1: இந்த ஊரிலே இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவர் ஒரு சில ஆட்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறார் அவருடைய ஜெபத்தை மட்டுமே அவர் கேட்பார்
0: That's why they line up at their doors.
1: ஆகவே தான் வீட்டு வாசப்படியில் வரிசையில் போய் நிற்கிறார்கள்
0: That's why they go begging.
1: ஆகவே தான் போய் கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள்
0: It is as a result of their own inferiority before God.
1: தேவனுக்கு முன்பாக தங்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தினாலே அப்படி செய்கிறார்கள்
0: These are people that have never known the power of the blood.
1: இந்த ஆட்கள் இரத்தத்தின் வல்லமையை அறியாத மக்கள்.
0: They have never been taught that by the blood you come into the very throne room of grace.
1: இந்த இரத்தத்தின் மூலமாக கிருபாசனத்திலே நாம் வர முடியும் என்று அவர்களுக்கு போதிக்கப்பட்டதில்லை.
0: Yet they have never been taught that this blood, the power of this blood cleanses you from all that guilt and inferiority.
1: இந்த இரத்தத்தின் வல்லமை எல்லா விதமான ஆக்கினை தீர்ப்பு குற்ற உணர்வு இவையெல்லாம் நம்மை சுத்திகரிக்கிறது என்று போதிக்கப்படவில்லை.
0: They have never been told that there is now therefore no condemnation to them which are in Christ. Who walk not after the flesh but after the spirit.
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவனாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று போதிக்கப்பட்டதில்லை.
0: They never heard such preaching.
1: அப்படிப்பட்ட போதனையெல்லாம் அவர்கள் கேட்டதே கிடையாது.
0: They only heard preaching that oh God loves you, you know, it's all right, you come to me and you write to me and you approach me, I will set it right.
1: ஆண்டவர் நேசிக்கிறாங்க, பயப்படாதீங்க, என்கிட்ட வாங்க, எனக்கு எழுதுங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படிப்பட்ட பிரசங்கத்தை தான் கேட்டிருக்காங்க.
0: This is all they know.
1: இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும்.
0: They have never been told about the power of the blood, how it brings them before God. How they can stand before God without guilt, condemnation or inferiority.
1: ரத்தத்தின் வல்லமை குறித்தும் எப்படி அது அவளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது, அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்பின் உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நிற்க முடியும் என்று அவளுக்கு போதிக்கப்பட்டதே இல்லை.
0: If they knew that,
1: அது மாத்திரம் அவளுக்கு தெரிந்திருந்தால்,
0: they will go before God.
1: அவர்கள் தேவனுக்கு முன்பாக செல்வார்கள்.
0: They will ask.
1: அவர்கள் கேட்பார்கள்.
0: They will receive.
1: அவர்களே பெற்றுக்கொள்வார்கள்.
0: Their joy will be full.
1: அவருடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்.
0: And they will bear much fruit.
1: பிறகு அவர்கள் அதிக கனிகளை கொடுப்பார்கள்.
0: Look at how Jesus prayed and look at how people pray today.
1: இயேசு எப்படி ஜெபித்தார்கள், இன்றைக்கு மக்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பாருங்க.
0: You know how Jesus prayed?
1: இயேசு எப்படி ஜெபித்தார் தெரியுமா?
0: In the grave of Lazarus Jesus stood there and prayed like this.
1: லாசருவின் கல்லறை அண்டையிலே இயேசு நின்று கொண்டு இப்படி ஜெபிக்கிறார்.
0: He said,
1: அவர் சொன்னார்,
0: Father I know that you hear me always.
1: பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன்.
0: But because of the people which are standing by I said it that they may believe that thou hast sent me.
1: ஆனாலும் நீரனை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
0: சொன்னேன் என்றார். எனக்கு
1: பதில்
0: Why have you not heard me and answered me?
1: ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கல.
0: This is the normal prayer of the spiritual Christians.
1: ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே அவருடைய வழக்கமான ஜெபம் இதுதான்.
0: They may pray for 2-3 hours but this is what they pray.
1: 2-3 மணி நேரம் ஜெபிக்கலாம் ஆனா இதே தான் ஜெபிக்கிறார்கள்.
0: The thing is that they have not been taught about the blood of Jesus, therefore they know nothing about justification, being righteous before God, having a standing before God.
1: இயேசுவின் ரத்தத்தை குறித்து அவர்களுக்கு போதிக்கப்படாதபடியால தான் அவர் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு முன்பதான் இருக்கக்கூடிய ஒரு தகுதி நீதி நமக்கு இருக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை.
0: They do not know that they have a standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அவளுக்கு தெரியாது.
0: If you have a standing then you must confess that standing.
1: தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும் என்று அறிந்திருந்தால் பிறகு நீங்கள் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
0: You must confess what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: That is why on the Passover day the blood was shed and then the blood was applied on the doorpost. A shed blood was not enough. The blood needs to be applied in order to do what it should do.
1: ஆகவே தான் பஸ்காவின் அன்று அவர்கள் ஆட்டுக்குட்டியை கொண்டு ரத்தத்தை சிந்தினது மட்டுமல்ல, சிந்தின ரத்தத்தை எடுத்து வாசலே நிலைக்கான்களில் பூசினார்கள்.
0: The blood of Jesus has been shed.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது.
0: That's not the problem today.
1: அது இன்றைக்கு பிரச்சனை இல்லை.
0: Jesus is not going to come and shed his blood again.
1: இயேசு திரும்பவும் வந்து தம்முடைய ரத்தத்தை சிந்த போவதில்லை.
0: He has shed it.
1: அவர் சிந்தி விட்டார்.
0: It is the people have not gone with their hyssop and they have not taken and applied it on the doorposts of their hearts and their faith.
1: பிரச்சனை இதுதான், மக்கள் ஈசோப்பு தண்டை கொண்டு போய் அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை எடுத்து தங்களுடைய நிலைக்கால்களில் வாசலில் அவர்கள் பூசாத இருக்கிறார்கள்.
0: How do you apply it?
1: எப்படி அதை பூசுவது?
0: The psalmist said my tongue is the pen of a ready writer.
1: சங்கீதகன் சொன்னான் என் நாவு விரைவாக எழுதுகிறவனுடைய எழுத்தாணி என்று.
0: Just like they used the hyssop and put it on the doorpost.
1: எப்படி அவர்கள் ஈசோப்பை பயன்படுத்தி வாசலில் பூசினார்களோ.
0: You today take what the word declares that the blood has done and begin to declare it with your mouth. Your tongue is your hyssop.
1: இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறதோ அதை அறிக்கை செய்யுங்கள். அதை செய்வதற்கு நாவுதான் ஈசோப்பாக இருக்கிறது.
0: You take that the truth and declare it with your tongue.
1: அந்த சத்தியத்தை நீங்கள் எடுங்கள், எடுத்து உங்கள் வாயினாலே நாவினாலே அறிக்கை செய்யுங்கள்.
0: And when you do that,
1: நீங்கள் அப்படி செய்யும்போது,
0: you declare that, that is when there is victory.
1: நீங்கள் அதை அறிக்கை செய்யும்போது தான் வெற்றி உண்டாகிறது.
0: Since it is through the blood we have justification.
1: இரத்தத்தின் மூலமாக நாம் நீதிமானாக்கப்படுகிறபடியால்,
0: justification or righteousness or a standing with God comes through the blood.
1: நீதிமானாக்கப்படுவது அல்லது நீதி தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய தகுதி அந்த இரத்தத்தினாலே நமக்கு உண்டாகிறது.
0: Then we must confess it.
1: அப்படியானால் நாம் அதை
0: அறிக்கை செய்ய வேண்டும். We must speak it.
1: நாம் அதை பேச வேண்டும்.
0: I can stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும்.
0: Now what is your confession?
1: நீங்கள் செய்கிற அறிக்கை தான்
0: என்ன? Are you confessing that?
1: அதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள்.
0: Now I would not be exaggerating if I said that when people come to God, this is how they pray. They say, Father, I am not even worthy to stand before you.
1: மக்கள் தேவனுக்கு முன்னால வரும்போது என்ன சொல்ற? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்க தகுதி கூட எனக்கு இல்ல ஆண்டவரேன்னு சொல்றாங்க.
0: திராணி பத்தி
1: நான் சொல்லல.
0: எனக்கு திராணி இல்லன்னு சொல்ற ஜெபம் தான் நிறைய இருக்குது. Why?
1: ஏன் அப்படி?
0: See, there is the problem. They do not know that the blood brings them a standing.
1: பாருங்க, பிரச்சனை அதுதான். இரத்தம் தானா அவங்க நீக்க வைக்கிறது, தானே கொடுக்கிறது என்று அறியாத இருக்கு.
0: If they know this truth and what they are to do with this truth, they will declare this truth.
1: இந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தால் இந்த சத்தியத்தை அறிக்கை
0: செய்வார்கள். Father, thank you for the standing.
1: சொல்வார்கள், பிதாவே, அந்த தானிக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood.
1: இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that brings me into your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே என்னை கொண்டு வருகிற இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me boldness in your presence.
1: உன்னுடைய சமூகத்திலே தைரியத்தை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the blood that gives me power in your presence.
1: உம்முடைய சமூகத்திலே எனக்கு வல்லமையை கொடுக்கிற அந்த இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம்.
0: I can stand as your son.
1: உம்முடைய குமாரனாக நான் நிற்க முடிகிறேன்.
0: I can ask.
1: நான் கேட்க முடிகிறேன்.
0: I can fellowship with you.
1: நான் உம்மோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறேன்.
0: These words will come if the person is knowledgeable about what the blood has done.
1: இரத்தம் என்ன செய்திருக்கிறதுன்னு ஒருவர் அறிந்திருப்பார் என்றால் இந்த வார்த்தைகள் தான் அவர் வாயிலிருந்து வரும்.
0: We have been made righteous.
1: நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம்.
0: 2 Corinthians 5:21 says.
1: 2 Corinthians 5:21 சொல்கிறது.
0: God made him to be sin for us who knew no sin, that we might be made the righteousness of God in him.
1: நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரே தேவன் பாவமாக்கினார்.
0: Why did God make Jesus to be sin?
1: ஏன் இயேசுவை தேவன் பாவமாக்கினார்?
0: He never sinned.
1: அவர் பாவம் செய்யவே இல்லையே.
0: Never once sinned.
1: ஒரு விசை கூட பாவம் செய்யவில்லை.
0: On the cross, by a miraculous act of God, he was made to be sin.
1: சிலுவையிலே தேவனுடைய ஒரு அற்புத செயலின் மூலமாக அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: He didn't become sin by sinning.
1: பாவம் செய்ததனாலே அவர் பாவமாகவில்லை.
0: He became sin because God made him to be sin.
1: தேவன் அவரை பாவமாக்கினார், ஆகவே தான் பாவமாக.
0: On the cross of Calvary, he was made to be sin.
1: கல்வாரி சிலுவையிலே அவர் பாவமாக்கப்பட்டார்.
0: Why?
1: Yeah,
0: this is a part that everybody accepts.
1: பாருங்களே, இந்த பகுதியை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
0: Why was he made sin?
1: ஏன் அவர் பாவமாக்கப்பட்டார்?
0: So that we might be made the righteousness of God.
1: நாம் தேவனுடைய நீதியாக்கப்படும்படியாக.
0: This is the second portion and this is where people have difficulty.
1: ஆனா இது இரண்டாவது பகுதி. இதை ஏற்றுக்கொள்ள தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: That he was made sin is accepted.
1: அவர் பாவமாக்கப்பட்டார், அதை ஏற்றுக்கொள்ள.
0: But that we have been made righteous is the difficult thing.
1: ஆனா நாம் நீதியாக்கப்பட்டோம் என்று சொல்கிறோமே அதை கஷ்டப்படுகிறார்கள்.
0: People will rather deal with the guilt and condemnation and inferiority than to say that I am made righteous as a result of Jesus made sin.
1: இயேசு பாவமாக்கப்பட்டது நிமித்தமாக நான் நீதியாக்கப்பட்டேன் என்று சொல்வதுக்கு பதிலாக தங்கள் ஆக்கின தீர்ப்பு, குற்ற உணர்வு இந்த எண்ணத்திலே இருந்து விட அவர்கள் சம்மதிக்கிறார்கள்.
0: I tell you my friends.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே.
0: Jesus became sin.
1: இயேசு பாவமானார்.
0: That is true.
1: அது சத்தியம்.
0: That is true.
1: அது உண்மை என்றா?
0: Then by the same token I was made righteous and that is also true.
1: அதே விதத்திலே நானும் நீதியாக்கப்பட்டேன், அதுவும் உண்மை.
0: That is what gives me the right.
1: அதுதான் எனக்கு அந்த உரிமையை கொடுக்கிறது.
0: That is what gives me the privilege of standing before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சாட்சியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what gives me the boldness before God.
1: அதுதான் தேவனுக்கு முன்பாக தைரியத்தை எனக்கு கொடுக்கிறது.
0: That is what makes me pray like never before.
1: அதுதான் முன்னே ஜெபித்திராத வண்ணம் என்னை ஜெபிக்க செய்கிறது.
0: That is what gives me power with God, access with God.
1: அதுதான் தேவனிடத்தில் செல்லக்கூடிய அந்த வழியை தானே எனக்கு கொடுக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: Lift up your hands and say with
1: me. கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்லுங்க.
0: Through his blood.
1: அவருடைய இரத்தத்தின் மூலமாக.
0: I am made righteous.
1: நான் நீதியாக்கப்பட்டிருக்கிறேன்.
0: I am given a standing.
1: எனக்கு ஒரு திராணி கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: My guilt is gone.
1: என்னுடைய குற்ற உணர்வு போய்விட்டது.
0: Inferiority is gone.
1: பாவம் மனப்பான்மை போய்விட்டது.
0: I have no condemnation.
1: எனக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது.
0: The blood.
1: இரத்தம்.
0: Blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: Has made me righteous.
1: என்னை நீதியாக்கியிருக்கிறது.
0: I stand before God.
1: நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன்.
0: You see, that is what it means, my friend.
1: பாருங்க,
0: Oh, these things must be in our consciousness.
1: பாருங்கள், இந்த காரியங்களை போதும்ங்க உணர்வில இருந்து கொண்டே இருக்க வேண்டும்.
0: Believers are filled with sin consciousness.
1: விசுவாசிகளுக்கு பாவ உணர்வு தான் அதிகமா இருக்கு.
0: They are so filled with consciousness of sin.
1: அந்த அளவுக்கு பாவத்தை குறித்த உணர்வினாலே நிறைந்து இருக்கிறார்கள்.
0: A preacher friend of mine went with another preacher to a house.
1: என்னுடைய பிரசங்கியார் நண்பர் ஒருவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போயிருக்கார்.
0: This friend of mine is a good word based person. I mean, he is really person into the word.
2: என்னுடைய நண்பர் வசனத்துல ஊறி இருக்கிற வசனத்தின்படி அப்படியே செய்கிறார்.
0: You know, he is really into all these truths.
2: பார், இந்த சத்தியங்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக அறிந்தவர்.
0: He went with another preacher into a house.
2: அவர் இன்னொரு பிரசங்கியார் வீட்டுக்கு போனார்.
0: So this man, this other preacher said, "Pastor, you pray."
2: அந்த பிரசங்கியார் சொன்னாரு, "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க."
0: So this man simply just thanked God and blessed this house and blessed the people and just prayed quietly and said amen.
2: ஆகவே என்னுடைய நண்பர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஆமென் போட்டு முடிச்சிட்டார்.
0: This man was, when he came out, this man was upset and surprised.
2: அவர் வெளியே வந்தபோது கூட வந்த பிரசங்கியாருக்கு கொஞ்சம் ஒரு ஆச்சரியமா இருந்தது.
0: What pastor?
2: அவர் கேட்ட, என்ன பாஸ்டர்?
0: Did you not see anything dark powers there?
2: அங்க அந்தகார சக்திகள் கருப்பா இருந்தது அதெல்லாம் பார்த்தீங்களா?
0: Did you not see any evil spirits there?
2: அசுத்தாவிகள் எதையும் நீங்க பார்க்கலையா?
0: This preacher said, "Brother, every time you close your eyes, don't just begin to see dark powers and demon spirits."
2: இந்த பிரசங்கியார் சொன்னார், "Brother, கண்களை மூடும்போதெல்லாம் அந்தகார சக்திகள், பிசாசின் சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு
0: இருக்காங்க. Don't be a demon conscious person.
2: பிசாசின் உணர்வுனால நிறைந்து இருக்காதீங்க.
0: Don't be so devil filled with devil consciousness.
2: எப்ப பார்த்தாலும் பிசாசு இருக்கறன்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேண்டாம்.
0: Be filled with God consciousness.
2: தேவனுடைய உணர்வினாலே நிறைந்திருங்கள்.
0: The God is in you.
2: தேவன் உங்களுக்குள்ள
0: இருக்கிறார். He is with you.
2: அவர் உங்களோடு
0: இருக்கிறார். His presence goes before you.
2: அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாய் செல்கிறது.
0: His fence is put around you.
2: உங்களை சுற்றி வேலி அடைக்கிறது.
0: His power is upon you.
2: அவருடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது.
0: His anointing is yours.
2: அவருடைய அபிஷேகம் உங்களுடையது.
0: Be God conscious, not devil conscious.
2: தேவனை குறித்த உணர்வோடு இருங்கள். பிசாசு குறித்த உணர்வு வேண்டாம்.
0: See, a lot of people are sin conscious.
2: நிறைய பேர் பிசாசு பாவ உணர்வோடு இருக்கிறார்.
0: Always conscious about their weaknesses, their sins and what they are.
2: அவர்களுக்கு அது போதிக்கப்படுகிறது.
0: God consciousness.
2: அப்பொழுதுதானே தேவனை குறித்த உணர்வு உண்டாகும்.
0: Instead of sin consciousness comes righteousness consciousness.
2: பாவ உணர்வுக்கு பதிலாக நீதியை குறித்த உணர்வு உண்டாயிருக்கும்.
0: Amen.
2: Amen.
0: Lift up your hands and say.
2: கரங்களை வைத்து சொல்லுங்க.
0: I am righteous.
2: நான் நீதியா இருக்கிறேன்.
0: In the sight of God.
2: தேவனுடைய பார்வையில்.
0: Before God.
2: தேவனுக்கு முன்பதாக.
0: I am righteous.
2: நான் நீதியா
0: இருக்கிறேன். Because of the blood.
2: இரத்தத்தினாலே.
0: Be filled with that consciousness.
2: இந்த உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: If you go around always confessing your sin and be conscious about your sin, that is the greatest door that can open for the devil to come in and take authority over you.
2: எப்ப பார்த்தாலும் பாவ உணர்வினாலே நிறைந்து பாவங்களே அறிக்கை செய்து கொண்டிருந்தால் பிறகு பிசாசு உள்ள நுழைய அதுதான் மிகப்பெரிய வாசலா இருக்கும்.
0: Sin consciousness is the door through which the devil enters in.
2: இந்த பாவ உணர்வு என்னும் வாசல் மூலமாக தான் பிசாசு உள்ளே நுழைகிறான்.
0: God has put a fence around you.
2: தேவன் உங்களை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார்.
0: And the devil is standing there and watching and he's envious of you.
2: பிசாசு வெளியே நின்னு பார்த்து கொண்டிருக்கான். உங்க மீது ஒரே பொறாமை அவனுக்கு.
0: And he's there saying to God, "Look, you blessed him and you've given him everything."
2: என்ன சொல்ற ஆண்டவரே, அவன ஆசீர்வதிச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறேன்.
0: He cannot come inside.
2: அவன் உள்ள வர முடியாது.
0: But when you fear,
2: ஆனா நீங்கள் பயப்படும்போது,
0: and when you begin to have sin consciousness,
2: இந்த பாவ உணர்வு உங்களுக்கு இருக்கும்போது,
0: then it opens the fence and the puts a hole in your fence so that the devil can come
2: in. பிறகு பிசாசு உள்ளே நுழையும்படி அந்த வேலியிலே ஒரு திறப்பை அது உண்டாக்கி விடுகிறது.
0: Be filled with not sin consciousness, with righteousness consciousness.
2: பாவ உணர்வினாலே அல்ல, நீதியின் உணர்வினாலே நிறைந்து இருங்கள்.
0: Amen.
2: Amen.
0: Because of what the blood has done.
2: ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது நிமித்தம்.
0: Now let's go to the fifth item.
2: இப்போது ஐந்தாவது காரியத்துக்கு நாம் செல்லுவோம்.
0: Fifth thing.
2: ஐந்தாவது.
0: Turn with me to the book of Hebrews.
2: திருப்போம் எபிரேயர் நிருபம்.
0: Chapter 13.
2: 13 அதிகாரம்.
0: And verse 12.
2: 12 வசனம்.
0: Chapter 13 and verse 12.
2: எபிரேயர் 13:12.
0: Now let me read to you from verse 11 onwards.
2: நாம் 11 ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: For the bodies of those beasts whose blood is brought into the sanctuary by the high priest for sin are burned without the camp.
2: ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்கள் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும்.
0: Wherefore Jesus also, that he might sanctify the people with his own blood, suffered without the gate.
2: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: This is talking about how with his own blood he sanctifies his people.
2: எப்படி அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தம் செய்கிறார் என்று வசனம் சொல்கிறது.
0: Now we come to the thing about how the blood brings us sanctification.
2: இப்பொழுது எப்படி இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்று நாம் பார்க்க போறோம்.
0: Now sanctification is a confusing subject, is particularly here in Madras and in surrounding areas.
2: பாருங்க இந்த பரிசுத்தம்ன்ற காரியம் சென்னையில குறிப்பா சென்னையின் சுற்று வட்டங்கள ரொம்ப குழப்பத்தை உண்டாக்குற
0: ஒரு காரியம். What is called South Indian sanctification. I don't know which gospel preaches about that. South Indian sanctification.
2: South Indian, தென்னிந்திய பரிசுத்தம் அப்படினு ஒன்னு வச்சிருக்காங்க. எந்த சுவிசேஷம் அப்படி சொல்லுது?
0: South Indian sanctification started from Kerala and went to Sri Lanka and from Sri Lanka came over to Tamil Nadu and spread all over the world.
2: இந்த தென்னிந்திய பரிசுத்தம் கேரளால ஆரம்பிச்சு Sri Lanka போய் Sri Lanka ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ தென்னிந்தியா முழுசா இருக்கு.
0: A brand of teaching on sanctification.
2: பரிசுத்தத்தை பத்தி இது ஒரு வகையான போதனை பாருங்க.
0: This has brought a great deal of confusion among people how we are sanctified and what it means to be sanctified.
2: எப்படி நாம் பரிசுத்தம் செய்யப்படுகிறோம்? பரிசுத்தமா இருப்பதுனா என்ன? இது மக்களுக்குள்ள பெரும் குழப்பத்தை உண்டாக்கி விட்டது.
0: Now you know they measure sanctification from the length of your hair to the length of your clothes to anything and every little thing.
2: பாருங்க முடி எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க துணி எவ்வளவு பெருசா இருக்கு, மற்ற காரியங்கள் இதெல்லாம் வச்சு தான் பரிசுத்தத்தை அவர்கள் அளக்கிறார்கள்.
0: Anything from the color of your clothes to the everything you know is sanctification.
2: உங்க துணியுடைய நிறத்திலிருந்து எதை எடுத்தாலும் பரிசுத்தம் தான்.
0: This is a kind of sanctification that I'm talking about. These people are propagating that kind of sanctification.
2: இந்த மக்கள் இப்பிதமான ஒரு பரிசுத்தத்தை தான் எல்லா இடத்திலும் பரப்பி
0: கொண்டிருக்காங்க. Because that is so widespread, the Bible sanctification is not understood.
2: அது எல்லா இடத்திலும் பரவி இருக்கிறபடியால வேதம் சொல்லுகிற பரிசுத்தத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது.
0: Because this is preached from the pulpits of the southern India, from pulpit after pulpit.
2: ஏனென்றால் இந்த பரிசுத்தம் தென் இந்தியாவுல எல்லா பிரசங்க பீடத்திலிருந்தும் பிரசங்கிக்கப்படுகிறது.
0: I remember I conducted a wedding.
2: எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தினேன் நான்.
0: And in that wedding I conducted it giving the ring or thali, I don't remember, something and conducted it.
2: அந்த திருமணத்துல ஞாபகம் இல்ல, தாலி எடுத்து கொடுத்தனா இல்ல மோதிரம் கொடுத்தனா சொல்லிட்டு நடத்தின.
0: Oh, one preacher was so mad at me.
2: ஒரு பிரசங்கர் எனக்கு மேல என் மேல பயங்கர கோபப்பட்டார்.
0: He was coming to fight with me.
2: அவர் என்கிட்ட சண்டை போட வந்துட்டார்.
0: I say, he belongs to a big denomination.
2: அவர் ஒரு பெரிய சபை பிரிவை சேர்ந்தவர்.
0: That is all over the world.
2: அது உலகம் முழுசும் இருக்கு பாருங்க.
0: He said, oh, you should not do that.
2: அவர் சொன்னா நீங்க இப்படி எல்லாம் செய்யவே கூடாது.
0: That you have done this, Sam. That is very bad.
2: நீங்க இப்படி செஞ்சிட்டீங்க, அது ரொம்ப மோசமா.
0: You are setting a very bad precedent.
2: நீங்க மோசமான ஒரு முன் உதாரணமா இருக்கீங்க.
0: I said, brother, I have been to your denomination all over the world and they do that.
2: Na sonna brother, na unga sabai piriyila ulagam mulsum paathirukke anga la apdi seiraangala.
0: You know what he told me?
2: Avar enna sonna theriyuma?
0: I am not exaggerating.
2: Na migai paduthi solla.
0: I am quoting him exactly.
2: Avar sonnadha apdi solren.
0: When I told him all over the world in your denomination they do that.
2: Unga sabai piriyila ulagam mulsum irukka ella adathilum ivada seiraanga sonnappo.
0: You know what he said?
2: என்ன சொன்ன தெரியுமா?
0: But we don't do this in Kerala and Tamil Nadu.
2: ஆனா நாங்க இத தமிழ்நாட்டிலும் கேரளாவுல மட்டும் செய்யிறது இல்ல அப்படினு.
0: I said, oh well and good brother, I have only
2: ரொம்ப நன்றி, நான் வேதத்தை மீறல, உங்க சபை பிரிவின் தமிழ்நாடு கேரளா சட்டத்தை மட்டும் தான் மீறிட்டேன் அப்படினு.
0: If you cross Tamil Nadu and go into Karnataka or anywhere else beyond here to the north, even there it is no good.
2: பாருங்க தமிழ்நாடு தாண்டி நீங்க வெளி போகால அந்த நார்த்துக்கு போயிட்டீங்க அங்க இதெல்லாம் செல்லும்.
0: You know these teachings are no good there.
2: இந்த போதே இல்ல அங்க ஒத்து வராது.
0: See, their brand of sanctification is wrong.
2: பாருங்க அவர்கள் பரிசுத்தத்தை குறித்து பேசுறறலாம் தவறு.
0: What is sanctification?
2: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: To sanctify means to make holy.
2: பரிசுத்தம் என்று சொன்னால் பரிசுத்தமாக்குவது.
0: Now particularly it means to set apart for God, set apart for a very specific use.
2: இதுக்கு குறிப்பான அர்த்தம் என்ன? தேவனுக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக தனியே பிரித்து எடுத்து வைக்கப்படுவது.
0: To sanctify means to set apart.
2: பரிசுத்தமாக்குவது என்றால் பிரித்து வைப்பது.
0: It has nothing to do with what these people are saying about sanctification.
2: பரிசுத்தத்தை குறித்து இந்த ஆட்கள் சொல்றாங்களே அதுக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Sanctification is being set apart.
2: பரிசுத்தம் என்றால் பிரித்து வைக்கப்படுவது.
0: When you are set apart for God, when you are set apart from sin and from the world of sin, from the dominion of sin and from the dominion of Satan, when you are delivered and set free by the power of the blood and set apart for God, to live for God, to be a child of God, that is being sanctified.
2: பாவத்தின் வல்லமையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுக்காக வாழும்படியே நீங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறீர்களே அதுதான் பரிசுத்தம்.
0: That chain that bound you with the world is cut off.
2: உங்களை உலகத்தோடு கட்டி வைத்திருந்த சங்கிலி அது துண்டிக்கப்பட்டு விட்டது.
0: The dominion of sin and Satan is finished.
2: பாவத்தின் ஆளுகை, பிசாசின் ஆளுகை முடிந்து விட்டது.
0: That has been severed and you have been separated for God, to live for God, to belong to God, to be owned by God.
2: அது துண்டிக்கப்பட்டு தேவனுக்காக வாழும்படியாக, தேவனுக்கு சொந்தமானவராக நீங்கள் இருக்கும்படியாக நீங்கள் பிரித்து எடுக்கப்பட்டு விட்டீர்கள்.
0: There is now a difference.
2: இப்போது ஒரு வித்தியாசம்.
0: There is a difference between you and the people out there in the world.
2: இப்போது உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது.
0: What is the difference?
2: என்ன வித்தியாசம்?
0: It is not in the length of the hair.
1: அது முடியவளங்களுமா இருக்கு அதுல
0: இல்ல. It is not in the color of your clothes.
1: அது என்ன கலர் துணி உடுத்துறீங்க அதுலயே இல்ல.
0: It is not what you wear or don't wear.
1: அது நீங்க என்ன உடுத்துறீங்க உடுத்துறது இல்ல அதுலயே கிடையாது.
0: It is none of these things that these people place emphasis upon.
1: இந்த மக்கள் வலியுறுத்துறாங்களே அந்த காரியங்கள் எதிலும் அது இல்லை.
0: What is the difference between you and the people outside?
1: உங்களுக்கும் வெளியே இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்ன?
0: They are without promises.
1: அவர்கள் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள்.
0: They are without a covenant.
1: அவர்கள் உடன்படிக்கை இல்லாமல்
0: இருக்கிறார்கள். They are without a God.

0: God's own possession.
1: நீங்கள் தேவனுடைய சொந்த சம்பத்து.
0: God looks upon you as his own.
1: தேவன் உங்களை தமக்கு சொந்தமானவர்களாய் பார்க்கிறார்.
0: He looks upon you as belonging to you.
1: அவர் உங்களை பார்க்கும்போது தனக்கு சொந்தமானவர்கள் என்று பார்க்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Is that the difference?
1: வித்தியாசம்தானே?
0: Is that the difference, my friend?
1: அதானா வித்தியாசம் நண்பர்களே?
0: Are you there?
1: இருக்கீங்களா?
0: If you're there, say amen.
1: இருந்தால் ஆமென் சொல்லுங்க.
0: That is the difference.
1: அதுதான் வித்தியாசம்.
0: Are you sanctified?
1: நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்களா?
0: What do you mean by sanctification?
1: பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்?
0: It is not, it doesn't mean whether your clothes have changed.
1: உங்க துணி எல்லாம் மாறிடுச்சு அது கிடையாது.
0: No.
1: கிடையாது.
0: We are not having a laundry here or a tailoring lessons.
1: நாம லாண்டரி அல்லது தையல் பள்ளியை வச்சிருக்கல.
0: No, we are teaching the Bible.
1: கிடையாது. வேதத்தை போதிக்கிறோம்.
0: Is it, does it have anything to do with your hair?
1: முடிக்காதுக்கு சம்பந்தம் இருக்கா?
0: No, we are not barbers.
1: கிடையாது. நாம முடி வெட்டறவங்க கிடையாது.
0: I go to a nice barber.
1: நான் நல்ல முடி வெட்டற கடைக்கு
0: போறேன். You ask him what is right.
1: அவர் கேளுங்க இது.
0: What is sanctification?
1: பரிசுத்தம் என்றால் என்ன?
0: Sanctification means that God has laid hold upon me, severed me from the world and sin and Satan and made me his own. I belong to him now. I am his peculiar possession.
1: பரிசுத்தம் என்றால் தேவன் வந்து என்னை பற்றிக்கொண்டார். பாவம், உலக, பிசாசு இவற்றிலிருந்து என்னை விடுவித்து தம்முடைய பிள்ளையாக, தம்முடைய சொந்த சம்பத்தாக என்னை மாற்றிக்கொண்டார்.
0: Amen.
1: Amen.
0: I now am a child of God.
1: இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்.
0: I am called by his name.
1: நான் அவருடைய நாமத்தால் அழைக்கப்படுகிறேன்.
0: I am given the seal of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் முத்திரை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
0: In my heart.
1: என்னுடைய இருதயத்திலே.
0: People out there don't have it.
1: வெளியே இருக்கிற மக்களுக்கு அது இல்லை.
0: But in my heart I have the seal of the Holy Spirit.
1: என் இருதயத்திலே பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது.
0: I have the earnest of my inheritance.
1: என்னுடைய சொந்தத்தின் அச்சாரம் எனக்கு இருக்கிறது.
0: The Holy Spirit has been poured out into me.
1: ஆவியானவர் எனக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறார்.
0: My heart and my spirit is in such a condition that the Spirit of God can come and dwell in me.
1: தேவ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலையிலே என் இருதயத்தினுடைய ஆவி இருக்கிறது.
0: Whereas the man outside is not in that condition.
1: ஆனால் வெளியில இருக்கிற மனிதன் அந்த நிலையில இல்லை.
0: This is what me is meant by sanctification.
1: பரிசுத்தம் என்று சொன்னால் இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது.
0: Sanctification is a difference that God has made between you and others.
1: பரிசுத்தம் என்பது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே தேவன் ஏற்படுத்தி இருக்கிற வித்தியாசம். அதுதான்.
0: That difference or separation has nothing to do with what these people talk about.
1: அந்த வித்தியாசம் ஒரு பிரிவு இருக்குது. அதுக்கு இந்த மக்கள் பேசுகிற பரிசுத்தத்துக்கு சம்பந்தமே கிடையாது.
0: Turn with me to Exodus chapter 11.
1: திருப்போம் யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
0: Now we see God sanctifying his people.
1: இப்போது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதை நாம் பார்க்க போறோம்.
0: Exodus chapter 11.
1: யாத்திராகமம் 11 ஆம் அதிகாரம்.
0: Verse 4 to 7.
1: 4 முதல் 7 வசனங்கள்.
0: And Moses said, thus saith the Lord, about midnight will I go out into the midst of Egypt.
1: அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன்.
0: And all the firstborn in the land of Egypt shall die, from the firstborn of Pharaoh that sitteth upon his throne, even unto the firstborn of his maid servant that is behind the mill, and all the firstborn of beasts.
1: அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும், அடிமைப்பினுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும், மிருகங்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதும் அன்றி.
0: There shall be a great cry throughout all the land of Egypt, such as there was none like it, nor shall be like it anymore.
1: அதினால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும்.
0: But against any of the children of Israel shall not a dog move his tongue against man or beast.
1: ஆனால் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும், இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும், மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
0: Look at the language.
1: பாருங்க எப்படி
0: சொல்றாரு. Not even a dog will wag its tongue against the children of Israel.
1: இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
0: That you may know how the Lord doth put a difference between the Egyptians and Israel.
1: கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கப்படியாகும்.
0: Now notice the last sentence.
1: பாருங்க கடைசில வருது
0: பாருங்க. That you may know how the Lord has put a difference between you and others.
1: ஏழாம் வசனத்தின் முற்பகுதி. கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு.
0: Between the Israelites and the Egyptians.
1: எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே.
0: God has put a deliberate difference.
1: தேவன் வேண்டும் என்றே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
0: What is the difference?
1: அந்த வித்தியாசம் என்ன?
0: Every firstborn shall die in Egypt.
1: முதற் பிறக்கிற பிள்ளை அனைத்தும் எகிப்திலே சாகும்.
0: Firstborn of the land of Egypt.
1: எகிப்து தேசத்திலே முதற் பிறந்த பிள்ளை
0: அனைத்தும். All the way from the palace of Pharaoh.
1: பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து.
0: There the firstborn will die.
1: அங்க இருக்கிற முதற் பிறந்தவன் சாவான்.
0: And even the firstborn of the maid servant that is working in the mill behind.
1: பிறகு இயந்திர வேலை செய்கிறாலே அந்த அடிமை பெண் அவருடைய தலைப்பிள்ளை கூட சாகும்.
0: The firstborn of every beast will die.
1: பாருங்க மிருகங்களுடைய தலையீட்டு அனைத்தும் சாகும்.
0: And there will be a great cry and lamentation and a desperate despondent cry coming forth out of Egypt.
1: பிறகு எகிப்து தேசமெங்கும் மிகவும் பரிதாபமான மோசமான ஒரு கூக்குரல் உண்டாகும்.
0: This is what is going to happen, he says.
1: இதுதான் நடக்க போகிறது என்று சொல்றார்.
0: This is what is going to happen to Egyptians.
1: எகிப்தியருக்கு இதுதான் நடக்கும் என்று சொல்றார்.
0: All their firstborn will die, therefore they'll cry out.

0: முதற்பிறந்த பிள்ளை அனைத்து சாகும். ஆகவே அவர்கள் கூக்குரல் போடுவார்கள்.
1: But what about the children of Israel?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not a dog shall wag his tongue.
0: ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை.
1: This is the way I put a difference between you and them, he says.
0: இப்படிதான் நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குவேன்.
1: God put a difference.
0: தேவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார்.
1: That is what sanctification is about.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் அதுதான்.
1: God put a difference between Egyptians and Israel.
0: எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே தேவன் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: The Israelites are crying out. The Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் அவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
1: I'm sorry, Egyptians are crying out.
0: எகிப்திய மக்கள் கூக்குரல் இடுகிறார்கள்.
1: They are dying.
0: அவர்கள் சாகிறார்கள்.
1: They have no help.
0: அவர்களுக்கு தான் உதவி இல்லை.
1: They have no salvation.
0: அவர்களுக்கு இரட்சிப்பே கிடையாது.
1: They have no savior.
0: அவர்களுக்கு இரட்சகர் கிடையாது.
1: They are in darkness.
0: அவர்கள் இருளில் இருக்கிறார்கள்.
1: They are crying out.
0: அவர்கள் தான் கூக்குரல் போடுகிறார்கள்.
1: What about the Israelites?
0: ஆனால் இஸ்ரவேல் மக்களை பற்றி என்ன?
1: Not even a dog shall wag his tongue.
0: ஒரு நாய் கூட தன் நாவை அசைப்பதில்லை.
1: I'll tell you my friend, there comes a day.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, நாள் ஒன்று வருகிறது.
1: A day of judgment.
0: நியாய தீர்ப்பின்
1: in which the people of this world that have never come to Christ will cry out.
0: அந்த நாளிலே கிறிஸ்துவனை வராத இந்த உலகத்தின் மக்கள் கூக்குரலிடுவார்கள்.
1: They will cry out and lament.
0: அவர்கள் கதறி புலம்புவார்கள்.
1: Against the judgment and hell.
0: நியாய தீர்ப்பை கண்டு நரகத்தை கண்டு
1: the pain and the terror of hell will grip their hearts.
0: நரகத்தின் வேதனையும் பயங்கரமும் உள்ளே சாகடிக்கும்.
1: Oh, but the people of God.
0: ஆனால் தேவ ஜனங்கள்
1: will be found rejoicing.
0: அவர்கள் களி கூறுவார்கள்.
1: And entering into glory.
0: மகிமைக்குள்ள
1: To live forever in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியாக.
1: This is the difference.
0: இதுதான் வித்தியாசம்.
1: I tell you my friend, the difference is about these great things.
0: நான் உங்களுக்கு சொல்லிட்டு நண்பர்களே, வித்தியாசம் இந்த மாபெரும் காரியங்களை பற்றியது.
1: It is not about silly things.
0: சும்மா அல்பமான காரியங்களை பற்றி கிடையாது.
1: No, no, no.
0: கிடையாது.
1: Don't be a silly Christian.
0: ரொம்ப அல்பமான கிறிஸ்தவங்களா இருக்காது.
1: Oh, some people are so serious about these silly things.
0: எல்லாம் இந்த பார்க்கல பாருங்க, இந்த சின்ன அல்பமான காரியங்களை ரொம்ப சீரியஸா
1: போறாங்க. Oh, brother, what do you believe on that?
0: Oh, brother, இத பத்தி நீங்க என்ன
1: நம்புறீங்க? One man started talking to me very seriously. What do you believe now, brother?
0: ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க?
1: I said that's silly. Stuff is not worth talking about.
0: நான் சொன்னது இது ரொம்ப அல்பமான காரியம், பேச கூட தகுதி இல்லாத.
1: You want to talk about what God has done?
0: தேவன் என்ன செய்திருக்கிறான்னு பேச விரும்பறீங்களா?
1: You want to talk about what the blood of Jesus has done?
0: இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறேன்னு பேச விரும்பறீங்களா?
1: I am ready.
0: நான் ஆயத்தமா
1: இருக்கு. But not about the silly stuff that you consider to be the major thing issue.
0: ரொம்ப பிரதானமான விஷயம் நீங்க நினைக்கிறீங்களே அது அல்பமான காரியம், அத பத்தியே நான் பேச விரும்பறேன்.
1: It is nothing.
0: அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது.
1: The holiness that it's talking about or sanctification is talking about is the separation, the difference that God makes between you and others.
0: பரிசுத்தம் என்பது தேவன் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உலக மக்களுக்கும் இடையே உண்டாக்குகிறார் அந்த வித்தியாசம்.
1: There is a distinction.
0: ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கிறது.
1: Now how did this, what is the point of this distinction or how was this distinction made?
0: பாருங்க, இந்த வித்தியாசம் உண்டாக்கி இருக்கிறார், அது எப்படி உண்டாயிருக்கிறது?
1: That they are crying and these people are at peace.
0: அதாவது அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப சமாதானமா இருக்காங்க.
1: Now listen, this is where we come to the point.
0: பாருங்க, இங்க தான் விஷயத்துக்கு நாம வரோம்.
1: What made the difference?
0: அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினது எது?
1: So that they cry and these people are in peace.
0: அவர்கள் கூக்குரலிடுகிறார்கள், இவர்கள் ரொம்ப அமைதியா சமாதானமா இருக்காங்க.
1: You know what made the difference?
0: எது வித்தியாசத்தை உண்டாக்கின தெரியுமா?
1: The blood made the difference.
0: ரத்தம் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி.
1: Why there was no crying in the people of Israel?
0: ஏன் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே கூக்குரல் இல்லை?
1: The blood was shed.
0: ரத்தம் சிந்தப்பட்டது.
1: The blood was smeared on their doorpost.
0: ரத்தம் வாசலிலே பூசப்பட்டது.
1: They stayed behind the blood.
0: அந்த ரத்தத்தின் பின்னாலே அவர்கள் இருந்தார்கள்.
1: They were protected by the blood.
0: ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டார்கள்.
1: The blood has secured them.
0: ரத்தம் அவர்களை பத்திரமாய் வைத்திருந்தது.
1: Every man and beast was behind that door.
0: ஒவ்வொரு மிருகமும் மனிதனும் அந்த வாசலுக்கு பின்னால் இருந்தார்கள்.
1: Nobody was to be harmed.
0: யாருமே கெடுதல் உண்டாகவில்லை.
1: The angel of death passed over them.
0: சங்கார தூதனவளை கடந்து போனார்.
1: So how did God separate and bring about a distinction between others and these people?
0: ஆகவே தேவன் எப்படி இந்த ஆட்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினார்?
1: By the blood he made the difference.
0: ரத்தத்தின் மூலமாக அந்த வித்தியாசத்தை உண்டாக்கினார்.
1: That is what Hebrews is talking about in 13:12.
0: எபிரேயர் 13:12 அதை தான் பேசுகிறது.
1: He has sanctified us by his own blood.
0: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்.
1: When Hebrews says that by his own blood he sanctified his people.
0: அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தமது ஜனங்களை பரிசுத்தமாக்கினார் என்று எபிரேயர் சொல்லும்போது,
1: it literally means that by his own blood he put a distinction and a difference between his own people and other people.
0: அவர் எழுத்தின்படியான அர்த்தம் என்ன? அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய ஜனங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டார்.
1: Are you there my friend?
0: இருக்கீங்களா நண்பர்களே?
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Between his people and other people.
0: அவருடைய ஜனங்களுக்கும் இடையே மற்ற ஜனங்களுக்கும் இடையே.
1: The blood of the Passover lamb.
0: ஆட்டுக்குட்டியின் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம்.
1: The blood of Jesus makes the difference between you and others.
0: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே அந்த வித்தியாசத்தை உண்டாக்கும்.
1: The blood makes you His children.
0: ரத்தம் தான் உங்களை அவருடைய பிள்ளைகளாக.
1: Blood makes you righteous.
0: ரத்தம் தான் உங்களை நீதிமான்களாக.
1: Blood makes you come before God.
0: ரத்தம் தான் உங்களை தேவனுக்கு முன்பாய் வர வைக்கிறது.
1: Blood gives you a standing before God.
0: ரத்தம் தான் தேவனுக்கு முன்பாய் நிற்க கூடிய திராணியை கொடுக்கிறது.
1: What is wrong with those people?
0: அந்த ஆட்கள்கிட்ட என்ன பிரச்சனை?
1: They don't have the blood.
0: ரத்தம் அவர்களிடத்தில் இல்லை.
1: They don't have the salvation.
0: ரட்சிப்பு இல்லை அவர்களுக்கு.
1: They are without God.
0: அவர்கள் தேவன் இல்லாமல்.
1: Without hope.
0: நம்பிக்கை இல்லாமல்.
1: In darkness.
0: இருளில் இருக்கிறார்.
1: They are unable to come and stand before God.
0: தேவனுக்கு முன்பாய் வந்து நிற்க முடியவில்லை அவர்களால்.
1: They cannot come and stand before God.
0: அவர்களால் நிற்க முடியாது.
1: The wicked shall be like the chaff that the wind driveth away, the Bible says.
0: துன்மார்க்கரோ காற்றினால் பறக்கடிக்கும் பதரை போல இருப்பார் என்று வேதம் சொல்கிறது.
1: That means they'll be just blown away by the wind of God's judgment.
0: அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பின் காற்றினால் அப்படியெல்லாம் பதறி போவார்கள்.
1: When you want to come and stand before God, you can't come and stand on your own.
0: தேவனுக்கு முன்பாய் நீங்கள் வந்து நிற்க விரும்பினால் நீங்கள் சுயமாய் நிற்க முடியாது.
1: You'll be blown away.
0: அப்படியே பறந்து போயிடுவீங்க.
1: The only thing that can make you stand and stick there and keep you standing there is the blood of Jesus.
0: உங்களை தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைப்பது அந்த திராணியை கொடுப்பது இயேசுவின் ரத்தம்தான்.
1: I am not blown away in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் நான் பறக்கடிக்கப்பட போவதில்லை.
1: Blessed is the man that meditates on the word of the Lord day and night.
0: கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
1: He shall be like a tree planted by the rivers of water.
0: அவன் நீர்த்தான ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்.
1: Give his fruit in season.
0: ஏற்ற காலங்களிலே காய் தருவான்.
1: He shall not wither away.
0: அவன்
1: shall not wither away.
0: அவன்
1: But the wicked are not so.
0: ஆனால் துன்மார்க்கரோ அப்படி இராமல்.
1: They will not be able to stand in the judgment of God.
0: தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அவர்களால் நிற்க முடியாது.
1: They'll be like the shaft that the wind driveth away.
0: காற்று பறக்கடிக்கும் பதரை போல அவர்கள் இருப்பார்.
1: That is the difference, my friend.
0: பாருங்கள் வித்தியாசம் இதுதான்.
1: I can stand before God.
0: நான் தேவனுக்கு முன்பாய் நிற்க முடியும்.
1: I can talk to God.
0: நான் தேவனோடு பேச முடியும்.
1: I can pray to God.
0: நான் தேவனை ஜெபிக்க முடியும்.
1: I can know God.
0: நான் தேவனை அறிய முடியும்.
1: God embraces me. தேவனை
0: அரவணைத்துக் கொள்ளுகிறார்.
1: He gives me his strength.
0: எனக்கு தன்னுடைய பலனை கொடுக்கிறார்.
1: He meets my needs.
0: என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார்.
1: He protects me.
0: என்னை பாதுகாக்கிறார்.
1: But the people out there.
0: ஆனால் வெளியே இருக்கும் மக்கள்.
1: They can't claim that.
0: அவர்கள் இதையெல்லாம் உரிமை பாராட்ட முடியாது.
1: They cannot even stand before God.
0: தேவனுக்கு முன்பாக நிற்க கூட அவர்களால் முடியாது.
1: That is what is meant by sanctification.
0: பரிசுத்தம் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம்.
1: Sanctification means now I belong to him.
0: பரிசுத்தம்னா என்ன? இப்போது நான் அவருக்கு சொந்தமானவன்.
1: The blood has made the difference.
0: ரத்தம் தான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்கி இருக்கிறது.
1: Sanctification means that I am different from the world.
0: பரிசுத்தம் என்றால் என்ன? உலகத்தை விட இப்போது நான் வித்தியாசமானவன்.
1: In what way am I different?
0: எந்த விதத்திலே நான் வித்தியாசமானவன்?
1: They are not blood washed, I am blood washed.
0: அவர்கள் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அல்ல.
1: அதிகாரத்துக்கு And next week we will continue.
0: அடுத்த வாரம் நாம் தொடருவோம்.
1: Hebrews 12 verse 22 to 24.
0: எபிரேயர் 12 22 முதல் 24 வரை.
1: You are come unto Mount Zion unto the city of the living God the heavenly Jerusalem and to an innumerable company of angels.
0: நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்திற்கும் 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும்
1: to the general assembly and church of the firstborn which are written in heaven and to God the judge of all and to the spirits of just men made perfect
0: பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும்
1: and to Jesus the mediator of the new covenant and to the blood of sprinkling that speaketh better things than that of Abel
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆவேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள்
1: the description is most wonderful
0: இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் மிகவும் அற்புதமானவை
1: talking about the dwelling place of god
0: தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை குறித்து பேசுகிறது
1: calls it mount zion
0: அதை சியோன் மலை என்று அழைக்கிறது
1: city of the living god
0: ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று சொல்கிறது
1: heavenly jerusalem
0: பரம எருசலேம்
1: and then it talks about who is there
0: பிறகு யார் இருக்கிறார் என்று சொல்கிறது
1: says innumerable company of angels
0: 10,000 தேவ தூதர்கள்
1: general assembly and the church of the firstborn
0: முதல் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபை
1: and the spirits of just men made perfect
0: பிறகு பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள்
1: the place where god dwells is described in a threefold manner
0: பாருங்க தேவன் வாசம் பண்ணுற அந்த இடம் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது
1: and the people that are there are also described in a threefold manner
0: அங்க இருக்கும் மக்களும் மூன்று விதமாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
1: and now look at what is there
0: இப்போது அங்க என்ன இருக்கிறது என்று பாருங்கள்
1: in the dwelling place of god
0: தேவன் வாசம் பண்ணுற அந்த
1: before the throne of god
0: தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக
1: Where God is,
0: தேவன் இருக்கிற இடத்திலே
1: Jesus the mediator of the new covenant is there.
0: புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு இருக்கிறார்.
1: Now first of all God is there.
0: முதலாவது தேவன் அங்க இருக்கிறார்.
1: Then Jesus is there.
0: பிறகு இயேசு அங்க இருக்கிறார்.
1: The third thing is the thing that most interests me.
0: மூன்றாவது இருக்கிறது அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா.
1: You know what the third thing is?
0: மூன்றாவது தெரியுமா?
1: The blood it says of sprinkling that speaketh better things than that of Abel.
0: ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தம் அங்க இருக்கிறது.
1: Isn't that wonderful?
0: இது அற்புதமான காரியம்.
1: God is there.
0: தேவன் இருக்கிறார்.
1: Jesus is there.
0: இயேசுவும் இருக்கிறார்.
1: And the blood is there.
0: பிறகு இரத்தமும் அங்க இருக்கிறது.
1: Oh why the blood is there?
0: ஓ ஏன் அந்த இரத்தம் அங்க?
1: It says that it's speaking there.
0: பார் அது அங்க பேசுகிறது என்ன
1: வசனம். It also tells us what it is speaking.
0: அது என்ன பேசுகிறது என்ன சொல்லுகிறது.
1: It is saying that it is speaking better things than that of Abel.
0: ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிறது.
1: What was the blood of Abel speaking?
0: ஆபேலின் இரத்தம் என்ன பேசுகிறது?
1: God said the blood of Abel has cried out to him calling for vengeance.
0: தேவன் சொன்னார் ஆபேலின் இரத்தம் பழி வாங்கும்படி என்னை நோக்கி கூப்பிடுகிறது.
1: But the blood of Jesus.
0: ஆனால் இயேசுவின் இரத்தம்
1: not just shed on the earth like Abel's blood.
0: ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது போல அது சிந்தப்படவில்லை.
1: Even though it was shed on the cross of Calvary.
0: அது கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டாலும்
1: கூட that blood as our atonement was taken into the very presence of God.
0: பாவ நிவாரணமாகிய அந்த இரத்தம் தேவனுடைய சமூகத்திலே கொண்டு செல்லப்பட்டது.
1: Our high priest Jesus took his own blood and entered into the throne room.
0: நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு
1: கிருபாசனத்தை எடுத்துக்கொண்டு
0: ஒரு இடம் இருக்கான் பூமிக்கு ஆழத்துல இருக்கு அங்க வெளிச்சம் போட்டுக்கான்னு வச்சு இங்க தான் இயேசுவின் ரத்தம் இருக்குன்றது.
1: See there, that's where the blood went.
0: பாருங்க அங்க தான் அந்த ரத்தம் இருக்கு.
1: Everybody just kissing that place.
0: அவங்க எல்லாரும் அந்த இடத்தை அப்படியே முத்தம்
1: போடுறாங்க. Everybody standing there and worshiping that place.
0: எல்லாரும் அங்க நின்னு அந்த இடத்தை ஆராதிக்க.
1: So they say, oh, let us say a prayer. This is where the blood went.
0: என்ன சொல்றாங்க ரத்தம் இங்க தான போச்சு அங்க இங்க ஒரு ஜெபம் பண்ணுவோம்.
1: Are you there?
0: இருக்கீங்களா?
1: Some people say, well, I'm going to go take baptism in Jordan.
0: சிலர் சொல்றாங்க நான் யோர்தான்லயே போய் ஞானஸ்நானம் எடுத்துக்க போறேன்.
1: What is so special about Jordan that you won't take it here, that you're going all the way to Jordan?
0: யோர்தான்ல அவ்வளவு என்ன விசேஷமா இருக்கு இங்க எடுக்க மாட்டேன் அங்க அவ்வளவு தூரம் போறீங்க.
1: People are into all kinds of things, you know.
0: இந்த மாதிரி காரிய எல்லாம் ரொம்ப பண்றாங்க.
1: And that is why these fellows are making money showing this is where the blood went.
0: அவங்க இந்த நாட்கள் இங்க தான் ரத்தம் சிந்தப்படுதுன்னு நல்ல காசு
1: பண்றாங்க. If you came to church, I will show you where the blood
0: went. சபைக்கு வந்தீனா நான் காமிக்கிற அந்த ரத்தம் எங்க இருக்குன்னு.
1: Hebrews 12:22-24 says the blood is there in the presence of God, in the presence of Jesus, in the throne room of God where the judge of all is seated, speaking better things than that of
0: எனக்காக இரக்கம் இரக்கம் இரக்கம் ஸ்பீக்கிங் ஃபார் யூ அண்ட் மீ உங்களுக்காக எனக்காக பேசுகிறது கான்ஸ்டன்ட்லி மை ஃப்ரெண்ட் தொடர்ந்து பேசுகிறது 24 hours of the day ஒரு நாளைக்கு 24 hours of the day ஒரு நாளைக்கு 24 hours of the day
1: Why should the believer claim that he is worthless sinner and a dust and a worm?
0: நான் தகுதி இல்லாத பாவி புழு பூச்சி மண் என்று ஏன் விசுவாசி சொல்ல வேண்டும்?
1: Why should the believer be afraid?
0: ஏன் விசுவாசி பயப்பட வேண்டும்?
1: Why should the believer doubt?
0: ஏன் விசுவாசி சந்தேகப்பட வேண்டும்?
1: I say to you that the blood of Jesus is there in the very presence of God.
0: நான் சொல்லட்டும் இயேசுவின் தேவனுடைய சமூகத்திலே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது.
1: 24 hours of the day.
0: ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
1: There is only one thing that it speaks.
0: அது ஒரே ஒரு காரியத்தை மட்டுமே பேசுகிறது.
1: Speaking and claiming mercy for you and I.
0: உங்களுக்காக எனக்காக அது பேசி இரக்கத்தை சம்பாதிக்கிறது.
1: You must come boldly.
0: நீங்கள் தைரியமாய் வர வேண்டும்.
1: You must pray boldly.
0: நீங்கள் தைரியமாய் ஜெபிக்க வேண்டும்.
1: You must walk courageously.
0: நீங்கள் தைரியமாய் துணிச்சலோடு நடக்க
1: வேண்டும். You have favor with God.
0: தேவனுடைய சமூகத்திலே உங்களுக்கு தயவு உண்டு.
1: You have power with God.
0: தேவனுடைய வல்லமை உண்டு.
1: Because the blood is there speaking for you.
0: என்ன இரத்தம் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The blood is there.
0: இரத்தம் அங்க இருக்கிறது.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசுவின் இரத்தம்
1: is there.
0: இருக்கிறது அங்க.
1: In the presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே.
1: Speaking on behalf of me.
0: என்னுடைய சார்பிலே பேசுகிறது.
1: Interceding for me.
0: எனக்காக பரிந்து பேசுகிறது.
1: And speaking mercy to be shown to me.
0: எனக்கு இரக்கம் காண்பிக்கும்படி பேசுகிறது.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That is why I come boldly.
0: ஆகவே தான் நான் தைரியமாய் வருகிறேன்.
1: I will talk next week about how to come boldly.
0: அடுத்த வாரம் எப்படி தைரியமா வருது அத பத்தி எல்லாம் நாம் பேசுவோம்.
1: How the blood gives us the boldness.
0: எப்படி இரத்தம் வந்து தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
1: We'll talk about how the blood reconciles.
0: எப்படி இரத்தம் ஒப்புரவாக்குகிறது.
1: So many other things.
0: இன்னும் பல காரியங்கள்.
1: But time is up.
0: ஆனால் நேரம் முடிந்து.
1: Shall we all stand together?
0: நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம்.
1: Everybody.
0: எல்லாரும்.
1: Praise God.
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: Well, are you happy?
0: சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாம்?
1: You don't have to go to Jerusalem to find out anything.
0: எதையும் கண்டுபிடிக்க நீங்க எருசலேம் வரைக்கும் போக தேவையில்லை.
1: Go there, see if you want. That's, I'm not against all this.
0: ஏன்னா நான் போய் பார்த்துட்டோம். அதெல்லாம் நான் எதிர்க்கல.
1: I'm saying it's not that in that, my friend. It's not in going to Jerusalem and putting your feet in Jordan and you know getting a bottle of this holy water and all that.
0: ஏதோ எருசலேம் போய் யோர்தான் நதியில காலை வச்சி ஒரு பாட்டில் தண்ணியை கொண்டு வந்து இதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
1: No.
0: கிடையாது.
1: It is in knowing the truth.
0: சத்தியத்தை அறிவதிலே இருக்கிறது.
1: Where did the blood go?
0: இரத்தம் எங்கு சென்றிருக்கிறது?
1: It is there in the presence of God.
0: தேவனுடைய சமூகத்தில் அது இருக்கிறது.
1: Kept there.
0: அங்கே செல்லுங்க.
1: Speaking there.
0: அங்கே போய் உங்களுக்காக பேசிக்கொண்டிருக்கிறது.
1: That is what the Bible declares.
0: வேதம் அப்படிதான் சொல்கிறது.
1: If you know it,
0: அது உங்களுக்கு தெரியும்
1: என்றால் you will declare it.
0: நீங்களும் அதை அறிவிப்பீர்கள்.
1: And the devil starts running away from you.
0: பிசாசு உங்களை விட்டு தூர ஓடுகிறான்.
1: As he says, my goodness, he is always claiming the blood.
0: அவன் சொல்லுவான், எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை சொன்ன போராட்டுகிறார்.
1: He believes what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்திருக்கு
1: என்று இவர் விசுவாசிக்கிறார். He knows what the blood has done.
0: ரத்தம் என்ன செய்தது என்று இவர் அறிந்திருக்கிறார்.
1: The devil has no power over you.
0: பிசாசுக்கு உங்கள் மீது வல்லமையே கிடையாது.
1: There is only victory for you.
0: உங்களுக்கு வெற்றி மட்டும்
1: தான். Lift up your hands, praise God.
0: உங்களை வேண்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.
1: Oh, thank God for the blood.
0: ஓ, ரத்தத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரம்.
1: Oh, the blood.
0: ரத்தம்.
1: The blood that never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழக்காத ரத்தம்.
1: The blood that was shed for us.
0: நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம்.
1: Oh, the blood that cleanses us.
0: நம்மை சுத்திகரிக்கிற இரத்தம்.
1: Washes us.
0: நம்மை கழுவுகிற இரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற
1: இரத்தம். Redeems us.
0: நம்மை மீட்கிற இரத்தம்.
1: Gives forgiveness of sins.
0: பாவ மன்னிப்பை கொடுக்கிற இரத்தம்.
1: Sanctifies us.
0: நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம்.
1: Justifies us.
0: நம்மை நீதிமான்களாக்குகிற
1: இரத்தம். The blood that speaks for us.
0: நமக்காக மேன்மையான விலை பேசுகிற இரத்தம்.
1: The blood that speaks in our favor.
0: நம்முடைய சார்பிலே பேசுகிற இரத்தம்.
1: The blood that's not against us, it's for us.
0: நமக்கு விரோதமாக இல்ல, நம்முடைய பட்சத்தில்.
1: Oh, hallelujah.
0: Hallelujah.
1: Praise you, Jesus.
0: ஸ்தோத்திரம் இயேசுவே.
1: Praise you, Father.
0: ஸ்தோத்திரம் பிதாவே.
1: Thank you, Lord.
0: நன்றி கர்த்தாவே.
1: Thank you, Jesus.
0: நன்றி இயேசுவே.
1: Thank you, Father.
0: நன்றி தாபனே.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Lift up your hands and say.
0: கரங்களை வைத்து சொல்லுங்க.
1: Everybody say.
0: எல்லாரும் சொல்லுங்க.
1: The blood of Jesus.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
1: Never loses its power.
0: தன்னுடைய வல்லமையை இழந்து போகவே இல்லை.
1: I am redeemed by the blood.
0: நான் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன்.
1: My sins are forgiven by the blood.
0: இரத்தத்தினாலே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது.
1: I am justified.
0: நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am cleansed.
0: நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I am sanctified.
0: நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன்.
1: I have access into the very presence of God.
0: தேவனுடைய சமூகத்திலே நான் செல்ல முடியும்.
1: There the blood is speaking for me.
0: அங்கே இரத்தம் எனக்காய் பேசுகிறது.
1: Oh, the word says.
0: ஓ, வசனம் சொல்கிறது.
1: The blood of Jesus is speaking for me.
0: இயேசுவின் இரத்தம் எனக்காக பேசுகிறது.
1: Therefore I will speak about the blood.
0: ஆகவே நான் இரத்தத்தை குறித்து பேசுவேன்.
1: The devil has no power over me.
0: பிசாசுக்கு என் மீது வல்லமை இல்லை.
1: Witchcraft has no power over me.
0: இயேசுவின் நாமத்திலே நாள் வருகிறோம்.
1: Thank you, Lord, for speaking these words to us.
0: கர்த்தாவே, இந்த வார்த்தையில எங்களுடத்திலே பேசினபடினால் ஸ்தோத்திரம்.
1: Thank you for the precious blood.
0: விலையேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for what it means to us.
0: அந்த இரத்தம் எங்களுக்கு என்னவா இருக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: Thank you for all that the word teaches that it has done for us.
0: இரத்தம் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் போதிக்கிறதோ அதற்காய் ஸ்தோத்திரம்.
1: We stand on that.
0: அதன் மீது நாங்கள் இருக்கிறோம்.
1: May the truth set us free.
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: May every believer have victory.
0: ஒவ்வொரு விசுவாசியும் வெற்றி பெறட்டும்.
1: May they have victory over the evil one.
0: பொல்லாதவன் மீது வெற்றி பெறட்டும் ஆண்டவரே.
1: Over the devil, the accuser.
0: குற்றம் சாட்டுகிற பிசாசை.
1: May they have victory over every guilt and condemnation and inferiority.
0: எல்லா குற்ற உணர்வு, தாழ்வு மனப்பான்மை, ஆக்கின தீர்ப்பின் உணர்வு மீது வெற்றி பெறட்டும்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்திலே.
1: May they walk victoriously and triumphantly.
0: அவர்கள் வெற்றிகரமாய் ஜெயத்தோடு நடக்கட்டும்.
1: Oh, thank you, Father.
0: நன்றி பிதாவே.
1: Oh, continue to speak to us.
0: Oh, தொடர்ந்து எங்களோடு
1: பேசு. Continue to open our eyes.
0: தொடர்ந்து எங்கள் கண்களை திறந்து.
1: May our eyes see the wonderful things that you have done.
0: எங்களுடைய கண்கள் நீ செய்திருக்கிற அதிசயங்களை காணட்டும்.
1: And let the truth set us free.
0: சத்தியங்களை விடுவிக்கட்டும்.
1: We give you all the glory.
0: ஆகியமே அனைத்தும் உமக்கு செலுத்துகிறோம்.
1: In Jesus name we pray.
0: இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம்.
1: Amen.

தம்முடைய காருண்யத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல,

0: Halleluja!
1: பிரச்சனைகள் எதிர்ப்புகள் மத்தியிலே பொறுமையா இருந்து வெற்றி பெறுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்கிறது சங்கீதம் 37.

0: வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார்.
1: உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவன ராஜாதி ராஜாவை நாம் ஆராதிக்க போகிறோம். அப்பா சொன்னது போல இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே. நீங்க வெறுமையாய் போக போறதில்ல, தேவ வல்லம தேவ பிரசனம் உங்களை ஆட்கொள்ளும். எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், தகப்பனே போதுமானவரே, துணையாளரே, என் கூட வருகிறவரே, அப்பா நம்பிக்கைக்கு உரியவரே, மகத்துவம் நிறைந்தவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய துணையாளரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வேதனையை மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. இது தேவனோடு கூட பேசுகிற ஒரு நேரம், இது தேவனோடு கூட இடைப்படுகிற ஒரு நேரம், ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரம், ஒரு உன்னதமான ஒரு நேரம். ஓ லாபா ரஹா தடாபா ஷகா தடபலபோ. கமான் எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி லேகா மரஹா தடாபா ஷகா தடபலபலபோ. லீரா தானா மரஹா தடாபா கபா கபா கபாலபலபோ. மீசா காதா டபா ரஹா தடபலபோ. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. கொஞ்சம்

ஆண்டவர் கிட்ட கேளுங்க, உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உங்க மகிமையினால நிரப்புங்கப்பா, உங்க கிருபையினால நிரப்புங்க. ஓ என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரே, உம்முடைய பிரசன்னத்தினால என்னை மூடுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை என்னை

நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. அதிசயமான காரியங்களை உங்களுடைய கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய பலன், ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி லாக்கா மாரகாதா டாபா ஷகாதா டபலபு நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. என்னுடைய கைகள், கால்கள், ஓ, என்னுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஒரு புது பலன் உண்டாகட்டும். லாரா தாடா பாரஹா தாடா பா ஷகா தாடா பலபு. தோல்விகள் ஜெயமாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெட்கப்பட்ட இடத்துல உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறார். தோத்து

என்னைக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதமாகும்னா, என்னைக்கு ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாம வேற ஒரு டைரக்ஷன் படி போனா, நம்மளுடைய சுய விருப்பத்தின்படி போகும்போதெல்லாம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தாமதிக்கும். நம்ம சுய விருப்பத்தின்படி போனா, யோனா இப்படிதான் சுய விருப்பத்தின்படி போனா, போனவர் பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டானது, பெரிய ஒரு சீற்றம் உண்டானது. யோனா போன படகு அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்குமே அந்த புயல் அடித்தது. அப்படின்னா என்னன்னா, யாரு கூட டிராவல் பண்ணக்கூடாது, எவன் தேவனுடைய சித்தத்துக்கு மாறா செய்கிறான்னா அவன் கூட டிராவல் பண்ணவே கூடாது. யாரு கூட இருக்க கூடாதுன்னா, ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவன் கூட இருந்தா நமக்கும் ஆபத்து. ஆண்டவருடைய திட்டத்தையும் தரிசனத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டானா, அவன் கூட நடந்தோம்னா அது நமக்கு ஆபத்தா முடியும். ஆமென். ஒரு போதகர் சொன்னார், நான் யார் கூடனாலும் ஃப்ளைட்ல போவேன், ஆனா எந்த மனுஷன் திட்டத்தை இழந்துட்டானா அவன் கூட நான் ஃப்ளைட்ல போகவே மாட்டேன், எப்போ அந்த ஃப்ளைட்டு ஆபத்துல முடியும்னே தெரியாது அப்படின்னாரு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கும்போது வாக்குத்தத்தங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும், அவருடைய திட்டங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு உம்முடைய திட்டம் உங்க தரிசனத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. வாலிபர்கள் எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே உங்க திட்டத்தை நிறைவேற்றுங்கப்பா, என்னுடைய தீர்மானத்தை நான் எடுக்க கூடாது, ஓ என்னுடைய இஷ்டப்படி நான் போகக்கூடாதுப்பா, அடுத்தது எங்க படிக்கணுங்கிறத ஆண்டவரே நீர் காட்டுங்க தகப்பனே, என் கூட பேசுங்கப்பா, அடுத்தது என்ன வேலை செய்யணுங்கிறத நீர் என் கூட பேசுங்கப்பா, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எல்லா வாய்களை திறந்து லாக்கா பா ராக்கா தாடா பலபோ லேக்கா மா ஷக்கா தாடா பலபலபோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் புதிய புதிய திட்டத்தை தேவன் தரப்போறதற்காய் நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்மளுடைய சபையின் வாலிபர்களை தேவன் பிரகாசிக்க பண்ண போறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, நம்மளுடைய சத்ருவின் கைகள்ல இருந்தெல்லாம் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவர். ஆமென். நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு நடுவுல நம்மளை விலக்கி பாதுகாப்பார். ஆமென். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, நீர் சொன்னதினால் நான் பிழைத்து கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். கரங்களை தட்டி சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.

0: கரங்களை உயர்த்தி.
1: இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி.
2: பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் என் உடம்பு ஃபுல்லாக ஒரே தடுப்பு தடுப்பாக வந்துருச்சு. ஆஸ்பத்திரி போய் மருந்தும் சாப்பிட்டு பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் ஜபம் பண்ணி ஜப எண்ணெய் உடம்பு ஃபுல்லாக பூசினா அடுத்த நாளே ஏசப்பா சுகம் தந்தார்.
3: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பேங்க்கில் கடன் வாங்கி கட்டாமல் இருந்தது. திடீர்னு கோர்ட்டில் போட்டு விட்டாங்க சிறை தண்டனை அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த தேதிக்குள்ளே கொண்டு வந்து அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, சொல்கிறக்கும் கூட ஆள் இல்லை, சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறக்கும் ஆள் இல்லை அப்படி இருந்தவங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் சொன்னேன், போய் சர்ச்சில் போய் நேராக உட்காந்து ஜெபம் பண்ணி அழுது, எனக்கு யாருமே இல்லை ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு தோணை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வர்றப்பவே ஒரு ஃபோன் வந்தது, அம்மா நீங்கள் இன்றைக்குள்ளே கட்டினா நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட் கட்டினா போதும், நிறையா கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சம்பளம் போட்டிருந்தாங்க, அந்த கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் கட்டி ஒரே நாளில் அந்த பிரச்சனையை முடிச்சு
4: கொடுத்தாரேன்.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டுவதாக. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தார், ரொம்ப குடிப்பார். ஆனால் நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பேன், எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என் வீட்டுக்காரை எப்படி திருத்துறாருனா, வண்டியிலிருந்து கீழே விழுந்து மரண படுக்கையிலிருந்து எடுத்து திருத்தி என்கிட்ட புது மனுஷனாக ஆண்டவர் என்கிட்ட கொடுத்தாரு. ஆனால் நான் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன், எங்கள் வீட்டுக்கார் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த மாதத்தில் ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுக்க உதவி செஞ்சார். அதே மாதிரி குடிக்கிறவங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பாரு. நானும் அப்படிதான் அழுது அழுது எங்கள் வீட்டுக்கார் குடிய மறக்கணும், ரட்சிக்கப்படணும் ஜோம் பண்ண, அதே மாதிரி குடிய மறந்து புது மனிதனாக மாற்றி ஆண்டவர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார ஆயத்தமான ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடான கொடி.
6: இன்னைக்கு ஆண்டவர் என்னை கூட பேசின ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நான் வாசித்து,
7: நசரனாகிய இயேசுவை
6: தேவன் பரிசுத்த ஆவியினாலும்
7: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்.
6: கவுனிங்க, இப்போ அடுத்த கீழே இருக்கிற வசனத்தை நீங்க எல்லாரும் வாசிக்கணும்.
7: தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்.
6: இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, இதான் தலைப்பு வசனம், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
7: குணமாக்குகிறவராயும் சுற்றி
6: கைய உயர்த்தி. இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய தலைப்பு, உங்க ஒவ்வொருடைய முகத்தையும் கர்த்தர் காட்டினார். இந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு நான் அன்னைக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். கடந்த நாட்களில் கவனிக்கிறீங்களா, பிசாசு அநேகரை வஞ்சித்து அநேகரை சின்னாபண்ணமாக்குனது. சில காரியங்களை நான் கேட்டேன். உங்களுக்கு செங்கல்பட்டு பக்கத்தில் அங்கே காலேஜ் பயங்க பஸ்ஸில் போயிருக்காங்க பாருங்க, 4 பயங்க தொங்கிக்கிட்டே போயிருக்காங்க. அந்த டிரைவர் பஸ்ஸை ஓட்டிகிட்டு போனவர் இன்னொரு கண்டர் லாரி அங்கே நின்றுக்க தெரியாமல் விட்டுருக்காங்க, கம்பி 4 பயங்களை கிழிச்சு ஸ்பாட்டில் காலி மொந்தும் மொந்துன்னு வாழைப்பழம் கீழே விழுற மாதிரி கீழே விழுறாங்க. 3 பையன் ஸ்பாட்டில் இன்னும், அதுக்கு அடுத்து 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே இன்னொரு பையனும் செத்து போனான். செத்த பையங்கள்லாம் எல்லாம் 20 வயசு பையன், ஒரே பையன் 19 வயசு பையன் பாருங்கள். இப்படி கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக அவனுடைய வல்லமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமையில் நீங்கள் அதை உணரணும். பிசாசு இன்றைக்கி கொஞ்ச காலந்தான் இருக்குன்னு கோபம் கொள்கிறான். வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் பிசாசின் கோபம் என்று நீங்கள் எழுதி வைங்க. அதில்
7: பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று
6: அறிந்து
7: மிகுந்த கோபம்
6: கவனிங்க. பிசாசே உங்களுக்கு தெரியும், அவன் வந்து அவனுக்கு பேர் மனுஷிக கொலைபாதகன்னு பேர், மனுஷிக கொலைபாதகன்னு யோவான் 8:44 இருக்கு வாசிங்க. பிசாசுடைய கிரியைகளை நீங்க அறிஞ்சிக்கிட்டா தான் இயேசுவை பிடிச்சு ஜெபம் பண்ண முடியும். இதுக்கு இயேசு கிறிஸ்து தான் விடுதலை தருவார். வாசிமா,
7: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான்.
6: பிசாசு பத்தி என்ன எழுதிருக்குன்னா, மனுஷ கொலைபாதகன். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். அடுத்து இன்னொன்று இருக்கு, அவன் பொய் பேசுறவன். எப்பொழுதும் பொய் தான் வாயில வரும். வாசிமாதையும்
7: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியா.
6: பொய்ங்கிற ஒரு ஒரு ஒரு பேங்க் அவங்கிட்ட இருக்கிறது, வேற எந்த நன்றியும் அவன் செய்ய மாட்டான். மனுஷ கொலைபாதகன், மனுஷன் மேல கோபம் கொள்றவன், எப்படியாவது அழிக்கும் நினைப்பவன். இன்னொரு வசனம் சொல்லுதுமா, 1 பேதுரு 5:8 அவன் ஒரு எதிராளி. அழகா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், பிசாசு நமக்கு ஒரு எதிராளி. அருமையான மகனே, உன் கூட வேலை செய்யறவங்க உனக்கு எதிராளி அல்ல. மகளே, உன் கூட வேலை செய்யுங்கிற உனக்கு எதிராளி அல்ல. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எதிராளி அல்ல. உன் கூட பிறந்தவங்க எதிராளி அல்ல, பிசாசு தான் எதிராளின்னு எழுதிருக்கு. வாசிங்க,
7: ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு.
6: எதிராளி, பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும்படி ஆவியானவர் என்னை ஏவினார். எதிராளி மறைமுகமா பல ஆயுதங்களை அவன் பயன்படுத்தி சின்ன பண்ணமாக்கிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வேலை என்ன, ஜனங்களை எப்படியாவது அழிக்கணும், பாவத்தில் தள்ளணும், வேதனையில் தள்ளணும், மிகுந்த ஆசையை கொடுக்கணும், பண ஆசையை கொடுக்கணும். அந்த பண ஆசை இருக்கிறபடினால பணத்தை சம்பாத்தியம் பண்ணுறக்கு பல தீய வழிகளை கை கொள்ளணும். ஒரு பிரதர் சொன்னார், இந்த மீனாட்சிபுரத்தில் சின்ன ஊர் தான், 500 லாட்ரி கடை இருக்குதாமா. சிலவங்க 5,000 10,000 போய் எடுத்து அங்கே உட்காந்து பணக்காரராகணும், அடிக்கல எல்லாத்தையும் சொத்து சொத்தெல்லாம் இழந்துடுறாங்க. ஜாக்கிரத, இது பிசாசுனுடைய தந்திரம். கையை உயர்த்தி, போதும் என்று மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த கையை உயர்த்தி ஒரு ஒரு வலையலியா சொல்லுங்க. போதும், நம்முடைய பணம் நமக்கு போதும், நம்முடைய வருமானம் நமக்கு போதும். கர்த்தர் கொடுக்கிற படிப்படியாக தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சிறுக சிறுக சிறுக விதைக்கிறவன் சிறுக சிறுக தான் நம்மை ஆசீர்வதிப்பார். 30 நேரம் லட்சமாக மாறாது. 30 சொல்லுங்க 60, 60 100, 100 1,000. கைகளை உயர்த்தி, 1,000 10,000 10,000 இப்படி தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமாம், இது மற்ற வழியிலெல்லாம் பிசாசுடைய கிரிகை ரொம்ப இருக்கிறது. அப்படியே இயேசு சொல்றார், அருமையான மகனே மகளே, பிசாசின் வல்லமையில நீ அகப்பட்டு இருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தர இருக்கிறார். அவர் உனக்கு நிச்சயமா விடுதலை தந்துதான் அனுப்புவார். அந்த பிசாசின் வல்லமையை நொறுக்கித்தான் அனுப்புவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உன்னை குணமாக்குவார். பிசாசின் வல்லமையிலிருந்து முழுவதும் உனக்கு விடுதலை தருவார். ஆமா, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஆமா குணமாக்குகிறவராய் சுற்றி தின்ற. கையை உயர்த்தி அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏவால் மூலமாக பிசாசு தன்னுடைய வல்லமையை 100க்கு 100 காட்டினான். அந்த வல்லமையில ஆதாமும் விழுந்து அதற்கெடுத்து அவங்க சாபத்துக்குள்ளாயிட்டாங்க. அந்த சாபத்தை மாற்ற இயேசு 2வது ஆதாமாய் வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, யோபு வாழ்க்கையில பிசாசு தன்னுடைய முழு வல்லமையும் அனுப்பினான். 1வது அதிகாரத்தில் அப்படி அவனுடைய அழிவு அப்படி 1வது அதிகாரத்திலே முடிஞ்சிருது. கவனிக்கிறீங்களா, அவ்வளவு வல்லமையும் ஒரு தேவ மனுஷன் மேல அனுப்பி சின்ன பண்ணமாக்கணும். ஆனா யோபு உறுதியா இருந்தபடினா இயேசு அவனுக்கு நன்மையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தார். கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யூதாஸ் வல்லமை அப்படியே தன்னுடைய முழு வல்லமையும் அவனுக்குள்ள அனுப்பி அவனை நாண்டு கொண்டு சாகடிச்சான் கடைசி வரை. அந்த மனுஷனை எப்படி பிசாசு பூந்தான்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அவன் பேர் தாவீது. 1 புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேப்போம்.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: எப்படி பாருங்களேன், சாத்தானே இருக்குது. இப்ப சாத்தான் தாவீதை ஏவுனானா பாரு. ஏவுதல்ங்கிற ஒரு ஆவி சாத்தானுக்குரியது. நேர யார் மேல அம்பு வீசலாம் பாருங்க. கவனிக்கிறீங்களா, நீங்களாம் ரொம்ப விழிப்பா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீதின் மேல அப்படியே ஏவுறான். சொல்லுங்களேன், ஏவுதலின் ஆவி வந்துட்டு பிள்ளி சுனியத்தை ஏவுறாங்க, மந்திரத்தை ஏவுறாங்க, செய்வனையை ஏவுறாங்க. இதெல்லாம் மந்திரவாதிகள் பண்ற, அதான் பிசாசு அதுக்கு தலைவன் அவன். அப்படியே ஏவனாம் பாருங்க.
7: சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது.
6: இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. ஆண்டவர் மனஸ்தாம், என்ன இப்படி பண்ணிட்டான்? அதாவது தேவ ஜனங்கள் 3000 ஜனங்கள் அல்ல, 5000 ஜனங்களும் அல்ல, சொல்லுங்க திரள் ஜனங்கள் எல்லாம், அதாவது எண்ணிக்கை கடங்காத ஜனங்களை தேவ ஜனங்கள். கையை உயர்த்தி தேவ ஜனங்களை என்ன கூடாது. யோவாப்பு கதறுகிற ராஜாவே, இது நமக்கு தெரியாதா? நம்ம ஜனங்கள் ரொம்ப பழுகி பெருகுவாங்களே, அப்படி தானே நமக்கு வந்து வாக்கு தத்தம். நம்முடைய இஸ்ரவேலின் தேவன் நம்முடைய ஜனங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவாரே, நீர் இப்ப ராஜாவா இருந்து ஏவ சொல்றீரே. அவர் சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, இது பிசாசின் தந்திரம். மனுஷரை நீங்க எண்ணாதீங்க, இஸ்ரவேல் எண்ணவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல பெருகுவாங்க. 5வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுக்கடுத்து 3வது வசனமா வாசிமா.
7: அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா?
6: நீங்க எல்லாம் ஆண்டருடைய சேவகர் ஐயா, உங்களாம் ஆண்டருடைய புத்திரர்கள். நீங்க லக்கம் போட்டு கையை நீட்டி என்ன கூடாது, இது பிசாசு உம்மை ஏவி இருக்கிறான். இந்த ஜனங்கள் உம்முடைய இப்படி ஏவி உமக்குள்ள பெருமையை கொண்டு வந்துருவான், இது பிசாசுடைய ஏவுதல்.
7: இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடி
6: பாருங்க, இந்த காரியம் ஏவி விடுறதுக்கு அடிமையாகிறதற்கு அநேகர் பிசாசு ஏவுவான், கவனிக்கிறீங்களா? இதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. உடனே தாவீது அதுக்கு அடிமையாயிட்டான். யோவாப்பு சொல்றாரு, ஐயோ நம்ம என்ன கூடாதுங்க, பழுகி பெறுவோம், இப்பொழுது இருக்கிற பக்கம் 100 ஜனங்கள் பெறுவோம், ஆனாலும் விடாம எனக்கு லக்கம் பார்த்து கொண்டு வா அப்படின்னு அவர் சொன்னதுனால தேவன் இஸ்ரவேலை என்ன செஞ்சாரு, வாதித்தார். கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. பிசாசுக்கு நம்ம ஒருபோதும் அடிமையாயிடக்கூடாது, அவனுடைய ஏவுதலுக்கு நாம் உள்ளாளக்கூடாது, ரொம்ப ஞானமா இருக்கணும். இதனால
7: ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்.
6: 70,000 பேர் மடிஞ்சாங்க. 70,000 பேர் மரணத்திற்கும் காரணம் தாவீது தான். கர்த்தருடைய பிள்ளையே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையே, பிசாசு ஏவுறதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. அவன் ஏவத்தான் செய்வான், நம்மளை அறியாதபடி நம்முடைய சிந்தையை தூண்டத்தான் செய்வான், இல்லாத காரியத்தில் நோக்கும்படி நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான், இடம் கொடுக்க கூடாது. உங்களுக்கு அடையாளம் தாவீது தான். 70,000 ஜனங்கள் செத்து போனாங்க, கர்த்தர் வாதித்தார் அப்படின்னு எழுதிட்டு அடுத்து மரணத்தை குறித்து நான் படிக்கும்போது 70,000 ஜனங்கள் ஓன்னு கத்துன கதர்ன. இதெல்லாம் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு மறிச்ச ஜனங்கள். உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு ஆவியானவர் என்ன சொன்னாருன்னா, இயேசு கிறிஸ்து பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்வார். கையை உயர்த்தி வரலேலியா சொல்லுங்க, மறுபடியும் வரலேலியா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்ன, இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்காம அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வல்லமை அனுப்பி பிசாசியை அழித்தே தீருவார். என்னென்ன காரியத்தில் நீங்க அடிமைப்பட்டு வந்திருக்கீங்க, என்னென்ன காரியத்தில் நீங்க வேதனைப்பட்டு வந்திருக்கீங்களோ, இதிலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை தருவார். பிசாசினுடைய வல்லமை என்ன தெரியுமா, சரீரத்தில் வேதனையை கொடுப்பான். உங்க சரீரத்தில் ஒரு வியாதி மாற்றி ஒரு வியாதி கொடுக்கறதான் அந்த பிசாசினுடைய வல்லமை. இன்னைக்கு அந்த வல்லமை தவிடுபடியாகும். கையை உயர்த்தி ஒரு அமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பிசாசுடைய 2வது வல்லம் வாதிப்பான், அதாவது ஒரு மனத்தை கெடுப்பான். இங்க போலாமா, அங்க போலாமா, அங்க போய் குடியிருக்கலாமா, அந்த வேலைக்கு போலாமா, வாதித்துக்கிட்டே இருப்பான், சமாதானத்தை எடுத்துருவான். இன்னைக்கு பிசாசுடைய வல்லமையை வாதிக்கிற வல்லமிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர போகிறார். பிசாசு ஒரு சோர்வையும் கொடுப்பான், சோதனையும் கொடுப்பான், அந்த வல்லமையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு உங்களை விடுதலை செய்யத்தான் போகிறார். பிசாசுடைய வல்லமை உங்களுடைய தொழிலை நஷ்டமாக்கணும், உங்களுடைய உங்களுடைய அக்கௌண்டில் இருக்கிற பணத்தை பூச்சியமாக்கணும், அதான் அவன் வேலை. ஆமாம், 5,000 அக்கௌண்டில் இருந்ததுன்னா 6,000 ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லுவான். பாருங்க பிசாசுடைய வேலை, எப்படியாவது உங்களை வந்து நஷ்டப்படுத்தணும், இதுதான் அவனுடைய வேலை. அந்த வல்லமையிலிருந்து இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஏதோ ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள உங்களை தள்ளுவான், அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வான். அல்லேலூயா. கடன் பிரச்சனை, அது மூலமாக ஒரு அவமானத்தை கொண்டு வரும், அதான் அவனுடைய வல்லமை. அதிலிருந்து கர்த்தனைக்கு விடுதலை தருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வீடை நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதில் பலவிதமான தடையை கொண்டு வந்து தன் வல்லமை அனுப்பி தடையை கொண்டு வருவான். அதை உடைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துனுடைய வேலை. அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, இடத்த வாங்கணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டான் பாஸ்டர், இடத்தை முடிக்க முடியாதபடி அவன் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் பிசாசுனுடைய தடை, இதை உடைப்பார். அந்த அம்மா சொன்னாங்க, இதை உடைச்சி அந்த பத்திரத்தை இன்னைக்கு உங்கள் கையில் காட்டுறான், இவ்வளவு தடை இருந்தது உடைச்சிட்டாரு நாங்கள் கையை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, ஆனால் ரகசியமாக குடிகாரனாக இருப்பாங்க. நல்ல மனிதராக இருப்பாங்க பார்க்க, போத வசத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சூதாட்டத்துக்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த வல்லமையிலிருந்து கத்தர் விடுவிக்க போகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர், பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குற ஆண்டவர். இன்னைக்கு பிசாசின் வல்லமையில அகப்பட்டு நீங்க வியாதியோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம், ஒரு சோர்வோடு வந்திருக்கலாம், ஓ ஒரு தோல்வியோடு கூட வந்திருக்கலாம், ஒரு நஷ்டத்தோடு வந்திருக்கலாம், செய்வன பயத்தோடு வந்திருக்கலாம், ஏவுதல் கட்டோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு எல்லாவற்றிலிருந்தும் இயேசு விடுதலை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க விடுதலையை. வல்லமையுடையவர்,
7: மகிமையானவைகளை எனக்கு செய்தார்.
6: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல். வல்லமையுடையவர், அவளுக்கு அந்த மனக்கண்களை திறந்திருக்கிறார். பாருங்க, எல்லாம் என்னை நிந்திக்கலாம், அண்ணா என்னை ஒருவர் ஆட்கொண்டிருக்கிறார், என்னை ஒருவர் சேவித்திருக்கிறார், எனக்குள்ளே வாழ்கிறவர், வல்லமையுடையவர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை ஒருவர் சேவித்தவர், என்னை ஆட்கொண்டவர், எனக்குள்ள தெய்வமா இருக்கிறவர், என்னை கண்டுபிடித்தவர், அவர் வல்லமையுடையவர். சாதாரண ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கல, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்வார். நான் ஒருபோதும் தோத்து போனதில்லை. வியாதியோடு வந்த நீங்க வியாதியோடு போறதில்லை, கட்டோடு வந்த நீங்க கட்டோடு போறதில்லை. 16:9 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதச்சு தம்மை பற்றி உத்தம இருதயமும் கொண்டிருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லையங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி ஒரு உத்தம இருதயத்தோடு கொண்டிருக்கிறவளுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவாராம். அந்த வல்லமை பிசாசை நொறுக்கிற வல்லமை. முடிச்சிருமா?
7: தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி,
6: தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி
7: கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது.
6: கர்த்தருடைய கண்கள் பூமி எல்லை எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை கண்டுபிடிச்சு உனக்கு வல்லமையை கொடுக்க. ஹல்லேலூயா. தன்னுடைய வல்லமையை உனக்கு அனுப்பிட்டார்னா பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்பட்டு பிசாசுடைய வல்லமைகள் நொறுக்கப்பட்டு. ஆமா, பிசாசுடைய வல்லமைகளை இன்னைக்கு ஆண்டவர் நொறுக்கிப்பட போறார். அவருடைய வல்லமை அனுப்பி பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்க போகிறார். கையை உயர்த்தி வல்லமை, அதாவது பிசாசை அழிக்கக்கூடிய சக்தி ஆண்டவர்கிட்ட இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வல்லமை கர்த்தருடையது. ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அந்த வல்லமை கிடையாது. அதாவது மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கிற வல்லமை, மனிதனை எழுப்புகிற வல்லமை, மனிதனை ஆசீர்வதிக்கிற வல்லமை, மனிதனுடைய பேரை பெருமைப்படுத்துகிற வல்லமை. இன்னைக்கு சகோதரி சொன்னது போல, ஆமா, யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேங்கிற அந்த வல்லமை கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியுமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையதுன்னு இருக்கும் பாருங்க, வாசிமா.
7: தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன்.
6: ரெண்டு தரம் கேட்டிருக்கிறேன்.
7: வல்லமை தேவனுடையது.
6: எல்லாரும் தலைக்கு மேல கையை தட்டுங்க. ஒரு வல்லமை இன்னைக்கு வேணும். அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து வரும். அந்த வல்லமை இயேசுவினிடத்திலிருந்து வரும். இயேசு ரத்தத்தை சிந்தினார். இயேசு அந்த வல்லமை உனக்கு கொடுக்க சிலுவையில மரித்தார். அதனாலதான் இயேசுவை கண்டா பிசாசுகள் நடுங்கும், பேய்கள் நடுங்கும். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும். ஐயோ, நீர் பரிசுத்தர்னு சொல்லும். ஹலேலூயா. எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர், எங்களை கெடுக்கவா வந்தீர், தயவு செய்து எங்களை பாதாளத்தில் அனுப்பாத போதுகிறே ஐயா. நீர் எங்களை வேதனைப்படுத்த வந்திருக்கிறீர், எங்களை இந்த பன்றி கூட்டத்தில் அனுப்பும். பிசாசு பன்றி கூட்டத்தில் அனுப்புன்னு சொன்ன உடனே பன்றி கூட்டத்தில் அனுப்பிட்டார். ஹலேலூயா. நல்லா கவனிங்க, நீங்க கவனிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க, ரகசிய பாவங்கள், அவங்க பெரிய வீடாக இருக்கும், அவங்க பத்திரத்துக்கு மேலே அந்த வீட்டுக்கு மேலே கடன் இருக்கும். இதெல்லாம் பிசாசுனுடைய வல்லமைகள். இதை விடுதலை பெறுவதற்கு மூணே வழிதான் வழி. ஒன்று, இயேசு கிறிஸ்து தான் அதற்கு தெய்வம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பிசாசுனுடைய பிசாசு பிடியிலிருந்து ஆண்டவர் உடனே தம்முடைய வல்லமை அனுப்பினார். நீங்க இந்த வசனம் லூக்கா எழுதின புஸ்தகம் 4:46 இயேசு அசுத்த ஆவிகளை அழிக்கக்கூடிய வல்லமையுடையவர். ஆகையினாலே இன்னைக்கு அசுத்த ஆவியில பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இன்னைக்கு விடுதலை செய்வார். வாசிங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு,
7: இது என்ன வார்த்தையோ,
6: இது என்ன வார்த்தையோ,
7: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்,
6: அதிகாரத்தோடும் வல்லமையோடும்
7: அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார்.
6: இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூட கை கட்டி நின்றாங்க. ஐயோ, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கலையே. ஏன் தெரியுமா? ஜப ஆலயத்துக்குள்ள ஒரு மனுஷன் அசுத்தாவி பிடிச்சவன், அவன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்றான், நசரனாகி இயேசுவை உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனை என்னை கெடுக்கவா வந்தீர், நீர் பரிசுத்தர். வாசி 33.
7: அவன், ஐயோ
6: ஐயோ,
7: நசரனாகி இயேசு எங்களுக்கும் உமக்கும் என்ன,
6: எங்களுக்கும் உமக்கும் என்ன,
7: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
6: எங்களை கெடுக்கவா வந்தீர்,
7: உம்மை இன்னார் என்று அறிவேன்,
6: நீர் இன்னார் என்று அறிவேன்,
7: நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று
6: சொல்லுது. நீர் பரிசுத்தர், உம்ம கண்ணை என்னால பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல. ஐயோ, என்னை கெடுக்கவா வந்தீர், என்னை அழிக்கவா வந்தீர், கத்துது கூச்சலிடுகிறது. உடனே ஆண்டவர் அப்படியே அவனுக்கு விடுதலை கொடுத்தார். ஆமா, அவனை பிடிச்சி முடிய பிடிச்சி ஆட்டல. கவனிக்கிறீங்களா? சத்தம் இல்லாம இவனை விட்டு போன்னு சொன்னார், உடனே போயிட்டு. இதை கண்டவங்க தான் சொல்றாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளை இடுகிறார், எல்லாம் புறப்பட்டு போகுதேன்னு சொல்றாங்க. கையை உயர்த்தி, வல்லமையோடு கட்டளை இட்டா, வல்லமையோடு அவருடைய வார்த்தை வல்லமையோடு வந்தது, ஒண்ணுமே பண்ணலை. அந்த வார்த்தைக்கு பிசாசு நடுங்கினான். அந்த பிசாசுக்கு தேவனுடைய வார்த்தை வல்லமையா இருந்தது. கையை உயர்த்தி, அப்படியே தலையில ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு அமுக்கினது போல, அவனை சட்னி ஆக்கினது போல காணப்பட்டுச்சு. கையை உயர்த்தி, அப்படி அவனை விட்டு விலகினதை பார்த்தவன எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ, இவர் யார்? வல்லமையோடும் அதிகாரத்தோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுறார், புறப்பட்டு போகுதேன்னு சொல்றான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் கடந்த 6 ஒரு ஆவியினால நான் பாதிக்கப்பட்டு தூக்கமே வரும். என் பிள்ளைகள் தூங்குவாங்க, கணவனார் குரட்டை விட்டு தூங்குவாங்க, தூக்கம் வராம கட்டளை நான் கிடக்கிறேன், வீட்டுக்குள்ள நடப்பேன், வெளியே கதவு திறந்து வெளியே நடப்பேன், யாருக்கும் தெரியாது, நானும் வெளியே நடந்துகிட்டே இருப்பேன். விடிய காலம் எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும், அது ஒரு 1/2 கூட என்னால் தூங்க முடியாது. இதனால நானும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன், தூக்க மாத்திரைகள்லாம் சாப்பிட்டேன், தூக்கமே வரல. ஒரு சகோதரி என்னை சூலூர்லேருந்து இந்த கிணத்துக்கடை சபைக்கு கொண்டு வந்தான். ஒரே ஜபத்தில் பங்கு பெற்றேன். ஒரு பொல்லாத ஒரு ஆவி என்னை விட்டு விலகினது பாருங்க, ஒரு சுமை என்னை விட்டு விலகினது, எனக்கு இன்பமான நித்திரையை கற்று தாரார். கையை உயர்த்தி, பிசாசு வந்தா அப்படி ஒரு நித்திரையை அலக்கழிக்கிறான், தூக்கத்தை கெடுக்கிறான், பைத்தியக்காரி போல நலைய செய்கிறான். ஆண்டவருடைய வல்லமை பாயும் பொழுது அந்த ஆவிலிருந்து விடுதலை. எத்தனையோ நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போன மாத்திரையை சாப்பிட்டோம், அதாவது மன தத்துவ டாக்டர்லாம் நாங்கள் போனோம், ஆனால் மேலும் மேலும் எனக்கு அந்த மாத்திரையை போடப்பட பசி எடுத்ததை தவிர, நரம்புகளெல்லாம் ஒரு வித மாதிரி இழுத்ததை தவிர எனக்கு விடுதலை கிடைக்கல. இயேசு கிறிஸ்து என்னை விடுவித்தார். அவர் பிசாசில் அகப்பட்ட யாவரை விடுதலை செய்ய போகிறார். கையை உயர்த்தி உரலே இல்லையா சொல்லுங்க. நீங்களும் சொல்லுவீங்க, ஐயோ உங்களை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ பிசாசு கட்டில் இருந்தானே இவன் அற்புதமாக இந்த இயேசு விடுதலை கொடுத்துட்டாரேன்னு நீங்களும் ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லுவீங்க. ரெண்டாவது அவருடைய வல்லமை, 12 வருட வியாதியாக இருந்தாலும் நொடிப்பொழுது மாற்றும், அந்த வியாதியை முறித்து ஆரோக்கியத்தை உணரச் செய்யும். மார்க் எழுதின புஸ்தகம் 5:30 நான் வாசிக்க கேட்போம்.
7: உடனே இயேசு தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை,
6: இயேசு வழியில நடந்து போகிறார், நடந்து போகும்போது ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஒருதி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். அப்போ பாருங்க, 12 வருடமாய் அவளுக்குள்ள இரத்தப்போக்கு வியாதி, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவு பண்ணி பார்த்தா, ஆமாம் தன் வீட்டை விற்று பார்த்தா, தனக்கு இருந்த எல்லா நகைகளை விற்று பார்த்தா, சிலவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கியும் செலவு பண்ணி பார்த்தா, ஆனால் அந்த வசனம் சொல்லுது சற்றேன்னு அவளுக்கு சுகம் இல்லை, ஆனால் அவளுக்குள்ள விசுவாசம் ஊற ஆரம்பித்தது, வளர ஆரம்பித்தது, உந்தித்தல் ஆரம்பித்தது. என்ன? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை தொடுவேன், சுகமாவேன். கையை உயர்த்தி நீங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த விசுவாசம் உருவாகணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவா ஒன்று கேள்விப்படுறா, இயேசு வாராராமே. இப்போ பாருங்க, அவளுக்குள்ள அவர் பின்னால் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவது சுகமாக, அப்படி தொட்டா உடனே அவள் சுகமாயிட்டா. அந்த வல்லமை போனதை இயேசு அறிஞ்சார். கையை உயர்த்தி, இயேசுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை பளிச்சுன்னு போகுது, ஒரு மின்சாரம் பாஞ்சது போல போகுது, அது யாரையோ தொட்டு இருக்குது. அவர் கேட்கிறார், என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை பாஞ்சது, அது யாரை தொட்டது? என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, யாரையோ தொட்டு இருக்கிறது. அவ முந்துன்னு கொள்றா, என்னைய தாங்க தொட்டுச்சு.
7: உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று, அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள்.
6: தலைக்கு மேல கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்க போகுது. ஆமா, 12 வருடமா இருந்த வியாதியை தன்னுடைய வல்லமை நொடிப்பொழுது மாத்தினது உண்டானா? கட்டாயமா நீங்கள், ஆமா அவருடைய வல்லமையில நிரம்பிதான் நீங்க போக வேண்டும். அவருடைய வல்லமை உங்களை சுகமாக்கித்தான் அனுப்பும். அல்லேலூயா. உங்க பலவீனத்தை மாற்றித்தான் அனுப்பும். ஆமே. வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் தருவார், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் எல்லாம் நிறைவேற போகிறது. இந்த பலவீனங்களை முற்றிலும் மாற்றி, உங்களுடைய வியாதியை முற்றிலும் மாற்றி, உங்களை ஆரோக்கியப்படுத்தி தான் ஆண்டவர் அனுப்புவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்கள் சபைக்கு எப்படி வந்தேன் தெரியுமா, 10 வருஷமாக எனக்கு முழங்கால் வலி இருந்தது. 10 வருஷமாக முழங்கால் வலி இருந்து இந்த கட்டு உடைக்கிற ஜபத்தில் கத்துடைய வல்லமை என்ன மேலே பாஞ்சு அந்த முழங்கால் வலி கம்ப்ளீட்டாக மாறிட்டேன். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தவங்க தோலை பிடிச்சி வர்ற மாதிரி தான் நான் இருந்தேன், செவரை பிடிச்சி தான் வருவேன், பாத்ரூமில் உட்கார முடியாத ஐயா. தேவ வல்லமையை மேல பாஞ்சது. கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லுது, ஆமா 10 வருஷமா நான் அங்க போனேன் இங்க போனையா, எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ணியிருக்கேன், மூட்டு வலிக்கு பார்க்காத காரியம் இல்லை. 10 வருஷமா இருந்த மூட்டு வலிய ஒரு வல்லமை அனுப்பி ஏசு நம்ம ஆலயத்துல குணமாக்கினார்னா. அந்த அம்மா சொன்னது போல அந்த நேச தெய்வம் எல்லாரையும் சுகமாக்கினார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நல்லவர், விடுதலை கொடுக்கிறார். கடைசியில் அவருடைய வல்லமை அனுப்பி, ஆமா மீட்பை உண்டாக்குவார். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1:10 இந்த வல்லமை உனக்கு மீட்பை உண்டாக்கும். அருமையான மகனே, உன்னை கீழே இருந்து மேலே தூக்கி எடுக்கும், உனக்கு ஒரு மீட்பாகிய ரட்சிப்பை கொடுக்கும், மீட்பாகிய அபிஷேகத்தை கொடுக்கும், நீ இழந்ததை திரும்ப நீ பெற்றுக் கொள்ளுவே. வாசிமா.
7: தேவரே, உமது மகா வல்லமையினாலும்,
6: உமது மகா வல்லமையினாலும்,
7: உமது பலத்த கரத்தினாலும்
6: மீட்டுக்கொண்ட
7: உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.
6: கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க பாப்போம். அலேலூயா. எங்கிட்ட ஆண்டவர் பேசினார், அவருடைய வல்லமை அனுப்பி அவருடைய ஜனத்தை மீட்டுக் கொள்வாராம். ஒருவர் வீடு கட்டினார், கவுனிங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவருக்குள்ள சத்ருவின் போராட்டம் இருக்குது. பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கிறார், ஐயோ சத்ருவின் போ, அந்த பாஸ்டர் சொன்னாராம், இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, சொந்த வீடு நீங்கள், அந்த வீடு சரியில்லை, வேறு யாருக்காவது வாடகை கூட்டிட்டு நீங்கள் வெளியே வேறு வாடகைக்கு போ. அந்த வாடகைக்கு போன இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ள போய் ஒரு 2 மாசம் இருந்திருக்காரு. அதே போராட்டம் இருந்திருக்கு. பாஸ்டர் மறுபடி வாடகை வீட்டிலையும் எனக்கு அதே போராட்டமா இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லிருக்காரு, இந்த வீடு உங்களுக்கு சரியில்லை, நீங்க வேற வீட்டுக்கு போங்க. கவனிக்கிறீங்களா? இவர் நல்ல ஊழியக்காரரே கிடையாது. ஆமா, இன்னும் ஒரு தேவ ஊழியக்காரர் அப்படின்னு இன்னைக்கு ஜனங்கள் அப்படியே அலையிறாங்க. யார் நல்லதா சொல்லுவா அப்படி சொல்ற பாஸ்டர் தான் நல்லவர்னு சொல்ல எங்க போராட்டத்தை அப்படியே சொல்லிட்டார. ஆமா, சொந்த வீடை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனாங்க. வாடகை வீட்லையும் பிசாசு கிடைக்கிறியா? அதை விட்டுட்டு எந்த வாடகை வீட்டுக்கு போகணும்? நீ எங்கேயும் போ, உன்னை பிசாசு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். பிறகு ஒரு ஊழியக்காரர் அபிஷேகத்தை நடந்து சொல்லிருக்க, எப்பா நம்மளை மீட்டுக்கொள்ள தான் இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், ஒரு முழு வல்லமையும் சிலுவையில் இழந்திருக்கிறார். ஆகையினால அவருடைய வல்லமை ஒன்று மீட்டுக்கொள்ளுகிற வல்லமங்க. பாரு, இந்த வாடகை வீட்டெல்லாம் விட்டுட்டு திரும்ப சொந்த வீட்டுக்கு போப்பா, என்கிட்ட பேசுகிறார், சொந்த வீடை உனக்கு திரும்ப தருகிறார். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்களை அனுப்பிட்டு நீ போய் குடியிருந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொன்னார, நான் உங்கள் பாஸ்டரும் வரும், நானும் வரேன், நல்லா நம்ம ஜெர்மனி உங்களை அந்த சொந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன். இப்போ அந்த சொந்த வீட்டில் இருக்கிறாரு, இழந்த ஆசீர்வாதத்தை ஒன்று ஒன்றா கத்தர் கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு இல்லையா சொல்லுங்க பாபம். ஆமாம், மீட்டுக்கொள்ளுகிறது. நீங்கள் எங்கே போயேன், நீ இழந்ததை இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மீட்டு தருவார். கையை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுவோம், அலையலூயா. தாவீது இழந்த எல்லாவற்றையும், சிறிதாயிலும் பெரிதாயிலும், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி, யோபு தன் இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மறுபடி ஒரு அலையிலியா சொல்லுங்க, அலையலூயா. நிறைய அந்த சரித்திரத்தில் சொல்லலாம், மீட்டுக்கொண்டவங்க நிறையா. எல்லாவற்றையும் இழந்து வந்த ரூத்து பெத்தேலுக்குள்ளே வந்த உடனே எல்லாவற்றையும் மீட்டுக்கொண்டா. எல்லாரும் எந்திரிங்க பார்ப்போம். இதுக்குத்தானே இயேசு இரத்தம் சிந்திருக்கிறார், இதுக்குத்தானே இயேசு கல்வாரிக்கு போயிருக்கிறார், இதற்குத்தானே இயேசு தன் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார். எல்லாம் தலையில் கை வைங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன? உன்னை மீட்டுக்கொள்ளுகிற வல்லமை. தலையில் கை வைங்க, தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நீ ஒன்றை இழந்து போகக்கூடாது, வீட்டை இழந்து போகக்கூடாது, பணத்தை இழந்து போகக்கூடாது, வேலையை இழந்து போகக்கூடாது. ஒரு ராபா காத்தா ராபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்குகிறது. ஆண்டருடைய வல்லமையை நீங்கள் உணருங்க, ஆண்டருடைய சக்தியை உணருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் குணமாக்குறவராய் சுட்டி தீர்ந்தார். அல்லேலூயா. துஷ்டன் இனி உன் வழியே வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஒரு ரா பாப்பா, எல்லாரும் கைகளை தட்டி அங்கங்கே வராதிங்க, அங்கே நிற்கிற இடத்துல வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு வல்லமை உனக்கு நேராக பாய்கிறது. யாரையும் பார்க்காதீங்க, ஜனத்தை பார்க்காதீங்க. ஜனம் கோடி கோடியாக கர்த்தர் தரப்போறார், ஆயிரம் ஆயிரமான ஜனங்களை தரப்போறார். இப்பொழுது வல்லமையை நோக்குங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதற்கு நீங்க அந்த வழியை தேடுங்க. அந்த வழி இயேசுக்கு தான் வழி, அந்த வழி இயேசுகிட்ட தான் இருக்கிறது. இயேசுவே வல்லமை எனக்கு தாரும் கேளுங்க, இயேசுவே வல்லமை எனக்கு அனுப்பும். அல்லேலூயா. வல்லமை கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. மரியாள் சொன்னான், அவர் வல்லமையுடையவர், மகிமையானவன் எனக்கு செய்வார். அவருடைய வல்லமை எனக்கு பாய்ந்தா எனக்கு நடக்கிறதெல்லாம் மகிமை, எனக்கு நடக்கிறதெல்லாம் அற்புதம், எனக்கு நடக்கிறதெல்லாம் பேர் பிரஸ்தாபம் தான். வல்லமை எனக்கு வேண்டுமே சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசுவின் வல்லமை என் வியாதியத்தை மாற்றிவிடும், என் பயத்தை மாற்றி விடும். இயேசுவின் வல்லமையின் சோர்வை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் போராட்டத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமையின் அடிமைத்தனத்தை மாற்றிவிடும். இயேசுவின் வல்லமை நான் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவேன். வல்லமை இறங்குகிறது. பிசாசில் அகப்பட்டிருக்கிறாய் மகனே, மகளே உன்னை விடுவிக்கிறார். என் மகனே, நீ பிசாசில் அகப்பட்டிருக்கிற, பிசாசு தான் வேலையை கெடுக்கிறான், பிசாசு தான் திருமணம் நடக்காதபடி தடை பண்றான், பிசாசு தான் குழந்தை பாக்கியம் கிடைக்காதபடி தடை பண்றான். இன்னைக்கு உடைக்கிறோர், உடைக்கிறோர், உடைக்கிறோர். கபார் அபாரபா. இயேசுவின் வல்லமை இறங்குகிறது. அது சிலுவை மூலமாய் பாய்ந்தது, அது சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் வல்லமை தனக்குன்னு இல்லாதபடி சிலுவை மூலமாய் நொறுக்கப்பட்டது, சிலுவை மூலமாய் வடிக்கப்பட்டது. கபா கபா கபா கபா ருக்காரா பக்காரா பக்காரா பா ருத்தரா மக்காரா பகோரியா. வேதம் சொல்லுகிறது. ஆமா, இயேசு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் கல்வாரியிலே நொறுக்கினாராம். ஆமா, அந்த கல்வாரியிலே அவருடைய பரிசுத்தம் நொறுங்க ஆரம்பித்தது, சிருஷ்டிக்கிற வல்லமை நொறுங்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அந்த பரிமள தைலம் உடைய ஆரம்பித்தது. காரணம், உனக்கு அந்த வல்லமையை தரத்தான், நீ பிசாசின் கரத்திலிருந்து விடுதலை பெறத்தான், நீ சுகம் பெறத்தான், உன்னுடைய வாத நோயை நீக்கத்தான், உன் மூட்டு பெயினை நீக்கத்தான், உன் மூல மூல வியாதியை நீக்கத்தான், உன் பைல்ஸ் வியாதியை நீக்கத்தான், ஓ உன் கற்ப பையில் இருக்கிற ரத்தப்போக்கை நீக்கத்தான். எல்லாம் கையை தட்டுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏசு பரிசுத்த ஆவி எனக்கு சொல்றார், ஏசு கிறிஸ்து உங்களுக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். நீங்கள் குணமாக்கி தான் போவீங்க, நீங்க விடுதலை பெற்று தான் போவீங்க. இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை, குணமாக்கத்தக்க வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவிடத்திலிருந்து வந்த வல்லமை உங்களை குணமாக்குற ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. என் மகனே, ஆண்டவர் உன்னை குணமாக்கும் பொழுது நீ சுகமாகு. அருமையான மகளே, கர்த்தர் உன்னை குணமாக்கிக்கிட்டு இருக்கிறார். நீ ஆண்டவர் குணமாக்கும் போது உன்னை விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. இந்த இடத்தை விட்டு நீ விடுதலையாய் தான் போவேன், சுகத்தோடு தான் போவேன். ஆவியானவர் கூட பேசுறார். திமாலா ரகா ராமா கோரா ஹாந்தரா பௌலபா ஹோரியா. எல்லாரும் ஏகோபித்து கை தட்டுங்க, ஆண்டவரை வரவேறுங்க, சர்வ வல்லமை உள்ளவரை வரவேறுங்க, பிதாவாகிய தேவனை வரவேறுங்க, நம்மளை ரட்சிக்க வந்த இயேசுவை வரவேறுங்க. ஏனெனில் அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்கிறவர். அவருடைய வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. இயேசுவின் வல்லமை தம்முடைய ஜனத்தை மீட்கிற வல்லமை. படுகுழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. பிசாசின் கையிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற வல்லமை. செய்வன கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஏவுதல் கட்டுக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, ஆமா பிசாசின் சூழ்ச்சிக்குள்ள சிக்கியிருக்கிற மகனே, இன்னைக்கு உனக்கு விடுதலே. ஆமா, தலையில எல்லாம் கைய ஒய தட்டுங்க பாப்போம். ஆண்டவரை வரவேற்றுக்கிட்டே இருக்க, விடுதலை, விடுதலை மகளே. உன் பையனுக்கு விடுதலை, உன் பிள்ளைக்கு விடுதலை, உன் கணவனாருக்கு விடுதலை. நீ நீ தேம்பி தேம்பி ஜெபிக்கிறது எனக்கு தெரியுது. ஆவியானவர் சொல்றார், நீ அழுது அழுது மண்டிக்கிட்டு இருக்க தெரியுது. விடுதலைக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போனையே, ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ விடுதலைக்காக அலைஞ்ச அலைச்சல், டாக்டர்ல தேடி நாடினது, மந்திரவாதியை தேடி நாடினது போதும். நான் உன்னை விடுவிக்கிறேன். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. மாரா ஹௌரா பாலா தாலா ரபா. எல்லா கைகளை தட்டி, கைகளை தட்டி. தேவ மகிமை. ஓ, ஒரு கல்வாரி இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. ஒரு சிலுவையின் இரத்தம் உங்க மேல தெளிக்கப்படுகிறது. சாபத்தை நீக்கிற கல்வாரியின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. பிசாசின் கரத்திலிருந்து விடுவிக்கிற அந்த இயேசுவின் வல்லமை நிரம்புகிறது.
0: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும்.
8: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
0: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும்.
8: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
0: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் முதலாம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
8: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜபக்கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜபக்கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
0: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெபக்கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெபக்கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618, 948873284. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறது.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்தவ
2: தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தாவீது தன் மகன் அப்சலோம் தன்னை கொலை செய்ய முயன்ற போது தப்பி ஓடுகிறார். ஆனால் விசுவாசத்தில் அவன் தளரவில்லை. என்னை காக்கும் கேடகமே, என் தலை நிமிர பண்ணுகிறவரே, நீரே என்னை தாங்குகிறீர் என்று விசுவாச அறிக்கையிட்டார், வெற்றி பெற்றார். இதுதான் சங்கீதம் 3:4.

வயதிற்கு மூத்த மகளாய் இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்துல போய் சேர்வதை விட மரித்து போவது நலம். ஒரு மந்திரவாதி என்ன சொன்னால், பாட்டில்ல 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடா இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், அறிமுகம் இல்லாத ஊழியக்காரர்களை நாம் உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது தான் இவருடைய நோக்கம். அதிலும் ஆண்டவர் இவர்களை எப்படி தெரிந்தெடுத்தார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேகர் இதை அறிந்து கொண்டு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாம் இதை செய்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு நல்ல செய்தியை, நல்ல ஒரு சாட்சியை நாம் என்ன செய்ய போகிறோம், கேட்கப் போகிறோம். இதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வந்து உலக முறையீட்டு நிகழ்ச்சியிலே உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீர்கள். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய சாட்சியில் அறிவிக்கப் போகிறோம். நீங்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது உங்கள் பெயர், உங்கள் இடம், நேற்று இதாக நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நேராக போகும்.
1: என்னுடைய பேர் ராணி. நாங்கள் இருக்கிற இடம் ராஜபாளையம். எங்களுடைய சொந்த ஊர் தென்காசி பக்கத்தில் உள்ள பெத்தநாடார்பட்டி.
0: உங்கள் பேர்?
2: என் பேரு ஜெய்சிங். எனக்கு சொந்த ஊர் ராஜபாளையம் தான்.
0: ராஜபாளையம்
2: திருமணத்துக்கு அப்புறம் எங்களுடைய லைஃப்பில் வந்து நான் வந்து வேலை மட்டும் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். 2020 அப்புறம் நான் ஆண்டோட்ட என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து என் மனைவியோடு எழுந்து நானும் இந்த ஊழியத்தில் நாங்கள் சில பங்கு பெற்றுக்கிட்டுருக்கோம். ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாக நடத்தி கொண்டு இருக்கிறார்.
0: சரி, ஓகே. சரி, நீங்கள் உங்கள் சொந்த இடங்க எங்கே? இடம்
1: ராஜபாளையம்.
0: ராஜபாளையம். சரி, இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையில் எப்படி, என்ன ஃபேமிலி, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் வாழ்ந்தீங்க, என்னெல்லாம் படிச்சீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன டேர்னிங் பாயிண்ட் வந்தது என்பதை லைசா தொடங்க சொல்லுங்கள்.
1: என்னுடைய சிறு வயதிலிருந்து நாங்கள் ஆண்டவரை அறியாத ஒரு புற மதத்தை சேர்ந்தவர்களாய் நாங்கள் இருந்தோம். சரியாக 8 படிக்கும் பொழுது என்னுடைய வலது கண்ணில் கண்வலி என்று வந்தது. அந்த கண்வலி வந்ததுனால என்னுடைய வலது கண்ணில் 2 கண் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் பல தெய்வங்களை வணங்கினோம். எனக்கு அந்த கண்ணில் திரும்ப பார்வையே வரவில்லை. அப்படி 8th வரைக்கும் நான் ஸ்கூலில் படித்தேன். 10th கரஸில், 12th கரஸில் பண்ணேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக எம்ஏ பண்ணினேன்.
0: அப்போ அதுக்கு முந்தைய நீங்கள் என்ன, எந்த தெய்வங்களை ஆராதித்தீர்கள், எப்படி உங்களுடைய பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது?
1: எங்களுடைய வீட்டில் நிறைய சிலை வழிபாடுகள் இருந்தது. நாங்கள் வந்து அதாவது ஐயாவளி கோயிலுக்கு, சாமி தோப்புக்கு அடிக்கடி வருவதுண்டு. அதுதான் எங்களுடைய குடும்ப தெய்வமாக நாங்கள் வைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவராக இயேசுவை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அந்த கண் பிரச்சனையின் மூலம். அதாவது எப்படின்னு கேட்டால், அதிகமாக அந்த தெய்வங்களை வணங்குவது நான் தான். திங்கட்கிழமை என்றால் ஒரு காரியம், செவ்வாய்க்கிழமை என்றால் விளக்கு பூஜை, புதன்கிழமை என்றால் ஒரு தெய்வம், வியாழக்கிழமை என்றால் ஒரு தெய்வம், எல்லா நாட்களுக்கும் ஒரு தெய்வத்தை வணங்குவது என்னுடைய வழக்கமாக இருந்தது. அதிக தெய்வ பக்தி உள்ளவளாய் நான் இருந்தேன்.
0: அப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்துட்டுதா?
1: ஆமாம், அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தது.
0: அப்போ அந்த தெய்வங்கள் மேலே உங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன ஆச்சு?
1: அதாவது அந்த தெய்வங்களை நான் அதிகமாக வணங்கினேன். அதை விட அதிகமாக, அதாவது என்னுடைய 14 வயதிலே என்னுடைய வலது கண் பாதிக்கப்பட்டது. 24 வயதிலே சரியாய் வாலிப வயதிலே எனக்கு சொல்லப்போனால் கிறிஸ்தவம் பிடிக்காது. இந்த சூழ்நிலையில் நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு கிடையாது. அவர்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 24 வயதிலே என்னுடைய இடது கண் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீர்களானால் எல்லா மருத்துவராலும் கைவிடப்பட்டேன். இவ்வளோ இந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்கள் உண்டோ அத்தனை பேராலும் நான் கைவிடப்பட்டேன். இந்த சூழ்நிலையில் நான் நினைத்தேன், இந்தந்த தெய்வங்களை நான் வணங்கினேனே, எல்லா தெய்வங்களும் என்னை கைவிட்டு விட்டன, என்னுடைய கண் பார்வை குறைந்து கொண்டே வருகிறதே என்று சொல்லி நான் கண் கலங்கி, அன்று இரவில் கடவுள் என்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லி அவருடைய என்னை அப்படியே ஒப்பு கொடுத்து விட்டேன்.
0: சரி, இதற்கு முன்பதாக நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையில் எப்படினாலும் ஒரு விரக்தி வந்திருக்குமே?
1: ஆமாம்.
0: ஆமாம், அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் வாழண்டாம், மற்ற மக்கள் எல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணியிருப்பாங்க, அதில் ஏதாவது கஷ்டங்கள் அனுபவிச்சிங்கன்னா அதையும் சொல்லலாம்.
1: நான் படிக்கிற காலத்தில், 12th படிக்கிற காலத்தில் எனக்கு டியூஷன் வைத்தப்போ கூட நிறைய பேர் இப்படிப்பட்டவளை, ஒரு குருட்டு கண் உள்ளவளை படிக்க வைக்க வேண்டுமா என்று சொல்லி கூட நிறைய தொந்தரவுகள் கொடுத்தவர்களும் உண்டு. இந்த 24 வயதில் என் கண்கள் பாதிக்கப்பட்டு விட்டன. கொஞ்சம் கொஞ்சமாக என் கண் பார்வை போய்விடும். பிளைண்டு ஸ்கூலில் சேர்த்து விடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படியாவது பிளைண்டு ஸ்கூலில் சேர்வதை விட, வீட்டிற்கு மூத்த மகளாக இருக்கிற நான் ஒரு கண் தெரியாத பள்ளிக்கூடத்தில் போய் சேர்வதை விட மறித்து போவது நலம். செத்துப்போனால் நல்லது என்று சொல்லி அன்று இரவில் 7 மணி அளவில் நான் சிந்தித்தேன். தற்கொலை செய்வது எப்படி? தற்கொலை செய்து கொண்டால் மற்றவர்கள் பார்க்கும் பொழுது என்னை அவமானமாய் நினைத்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் எனக்கு சரியாக 24 வயது, ஒரு வாலிப வயது. அந்த வயதில் நாம் தற்கொலை செய்து கொண்டால் எல்லாருமே நம்மை குறித்து என்ன செய்வார்கள்? தவறாக பேசி விடுவார்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் எனக்கு கண் தெரியாது, என் பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாத அளவுக்கு என் தாய் தகப்பன் என்னை வளர்த்ததுனால நான் திட்டமிட்டு கொண்டிருந்தேன் தற்கொலை செய்வதற்காய்.
0: சரி, இப்போ அந்த டைமில் உங்கள் அப்பா அம்மா எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னு அப்படி ஏதாவது ஐடியா பண்ணாங்களா?
1: ஆமாம், அது உண்மையாகவே எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் சொன்னதான மந்திரவாதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், ஜோசியம் கேட்பது, குறி கேட்பது. ஒரு இடத்துல போய் அப்பா குறி கேட்க போன இடத்துல அங்கே அந்த மந்திரவாதியானவர் அந்த திருநீர் கொடுத்து விட்டதானே, அந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் வந்து திருநீர் கொடுத்து விட்ட பேப்பர் பைபிள் வசனம் உள்ள பேப்பராக இருந்தது. நான் அதை எப்படியே கொட்டி விட்டு அதை பார்த்தால் உன் கண் திறக்கப்படும். இந்த பைபிள் வசனம் மாத்திரம் என் கண்களுக்கு தெரியும், மற்ற எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. எனக்கு இந்த மந்திரவாதத்தில் நம்பிக்கை இல்லாமல் போனது. ஒரு மந்திரவாதி என்ன என்று சொன்னால், பாட்டிலில் 40 நாள் தண்ணீர் வைத்து பூஜையில் வைத்து அதை குடிக்க சொன்னார். சாக்கடையிலும் கேடாக இருந்த அந்த தண்ணீரை குடிக்க வைத்தார்கள். பேப்பர் கொடுத்து வீட்டுக்குள்ளே நடு வீட்டுக்குள்ளே வைத்து எரிக்க சொன்னார்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ரொம்ப கொடிதான ஒரு காரியமாய் காணப்பட்டது. இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாதபடி இப்படியே என் வாழ்க்கையில் எல்லா மந்திரவாதிகளும் சேர்ந்து என்னை என்னால் பண்ணி விடுவார்களா என்று சொல்லி நான் பயந்து கொண்டிருந்தேன்.
0: இந்த டைம்ல உங்க அப்பா அம்மாக்கு மனநிலைமை எல்லாம் எப்படி இருந்தது?
1: எங்க அப்பா அம்மா மனநிலைமையை நீங்க கேப்பீங்கன்னா, அவங்க வந்து சொன்னது என்னன்னா, வீட்டிற்கு மூத்த மகள், எனக்கு அப்புறம் 2 தம்பி 1 தங்கச்சி இருந்தாங்க. நம்ம 6 பேருமே சேர்ந்து மட்டன் எடுத்துட்டு வந்து குழம்பு வைத்து அதில் மருந்தை ஊற்றி அப்படியே 6 பேரும் செத்து போய்விடலாம் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். எந்த இரவிலே நான் சாக வேண்டும் என்று திட்டமிட்டேனோ அதே இரவிலே எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். குடும்பமாக மறித்து விடும், ஒருவர் கூட என்ன செய்யக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஒரு மகளுக்காக அவங்க எல்லாருமே நாம் சாக வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள்.
0: அப்போ அந்த டைமில் உங்களுக்கு எப்படி அடுத்த மாற்றம் உருவாச்சு?
1: இப்படி
0: அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு இந்த சில போராட்டங்கள் இருக்குது, இல்லை எந்த தெய்வங்கள்கிட்ட போனாலும் விடுதலை இல்லை அப்படிங்கிற ஒரு ஆயிற்று. அடுத்த ஸ்டெப் உங்கள்ட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தது திடீர்னு சொல்லிட்டு
1: அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சிந்தித்து கொண்டு இருக்கும் பொழுது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் அல்லவா. அந்த நேரத்தில் கடவுள் ஒன்று ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும், இல்லை என்றால் நான் அடுத்த நாள் காலையிலே நான் என்னை நானே மாய்த்துக்கொள்வேன், நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்லி நான் திட்டமாக இருந்த போது, கடவுள் ஒருவர் உண்டானால் என்னை காப்பாற்றட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவருடைய காதில் விழுந்த உடனே அடுத்த நிமிடமே, அடுத்த செகண்டே என்னை வந்து நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது, யார் இந்த சத்தத்தை சொல்கிறார்கள் என்று சொல்லி நான் உற்று கவனித்தேன். திரும்பவுமாய் நான் படுத்துக்கொண்டேன். ஏனென்று சொன்னால் 24 வயது வரை நான் தனிமே எங்குமே போக மாட்டேன், எனக்கு மிகவும் பயம் இருளை கண்டால். அந்த சூழ்நிலையில் நான் ஒரு ஓரமாக போய் அந்த கட்டிலில் படுத்தேன். திரும்பவும் நானே உன் ஜீவனும் பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி 2வது முறையும் அந்த சத்தத்தை கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு திரும்பவுமாய் சுருண்டு படுத்துக்கொண்டேன். 3வது முறை நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை வந்த போது என்னையும் அறியாமல் ஒரு சத்தம் என்னை கூப்பிட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல் என்று சொல்லி, நான் என்னையும் அறியாமல் நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப சொல்லும் போது எனக்குள்ளா இருந்த அந்த ஏவல் பிசாசு வெளியே வர ஆரம்பித்தது.
0: வெளியே வந்து என்ன நடந்தது?
1: அந்த பிசாசு வெளியே வந்தவுடன் பார்த்தீங்கன்னா, அது அப்படியே அந்த கட்டிலிருந்து என்னை தூக்கி எரிந்தது. எரிந்த உடன் தான் எங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா இருந்தாங்க அடுத்த ரூமில். அவங்க ஓடி வந்து என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது அந்த பிசாசு அகோரமான ஒரு ரூபத்துடன் என்னை மாற்றியது. என்னுடைய நாக்கெல்லாம் வெளியே வந்ததான். அவங்க பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. உடனே அப்பா என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதுவரை அவங்க வைத்திருந்த அந்த நாமங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்து நீ போயிரு போயிரு அப்படின்னு சொன்னப்ப, இதோடு கூட தான் இத்தனை காலம் நான் வாழ்ந்தேன் என்று சொன்னது. அது மாத்திரம்ல, அப்பா இப்போ எப்படி வெளியே வந்த அப்படின்னு கேட்கும்போது, சிலுவையில் ஒருவர் ரத்தம் செஞ்சனார், அந்த ஒரு மனுஷனால் நான் வெளியே வந்துட்டேன், அவர் தான் என்னை வெளியே போ சொன்னார் என்று சொல்லியது. பிசாசு தேவனை அறிக்கையிட்டது.
0: இப்போ இதுவரைக்கும் அந்த சத்தம் இயேசு தான் பேசினார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: அந்த பிசாசே வந்து தன்னுடைய வார்த்தையில சிலுவையில் ஒருவர் மரித்தார் என்று சொல்லி அந்த இதை சொன்னதுனால.
0: சரி, அப்போ அடுத்து அப்பா அம்மா என்ன செய்தாங்க?
1: அப்பா. அதற்கப்புறமா அப்பா அம்மா அப்பாவோட வேலை பார்த்த ஒருவர் இடத்துல அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க கிட்ட போய் இந்த நிலைமை எல்லாம் சொன்னதுனால அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பாஸ்டர் கூட்டிட்டு வரேன், அவங்க வந்து ஜெபிச்சா அவங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க.
0: சரி, அப்போ அங்க கூட்டிட்டு வந்தாங்க. உடனே விடுதலை ஆயிட்டா?
1: உடனே எனக்கு ஒரு ஒரு ஒரு செகண்ட்ல அந்த பாஸ்டர் வந்து டாடி அப்படின்னு கூப்பிட்ட உடனே எனக்கு விடுதலை உண்டாயிற்று.
0: சரி, அப்புறம் உங்களுக்கு இந்த இயேசப்பா மேல் நம்பிக்கை வந்ததா? அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னாச்சு?
1: எனக்கு கொஞ்ச காலம் இயேசப்பா மேல் நம்பிக்கை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நினைச்சேன் எனக்கு அந்த மார்க்கத்தில் அதிக நம்பிக்கை உண்டு, அதிக பற்றுதல் உண்டு, விடுதலையை வாங்கிட்டு இவரை ஏமாற்றி விட்டு அந்த தெய்வங்களை நான் பின்பற்றி கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த விடுதலை கிடைத்த உடனே நாங்கள் ஏமாற்றி விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து அப்பா திரும்பவுமா அந்த பூஜையில் ஈடுபட்டார்கள். நானும் அப்படியே கொஞ்சம் மாறிக்கலாம் அப்படின்னு சொன்ன வார்த்தையினால என்ன நடந்ததுன்னா, ஒரு பிசாசு வெளியே போய் இந்த பூஜை ஆரம்பித்தவுடன் அநேக பிசாசுகளை கூட்டிக் கொண்டு வந்தது.
0: இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு கண் பார்வையெல்லாம் எப்படி இருந்தது?
1: அந்த டைம்ல வந்து எனக்கு ஆண்டவர் நடத்தின ஒரு பெரிய கிருபையினால கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பித்தது. ஆனால் நான் பின்வாங்கி போனது நிமித்தம் என்னுடைய சரீரம் முழுவதும் பருக்களால் நிரம்பியது, அதிகமாய் சரீரம் மெலிந்து காணப்பட்டது.
0: திரும்பவுமாக
1: என்ன நடந்ததுன்னு சொன்னா, என்னுடைய சாப்பாடு எல்லாம் அந்த பிசாசு வெளியே போயிட்டு திரும்ப வந்ததுனால என்னுடைய சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான நாற்றம் துர்நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என்னால் சாப்பிடவே முடியவில்லை. சாப்பிடணும்னு நினைச்சு பக்கத்து இலையில கை வச்சிட்டேன்னா அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே நாற்றம் வந்துவிடும். அதனால என்னால் சாப்பிட முடியாது. முன்பை விட அதிக பைத்தியத்தை போலானேன். கர்த்தருடைய வார்த்தை ஒரு முறை வந்தவுடன் நான் கீழ்ப்படியாத நிமித்தம் அதிகமான பாடுகளை நான் சுமந்தேன். பைத்தியத்தை போல ஒரு நாள் என்னுடைய சகோதரி வெளியிருந்து வீட்டுக்குள்ள வந்தோடன நான் அவ மோர் வாங்கிட்டு வந்ததை நான் பார்க்காம என்ன சொன்ன, பாயசம் தானே, குண்டா கொண்டான்னு கூப்பிட்டு அவளை பார்த்து சிரித்த சிரிப்பை பார்த்தவொடனே அவளே பயந்து விட்டாள். அந்த அளவுக்கு நான் ஒரு பைத்தியத்தை போல என்னை சுற்றிலும் எப்பொழுதும் ஏதோ ஒருவர் நடமாடுவது போல அந்த உருவம் நடமாடும் பொழுதெல்லாம் எனக்கு பயம். என்னை நானே என்ன செய்வேன் என்று சொன்னால் நரம்பு நரம்பாய் அப்படி பீத்து கைகளை அப்படி நகட்டி கொண்டே இருப்பேன். என் கிட்ட யார் இருந்தாலும் அவங்க கைகளையும் அப்படி பிடிச்சு நகட்டுற மாதிரி பண்ணுவேன்.
0: உங்களுக்கு தெரிஞ்சுட்டு
1: எனக்கு அந்த பிசாசின் போராட்டங்கள் அகோரமானதுனால நான் என்ன செய்தேன்னா, ஆண்டவரை திரும்பவுமாய் பணிந்து கொள்ள ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னை எப்படியாவது விடுதலையாக்கும், இந்த சூழ்நிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் என்னை ஒப்புக் கொடுத்தேன். எனக்கு ஒப்புக் கொடுக்கறதுனா என்னன்னு தெரியாது. நான் இப்படி பேசுகிற வண்ணமாக தான் ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஆனால் நம்ம பேசுகிறதையே உற்று கவனிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை நான் இப்பொழுது அதிகமாய் உணர்கிறேன். அந்த நாட்களில் நான் உணரவில்லை. என்னுடைய சத்தத்தை கேட்ட ஆண்டவர் எனக்கு தரிசனம் மூலம் இப்படி ஒரு சகோதரி வருவார்கள், அவர்கள் வந்து உனக்கு ஜெபித்தவுடன் இந்த பிசாசு வெளியாகிவிடும், நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் பேசினார்.
0: அதுக்கப்புறம்
1: விடுதலை ஆயிற்று.
0: இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படிச்சிருக்கீங்க, அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு பக்தி மார்க்கம் எப்படி இருந்தது? அங்க படிச்சவங்க எப்படி இருந்தாங்க?
1: அதாவது நான் ஸ்கூல்ல படிக்கும் போது நான் ஒரு புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவளாக தான் நான் இருந்தேன். 10th 12th எல்லாமே படிக்கும்போது அப்படி தான் இருந்தேன். 1982 நான் படித்து கொண்டிருந்தேன் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங். அப்போ படித்து கொண்டிருக்கும்போது அங்கே வந்து அநேகர் வந்து தேவனை குறித்து சொல்வார்கள். அங்கே ஒரு சிஎஸ்ஐ இதில் படித்ததுனால அங்கே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அதிகாலையில் ஜபம் பண்ணுவார்கள். 4:30 எழும்பி ஹாஸ்டலில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதில் எழும்பி ஜபிக்க வேண்டும். அப்படி ஜபிக்க சொல்லும்போது நான் என்ன செய்வோம், அந்த புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவர்களிடம் என்ன பாடல் பாட வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள். அப்பொழுது நான் சொல்வேன், காலையும் மாலையும் இவ்வேளையும் அந்த பாடலை பாடினால் அதில் அதிகமான வரிகள் உண்டு என்று சொல்லி, அதனால் அந்த பாடல் பாடு முடிக்கும் வரை கொஞ்ச நேரம் தூங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி, அந்த பாடல் தான் எங்களுக்கு விருப்பம் என்று சொல்லி நானும் ஒரு சில தோழிகளுமாய் சேர்ந்து சொல்லுவோம். அதே வார்த்தை தான் அந்த பாடலில் வரும், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்ங்கிற வார்த்தை, அதே வார்த்தையால் கர்த்தரினை தொட்டார்.
0: சரி, ஆண்டவரிடத்தில் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறது உண்டு, அவங்க சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்கிறது?
1: ஆண்டவரிடத்தில் நான் மாற்றப்பட்ட பிறகு பழைய ஃப்ரெண்ட்ஸை நான் சந்திப்பேன்னா, அதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் படிக்கிற நாட்களில் நிறைய பிள்ளைங்க வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. வீடுகளில் போய் நான் சொல்லி கொடுப்பேன், இவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இந்து இந்த மார்க்கத்திலிருந்து போய் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இதெல்லாம் தவறு, இவங்களை ஸ்ட்ரிக்டா பிடிங்க, இவங்களை உற்றாதீங்க அந்த மார்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டவளாய் நான் காணப்பட்டேன். ஆனால் ஒரு நாளிலே நானே இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடன் அவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து சொல்வார்கள், எங்களை விட நீதா இப்ப தீவிரமாயிட்ட, எப்படி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் ஒரு சில கேலியாகவும் என்னை பார்ப்பார்கள்.
0: சரி, இப்படி வந்த பிறகு இப்படி எல்லாம் ஆயிட்டீங்க, இயேசு உறுதியா பற்றி கொண்டீர்கள். பிறகு இந்த ஊழிய பாரம் எப்படி வந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது எப்படி வந்தது?
1: அதாவது நான் ஒரு நாளில ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என் கண் பார்வை ஏறுங்குவதும் இறங்குவதுமாய் இருந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி ஆண்டவரே நான் இயேசுவை பற்றி என் குடும்பத்தாருக்கு சொல்லுவேன் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன். வானத்தில் 7 நட்சத்திரங்கள் தோன்றும், நீ அதை காண்பாய், உன் கண்கள் பிரகாசிக்கும், நீ சுவிசேஷம் அறிவி என்று ஆண்டவர் சொன்னார். அந்த நாளிலே எனக்கு சுவிசேஷம் என்றால் என்ன என்றே தெரியாது. இந்த சூழ்நிலையில நான் காலையில எழுந்தவுடன் என்னுடைய தாய் தகப்பன் என் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் நான் சொன்னேன், வானத்துல 7 நட்சத்திரம் தோன்றுமா, அதை நான் பார்ப்பேனா, சுவிசேஷம் அறிவி என் கண்ணு பிரகாசிக்கும்னு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா ஆண்டவர் 7 நட்சத்திரங்களை தோன்ற பண்ணுவார் என்று சொல்லி இருந்தேன். ஆனா நடந்தது என்னன்னா, அன்னைக்கு நான் ஒரு இரவுல அப்படியே சாயங்கால வேலையில நான் மறந்துட்டேன் இந்த சொப்பனத்தையே. இரவு 7 மணி இருக்கும், எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி வந்தது. நான் அந்த காற்று இயற்கையான காற்று வேண்டும் என்று பொழுது இருந்தது, அதனால வெளிப்பக்கமா இப்ப உட்கார்ந்த பொழுது திடீரென்று நான் அப்படியே என் தலைவலி தாங்காமல் இப்படி அண்ணாந்து பார்க்கும் பொழுது என் பக்கத்திலே 6 நட்சத்திரம் சுற்றி இருந்தது, நடுவுல 1 நட்சத்திரம், 7 நட்சத்திரம். அந்த நாட்களில் அந்த நட்சத்திரம் தேவனுடைய வலது கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நான் சொன்னபடியே அந்த நட்சத்திரம் வந்து விட்டது என்று சொல்லி எனக்கு மிகவும் சந்தோஷம். என்னுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை நான் காட்டினேன். எங்க அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியம், என்ன தெரியுமா, என்ன வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்தது? ஏன்னா எனக்கு கண் பார்வை கிடையாது, அதனால வானத்துல கையில உள்ள அந்த ரேகைகள் கூட எனக்கு தெரியாது. அப்ப வானத்தில் உள்ள நட்சத்திரம் இவளுக்கு எப்படி தெரிந்ததுன்னு சொல்லி என் முகத்தை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அவ சொன்னபடியே இந்த வானத்துல 7 நட்சத்திரம் வந்திருக்கு சொப்பனத்துல பார்த்தபடியே என்று சொல்லி. அப்பொழுது எனக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்ற ஒரு இது எனக்கு தெரியவே இல்லை. என்னென்ன ஆரம்ப நாட்கள் நான் எந்த ஆலயத்துக்கும் ஒழுங்கா போகல, ஆண்டவரே என்னை நடத்தி கொண்டு வந்தார். இதுல ஒரு என்ன நான் சொல்லணும்னா, யாராவது இப்ப உங்களை போல யாராவது வந்து நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி இருந்தீங்கன்னா நிச்சயமாக நான் உங்களை எதிர்த்து பேசியிருப்பேன். எனக்கு அதான் சொல்றேன்ல, அந்த இயேசு கிறிஸ்துவ எனக்கு பிடிக்காது, என்னுடைய மார்க்கம் ஒரு நல்ல ஒரு மார்க்கம், இதுலதான் அதிக விடுதலை உண்டு என்று சொல்லி நான் நம்பியிருந்தேன், இதுதான் ஜீவ வழி என்று சொல்லி நம்பியிருந்தேன். அது பொய்யான வழி என்பதை இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்ட பிறகுதான் நான் அறிந்து
0: கொண்டேன். சரி, ஃபர்ஸ்ட் எப்படி ஓலி, என்ன ஓலியத்துக்கு புறப்பட்டீங்க, யார் உங்களை கைட் பண்றது பண்ணது?
1: நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெந்தகோச சபையில் நான் இருந்தபடியால் அங்கே வந்து முதலாவது ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. ட்ராக்ஸ் கொடுக்க போவேன், தனிநபராக சேர்ந்து போகிற ஊழியங்களில் கூட போக ஆரம்பித்தேன். 2 சிஸ்டர்மார் கூட தான் நான் முத போக ஆரம்பித்தேன், அவர்களோடு இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊழியத்தில் பழக பழக ஆஸ்பத்திரி ஊழியங்கள் மற்ற எல்லா ஊழியங்களுக்கும் நான் கடந்து போக ஆரம்பித்தேன். தெரு பிரசங்கம்னா அந்த மெக்கப்போனில் பேசுறது, எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக தைரியமாக செய்ய ஆரம்பித்தேன்.
0: எப்போ திருமணம் நடந்தது உங்களுக்கு?
1: 2003 எனக்கு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி திருமணம் நடந்தது.
0: சரி, இப்போ நீங்கள் இவங்களை கல்யாணம் பண்ணீங்க, இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? அப்போ எப்படி உங்களுக்கு இதில் ஒரு விருப்பம் வந்தது, ஊழியம் செய்கிறாங்க, அதுவும் இப்படி கண் பார்வை எல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க?
2: அது வந்து நாங்கள் கல்யாணம் முடிஞ்சு அப்பயே அந்த எல்லா விஷயங்களும் என்னோடய ஒய்ஃப் சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது தான் நான் வந்து, அப்போ வந்து நான் வந்து சரியான ரட்சிப்பு கிடையாது. என்னோட உண்மையான ரட்சிப்புங்கிறது வந்து 2014. 2010 நாங்கள் தனியாக இந்த ராஜபாளையத்தில் வந்து வீடு எடுத்து நாங்கள் எங்களை தனியாக கொடுத்துன்னு வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து எனக்கு ஜெபிக்கனா எனக்கு எப்படின்னு ஜெபிக்கிறதே தெரியாது. நான் சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்தவன் தானே, பைபிளை வாசிப்பேன் அப்படிங்கிறதோடு இருக்கோம், ஜெபிக்க தெரியாது, ஏன்னா தெரிஞ்ச அளவுக்கு ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ எப்படி செவிக்கணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கொண்டதே என்னோட மனைவி வச்சுட்டேன்.
0: அது சரி இல்லை, அப்படி இல்லை, உங்களை எப்படி உங்களுக்கு மனப்புறம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? சரி, இப்போ உலகத்தில்
2: மேரேஜ் அப்போ வந்து மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி உங்கள் பிரதரும் அப்பா வந்தப்போ அவங்க பிரதர் என்ன சொல்லிட்டு அப்படின்னு
0: உங்க வீட்டுல அதுக்கு எதிர்ப்பு ஏதாவது வந்ததா?
2: சந்தோஷமா
0: ஏற்றுக்கொண்டீங்க. வெரி குட்.
2: ரெண்டாவது, நாங்கள் திருமணத்திற்கு அப்புறம் என்னுடைய என்னோட மனைவி செஞ்ச ஊழியங்கள்ல நாங்கள் கூட இருந்து பார்த்தோம். ஒரு சில அற்புதங்கள் இருக்கு. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மாந்திரியம் செய்வாங்க, குடும்பத்துக்கு இருவா அந்த மாதிரி செய்யறப்ப பார்க்கும் போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால நாங்கள் நின்று பல்லுவலையும் திருப்பா வெளியே நின்று பேசியிருக்கும் போது அந்த வீட்டுக்காரர் வந்து அந்த அசிங்கமான அந்த தண்ணிகளை அப்புறம் எடுத்து இவங்க வீட்டுக்கு ஊற்றுவார். அப்படி சூழ்நிலை பார்க்கும்போது அவங்க குடும்பத்தில் விழுந்த இவங்க ஜெபிக்க ஜெபிக்க இவங்க யாரும் சண்டையும் போட மாட்டாங்க. அப்போ வந்து எனக்கு சரியான லட்ச பிள்ளை ஆகிட்டாலும் நான் அதை கண்ணால் பார்த்ததுனால இந்த வந்து சாட்சியம் நான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அடி உள்ள உள்ள உள்ள உள்ள அதை நாள் கற்றுனால எனக்குள்ள ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சி ஏற்பட்டு இன்னும் நம்மளும் நான் அந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நான் ஜெபிக்கும் போது என்னோடய தவறுகளை பூரா என்ன எனக்கு என்னோடய மனைவி உணர்ந்து அப்படி இது இப்படி ஜெபிக்கக்கூடாது தப்பு இந்த மாதிரி வரணும் பய வயத வசனங்களை கொண்டு ஜெபிக்கணும் கட்டுப்படுத்த என்னோடய மனைவி.
0: சரி சரி. இப்போ நீங்கள் உலக பிரகாரம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்க, அப்புறம் இப்போது உங்கள் ஊழியம் செய்யணுங்கிற பாரம் எப்படி வந்தது?
2: அது வந்து 2020 வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருந்தேன். முதல் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் தான் ஓப்பனிங் பண்ணேன். ஃபைனான்ஸ் கம்பெனியில் ஓப்பனிங் இருக்கும்போதே அந்த தொழிலில் ஓரளவு தெரிஞ்சவனே சரி நம்ம அது தனியாக பண்ணால் வருமானம் கம்மியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து திருமணம் ஆகி முத முதல் வந்து நாங்கள் தனி கொடுத்தோன்னு வரும்போது என்னோடய சம்பளமே வெறும் 1200 ரூபா. அந்த இதில் வந்து வாடகை 1100 ரூபா போயிடும். 100 ரூபா இருக்கப்பனா எங்கள் அத்தை மாமா வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க வந்து அதிகமாக அதிகாலையிலேருந்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தோம். ஜெபிக்க வந்து ஆரம்பிச்சோன்னே எங்களுக்கு வாழ்க்கை முன்னே வந்தோன்னே இந்த ஃபைனான்ஸை நம்ம தனியாக பண்ண நம்ம வருமானம் கம்மியாக இருக்கணும்னு சொல்லி என்னோடய மனைவி வேண்டாம் சொன்னாலும் நான் அதை கேட்காமல் செஞ்சதுனால எனக்கு அந்த ஃபைனான்ஸ் நிறைய அடி உள்ளாரு. வருமானம் வந்தாலும் வருமானத்துக்கு மேலே செலவுகள் வரும்போது அதை தாங்க முடியாமல் இவளுடைய நகைகள் பூரா பேங்க்குள்ளே போயிடுச்சு. மீட்க முடியாத சூழ்நிலை வந்தவுடனே சரி இதை விட்டுருவோமா ஏதாவது வேலைக்கு போவோம் அப்படிங்கும்போது தான் என்னோடய சகோதரி இளைய சகோதரியுடைய ஹஸ்பண்ட் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடத்திக்கிறேன், ஏஜென்ட்டாக நார்த் இந்தியன் கம்பெனி. அதில் அப்போ அதான் எனக்கு ஒரு ஏதாவது வேலைக்கு ஆள் இருந்தால் சொல்லுங்கன்னொன்னே அப்போ நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் நாங்கள் நான் வாங்கினேன். சரி வாங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வேலைக்கு சேர்த்தோன்னே அவர் கூட ஒரு 8 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாலே எனக்கு ஆண்டவர் நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கப்போ ஆண்டவருக்கு நல்லா ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டபோது இம்மா எனக்கு ஊழியம் செட் ஆகுமான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னா நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அப்படிங்கிறது நான் சரி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தபோது கடைசி 2020 அப்புறம் நான் முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து என்னோடய மனைவியோடு சேர்ந்து நான் ஊழியங்களை பண்ண ஆரம்பிச்சேன்.
0: இந்த லாக்டவுன் டைம் இல்லை தான்.
2: ஆமாம், 2020 மார்ச்சுக்கு அப்புறம்
0: இப்போ லாக்டவுனை போட்டு உங்களை ஆண்டவர் ஊழி தொலைச்சிட்டார்.
2: ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில நாங்க இருந்தோம். ஆண்டவர் அதுக்கப்புறம் எங்களுக்கு நல்ல ஒரு பெரிய விடையும் ஒத்திக்கு கொடுத்தாரு. அதுல இருந்தாலுமே ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க அதிகமாக அதிகாலையில் 4 மணிக்கெலாம் எழுந்துருவோம். வேலைக்கு போறப்பே எழுந்துருவேன், வேலைக்கு போறப்ப 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அப்புறம் வேலைக்கெல்லாம் கிளம்பி போவேன். ஆண்டவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்த உடனே எங்களை எல்லாத்துலையும் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சார்.
0: சரி சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, அவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் குறவாக இருக்கிறதுனால நீங்களும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்ல இதாக இருக்கு, காரியமாக இருக்கு. உங்களுக்கு பார்வை வந்து எப்படி பைபிளெல்லாம் வாசிக்கலாம் அப்படி தானே?
1: ஒவ்வொரு கண் ஆனால்
0: ஒரு கண் ஃபுல்லா தெரியாது,
1: ஒரு கண் ஃபுல்லா தெரியாது, ஒரு கண் கொஞ்சம் தெரியும்,
0: கொஞ்சம் தெரியும்.
1: இதுக்கடையில இன்னொரு காரியத்தை நாங்க சொல்லணும். ஃபர்ஸ்ட் எங்க லைஃப்ல வந்து நாங்க 2003 திருமணம் செய்தோம். 2004 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி நானும் என் கணவரும் பிரிஞ்சிட்டோம். என்னுடைய கண் பார்வை திரும்ப கொஞ்சம் மங்குனதுனால என் பையன் பிறந்த ஒரு 3 மாதம் 30ஆம் தேதி பிறந்தான். ஆகஸ்ட் 11 நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். 5 வருஷம் என் பையன் 1st ஸ்டாண்டர்ட் போகிற வரைக்கும் எனக்கும் என் கணவருக்கும் எந்த பேச்சுவார்த்தையோ எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டிலேருந்து அவங்க தங்கச்சி மட்டும் எங்ககிட்ட பேசுவாங்க. ஆனால் அதெல்லாம் வாக்குவாதமும் பிரச்சனையும் அதிகமாச்சு. அதுக்கடையில் அத்தை இறந்தப்போ கூட நாங்கள் போனோம், மாமியார் இறந்தப்போ. அப்போவும் இவங்களும் நானும் எதுவுமே பேசிக்கல. தம்பி வளர ஆரம்பித்தான், 5 வயசு ஆயிடுச்சு. அப்போ திடீர்னு எல்லாருமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னாங்க, இப்படியே விட்டிங்கன்னா உங்கள் காலத்துக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த பெண் வந்து தனிமையாக இருப்பாளே, உலக பிரகாரமாக அதானே சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி சொன்ன உடனே அப்போ எங்களுடைய திருமணத்திற்கு எங்களுடைய குடும்ப ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவங்க ஆண்டவரால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு லாயர், அவங்ககிட்ட போய் நாங்கள் ஐடியா கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு நோட்டீஸ் விடுவோம், 30 நாளைக்குள்ளே அவங்க வாங்கலைன்னா இவங்க டைவர்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை பாதுகாக்கும், இயேசுவின் ரத்தம் உன்னை வழி நடத்தும், அவருடைய ரத்தம் வழிந்தோடு ரத்தம் வாழ்க்கையை பாதுகாக்கும், உடைந்த வாழ்க்கையை நான் திரும்ப கட்டுவேன்னு சொல்லி. நான் அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை கோற்றுக்கு வந்துட்டு எப்படி நீங்கள் கட்டுவீங்க, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாட்கள் எனக்கு மிகவும் வெறுப்பான ஒரு நாட்கள். எனக்கு ஏன் இந்த திருமணம் நடந்தது, ஏன் இப்படி நடந்தது, இப்போ கையில் ஒரு பிள்ளை, இதை வச்சு நான் எப்படி என்னுடைய வாழ்நாளை கழிப்பேன், யாரையாவது நம்பிதானே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நான் அதிகமாக எழுதுவேன். ஆண்டவர் இல்லை, நான் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஜூன் மாசத்துல என்னுடைய வாழ்க்கை உடைக்கப்படும், 2009 ஜூன் மாசத்துல என் வாழ்க்கை உடைக்கப்படும், நீங்க எப்படி கட்டுவீங்கன்னு சொன்னப்ப, ஜூன் 10 என்னுடைய தங்கையோட திருமணத்தின் ஜூன் 25 திருமணம், அதுக்காக அவங்க பட்டு புடவையும் தாலி செயினும் வாங்க போனாங்க. அன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை பிரிய வேண்டியது, அதனால அது ஒரு ஞாபகார்த்தமாய் மாறிவிடும்னு நாங்கள் ஒரு வாய்தா கேட்டப்ப 1 July. இதற்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். June 9 இவங்களுடைய பிறந்த நாள் என்கிறபடியால் என்னுடைய தங்கச்சி சொன்னால், நான் நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, நான் அத்தனுக்கு வாழ்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவ சொல்ல போகும்போது இவங்க வேலை பார்த்த அந்த இடத்தினுடைய ஓனர் இவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. அந்த நம்பரை வைத்து அவங்க ஃபோன் பண்ணி பேசும் பொழுது, அதுவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே பேசுனதும் கிடையாது, அப்படியே பேசினாலும் அது வாக்குவாதத்தில் தான் முடியும். என்றைக்கு ஆண்டவர் உன் வாழ்க்கையை கட்டுவேன்னு சொன்னாரோ அன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசின உடனே அவங்க என்னமான்னு கேட்டாங்க, நானும் என்னப்பான்னு கேட்டு அப்படியே ஒரு சமாதானத்தை தேவன் தந்தார்
0: எங்களுக்கு.
1: ஆமா, அதுக்கப்புறம் June 2010 நாங்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தோம். ஆண்டவர் படிப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி
0: இருக்கிறார்.
1: கர்த்தர் நல்லவர்.
0: சரி, இப்போ ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்போ நம்ம உங்கள் சாட்சி அனைவரும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் இப்போ இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு 2 உங்கள் சாட்சியின் மொத்தம் இப்படி இப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம்.
1: அங்கே பார்த்து, அதாவது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னேன் அல்லவா, வியாதியிலிருந்து என் தேவன் எனக்கு சுகம் கொடுத்தார், பிரிந்த குடும்பத்தை எங்களுக்கு இணைத்திடலாம், ஏன் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பவித்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நானும் ஜெபிக்கிறேன் இப்படிப்பட்ட உபத்திரவம்லாம் ஏன் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன், யாருடைய உபத்திரவத்திலையும் அவர் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற தேவன் இல்லை. இதெல்லாம் ஏன் கேட்டால், என்னை போல உங்களையும் ஒரு நாளில் சாட்சியாக நிறுத்துவதற்கு தான். நாங்கள் எப்படி குடும்பமாய் பிரிந்தவர்கள் ஒன்றாக இணைந்து இன்றைக்கு பிள்ளை கணவன் மனைவி என்று சொல்லி தேவனை ஆராதிக்க கடந்து வந்தோமோ, அதே போல தேவனை உயர்த்த வந்தோமோ, அதே போல உங்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்து தேவனை உயர்த்தும் என்பதற்காகவும், எங்களுடைய கண் பார்வை குறைந்ததின் காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் நாம மைமைக்கென்று அநேகருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்த சாட்சியை கேட்கிற நீங்கள் எல்லோரும் ஒருவேளை இதுவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் சோதனையின் மத்தியிலேயே நான் கடந்து போகிறேன்னு சொல்லிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் இந்த நாளிலிருந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு மாபெரும் விடுதலையை கட்டளையிடுவார்.
0: ரொம்ப நன்றி. நீங்கள் நீண்ட தூரத்திலிருந்து எங்கள் ராஜபாளையத்திலேருந்து இவ்வளோ மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்களுடைய வார்த்தைகளை கொடுத்துருக்குறீங்க. அநேகர் கேட்டிருக்கிறாங்க, நிச்சயமாக அவர்கள் உங்களுக்காக ஜபிப்பார்கள், உங்களிடத்தில் கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்கள் நம்பர்லாம் கீழே போடுவோம், நீங்களும் அவர்களுக்காக ஜபிப்பீர்கள், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார், உங்கள் ஊழியங்கள் வளரட்டும். சரியா? கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, நல்ல ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அருமை சகோதரி பட்ட பாடுகளை நீங்கள் கேட்டீர்கள். ஆண்டவர் அறியாதபடிக்கு பிசாசினால் அலக்கழிக்கப்பட்டு கண் பார்வை போய் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இறுதியாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு பாருங்கள், இவ்வளவு தூரத்திற்கு கண் பார்வை இல்லா குறைவாக இருந்தால் கூட ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வைராக்கியமாக இருக்கிறீங்க பார்க்குறீங்க. அவருடைய புருஷனாரும் உலக பிரகாரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதனால் அவர்களும் மனம் திரும்பி அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து இருவரும் குடும்பமாக வைராக்கியமாக ஊழியம் செய்து வருகிறார்கள். ஆகவே நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் எல்லாம் மாயை, உலகம் காண்கிறதெல்லாம் மாயை. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் எதையாவது ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இதில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். இதுதான் நமக்கு நிலைத்து நிற்கிற ஒரு காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஓகே, இந்த நாளில் வந்து ஆண்டோட சாட்சி கொடுத்தீர்கள், உங்கள் நன்றி. கர்த்தர் உங்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். அந்த உங்களுக்கு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.

0: Thank you very much, Honorable Bishop Paul Kirubakaran.
1: கணத்திற்குரிய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரனுக்கு நன்றி சொல்கிறேன்.
0: And to Mrs. Iris Kirubakaran.
1: Mrs. Iris Kirubakaran.
0: And Professor Inian.
1: Professor Inian.
0: Elder Selvaraj.
1: Elder Mooper Selvaraj avargal.
0: And all the fathers and the mothers and children and all those involved in the ministry.
1: அருமையான விசுவாசிகள் தலைவர்கள் இந்த ஊழியத்தில் இருக்கிறவர் எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன்.
0: It's just a privilege to be in this pulpit.
1: இந்த பலிபீடத்தில் நிற்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு சலாக்கியம்.
0: I have preached the gospel our Lord Jesus Christ for the past just few years around the world.
1: உலகம் முழுவதும் ஆன சில வருடங்களாக இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நான் அநேக இடங்களிலே நான் அறிவித்து வருகிறேன்.
0: Roughly about 30 years ago I was just coming out of University of Madras and I have seen both this dear Bishop Paul and Mrs. Iris Kirubakaran.
1: கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பாக நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய படிப்பை முடித்த பிறகு நான் பாஸ்டர் பால் கிருபான் அவர்களையும் சிஸ்டர் ஐரிஸ் கிருபாகரன் அவர்களையும் நான் சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது.
0: You know, they were very young at that time and I was just a teenager, so they might not remember me.
1: அந்த நாட்களிலே அவர்கள் மிகவும் வாலிபர்களாக இருந்தார்கள். நானும் ஒரு டீனேஜ் வயதில் நான் இருந்தேன். அதை நன்றாக ஞாபகப்படுத்திக்
0: கொள்கிறேன். Dear teacher Amma, Mrs. Malathi Karunakaran, that is Bishop's Kirubakaran's sister called a few days ago.
1: Namde pastor palakapalavudaiya sagodari avargal Malathi Kirubakaran avargalai sandikkumbadiyana oru baakiyam kidaithathu.
0: We have been ministering in their church.
1: Okay, avargalude sabile naan ooliyam seidhu kondirundhen
0: in Krompet.
1: Krompet pagudhile
0: as a faith prayer assembly.
1: Faith prayer assembly engra edathile
0: pastor's brother-in-law, also pastor Victor Karunakaran.
1: Pastor's brother-in-law, avargal pastor Victor Karunakaran.
0: I called the pastor's wife, teacher Amma. She called and said, "Brother, we have a preacher from somewhere. He would love to minister to the church of the living God."
1: பாஸ்டருடைய சிஸ்டர் அவர்கள் மாலக்கி அவர்கள் சொன்னார்கள், இங்கே த சர்ச் ஆஃப் த லிவிங் காட்ல என்னுடைய சகோதரர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
0: And the pastor was so glad to invite me and I'm grateful.
1: நான் உண்மையாகவே பாஸ்டர் கூட கொடுத்த அழைப்புக்காக நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்.
0: Not that I cannot speak Tamil, but because used to be traveling just like our Bishop Paul all over the world, I have touched all the 5 continents with the gospel of the kingdom.
1: தமிழிலே என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது அல்ல, பட் உலகம் முழுவதும் நான் சென்று உங்களுடைய போதகரை போல நான் பல இடங்களிலே சென்று நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வருகிறேன்.
0: One thing we understand, not only our God is with us, our God is for us.
1: நம்முடைய தேவன் நம்மோடு கூட மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே இருக்கிறார்.
0: In the last chapter of Matthew's gospel we says, "Behold, I am with you always."
1: மத்தேயு கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இதோ நான் உங்களோடு எப்பொழுது நான் இருக்கிறேன் என்பதாக.
0: Then Romans 8:38, the great apostle tells us, "If God be for us, who can be against us?"
1: ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருப்பார்னால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லி.
0: So our God is not only with us, residing in this temple of the Holy Spirit, he is for us 24/7.
1: தேவன் நம்மோடு மாத்திரமல்ல, அவர் நமக்காகவே நாள் முழுவதும் 24 மணி நேரம் நம்மோடு கூட அவர் இருக்கிறார்.

0: rest.
1: And pastor,
0: yes, her husband.
1: அவங்க மலத்தை சாரி ஜாயுடைய ஹஸ்பண்ட் அவர்களுக்கு சில பலவீனமா இருக்கிறபடினாலே அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
0: And of course, teacher Amma has a son, Joel, and his wife Lindsay, and they are coming on the way.
1: சகோதரி மாலதி டீச்சர் அம்மா அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Then another son is Joshua. And his wife Nancy, they got two sons. They are also coming to join us.
1: இன்னொரு மகனுடைய wife Nancy அவர்களும் பிள்ளைகளோடு கூட அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: And I am so much blessed to hear pastor's son and daughter-in-law and their grandchildren. They are doing a great work in Romania.
1: பாஸ்டருக்காகவும் அவருடைய மகன் இனோஸ் ரோமேனியாவில் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மருமகள் குழந்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன்.
0: I was in Bulgaria and Russia doing the work of the Lord Jesus Christ, and I heard about that great work that pastor's son and the family doing, but maybe one day we shall be able to visit together.
1: And Russia avilum naan Bulgaria avilum naan uliyam seidu kondirundhen ippol pastor udaya magan Enos avargal avar Romania la uliyam seidu kondirukkaradhai naan kelvi padugiren. Karthrik sithamanal naanum anga sendra avulai sandhithu uliyam seiya enakku vaaippu irukkum.
0: Glad to hear. I always call Mrs. Iris your sister-in-law as teacher amma.
1: Pastor Iris, Mrs. Iris Palgabalan udaya sister-in-law naan ippozhudhu naan teacher amma endru naan aalaippen.
0: As a family they are doing a great work, professor.
1: குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: I just wanted to know, Kripakaran in Sanskrit means the owner of grace.
1: அவர்கள் கிருபைக்காக அவர்கள் கிருபையை சொந்தம் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: That's the meaning of Pastor Kripakaran.
1: பாஸ்டர் கிருபாகரன் அங்க கிருபை என்கிற பெயர் அவருடைய பெயரிலே இருக்கிறது. அவர்கள் கிருபைக்கு அவர்கள் ஒரு சோர்ஸ் ஆக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்.
0: I have not explained this before, but the Spirit of God told me, and Karunagaran means the owner of mercy.
1: கருணாகரன் என்று சொன்னால் அவர் இரக்கம், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லி அர்த்தம்.
0: So both the brother-in-laws, they got Christ's name in their last name, Kripakaran and Karunagaran.
1: இருவருக்கும் கிருபாகரன் கருணாகரன் என்று சொல்லி உண்மையாவே அது கிருபை இரக்கம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகள் கர்த்தருடைய குணாதிசயங்களுடைய பெயரிலே இருக்கிறது.
0: So what a joy to see God's people wanting to see you all for a long time, but this morning the Lord made it possible to see your wonderful faces.
1: அருமையான தேவ பிள்ளைகளோடு கூட இந்த காலையிலே நான் இருக்கல அதிக சந்தோஷமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான முகங்களை பார்க்கும் பொழுது அதிகமாக நான் பரவசம் அடைகிறேன்.
0: When God willing, my wife Angela is an American. She is a gospel singer just like Joy. So next year when we come, professor, elder, pastor, we want to see overflowing in the church of the living God.
1: என்னுடைய மனைவி அவர்களும் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நம்ம எப்படி நம்ம ஜாய் பாடினது போல உடைய மனைவியும் கர்த்தருடைய பாடல்களை சுவிசேஷ கூட்டங்களில் அவர்கள் பாடுவது வழக்கம்.
0: She is American.
1: அவங்க அமெரிக்கனாக இருக்கிறார்கள்.
0: So we will see you, God willing, next year.
1: நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு சித்தமானால் உங்களை வந்து குடும்பமாக நாங்கள் சந்திக்க ஆவலாக இருக்கிறோம்.
0: Like our beloved pastor Paul Kripakaran, his first name is Paul, my last name is Paul.
1: உங்களுடைய போதகர் பாஸ்டர் பால் கிருபாகரன் அவருடைய பெயரை போல என்னுடைய கடைசி பெயரும் அது பால் என்று வருகிறது.
0: And I was a Hindu like most of you.
1: உங்கள் எல்லோரையும் நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன்.
0: I didn't know anything about Christ.
1: உங்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது.
0: Just like most of you, I was also a Hindu.
1: நான் உங்களை போல அநேகரை போல நானும் கூட ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நான்
0: ரட்சிக்கப்பட்டேன். But one day the Lord Jesus Christ touched my soul as a teenager.
1: நான் ஒரு இள வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே என்னை அவர் சந்தித்தார்.
0: I was doing physics in the University of Madras, you know, nuclear physics, and I wanted to do some nuclear physics, and Bombard made some nuclear bombs to destroy Pakistan. Now I'm just
1: நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில நான் physics, nuclear physics என்ற பாடத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படியே ஆட்டோம் பாம்ப எல்லாம் இன்வென்ட் பண்ணி பாகிஸ்தானை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விளையாட்டாக சொல்கிறேன்.
0: But the Lord God changed me to explode God's bombing against satanic kingdom.
1: கர்த்தர் என்னை மாற்றி இதோ கர்த்தருக்காக அவருக்காக நான் ஒரு அணுகுண்டை போல நான் எழுந்து பிரகாசிக்கும்படியாக அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார்.

0: heavenly kingdom in the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: From my childhood I had a vision that the Lord God is going to use me before kings and priests just like our beloved Bishop Paul is going around the world.
1: அந்த சிறு வயதிலே கர்த்தர் என்னை ஒரு ஒரு ஆசாரியனாக ஒரு போதகராக எப்படி உங்கள் பாஸ்டரை தெரிந்து கொண்டாலும் அதே போல கர்த்தர் என்னையும் விசேஷமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்.
0: So I told my father and mother, I'm not going to worship the sacred cow. I am worshiping Christ Jesus as my Lord.
1: என்னுடைய தகப்பனார் ஆயிட்டு நான் சொன்னேன், நான் உண்மையாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் தொழுது கொள்ளுவேன், இனிமேல் நான் எந்த ஒரு பசுவையும் நான் தொழுது கொள்ள மாட்டேன் என்று நான் சொன்னேன்.
0: I don't have time to drink the cow urine.
1: நான் பசுவினுடைய சிறுநீரை நான் ஒருபோது இனிமேல் குடிக்க போகிறதில்லை என்று நான் சொன்னேன்.
0: They sent me out of the home.
1: என்னை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றினார்கள்.
0: But the Lord God took care of me.
1: ஆனாலும் கர்த்தர் என்னை அவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்.
0: This great man like Pastor Kripakaran and as I said they don't know but all the great men in Chennai was a great example for my life.
1: Pastor Paul Kripakaran போல மற்ற எல்லா ஊழியக்காரர்களை போல கர்த்தர் என்னையும் கூட ஒரு சாட்சியாக இந்த சென்னை பட்டணத்திலே வைத்திருந்தார்.
0: I learned great things from these great men and women of God.
1: இந்த பெரிய தேவ மனிதர்களோடு கூட இருந்து நான் अनेक சத்தியங்களை அந்த நாட்களிலே நான் கற்றுக்கொண்டேன்.
0: Most of them have gone to be with the Lord Jesus Christ.
1: अनेகர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள்.
0: But Bishop Paul is doing a great work for the kingdom around the world.
1: உலகம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாஸ்டர் பார்க்கவன் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
0: That's what God can do for us.
1: கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியாக அவர் செய்வார்.
0: May the Lord bless you and Mrs. Iris and all our elders with a long life. I want you to live 100 years, Pastor.
1: பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் அவர்கள், மூப்பர் அவர்கள் எல்லாரும் நீங்கள் 100 வயது வரை இருந்து நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்ய நான் வாழ்த்துகிறேன்.
0: Is it above? Amen. He says, Beloved, I wish above all things that you prosper and be in health as your soul prosper.
1: உங்களுடைய ஆத்துமா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நான் வாழ்த்துகிறேன்.
0: So the real prosperity is all right to have a lot of things in the world. But the real prosperity is to have a good health and strength.
1: உண்மையான செழிப்பு என்று சொல்லும் பொழுது நம்முடைய நல்ல ஒரு ஆரோக்கியம், நல்ல ஒரு பலன் இருக்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு செழிப்பு.
0: The real prosperity is to have a healthy life and long life and have a good mind.
1: சுகமான ஒரு வாழ்வு, நீண்ட ஒரு ஆயுசு நாட்கள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு.
0: We read in the scriptures Moses was 120 years.
1: நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மோசே 120 வயது வரை உயிரோடு கூட இருந்தான்.
0: It's very interesting. He didn't have dementia. He didn't have any kind of a problem with his brain.
1: அவனுடைய மூளை மற்ற இயக்கங்களிலே பார்க்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் அவனுக்கு இருந்ததில்லை.
0: He didn't go to ophthalmologist for his I'm not teasing you, yeah, just saying, yeah. That's the truth.
1: Yeah.
0: He never been to any kind of a medical treatment.
1: அவர்கள் எந்த விதமான மருத்துவ உதவியையும் மோசே நாடவில்லை.
0: But the 120 years he had such a health and strength.
1: நல்ல ஒரு நல்ல பலத்தோடு கூட 120 வயது வரைக்கும் மோசே காணப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what the Lord God is promising us through his word.
1: அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார்.
0: Every one of you precious to God.
1: ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முன்பாக விசேஷித்தவர்களாக இருக்கிறோம்.
0: We are kings and priests to the most high God.
1: நாம் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, உன்னதமான தேவனுக்கு நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம்.
0: We are royal priesthood.
1: நாம் ராஜதீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம்.
0: As our bishop says, that's a good place to say hallelujah.
1: இந்த இடத்துல ஹalleluya என்று எல்லாரும் சொல்லலாம். Hallelujah.
0: You are a chosen generation.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாக இருக்கிறீர்கள். Hallelujah.
0: From nothing God has brought us so far.
1: ஒன்றுமில்லாமையிலிருந்து கர்த்தர் நம்மை இவ்வளவாக நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: We have professors, we have great business people, and all of you, we have a great pastor, and pastor's wife in this assembly.
1: பேராசிரியர்கள் மூப்பர்கள் அருமையான போதகர்கள் போதகர்கள் மற்ற अनेक தலைவர்கள் விசுவாசிகள் இருக்கிறீர்கள்.
0: Those who are in the helping ministry, continue to do the work whatever God has given us. Do that for the glory of God.
1: ஊழியத்திலே உதவியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக உற்சாகத்தோடு கூட ஊழியத்தை செய்யுங்கள்.
0: When I came to Chennai after degree,
1: என்னுடைய டிகிரி படிப்பை முடிந்த பிறகு
0: Uncle Owen Roberts gave a mat and a pillow to sleep.
1: எனக்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் கொடுக்கப்பட்டது.
0: So from the little mat and pillow started the ministry.
1: நான் ஒரு சிறு பாயை கொண்டு ஒரு தலையணையை கொண்டு என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பித்தேன்.
0: But God is so gracious.
1: ஆனால் தேவன் அதிக கிருபை உள்ளவர்.
0: Got so many degrees, MA, MPhil, still working on a PhD, but all this education is good. MA, nothing wrong MPhil, with that. PhD. Yes, sir. Some of you become doctors' children, some of you become ministers, some of you become engineers and collectors. It's wonderful.
1: MA, MPhil, PhD, matter doctor, pattangal, engineer pattangal, ellam thevai dhaan.
0: Just like IMR, education is wonderful.
1: கல்வி மிகவும் விஷயம்.
0: But education without God is an abomination.
1: கல்வி இல்லாம அதாவது தேவன் இல்லாமல் நாம் வெறும் கல்வியை மட்டும் படித்திருந்தால் அது தேவனுக்கு அருவறுப்பாக இருக்கும்.
0: But education with God is the greatest asset prosperity in the world.
1: தேவனோடு கூட நாம் கல்வியும் கற்றவர்களாக இருந்தால் அதுதான் நமக்கு ஒரு பெரிய செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா.
0: Amen. So as you read the scriptures from Genesis to Revelation, God did wonders when men and women of God began to see God's face.
1: ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வரை வாசிக்கும் பொழுது அங்க இருக்கிற தேவ மனிதர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: We are opening the scriptures from Matthew's gospel this morning for the word.
1: இந்த நாளிலும் நாம் தியானித்துக்கென்று மத்தேயு சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொள்வோம்.
0: God's people, when you pray, God answers your prayer.
1: நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
0: When you seek our Lord Jesus Christ with fasting and prayer, God will listen to your prayer.
1: நீங்கள் உபவாசத்தோடு கூட ஜெபத்தோடு கூட நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
0: ஆமென். His ears and his eyes are open, Professor, 24/7.
1: 24 மணி நேரமும் அவருடைய கண்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படியாக பார்க்கும்படியாக அது காத்துக்கொண்டே இருக்கிறது.
0: We understand. Yes, open his scripture. For example, we don't have time. You note down 2 Chronicles 7:14. If my people who are called by my name shall humble themselves and seek my face and turn from their wicked ways, then God says, I will hear from heaven and I will forgive, I will heal the land.
1: 2 Chronicles 7:14 நாம் வாசிக்கிறபடி நாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை நாம் தேடும் பொழுது நம்முடைய எல்லா விதமான துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
0: You can go home and read the scripture.
1: நீங்கள் வீட்டுக்கு சென்று அந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: God was speaking to Solomon.
1: அங்கு தேவன் அங்கு சாலமனோடு கூட பேசினார்.
0: Now he is speaking to us this morning.
1: இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார்.
0: So from Genesis to Revelation, these great men and women of God were great people because of one thing. They were seeking God's face.
1: ஆதியாகம புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்கும்போது தேவ மனிதர்கள் தேவனுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள்.
0: It will take 2 or 3 hours to read all the scriptures, but I know how much time our bishop has given me, so we will be short and sweet.
1: நாம் எல்லாவற்றையும் சொல்ல போனால் அது 2-3 மணி நேரம் ஆகும். ஆனால் நாம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம்.
0: So we are coming from the first book of the gospel, Matthew's gospel.
1: Matthew சுவிசேஷ புத்தகம்
0: 21 chapter
1: 21 அதிகாரம்.
0: I will read from 12 onwards.
1: 12 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன்.
0: Please go home and read, and of course when Aya is here, somebody can read in Tamil. I will read it in English first.
1: நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். யாராயிலும் ஒருவர் தமிழிலே வாசிக்க முடியாய் கேட்டுக்கொள்கிறேன்.
0: Jesus entered the temple area and drove out all who were buying and selling there. And the Lord overturned the table of the money changers and the benches of those selling doves. I'm using the New English Version. It is written. The Lord told them, my house shall be called the house of prayer, but you have made it a den of thieves.
1: Matthew 21:14 na vasikkum bolude vas
0: and he healed them all. But when the chief priests and the teachers of the law saw the wonderful things the Lord did, and the children shouting in the temple area, Hosanna to the Son of David. Thank you. It is written, it says, so you will read Isaiah 56:7, Jeremiah 7:11, Zechariah 9:9. You don't have time, so get the tape so that you can get all the scriptures. It is written already, whatever our Lord Jesus says, he was always quoting the scripture.
1: எப்பொழுதுமே ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொன்ன எல்லா வசனங்களை அவர் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருந்தார்.
0: So the same portion of scripture you will read also John 2nd chapter, we don't have time, 13-16, and also Luke 21:18-22, and also Mark 11:15-18.
1: யோவான் லூக்கா இந்த வசனங்களை நாம் எல்லாரும் சொன்ன வசனங்களை நாம் குறித்து வைத்துக் கொள்வோம்.
0: Or they can get it, professor, from the audio engineer.
1: Audio tape ninga apraga ningal vaangi kollalam.
0: So all the gospel writers have recorded this great incident.
1: சுவிசேஷ புத்தகம் எழுதின எல்லாருமே இந்த காரியத்தை அவர்கள் பதித்திருக்கிறார்கள்.
0: We are in a house of prayer.
1: நாம் ஒரு ஜெப வீட்டிலே நாம் இருக்கிறோம்.
0: We are in the temple of God.
1: நாம் தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறோம்.
0: Not only God's temple, he says your body is also the temple of God.
1: தேவன் சொல்லுகிறார், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்பதாக.
0: What an amen. What an honor for me to take part in this Lord's table this morning with our leaders.
1: இந்த நாளிலே கூட எல்லாரோடு கூட நான் தேவனுடைய பந்திலே கலந்து கொள்வது எனக்கு பெரிய ஒரு பாக்கியம்.
0: Our Lord Jesus is saying it's going to be a house of prayer for all the nations.
1: எல்லா தேசங்களுக்கும் இது ஒரு ஜெப வீடு என்று சொல்லப்படும்.
0: So house of prayer becomes the people of prayer.
1: ஜெப வீடு என்பது அது தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜெபமாக இருக்கிறது.
0: First thing, the Lord is sanctifying the temple.
1: முதலாவதாக கர்த்தர் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: He is purifying the temple.
1: ஆலயத்தை அவர் சுத்தம் பண்ணுகிறார்.
0: So the Lord gave me a first time I'm preaching, he says people are purity.
1: ஆகவே இந்த நாளிலேயும் கூட அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், நாம் தேவனுக்காக தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது.
0: He is cleansing the temple.
1: அவர் ஆலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார்.
0: How important it is, Apostle Paul tells, when you take part in the Lord's table, wait for one another, sanctify yourself.
1: அப்போஸ்தலனுடைய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து நீங்கள் உங்களை நீங்களே சுத்திகரித்து சோதித்து பார்த்து அந்த பந்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக.
0: Forgive one another.
1: ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள்.
0: Forgiving is also forgetting.
1: மன்னிக்கிறது மாத்திரமல்ல, மன்னித்து அதை மறந்து விடுங்கள்.
0: Many times when people have done wrong things to you, you say, Pastor, I forgive, but I am unable to forget.
1: அநேகர் சொல்லுகிறீர்கள், பாஸ்டர் அவர்கள், நான் அநேகரை நான் மன்னிக்கிறேன், ஆனால் என்னால் மறக்க முடியவில்லை என்று சொல்லி.
0: You may know how much me and Bishop Paul Kribagaran and all of us would have gone through so many things in life.
1: பாஸ்டர் பால் கிருபால் மற்ற எல்லாரும் கூட பல காரியங்களிலே கடந்து சென்றிருக்கிறோம்.
0: A lot of things have happened.
1: அநேக சம்பவங்கள் நடந்தன.
0: You don't come overnight to be a leader before people.
1: ஒரே நாளிலே ஒரு யாரும் தலைவராக ஜனங்களுக்கு முன்பாக மாறிவிட முடியாது.
0: So many have mistreated us, so many have ill-treated us, so many have gossiped about us.
1: அநேக பாடுகள், அநேக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், எல்லா இவற்றின் மத்தியில கடந்து வந்திருக்கிறோம்.
0: So but the Lord God sustained us because we forgive and we forget.
1: என்ன சொன்னால் நாங்கள் அவர்களை மன்னிக்கிறோம், அது மாத்திரமல்ல மறந்து விடுகிறோம்.
0: So as we are in the house of God, God says you are a people of purity.
1: நாம் ஜெப வீட்டிலே நாம் வந்திருக்கிறோம், நாம் சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். Hallelujah.
0: Let your spirit, soul, mind and body be sanctified through the power in and out. Through the power of the Holy Spirit.
1: பரிசுத்தானுடைய வல்லமையினாலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலுமாக அது சுத்திகரிக்கப்பட்டதாக இருப்பதாக.
0: So the people of prayer are the people of purity.
1: ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் உண்மையாகவே ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்பார்கள்.
0: Look at the people, everybody, you know, pray in the world today.
1: உலகத்திலே நான் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கேட்கிறீர்கள்.
0: But you and I have the living God.
1: நமக்கோ நமக்கு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார்.
0: They also say God, God, God, but they don't know our Father here when you call in the name of the Lord Jesus Christ.
1: அநேக தேவன் என்று அழைக்கிறார்கள், ஆனால் நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லி அழைக்கும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: Because our God is not an established religious God.
1: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த ஒரு தேவன் அல்ல.
0: Our God is not a God of religion.
1: நம்முடைய தேவன் ஒரு மதத்தை உண்டாக்கினவர் அல்ல.
0: Our Father in heaven, in the name of the Lord Jesus Christ, interest in the relationship.
1: பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: It's not a religion but a relationship.
1: இது ஒரு மதம் அல்ல, கர்த்தர் தேவனோடு கூட இருக்கிற ஒரு ஐக்கியம்.
0: Oh, when you call on that great name above every name, he says every knee shall bow, every tongue shall confess, the whole millions of angels represented come in attention.
1: The உலகத்தில் இருக்கிற எல்லாரும், எல்லாருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக முடங்கும். Hallelujah.
0: So when you call that great name,
1: நீங்கள் அந்த பெரிய நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது,
0: the angels in heaven come to attention. My son is calling, my daughter is calling.
1: பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் என்னுடைய மகன், என்னுடைய மகள் கூப்பிடுகிறாள் என்று சொல்லி உடனடியாக அவர்கள் கவனிப்பார்கள்.
0: That is the God you and I have.
1: அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பெற்றிருக்கிறோம்.
0: You have a direct relationship with God.
1: நீங்கள் தேவனோடு கூட ஒரு நேரடியான ஒரு தொடர்பு, ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: When you call 91 and 1, no time to read, and his line is always open.
1: நாம் 91:1 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அவருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது அவர் எப்பொழுது நமக்கு அவர் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார்.
0: And when you read Psalms 50 and 15, his line, telephone line is open.
1: சங்கீதம்
0: 50 and 15
1: நாம் வாசிக்கும் பொழுது உடனடியாக நாம் அவரோடு கூட நாம் தொடர்பு கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: And Jeremiah 33, these are the telephone lines I'm giving you. Jeremiah 33 and 3. And this line is open.
1: எரேமியா 33:3 வசனத்தின்படி நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கேட்கிறவராக இருக்கிறார்.
0: You know, when you call your friends, they say his line is, our line is busy.
1: உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் அழைக்கும் பொழுது லைன் பிஸி என்று சொல்லி நாம் ஒருவேளை கேட்கலாம்.
0: But heaven, telephone line to heaven is always open.
1: ஆன பரலோகத்துல இருக்கிற டெலிபோன் வந்து எப்பொழுதுமே அது கனெக்ஷன்ல இருக்கிறது, எப்பொழுதுமே நாம் அவரோடு கூட தொடர்பு கொள்ளலாம். Praise the Lord.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: So cheer up, God's people.
1: தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் களி கூறுங்கள்.
0: People of prayer, house of prayer, people of prayer, people of prayer are people of purity.
1: அந்த ஜெப வீட்டில் இருக்கிறவர்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள்.
0: Hosanna means highest praise, or save, the King of Kings and the Lord of Lords, or hallelujah, there's a lot of meaning for Hosanna.
1: Hosanna என்று சொல்லும் பொழுது ராஜாதி ராஜா என்று சொல்லி நாம் பல அர்த்தங்கள் உண்டு.
0: As the Lord purified the temple, He says the blind and the lame came to the Lord at the temple and he healed them there.
1: அங்கு தேவன் சுத்திகரிப்பை உண்டு பண்ணின பிறகு அங்கு தேவாலயத்தில் குருடரும் சப்பானியரும் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை சுஸ்தமாக்கினார்.
0: I call it as people of prayer are the people of power.
1: அங்கு ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The power of the Lord was present there, professor to heal everyone.
1: தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கும்படியாக கடந்து வந்தது.
0: And the Lord is touching you right now.
1: இப்பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது.
0: Whatever the sickness you might have.
1: உங்களுக்கு எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி.
0: Whatever the problem you have.
1: என்னப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி.
0: Whatever the pain you have in your body.
1: எப்படிப்பட்ட வலி இருந்தாலும் சரி.
0: I command the pain to leave in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அந்த வலி உங்களை விட்டு கடந்து போவதாக.
0: It's gone.
1: அவர் தேவனாக இருக்கிறார்.
0: It's a done deal.
1: அவர் உடன் அவர் உங்களை சுகமாக்குகிற தேவன்.
0: When the Lord Jesus Christ it is finished, everything is finished.
1: இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லும்பொழுது எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார்.
0: It's a done deal.
1: அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். நம்மை அவர் சுகமாக்கி விட்டார்.
0: You are healed.
1: நீங்கள் சுகமாக்கி சுகமாய் இருக்கிறீர்கள்.
0: You are blessed.
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: You are delivered.
1: நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்.
0: In the name of the Lord Jesus Christ.
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.
0: So we see the people of prayer are the people of power.
1: தோ தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் தேவனுடைய வல்லமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: We don't have time to go home and read Acts of the Apostles. I call it Acts of the Holy Spirit. 1:8 says, when the Holy Spirit comes upon you, you shall receive power.
1: அங்க அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் இதோ பலன் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: And you shall be God's witness both in Jerusalem, Judea, Samaria to the uttermost parts of the world.
1: நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியோட கடைசி பரையந்தவும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார்.
0: So people of prayer, who are you? You are the people of power.
1: ஜெபிக்கிற நீங்கள் இதோ தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறீர்கள்.
0: You got power in the name of the Lord Jesus Christ.
1: நாமத்திலே நீங்கள் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: The demons flee when you call on that name, great name.
1: நீங்கள் பெரிய நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது பிசாசு நடுங்குகிறான்.
0: Witchcraft will flee when you call on the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது எல்லாவிதமான மந்திர கட்டுகளும் உடைந்து போகும்.
0: Powers of darkness flee when you call on that great name.
1: இயேசுவின் நாமத்தை நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த இருளின் அதிகாரங்கள் எல்லாம் அது நொறுங்கி போகும்.
0: Hallelujah. The power of God has invested, Bishop, in you.
1: ஏ கர்த்தருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது.
0: Every child of God, hallelujah, has the power over the power of the enemy.
1: எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் இதோ சத்துருவுக்கு விரோதமாக நீங்கள் பலன் வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள்.
0: When our Lord Jesus Christ rose from the dead, he said, I will give you power over power of every power.
1: இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர்த்தெழும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுக்கிறேன். அது எல்லா வல்லமையை காட்டிலும் மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு வல்லமையாக இருக்கிறது என்று சொன்னார்.
0: Church of the living God, you got the power over every situation, circumstances, over everything going around you.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே எல்லாவற்றுக்கும் மேலும் எல்லா விதமான பிரச்சனை தீங்குகள் எல்லாவற்றுக்கும் பிசாசினுடைய வல்லமைக்கு மேலும் உங்களுடைய வல்லமை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
0: You can change the situation in this great nation.
1: இந்த தேசத்தினுடைய நிலைமையை நீங்கள் அப்படியே தலையிலாக மாற்ற முடியும்.
0: God has given the authority into the hands of God's church.
1: இதோ தேவனுடைய சபைக்கு கரங்களிலே உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: Church of the living God, rise up and go in the strength of the Lord today.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையே தேவனுடைய பலத்தை தரிப்பித்துக் கொண்டு நீங்கள் சென்று புறப்பட்டு செல்லுங்கள்.
0: Don't be afraid.
1: நீங்கள் பயப்படாதிருங்கள்.
0: There are 365 fear nots.
1: 365 முறை பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்கிறது.
0: There is one more leap year, so the Lord added one more fear not for us.
1: லீப் வருஷத்துக்கு 366 நாட்கள் இருக்கிறது போல ஒரு இன்னும் ஒரு முறை அவர் பயப்படாதே என்று அவர் சொல்கிறார்.
0: People of purity, people of power.
1: சுத்திகரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனுடைய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: Just read one scripture, Acts of the Holy Spirit. Ayyarunga, somebody amma read 10:38 please. Acts of the Holy Spirit, Acts of the Apostles, Acts 10th chapter 38th verse please.
1: Apostles 10:38 yarailum vasikalam.
0: Amen. Amen.
1: Amen.
0: Yeah. What else you need?
1: உங்களுக்கு வேற என்ன வேண்டும்?
0: Our Lord Jesus Christ is the example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார்.
0: How the Father has anointed.
1: எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம்.
0: God's people, the anointing of the Holy Spirit is the power of God.
1: தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அது வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is the power of the living God.
1: அந்த பெந்தகோஸ்தனுடைய வல்லமை இதோ நமக்கு அது பெரிய ஒரு வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: The power of Pentecost is an experience, not just a denomination.
1: பெந்தகோஸ்தனுடைய வல்லமை அது நமக்கு அனுபவமாக இருக்கிறது, ஏதோ அது ஒரு பிரிவு அல்ல.
0: As we read the scriptures and the first chapter, second chapter, Acts, 120 people with one mind, with Mother Mary, they were there to receive the anointing.
1: அப்போஸ்தலர் 1 இல் வாசிக்கவே 120 பேரும் மரியாளும் கூட தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் மேலறையிலே காத்திருந்தார்கள்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: With all the blessings that we have, we need more of God's Holy Spirit.
1: நமக்கு இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களோடும் கூட தேவனுடைய அபிஷேகம் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது.
0: Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be yours.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: The anointing breaks every yoke.
1: அபிஷேகம் எல்லா நுகத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: Hallelujah. Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah. The anointing breaks every bondage.
1: இது அபிஷேகம் சகல அடிமைத்தனத்தையும் முறிக்கிறதாக இருக்கிறது.
0: The anointing of Pentecost cast out all the demonic powers.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது எல்லா விதமான அசுத்த ஆவிகளையும் துரத்துகிறதாக இருக்கிறது.
0: Your neighbor will understand that something is different in you when you live holy and righteous before God.
1: நீங்க தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நீங்கள் காண நீதியாய் காணப்படும் பொழுது உங்கள் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நீங்கள் ஒரு வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள்.
0: அம்மா, ஐயா, there is something that tells me that you are different.
1: அம்மா, ஐயா, நீங்கள் ஏதோ ஒரு வித்தியாசமான நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்கள் சாட்சி சொல்வார்கள்.
0: And the difference is the power of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. Hallelujah.
0: I'm just giving you the scripture. After resurrection, our Lord Jesus Christ said, even before that, I'm giving you another comforter.
1: உயிர்த்தெழுந்த பிறகு அல்லதற்கு முன்பாகவே இதோ நான் உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை நான் அனுப்புகிறேன் அவர் சொன்னார்.
0: And the comforter is the Spirit of Truth.
1: அங்க தேற்றர் வாழன் அது சத்திய ஆவியாய் இருக்கிறார்.
0: The spirit of truth is the spirit of power.
1: சத்திய ஆவியானவர் அவர் ஆவியின் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
0: The spirit of power is a spirit of holiness.
1: அங்க பரிசுத்தானுடைய வல்லமை பரிசுத்தத்தை அவர் கொடுக்கிறதாக இருக்கிறது.
0: We need to have right words with our tongue.
1: நம்முடைய நாவிலே ஒரு சரியான வார்த்தைகளை நாம் உபயோகிக்க வேண்டும்.
0: Yes, holiness is the word that we can use through our tongue.
1: நம்முடைய நாவிலே பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லி அது விளங்க வேண்டும்.
0: Amen. Because the worldly people, they use their tongue for various things.
1: உலக ஜனங்கள் தங்களுடைய நாவை பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்துவார்கள்.
0: That's why it came like a cloven tongues on the day of Pentecost.
1: அந்த பெந்தகோஸ்தே நாளிலே எல்லாருக்கும் ஒரு நாவு அது வித்தியாசமாய் காணப்பட்டது.
0: Amen. The power of Pentecost, the power to speak wonderful words of love to your neighbor.
1: பெந்தகோஸ்தே வல்லமையானது உங்களுடைய நாவிலே வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள்.
0: Because your neighbor speaks all kinds of dirty words, that doesn't mean that God's people, we must be careful what you say.
1: உலக ஜனங்கள் பல விஷயங்களை துன்மார்க்கமாய் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படியாக காணப்படுகிறோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
0: They use various words against us.
1: நமக்கு விரோதமாக பலவிதமான வார்த்தைகளை அவர்கள் உபயோகிக்கிறார்கள்.
0: That is the time that you and I need to control the tongue and say, Lord, thank you. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Lord Jesus.
1: நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்தி நாம் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும்.
0: Because they use bad words, dirty words, that doesn't mean people are purity, people are holiness. We cannot use that.
1: துன்மார்க்க ஜனங்கள் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது.
0: God is so gracious to us.
1: நம்முடைய தேவன் நமக்கு அதிக கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறார்.
0: People of prayer are the people of purity.
1: அந்த ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ள ஜனங்களாக இருப்பார்கள்.
0: People of prayer are the people of power.
1: ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாக இருப்பார்கள்.
0: He says in Zechariah, not by might nor by power, but by the spirit of the living God, say the Lord of hosts.
1: சகரியாவிலே நான் வாசிக்கிறபடி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று அவர் சொல்லி இருக்கிறார்.
0: So through the power of the Holy Spirit, I prophesy this morning, whoever left our assembly, they are coming back. Hallelujah. In the name of the Lord Jesus Christ.
1: நான் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். இங்கிருந்து சென்றவர்கள் மறுபடியும்மாக தேவாலயத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள்.
0: We have a overflowing ministry here.
1: நமக்கு நிரம்பி வழிகிற ஊழியம் இருக்கிறது.
0: We have a blessed ministry here.
1: நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியம் இங்க இருக்கிறது.
0: We have a blessed leadership here.
1: இங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது.
0: Many times very difficult when our leaders try to discipline us. It's tough.
1: ஒருவேளை மூத்த தலைவர்கள் நம்மை சரி பண்ணும் பொழுது அது நமக்கு ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கலாம்.
0: But after a while it's going to bring you fruit, more fruit and much fruit.
1: அதற்கு பிறகு மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள்.
0: Hallelujah. God is so gracious.
1: நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர்.
0: God is so wonderful.
1: மிகவும் அருமையானவர்.
0: There was a time I didn't have a time 30 naya paisa sir 30 years ago professor
1: 30 varshathukku munbaga enakku oru 30 naya paisa kuda ennude karathile illai.
0: No, not even 30 naya paisa to get a cup of tea.
1: எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பது குடிப்பதற்கு ஒரு 30 naya paisa கூட என்னுடைய கரங்களிலே 30 வருஷத்துக்கு முன்பாக இல்லாமல் இருந்தது.
0: Day before yesterday, first son captain Abraham Ebenezer Paul called me and said, Daddy, please pray. I am taking 737 300 passengers. I am flying from Toronto to Miami.
1: என்னுடைய மூத்த மகன் எபினேசர் பால் சொன்னார்கள், நான் டொராண்டோ கனடாவிலிருந்து நான் மியாமி என்கிற அமெரிக்காவில் இருக்கிற பட்டணத்துக்கு 737 என்கிற விமானம், மிகவும் உயர்ந்த ஒரு விமானத்திலே நான் பறக்கிறேன் என்று அவர் சொன்னார்.
0: Yes sir, as a pilot.
1: அவர் விமானியாக இருக்கிறார்.
0: Even though the senior pilot will be sitting with him.
1: ஒருவேளை சீனியர் பைலட் கூட இருந்தாலும் கூட.
0: He is taking the big flight and there are lot of preachers, lot of business people, so many people are flying.
1: அந்த விமானத்திலே அநேக பிசினஸ் பண்ணுகிறவர்கள், நிறைய பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் அதிலே பறக்கிறார்கள். மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு 737 என்கிற ஒரு உயர்ந்த ஒரு விமானம், அதிலே என்னுடைய எபினேசர் பால் என்ற என்னுடைய மகன் அதிலே ஒரு விமானியாக இருக்கிறார்.
0: Our son's wife, Abraham's wife is a pediatrician, a child doctor, medical doctor.
1: என்னுடைய மகனுடைய ஆபிரகாமுடைய மனைவி அவர்கள் குழந்தை நல மருத்துவராக அவர் இருக்கிறார்.
0: So both the sons, both the daughters, they are blessed.
1: என்னுடைய ரெண்டு மகன்களும் மருமகள்களும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
0: ஐயா அம்மா, ஒரு 30 காசு டீ குடிக்க 30 காசு இல்ல, ஆனா என் தேவனாய கர்த்தர் கூட இருக்கிறதுனால பாருங்க. நானு to serve the Lord.
1: I didn't have even 30 paise coin, but then the Lord has blessed me so much. What a God we are serving.
0: That's what your children become. Your children also will become.
1: உங்களுடைய பிள்ளைகளும் கூட அந்த அளவுக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்.
0: So be patient.
1: நீங்கள் பொறுத்திருங்கள்.
0: Use your words carefully.
1: உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக உபயோகப்படுத்துங்கள்.
0: Because there is life and death.
1: உங்களுடைய நாவிலே அது ஜீவனும் மரணமும் உங்களுடைய நாவிலே தான் இருக்கிறது.
0: In the power of the tongue.
1: நாவின் வல்லமை.
0: Yes sir, Proverbs, we don't have time. 18 and 21.
1: நீதிமொழிகள் 18:21 இல் நாம் இப்படி ஆய் வாசிக்கிறோம்.
0: We are going to close soon. So the people house of prayer becomes the people of prayer, and the people of prayer are the people of purity, and the people of prayer are the people of power. And finally, you see that in the same scripture, when the chief priests and the religious people, they began to be, jealous. But the children began to praise.
1: அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு ஏசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்.
0: Amen. So the people of prayer are the people of praise.
1: And ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் துதிக்கிற ஜனங்களாகவும் இருப்பார்கள்.
0: When you were leading the prayer, that's what I was hearing. When God's people praise, things do happen.
1: தேவனுடைய ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது பெரிய காரியங்கள் நிகழும்.
0: Amen.
1: Amen.
0: There is great power behind your praise.
1: உங்களுடைய துதியிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: Amen.
1: Amen.
0: There is a great power behind your tongue.
1: உங்களுடைய நாவிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது.
0: We are going to read 3 more scriptures and then our bishop is coming for final words.
1: And நாம் இன்னும் ஒரு 3 வசனங்களை பார்த்த பிறகு பாஸ்டர் அவர்கள் வசனங்களை கொண்டு வருவார்கள்.
0: Thousands and thousands of men and women have gone before us.
1: ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்கள் நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: Since the time our Lord Jesus Christ said, I will build my church and the gates of hell cannot prevail.
1: பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார்.
0: So God's people have been blessed for the past 2000 some years.
1: 2000 வருஷங்களுக்கு மேலாக தேவனுடைய மனிதர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள்.
0: Millions and millions of saints have gone before us.
1: லட்சக்கணக்கான தேவ மனிதர்கள் நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிறார்கள்.
0: So one thing in common in this great men and women, they were people of prayer.
1: தேவனுடைய மனிதர்களுக்கு ஒரு பொதுவான காரியம் என்று சொன்னால் அவர்களுடைய தேவன் தேவ ஜெபிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தேவனுடைய வல்லமை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
0: And these men and women, millions and millions who gone before us, our forefathers are the people of praise.
1: நமக்கு முன்பாக கடந்து சென்றிருக்கிற தேவ முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாம் இதோ கர்த்தரை துதிக்கிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென்.
0: Only one.
1: Hallelujah.
0: We need to praise our God.
1: நம்முடைய தேவனை நாம் துதிக்க வேண்டும்.
0: Just read 3 more scriptures then as I said our bishop is coming.
1: 3 வசனங்களை பாஸ்த பிறகு
0: As you know David was a man of prayer.
1: தாவீதை பார்க்கிறோம். தேவன் தாவீது ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான்.
0: 1118 times David's name is mentioned bishop in the both old and new testament.
1: பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆயிரத்துக்கு மேலாக தாவீதுடைய நேமம் நாமம் பொறிக்கப்பட்டிருக்கிறது.
0: He was an ordinary shepherd boy.
1: ஒரு சாதாரண ஒரு மேய்ப்பனாக இருக்கிற ஒரு பையனாக இருந்தான்.
0: But the anointing made him to be a great king in the kingdom of Judah and Israel.
1: அபிஷேகமானது அந்த யூதாவுக்கு மேலாக இஸ்ரேலுக்காக அவர் பெரிய ஒரு ராஜாவாக அவன் உயர்த்தப்பட்டான்.
0: Just read one scripture, Psalm 89 and 12.
1: சங்கீதம் 89:12 நாம் வாசிப்போம். சங்கீதம் 89:12. வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும்.
0: That's the prayer David was praying.
1: அங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம்.
0: The Lord's name and you can rejoice in his name.
1: அவருடைய நாமத்திலே நாம் களிகூற முடியும்.
0: That's the name that you and I have been given.
1: நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நாமம்.
0: Some of you have Christian names.
1: சிலருக்கு கிறிஸ்தவ பெயர்கள் உண்டு.
0: Some of you have other old names.
1: சிலருக்கு மற்ற பெயர்கள் உண்டு.
0: But God's name is still the same.
1: பட் தேவனுடைய நாமம் அதுவாகவே இருக்கிறது.
0: So David, as you read in all the Psalms, always he began to give praises to the Father.
1: நாம் சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் பொழுது தாவீது எப்பொழுதுமே தேவனுக்கு அவன் துதியை செலுத்துகிறவனாகவே காணப்பட்டான்.
0: That's the way God wants us to do.
1: அப்படி தான் நாமும் துதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
0: He says, "Sing unto the Lord a new song."
1: இதோ தேவனுக்கு என்று புது பாட்டை பாடுங்கள் என்று அவன் சொன்னான்.
0: For example, read Psalm 34 1 and 2 please.
1: சங்கீதம் 34 1 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 34:1-2 வசனங்கள் 34:1-2.
0: What an awesome God we have.
1: எப்படிப்பட்ட அற்புதமான தேவன் நமக்கு உண்டு.
0: What a wonderful God we have.
1: எவ்வளவு அருமையான தேவன் நமக்கு உண்டு.
0: Even though he was a At that time he was a great king.
1: அவன் ஒரு பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட,
0: yet my mouth shall praise God continually.
1: என்னுடைய நாவு எப்பொழுதும் அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கும் என்று தாவீது சொன்னான்.
0: Not just Sundays.
1: ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அல்ல.
0: Not just Mondays.
1: திங்கள் மாத்திரம் அல்ல.
0: But all the days of my life.
1: எல்லா ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என்று சொல்லுகிறான்.
0: He says, I think of my days that when I was feeding the sheep.
1: One time the
0: lion came.
1: ஒருமுறை சிங்கம் வந்தது.
0: One time the bear came.
1: ஒருமுறை கரடி வந்தது.
0: But through the power of the anointing of the Holy Spirit, I killed the lion and I tore up.
1: பரிசுத்தாவுடைய வல்லமையினாலே ஏதோ சிங்கத்தையும் கரடியை நான் கொன்று போட்டேன் என்று அவர் சொல்லுகிறான்.
0: That's why he says, I will praise the Lord at all times.
1: எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான்.
0: My tongue will give him the glory because he is worthy to be praised.
1: அவர் துதிக்கு பாத்திரர். என்னுடைய நாவு எப்பொழுதும் அவரை துதித்துக் கொண்டே இருக்கும்.
0: Oh my God is worthy.
1: நம்முடைய தேவன் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார்.
0: My God is worthy because he saved my soul.
1: அவர் நம்முடைய தேவன் துதிக்கப்படத்தக்கவர் என்னென்றால் என்னுடைய ஆத்மாவை அவர் ரட்சித்து இருக்கிறார்.
0: My God is worthy because he washed me from my sin.
1: இதோ என்னுடைய பாவத்திலிருந்து என்னை கழுவி எடுத்ததற்காய் நான் கர்த்தரை நான் துதிக்கிறேன்.
0: My God is worthy because he has forgiven me.
1: தேவன் என்னுடைய எல்லா பாவங்களையும் அவர் மன்னித்து விட்டார். ஆகவே தேவனை துதிக்கிறேன்.
0: My God is worthy to be praised because he has given me a new name.
1: எனக்கு புது நாமத்தை அவர் தரிப்பித்தபடினாலே நான் தேவனை துதிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: To God be the glory.
1: தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
0: Please read also Psalm 37 and 1 and 2 please.
1: சங்கீதம் 37 1 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Amen.
0: Completely. Some. Thank you.
1: Nandri.
0: That's what we are asked to do.
1: Nam appadi than nam seiya vendum.
0: It's not what we do, it is the grace of God that gives us the strength to live right.
1: Nam ipdiyaga inda vasanthapadi nam jeevikkum bolude avar namakku balaneyum avar samadhanathai tharugiravaraga irukkirar.
0: Amen. I cannot live holy on my own.
1: Nan ennale parisuthamaga irukka mudiyadhu.
0: But the grace of God that gives me the strength to live right.
1: தேவனுடைய கிருபையானது நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு அது உதவி செய்கிறதாக இருக்கிறது.
0: The world doesn't know what you mean by holiness.
1: உலகத்துக்கு ஒருவேளை பரிசுத்தம் என்றால் என்ன என்று தெரியாது.
0: The world doesn't know what you mean by righteousness.
1: நீதி என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the grace of God.
1: தேவனுடைய கிருபை என்றால் உலகத்துக்கு தெரியாது.
0: The world doesn't know what you mean by the mercy of God.
1: தேவனுடைய கிருபை என்று சொன்னால் இரக்கம் என்று சொன்னால் உலகத்துக்கு தெரியாது.
0: But God's people, you know the grace of God.
1: தேவனுடைய ஜனங்களே, இதோ தேவனுடைய கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the mercy of God.
1: நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
0: You know the great experience with Christ.
1: இதோ நீங்கள் கிறிஸ்துவோடு கூட ஒரு நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
0: All the Psalms, he was not ashamed to praise God, David.
1: தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை துதிப்பதற்கு நான் வெட்கப்படுவதே இல்லை என்று சொல்லி.
0: Amen. I am created for one thing, to lift my tongue toward heaven and say thank you for every blessing.
1: எல்லாவற்றுக்கும் நான் நன்றி சொல்லும்படியாக, துதியை செலுத்தும்படியாக தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The word of God is so real, saints of God.
1: இதோ எவ்வளவு அற்புதமான தேவ மனிதர்கள்.
0: Every word is helping us to live right and holy before God.
1: தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக இருப்பதற்கு ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு உதவியாக இருக்கிறது.
0: Amen. If you and I don't live right before this world, they don't know the difference.
1: உலகத்துக்கு முன்பாக நாம் பரிசுத்தமும் நீதியும் இல்லாவிட்டால் நமக்கு நம்மை பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாமல் இருப்பார்கள்.
0: Amen. The church of the living God makes the difference.
1: ஜீவனுள்ள தேவனுடைய சபையானது ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: God's people make the difference.
1: தேவனுடைய ஜனங்கள் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும்.
0: Amen. You and I make the difference.
1: நீங்களும் நானும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும்.
0: Because the righteous blood, the holy blood, the sinless blood, he said, Father, into your hands I commit my spirit. That wonderful blood that he shed wash you and me to live right. And that is the grace of God.
1: பரிசுத்தமான பாவமில்லாத இரத்தம் நமக்கு சிந்தப்பட்டதினாலே இதோ நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ஆமென். Every man of God, woman of God, they began to see God's face.
1: ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய முகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Saints of God, these are the days that I know we have prayer meetings, fasting prayer meetings, but above all, we need to increase our prayer life.
1: நமக்கு அநேக ஜெப கூட்டங்கள் எல்லாம் உண்டு, ஆனால் இந்த நேரங்களிலே நாம் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும்.
0: We need to pray for our pastor.
1: நம்முடைய போதகருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: Amen. We need to pray for the pastor's wife.
1: நம்முடைய பாஸ்டர்மாவுக்காக ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for our elders.
1: மூப்பருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: We need to pray for God's people, everyone. We need to pray for one another.
1: நம்முடைய உடன் ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
0: One thing you can give freely, that is your prayer for one another.
1: நாம் மற்றவர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதே. ஹல்லேலூயா.
0: Amen. God Amen. Wants us to spend time with God.
1: நாம் தேவனோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்.
0: How much time before our Lord Jesus went to the cross, he prayed all night.
1: நாம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக நாம் வாசிக்கிறோம், ஒரு இரவு முழுவதும் அவர் பிதாவோடு கூட அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்.
0: Yes, even before he chose the 12 and then he in the garden of Gethsemane, he was praying.
1: 12 சீசர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் அவர் கெச்சமனை தோட்டத்திலேயும் அவர் இரவெல்லாம் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
0: Is nothing wrong to spend time before television?
1: ஒருவேளை நீங்கள் டிவி பார்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை.
0: Christian television, we listen to God's word, that's all right.
1: Christian channels le nam oruvela devudey vaarthigalai ketkirom.
0: But some of the people, they spend a lot of time watching cinema movies.
1: அநேகர் சினிமா பார்க்கறதிலே அதிக நேரத்தை டிவியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
0: I am not saying it is sin.
1: பாவம் என்று நான் ஒருவேளை சொல்லவில்லை.
0: I leave it to pastors. I am a visiting pastors. I don't want to say anything. But God wants us to spend more time with him.
1: பட் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தேவனோடு கூட அதிக நேரத்தை நாம் செலவிடவில்லை இருக்க வேண்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Let's read Daniel 2nd chapter 17, just two more scripture, then we are going to close.
1: Daniel 2:17 ஆம் வசனம் வாசிக்கிறோம்.
0: Through
1: 23. 22 வரைக்கும்.
0: Amen.
1: Amen.
0: Daniel, Azariah, Hananiah, Mishael, they began to pray.
1: Danielum, Shadrach, Meshach, Abednego, மூன்று பேரும் அவர்கள் சேர்ந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார்கள்.
0: The heathen gods cannot give the revelation to Nebuchadnezzar.
1: நேபுகத்நேச்சாருக்கு உலகத்தில் இருக்கிற எந்த தேவர்களும் அந்த அந்த வெளிப்பாட்டை கொடுக்க முடியாது.
0: God's people, you need revelation.
1: தேவனுடைய ஜனங்களே, உங்களுக்கு வெளிப்பாடு தேவை.
0: You want anointing?
1: உங்களுக்கு அபிஷேகம் தேவை.
0: You want power?
1: உங்களுக்கு வல்லமை தேவை.
0: Seek God's face right now.
1: இப்பொழுதே தேவனுடைய முகத்தை நீங்கள் தேடுங்கள்.
0: Anytime you can go to the presence of God.
1: எந்த நேரத்திலும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல முடியும்.
0: Amen. Lord, here I am.
1: தேவனே நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்.
0: Speak to me, Lord.
1: என்னோடு கூட பேசும் ஆண்டவரே.
0: When you speak to me,
1: என்னோடு கூட பேசும்.
0: I will obey.
1: நான் கீழ்ப்படுகிறேன்.
0: Many times obedience is lacking among God's people.
1: அநேக நேரங்களில் அநேக தேவ மனிதர்களுக்குள்ளே ஏதோ கீழ்ப்படிதல் குறைந்திருக்கிறது.
0: God's people, we need to obey when God speaks to us.
1: தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
0: When our pastor speaks the word of God, the leaders, we need to say, Lord, it is for me.
1: பாஸ்டர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அது எனக்கே என்று சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
0: Help me, Lord, to obey what you say.
1: ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் நாங்கள் அதில் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும்.
0: Many times we say, பாஸ்டர் என்னத்தான் திட்டுறாங்க. That's what some people think.
1: சிலர் நினைக்கிறார்கள், பாஸ்டர் எனக்காக என்னையே திட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி.
0: That's not our ministry.
1: அது எங்களுடைய ஊழியம் அல்ல.
0: Our ministry is to encourage you.
1: இதோ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
0: Our ministry is to warn you.
1: உங்களை கண்டிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: Our ministry is to bless you.
1: உங்களை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய ஊழியம்.
0: That's what this leadership is doing to us.
1: அதுதான் இந்த தலைமைத்துவம் செய்கிறது.
0: So when the word of God comes to us, let's obey.
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும் பொழுது நாம் அதுக்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும்.
0: Lord, give me the heart of obedience.
1: ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படுகிற ஒரு இதயத்தை தாரும்.
0: Lord, give me the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆவியை எனக்கு தாரும்.
0: Dear Jesus, give me the mind of obedience.
1: இயேசுவே, நான் கீழ்ப்படுகிற ஒரு மனதை எனக்கு நீர் தாரும்.
0: We read Apostle Paul tells us, even though Father, Son of God was equal to the Father, you read in Colossians, we don't have time, he humbled himself to the very cross, amen, and obeyed till his death.
1: நாம் கொலோசியர் வாசிக்கிறபடி அங்க பவுல் சொல்கிற காரியம், இதோ அவர் பிதாவோடு கூட இயேசு கிறிஸ்து ஒரே சமமாக இருந்தாலும் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார், தம்மை தாமே அவர் தாழ்த்தினார், மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கீழ்ப்படுகிறவராய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
0: That's what we need today.
1: அதுதான் நமக்கு இந்த நாளிலே தேவை.
0: Amen. When God's word comes to us,
1: தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது,
0: Lord, it is for me. I want to obey.
1: இது எனக்காக வந்திருக்கிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும்.
0: I want to give you the glory that you are speaking to me. தேவன்
1: என்னோடு கூட பேசினதற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன்.
0: Thank you for the spirit of obedience.
1: ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஆவிக்காய் நான் உம்மை ஸ்துதிக்கிறேன்.
0: Thank you for the word of God coming to me from heaven this morning.
1: ஆண்டவரே, இந்த காலையிலே பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை எனக்கு வெளிப்பட்டதற்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்.
0: The house of prayer is the people of prayer.
1: இதோ ஜெப வீடு தேவனுடைய ஜனங்களுக்கு அது ஒரு ஜெப வீடாகவே இருக்கிறது.
0: The people of prayer are the people of purity.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of prayer are the people of power.
1: இதோ ஜெபிக்கிற ஜனங்கள் அவ தேவ வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள்.
0: The people of power are the people of praise.
1: இதோ தேவனுடைய வல்லமை பெற்றவர்கள் அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாகவே இருப்பார்கள்.
0: The more you use your tongue to praise our God, the more things will happen in your life today.
1: எவ்வளவு அதிகமாக தேவனை துதிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் தேவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்வராய் இருப்பார்.
0: Amen. Cannot use our tongue for anything else.
1: நாம் நம்முடைய நாவை வேற எதற்கும் நாம் ஒப்பு கொடுக்க கூடாது.
0: That's why, as I said, on the day of Pentecost it became like a cloven of tongues of fire and seated on everyone, and the fire of God was touching their hearts and minds, and they began to speak other tongues.
1: பரிசுத்தாவுடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கும் பொழுது அவருடைய நாவு வேறுபட்டு அவர்கள் அன்னிய பாஷையை அவர்கள் பேசி கர்த்தரை துதித்தார்கள்.
0: We are reading one more scripture, then we are going to finish.
1: கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம், முடிக்க போகிறோம்.
0: Amen. That is in the again Acts of Apostles.
1: அப்போஸ்தல நடபடிகள்
0: 16th chapter
1: 16
0: 25 to 35 please.
1: 25 ல இருந்து 35 வசனங்கள் வரைக்கும்.

0: Amen, amen, amen. Just imagine, they were beaten, bleeding all over the body.
1: அவர்கள் அடிக்கப்பட்டு சரீரம் முழுவதும் முழுவதிலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது.
0: For the gospel of the kingdom, they were prisoners.
1: இதோ அவர்கள் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக அவர்கள் சிறை கைதிகளாக காணப்பட்டார்கள்.
0: Not for any reason.
1: வேற எந்த காரணத்திற்காகவும் அல்ல.
0: And they were not complaining and murmuring inside the prison.
1: அவர்கள் சிறைச்சாலைக்குள்ளே எந்த விதமான முறுமுறுப்பை உடையவர்களாக அவர்கள் இல்லை.
0: They were not saying any negative things about God.
1: தேவனுக்கு விரோதமாக ஒன்றையும் அவர்கள் பேசவில்லை.
0: One thing they did, they began to praise God.
1: அவர்கள் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: They began to sing a new song.
1: அவர்கள் புது பாட்டை பாட ஆரம்பித்தார்கள்.
0: They began to worship the living God.
1: இதோ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்.
0: That's what God's people, we need to do. We need to worship our God this morning. So the power of God fill this house. That whatever the needs you might have,
1: தேவனுடைய ஜனமே, நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம்முடைய தேவை எதுவாயிருந்தாலும் கர்த்தர் நம் மீது அவர் அதை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார்.
0: I call that on the 16th chapter of Acts of the Holy Spirit is the midnight miracle.
1: அந்த அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் இப்படியாக சொல்கிறேன், நடு ராத்திரியிலே நடந்த ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்பதாக.
0: So much pain in their bodies.
1: அவருடைய சரீரத்திலே மிகுந்த வலி உடையவர்களாக இருந்தார்கள்.
0: So much things that they can complain about.
1: அதை குறித்து அவர்கள் பல காரியங்களை முறையிட்டு சொல்ல முடியும்.
0: And I mean, they didn't say that. Sure, did God really wanted us to cast the demon out of that girl? He had a demon spirit.
1: நாம் இப்படியாக கர்த்தரை துதித்து அங்க இருக்கிற எல்லா இருளின் அதிகாரத்தை அசுத்தாவி நாம் துரத்தருளாய் காணப்பட
0: வேண்டும். So they were not complaining about anything.
1: எதை குறித்தும் அவர்கள் முறுமுறுக்கவில்லை.
0: They began to realize God's power and God's greatness.
1: தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகத்துவத்தையும் அவர்கள் அங்கு அறிக்கை செய்தார்கள்.
0: And the power of God came like an earthquake.
1: தேவனுடைய வல்லமையானது ஒரு பூமி அதிர்ச்சியைப் போல அங்கு வெளிப்பட்டது.
0: That's what God can do for you and for me.
1: உனக்கும் எனக்கும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்.
0: When God's people begin to pray together,
1: தேவனுடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்கும்போது,
0: when God's people come together in unity in one mind,
1: ஒரே மனதோடு கூட ஒருமனப்பட்டவர்களாக தேவனுடைய ஜனங்கள் கூடி வரும்போது,
0: when elders come together and mothers and fathers and children come together and praise God,
1: ஆயின் தகப்பன்மார் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தரை துதிக்கும்போது,
0: miracle will happen, saints.
1: அற்புதங்கள் நம்மத்திலே நடக்கும்.
0: Healings will follow.
1: இதோ சுகம் நம்மை தொடரும்.
0: Deliverance will follow.
1: விடுதலை நம்மை தொடரும்.
0: The jailer and the family said, oh lords, what we must do to get saved?
1: மற்ற புறஜாதியார் சொல்வார்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள்.
0: In the Acts of Paul, the same thing that we are reading, that he said, Paul said, believe on the Lord Jesus Christ and you and your house
1: அனைவரும்ட்சிக்கப்படுவீர்கள் என்பதாக.
0: I want everybody to stand.
1: எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: Those of you are praying for your loved ones.
1: யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: your husband may be a drunkard.
1: உங்களுடைய புருஷன் ஒருவேளை குடிகாரனாக இருக்கலாம்.
0: Your husband is saved, the wife is not saved.
1: ஒருவேளை புருஷன் ரட்சிக்கப்பட்டு மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம்.
0: I'm going to call our bishop this morning to pray for you.
1: இதோ நான் இப்பொழுதுமாக பிஷப் பாஸ்டர்களை முன்பாக அழைத்து நான் ஜெபிக்க சொல்ல போகிறேன்.
0: So believe on the Lord Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: And you and your household shall be saved.
1: நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
0: Those of you who have not given your life to Christ,
1: யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லையோ,
0: those who are praying for your loved ones,
1: யாருக்கெல்லாம் நீங்கள் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ,
0: would you please come forward right now in the name of the Lord Jesus Christ.
1: இப்பொழுதே முன்பாக கடந்து வருவீர்களா இயேசுவின் நாமத்தினாலே.
0: And God's people begin to praise. Others begin to praise.
1: எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்களுடைய வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் முன்பாக வாருங்கள்.
0: And our bishop is a great singer. I don't sing, but bishop may be singing or somebody he might ask to sing.
1: நான் அவ்வளவாக பாட மாட்டேன். பாஸ்டர் அவர்கள் மற்றவர்கள் நீங்கள் பாடலாம்.
0: Maybe Joy, maybe help me to sing a song.
1: ஒருவேளை ஜாய் நமக்காக பாடி உதவி செய்யட்டும்.
0: And while Joy is singing, would you please come forward?
1: ஜாய் அவர்கள் பாட்டலை பாடும் பொழுது உங்களுடைய வீட்டாருக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முன்பாக கடந்து வாருங்கள்.
0: And the Lord will answer your prayer.
1: கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார்.
0: Just come forward in the name of the Lord Jesus Christ.
1: இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லாரும் கடந்து வாருங்கள்.
0: Our bishop is going to pray for you.
1: நமக்காக பிஷப் பாஸ்டர் அவர்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள்.
0: Salvation is real.
1: இதோ ரட்சிப்பு உண்மை.
0: Forgiveness is

0: real.
1: பாவம் மன்னிப்பு உண்மை.
0: Deliverance is real.
1: விடுதலை உண்மை.
0: Thank you Lord.
1: நன்றி.
0: Thank you Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: Hallelujah. Praise God.
1: Hallelujah.
0: May I ask Bishop to take over? Thank you. Thank you, sir.

0: எல்லாரும் உட்காரலாம். பால் ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள்.
1: நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. I give thanks unto the Lord for our wonderful preacher today.
0: நாளிலே நல்ல பிரசங்கத்தை கொண்டு வந்த அருமையான பிஷப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: ராம் பால் அவர்கள்,
0: பிஷப் சாம் பால்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா. ராம் பால்.
1: And it's really anointed message today.
0: டுடே இந்த நாளிலே நாம் ஒரு அபிஷேகப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
1: I also thank Pastor Victor who is sending this pastor to us.
0: Pastor Victor-க்காக பாஸ்டர் அவர்களை அனுப்பினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
1: And in our midst, God has sent his family.
0: அது மட்டுமல்ல, நம்ம மத்தியிலே அவருடைய குடும்பம் வந்திருக்கிறது.
1: They sang songs and glorified God.
0: நம்முடைய மத்தியிலே அவர்கள் பாடலை பாடி கர்த்தரை அவர்கள்
1: மகிமைப்படுத்தினார்கள். Let's clap hands and
0: நம்முடைய கரங்களை தட்டி நாம் அவர்களுக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: We shall also continue to pray for this family and ministry.
0: நாம் தொடர்ந்து நாம் கர்த்தருடைய இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் நாம் ஜெபித்துக் கொள்வோம்.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: நாம் யாவரும் முழங்கால் படிட்டு
0: நாம் எல்லாரும் let us all kneel down.
1: கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.
0: Let us all close our eyes and look upon the Lord.
1: இப்பொழுது நான் தேவ செய்தி கொடுக்க போகிறதில்லை.
0: I am not going to preach.
1: நேரம் அதிகமாகி விட்டது.
0: The time is up.
1: இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.
0: We are going to come for the Lord's Supper.
1: அந்த கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து போகும்போது அதற்கு முன்பதாக
0: Before we go for the Lord's Supper.
1: கர்த்தர் நமக்கு வேண்டிய இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஜெபசந்தியோடு காணப்படுவோம்.
0: Let us all wait at the presence of the Lord in order to receive the monthly promise.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்.
0: Every month the Lord is giving a new promise.
1: அந்த வாக்குத்தத்தத்தின்படியே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
0: The Lord is guiding us according to the promise of God.
1: எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்?
0: How many of you blessed?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர்.
0: The one who promised, he is faithful.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.
0: He is fulfilling it.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: எப்பொழுதும் கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தம் ஆசீர்வதி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
0: Let us all praise God for the Lord's promise.
1: அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம்.
0: Our heavenly Father, we praise you.
1: இந்த மே மாதத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்.
0: Thank you for the giving this new
1: இந்த
0: month.
1: இந்த புதிய மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கும் பொழுது
0: When we step into this May month,
1: உம்முடைய வாக்குத்தத்தத்தை பற்றி பிடித்துக்கொண்டு
0: Let us hold on your promise.
1: ஆண்டவரே, நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக.
0: Give us grace to proceed.
1: எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஆலோசனையை இந்த செய்தி மூலம் கொடுப்பீராக.
0: Give us the counsels through the word.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In the name of Jesus.
1: Amen. Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த மாதத்தின் வாக்கு தத்தம் சங்கீத புஸ்தகத்தில் 91வது சங்கீதம் 14வது வசனம்.
0: Psalm 91 and 14.
1: Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high because he hath known my name. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நாம் யாவரும் அமர்வோம்.
0: Let us be seated.
1: சில நிமிடங்கள் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம்.
0: Few minutes, let us meditate and we go for the Lord's Supper.
1: அல்லேலூயா. ஜெபம் செய்ய வேண்டும்.
0: We have to pray.
1: என்ற செய்தியை நாம் கேட்டோம்.
0: We have heard the message.
1: கிறிஸ்தவ உலகத்திலே நீங்க எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் சொல்லாதவங்களே கிடையாது.
0: The Christian world and everyone used to say you have to pray.
1: தானியேல் போல ஜெபிக்கணும்.
0: You have to pray like Daniel.
1: எஸ்தர் போல ஜெபிக்கணும்.
0: Like Esther, we have to pray.
1: எல்லா அந்த செய்திதான்.
0: Everywhere that is the message.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா எல்லாம் சொன்னாங்க ஜெபிக்கிறோம்.
0: Are you praying? When I ask, they you say I will pray.
1: காலையிலையும் ஜெபிக்கிறோம், மாலையிலையும் ஜெபிக்கிறோம்.
0: We pray in the morning and evening.
1: தூங்க போகும்போது பிசாஸ் வந்துடக்கூடாது ஜெபிக்கிறோம்.
0: Before we sleep, we pray the Satan should not disturb.
1: சாப்பிடும்பொழுது சாப்பாட்டை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்.
0: When we eat, we pray for the blessing.
1: எப்பயாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம்.
0: When the problems come, we pray for the problems.
1: அநேகர் ஜபான் சொன்னால் எதை பிரச்சனைக்காக ஜெபிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.
0: Prayer means they think that when we get problems, we have to pray.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம்,
0: The promise of God today,
1: நான் உன்னை விடுவிப்பேன்,
0: I will deliver you.
1: கர்த்தர் விடுவிப்பேன் என்று சொல்கிறார்.
0: The Lord says, I will deliver you.
1: இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் கர்த்தர் சொல்கிறார், நீ ஒருவேளை எப்படிப்பட்டதான ஒரு கடன் தொல்லையிலே சிக்கியிருந்தாலும் சரி,
0: whatever may be the debts you have,
1: அல்லது சத்துருடைய போராட்டத்தில் நீ சிக்கியிருந்தாலும் சரி,
0: maybe struggle with satanic problems,
1: உனக்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் எழுப்பி கொண்டிருந்தாலும் சரி,
0: maybe war against you,
1: நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்.
0: The Lord says, I will deliver you.
1: நான் உன்னை தப்புவிப்பேன்.
0: I will deliver you.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: எரேமியா 15வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: ஜெரேமியா 15
1: and 21, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்க என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the wicked people.
1: பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை நான் தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நான் நீங்களாக்க உன்னை என்ன செய்வேன், விடுவிப்பேன்.
0: I will deliver you from the mighty people.
1: Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: தேவனுடைய சபைக்கு வரும்பொழுதெல்லாம்,
0: whenever we come to the presence of the Lord,
1: கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே,
0: whenever we hear the word, when we pray,
1: உங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைந்து கொண்டிருக்கிறது.
0: Bondages are broken.
1: உங்கள் கட்டுகள் அவிழ்ந்து கொண்டிருக்கிறது.
0: The bondages are loosened.
1: உங்கள் கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார்.
0: The Lord is loosing your bondages. How many of you believe?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம்,
0: through this promise of God,
1: வாழ்க்கையிலே,
0: in your life,
1: சில பகுதிகளிலே,
0: in some areas,
1: தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார்.
0: The Lord gives the deliverance.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
0: the Lord Jesus Christ,
1: பூமியிலே ஊழியம் செய்யும் பொழுது,
0: when he was doing ministry in the earth,
1: அவர் கொடுத்த ஒரு விடுதலையை நாம் லூக்கா 13:11 வாசிக்கிறோம்.
0: Luke 13:11 we read,
1: 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியுடைய ஒரு ஸ்திரீ இருந்தால், அவள் எவ்வளவு மீறக்கூடாது கூனியா இருந்தாள்.
0: 18 years when woman was bowing down, she could not.
1: இயேசு அவளை கண்டு, உன் பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொன்னார்.
0: Jesus said, you are delivered from your infirmities.
1: உடனே அவள் நிமிர்ந்து தேவனை துதித்தாள்.
0: Immediately she started praising God.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான்.
0: The Satan bound her.
1: சாத்தானுடைய கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கினார்.
0: The Lord delivered from the bondage of
1: தேவன்
0: Satan.
1: கொடுக்கிற விடுதலை உன்னுடைய பலவீனத்தில் இப்பொழுது இந்த நேரத்திலே,
0: At this moment the Lord
1: ஏதோ ஒரு பலவீனம் உன்னை ஆட்கொண்டிருக்கிறது.
0: Some weakness is possessing you.
1: அது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி,
0: Whatever may be the weakness,
1: கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார்.
0: The Lord loses your
1: சாத்தானுடைய அந்தகார கிரியைகளை உடைக்கிறார்.
0: The Lord is breaking the dark. Hallelujah. Of the devil.
1: ஒரு வருஷமா இருந்தாலும் சரி, 18 வருஷமா இருந்தாலும் சரி,
0: maybe 1 year or 18 years,
1: என் தேவன் உடனே உன்னை விடுவிக்கிறார்.
0: My God is delivering.
1: Hallelujah.
0: You. Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: Dear children of God,
1: கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் விடுவிக்கிறார் என்று சங்கீதம் 34:7 வாசிக்கும் பொழுது,
0: In Psalm 34:7, how the Lord is delivering you.
1: கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பாளையம் இறங்கி, சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்.
0: The angel of God comes down and deliver them.
1: நீதிமான் கூப்பிடும் பொழுது,
0: when the righteous calls him,
1: நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கிறது.
0: Maybe trouble, lot of troubles for the righteous.
1: 17வது வசனத்தை பாசிக்கும் சங்கீதம் 34:17.
0: 34:17 Psalm.
1: நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவிலிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார்.
0: The Lord deliver them from all kinds of fear.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: Dear children of God,
1: பலவீனத்திலிருந்து மாத்திரமல்ல,
0: not only from your weaknesses,
1: இக்கட்டிலிருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார்.
0: From your oppressions,
1: நீதிமொழிகள் 18:8 வாசிக்கும் பொழுது,
0: in Proverbs,
1: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான்.
0: The righteous will be delivered from the oppression.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: Yes, Dear children of God,
1: நம்முடைய ஆபத்தான நேரங்களிலே,
0: at the time of trouble,
1: நெருக்கமான நேரங்களிலே,
0: at the time of oppression,
1: கர்த்தர் நமக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறார்.
0: The Lord is our fort.
1: அவர் அந்த நேரங்களிலே,
0: at that moment,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இத்தனை ஆண்டுகள் உன்னை தூக்கி சுமந்த தேவன்,
0: so many years the Lord was bearing you.
1: சங்கீதக்காரன் சொல்கிறார் உடைய சாட்சி,
0: Psalmist says the witness.
1: 71:20 சங்கீதம்,
0: Psalm 71:20,
1: அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்தில் என்ன செய்தீர், ஏறி வரப்பண்ணி நீர்.
0: I mean, from all kind of troubles, you have delivered me.
1: சங்கீதம் 107:6 வாசிக்கிறோம்,
0: and Psalm 107.
1: தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்கள் என்ன செய்தார், விடுவித்தார்.
0: The Lord delivered them out of their troubles.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இக்கட்டு என்று சொன்னால்,
0: the troubles mean,
1: எதிர்பாராத நேரத்திலே,
0: unexpected way,
1: நீ எதிர்பாராத ஒரு காரியம்,
0: unexpected thing,
1: திடீரென்று உன்னை தாக்கும் பொழுது,
0: suddenly when it attacks you,
1: உன்னுடைய சந்தோஷம்,
0: your joy,
1: உன்னுடைய சமாதானம்,
0: your peace,
1: உன்னுடைய அமைதல்,
0: your quietness
1: ella andadathile kulambi vidugirathu
0: everything is scattered
1: oru periya oru vedana inge vandu vidugirathu
0: there will be a great
1: ayyo enna yaar vidudalai aakkuvaar
0: who can be deliver me
1: engar oru nilamai varugirathu
0: that kind of situation you
1: Hallelujah.
0: face.
1: அதுதான் இக்கட்டு.
0: That is the trouble.
1: உன்னை நீயே விடுவித்துக் கொள்ள முடியவில்லை.
0: You cannot deliver yourself.
1: தேவ ஜனமாகிய நம்முடைய வாழ்க்கையிலே
0: In God's people's life
1: வரலாம்.
0: It may come.
1: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்?
0: What the Lord does.
1: சங்கீதம் 54:7 வாசிக்கும் பொழுது
0: Psalm 54:7
1: அவர் என்னை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்தார்? எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார்.
0: The Lord delivered me from all the troubles.
1: நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நெருக்கப்படுகிற நேரத்திலே
0: When we are oppressed
1: இக்கட்டான நேரத்திலே
0: At the time of trouble
1: ஆபத்து நேரத்திலே
0: In the time of dangers
1: நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம்
0: Whenever we call him
1: வசனத்தை அனுப்பி
0: He sends the word
1: நம்மை விடுவிக்கிற தேவனாய்
0: இருக்கிறார். Delivers.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: Dear children of God
1: இன்றைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம்
0: The Lord's promise is very important
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறார் எப்பொழுது விடுவிக்கிறார்
0: Whom the Lord delivers
1: இங்கே நாம் வாசிக்கிறோம் மிக முக்கியமானது
0: Here we read
1: Hallelujah
0: importantly
1: சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது
0: Psalm 91:14
1: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால்
0: Since he desires upon me
1: அவனை விடுவிப்பேன்
0: I deliver him
1: நீ சும்மா சோம்பேறித்தனமா ஜபிக்காம நீ ஒரு விதமான வேண்டா வெறுப்போடு காணப்பட்ட ஆண்டவர் உன்னை விடுவிக்க மாட்டார்
0: when you are slothful when you don't pray the lord cannot deliver you
1: யாரை கர்த்தர் விடுவிக்கிறாராம்
0: whom the lord delivers
1: வாஞ்சையா இருக்கணும்
0: those who are thirstful unto the lord
1: சபைக்கு எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: how many of you have come to the church interestingly
1: hallelujah 8 மணிக்குன்னு சொன்னா வாஞ்சையா 12 மணிக்கு வருவாங்க
0: 8 o'clock means they come 12 o'clock
1: 8 மணிக்குன்னு சொன்னா
0: 8 o'clock means
1: வாஞ்சையா எத்தனை மணிக்கு
0: with a desire
1: 12 மணி
0: they come at 12,
1: 11 மணி
0: 11 o'clock
1: 10 மணி
0: 10 o'clock
1: யார் நம்ம கேட்க போறாங்க
0: who is going to ask me
1: நம்ம இஷ்டம்தான்
0: it is our desire
1: hallelujah hallelujah
0: hallelujah
1: சபை நடத்துறது சாதாரண காரியம் இல்லங்க
0: the conducting church is not ordinary
1: brother paul சொன்னார்ல
0: pastor paul said
1: hallelujah
0: hallelujah
1: ஒவ்வொரு காரியமும் பெரிய ஒரு பாரம்
0: it's a great burden
1: ஒரு கர்ப்ப வேதனை
0: it's a pain
1: hallelujah கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக பல கிரியைகள் நடந்து கொண்டிருக்கிறது
0: against god's ministry a lot of things are coming
1: ஊழியத்தை கெடுக்கலாம்
0: how to affect the ministry
1: இடிக்கலாம்
0: how to break the church
1: எப்படி ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பலாம் யாரும் எழும்ப முடியாது எழும்பினாலும் கர்த்தர் விட மாட்டார்
0: whoever comes against the ministry the lord will not allow
1: தேவ ஜனமே
0: oh god's people
1: என்ன கேள்வி என்ன தெரியுமா
0: my question is
1: ஜெபிக்கிறீங்களான்னு கேட்டா எத்தனை பேர் கையை உயர்த்த போறீங்க
0: are you praying means how many of you
1: கையை உயர்த்துங்க
0: come on you say
1: எல்லாரோட கையும் உயரும் ஏன்னா எல்லாரும் ஜெபிக்கிறோம்
0: you are all praying
1: ஆனா அதல்ல கேள்வி
0: that is not the question
1: எல்லாரும் தான் ஜெபிக்கிறோம்
0: we are all praying
1: ஆனா எத்தனை பேர் வாஞ்சையா ஜெபிக்கிறீங்க
0: how many of you praying with hallelujah. a great desire
1: hallelujah
0: hallelujah
1: ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவசரமா அவசரமா கர்த்தாவே ஸ்தோத்திராண்டவரே புகையில வந்து காத்து கொள்ள முடியும் சொல்லிட்டு உடனே ஓடுறீங்க இல்ல
0: பிஃபோர் த ஆபீஸ்
1: அது வாஞ்சியான ஜெபம் இல்ல
0: யூ ஜஸ்ட் ப்ரே அண்ட் ரஷ்
1: தூக்கத்துல அப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டே ஆண்டவரே என்ன காத்து கொள்ள தூங்கினே ஜெபிக்கிறீங்க அது இல்ல வாஞ்சி
0: ஸ்லீப் யூ ப்ரே தட் இஸ் நாட் டிசையர்
1: ஹalleluya
0: ஹalleluya
1: வாஞ்சன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா
0: தி டிசையர் மீன்ஸ்
1: மான்கள் நீரோடு வாஞ்சித்து எப்படி ஒரு தாகத்துக்காக அந்த மான் ஓடி வருதோ அப்படி ஓடி வரணும்
0: as the deer panteth for the water
1: hallelujah
0: you have to come
1: அப்படி ஓடி வர்றீங்களா
0: are you running like that
1: வாஞ்ச இருக்குதா உனக்கு
0: you have that desire
1: hallelujah எலியா தீர்க்கதரிசி அப்படி வாஞ்சையா இருந்தார்
0: Elijah had that kind of thirst
1: கர்த்தாய் ஜெபித்தார்
0: he prayed carefully
1: அவர் வாஞ்சையா ஜெபித்தபடியாலே
0: since he prayed with a desire
1: அவருடைய வாஞ்சை கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தன்னுடைய முகம் முழங்கால படும்படி குனிந்து Hallelujah.
0: Elijah knelt down and
1: கர்த்தாய் ஜெபித்தார்.
0: With the meaningfulness he
1: Hallelujah.
0: prayed.
1: உடனே மழை வந்தது.
0: The rain came immediately.
1: நாம ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: நீங்க அழுதழுது ஜெபம் பண்ணி ஆண்டவர் கிட்ட கேக்குறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல.
0: Because of your weeping and praying nothing
1: will happen. நினைக்கிறாங்க.
0: Many think like that.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: எனக்கு இப்படி இருந்துச்சு அவர் ஜெபம் பண்ணாரு நல்லா ஆயிடுச்சு
0: ஐ வாஸ் லைக் திஸ் தே ப்ரேட்
1: இவங்க ஜெபம் பண்ணாங்க எனக்கு நல்லா ஆயிடுச்சு
0: தே ப்ரேட் இட் வாஸ் குட்
1: அவங்க ஜெபம் பண்ணி இவங்க ஜெபம் பண்ணி பண்றதால அப்புறம் இயேசு சிலுவையில மரிக்க வேண்டியதே இல்லையே
0: அண்ட் இஃப் தே ஆல் ப்ரேயிங் இஃப்
1: எல்லாரும் ஜெபம் பண்ணி எல்லாமே நடத்திட்டு போயிரலாம்
0: எவரிவன் கேன் ப்ரே அண்ட் தே கேன் பீ சக்சஸ்ஃபுல் நாட் லைக் தட்
1: எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில செய்து முடிச்சார் உனக்காக
0: ஜீசஸ் ஹஸ் ஃபினிஷ்ட் எவ்ரிதிங் ஆன் தி கிராஸ்
1: அதனால உனக்குள்ள இருக்கணும்
0: யூ மஸ்ட் ஹேவ் தட் ஃபேத்
1: என்ன வாஞ்ச அப்படி
0: கேட்டீங்கன்னா வாட் இஸ் தட்
1: டிசையர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறதுல ஒரு வாஞ்சை
0: the desire to see the lord jesus இன்னைக்கு
1: காலையில எத்தனை பேர் வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: நான் கேட்டேன் how many of you come with that great desire
1: hallelujah என்ன வாஞ்சையா வந்திருக்கீங்க
0: what desire you have
1: hallelujah இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்களா
0: do you come to see jesus
1: hallelujah எத்தனை இயேசுவை பார்க்க வந்திருக்கிறீங்க?
0: How many of you come to see Jesus?
1: Amen.
0: Amen.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க சொல்ல இயேசு எங்கங்க இருக்கிறார் தேடி பார்த்தா காணுமே.
0: You may say I could not see Jesus. Hallelujah. Where is he?
1: திரள் கூட்ட மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது
0: and the multitudes follow the Lord Jesus.
1: சகே என்ற குள்ளன் என்ன செய்தார்?
0: What Zacchaeus did?
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed the tree.
1: மரத்தின் மேல் ஏறினார்.
0: He climbed on the fig tree.
1: எதற்காக?
0: What for?
1: இயேசு அவர் கண்ணல தென்படல.
0: He could not see Jesus.
1: திரளான ஜனங்கள் மூடி கொண்டிருக்கிறார்.
0: Multitudes covering him.
1: அதனால அவர் போயிரல.
0: He didn't go.
1: ஆனாலும் அவர் விடாப்பிடியா மலை மரத்தின் மேல் ஏறி
0: He climbed the tree.
1: இயேசுவை பார்க்க
0: He wanted to see Jesus.
1: Why did he
0: take that
1: effort?
0: That is the desire.
1: சும்மா ரெண்டு விதமான கூட்டம் இருக்கு.
0: There are lots of
1: இயேசு கூட வந்தவங்க திரள் கூட்ட மக்கள்.
0: Multitudes came to see
1: Jesus. அவங்க பார்க்கிற கூட்டம்.
0: They just see the surroundings.
1: சகேயு மரத்தின் மேல் ஏறினாரு.
0: Zacchaeus climbed the
1: tree. அவர் வேடிக்கை பார்க்க ஏறல.
0: Not to just look around.
1: அவர் எதுக்கு ஏறினார் தெரியுமா?
0: Why did he climb?
1: இயேசு படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ராத்திரியும் பகலும் அவருக்கு தூக்கமே வரல.
0: Night and day he couldn't
1: sleep. எங்க பார்த்தாலும் இயேசு இயேசுன்னு சொல்றாங்கல.
0: They all say Jesus.
1: அங்க இயேசுன்னு சொன்ன உடனே எனக்கு உள்ளத்துல ஒரு குதூகலம் வருதே.
0: There is the joy. இயேசுன்னு
1: கேட்ட உடனே எனக்கு குதிக்கலாம் போல இருக்கு.
0: When I hear the name Jesus I want to jump. Who is that Jesus?
1: யார் அந்த இயேசு?
0: Who is that Jesus? 1000
1: பேர்ல சிறந்தவராமே.
0: He is
1: 10000 பேர்ல சிறந்தவராமே.
0: His beauty among 10000.
1: அப்படி எப்படி இன்ன இருக்கும் அவருக்கு?
0: What is he having?
1: அவர் எப்படிப்பட்டவரோ.
0: What kind of Jesus he is.
1: எத்தனை இயேசுவை பார்க்க வாஞ்சியா
0: வந்தீங்க? How many of you having desire to see Jesus?
1: ஆண்டவரே இயேசுவே.
0: Oh Jesus.
1: நம்மை தேடி வந்திருக்கிறேன்.
0: I have come to seek you.
1: நம்மை பார்க்க வந்திருக்கிறேன்.
0: I have come to see you.
1: உம்மிலே கலிகூர வந்திருக்கிறேன்.
0: I have come to rejoice with you.
1: சொல்ல முடியும்.
0: How many can say that?
1: உன்னத பாட்டின் புத்தகத்திலே.
0: In the Song of Solomon.
1: இரண்டாம் அதிகாரத்திலே.
0: Second chapter.
1: மூன்றாவது வசனத்திலே.
0: Third verse.
1: என்ன வாசிக்கிறோம்?
0: What we read.
1: Hallelujah. கிச்சிலை மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார். அந்த நிழலிலே நான் வாஞ்சையாய் உட்கார்றேன்.
0: I sat down with a great delight.
1: எத்தனை பேர் வாஞ்சையா இருக்கீங்க இப்போ?
0: How many of you having the delightment?
1: நான் வெயில் கொளுத்துது.
0: Hot sun.
1: பாஸ்டர் வேற ஒரு பிரசங்கம் தொடங்கிட்டாரு.
0: Pastor is also preaching again.
1: வாட்சியும் பாக்குறீங்க.
0: You are looking at the clock.
1: வீட்டுக்கு போறோம்.
0: I want to go home.
1: இது இல்ல வாஞ்சை.
0: That is not the delight.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கடும் வெயில்
0: maybe hot sun
1: கொளுத்தும் பொழுது
0: the midst of hot sun
1: உனக்காக எனக்காக இயேசு அந்த நடுவரிசையில சிலுவையில தொங்கினாரு
0: and for you and me
1: Hallelujah.
0: Jesus was hanging on the cross
1: hallelujah
0: hallelujah
1: வேதனையின் மத்தியில
0: the midst of
1: என்ன
0: the pain
1: மேல ஏ மேல ஒரு வச்சிருந்த வாஞ்சே
0: because of the delight
1: hallelujah
0: upon you
1: அதனால தான் அங்க போடப்பட்டிருக்கிறது இதோ சாரோனின் ரோஜா
0: it's a
1: முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற புஷ்பம்
0: it's a rose among the thorn
1: தேவ ஜனமே
0: dear children of god
1: என் சபை
0: my church
1: என் விசுவாசிங்க
0: my believers
1: எங்க இருக்காங்க தெரியுமா
0: where are they
1: முள்ளுக்கு நடுவுல இருக்காங்க
0: they are in the midst of thorns
1: hallelujah
0: hallelujah
1: அவங்களை குத்திட்டே இருக்குது
0: it is piercing them
1: amen ஏதோ ஒன்னு குத்திட்டே இருக்குது
0: something is piercing them
1: hallelujah
0: hallelujah
1: தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும்
0: those who want to keep the righteousness they will be
1: undergoing suffering
0: the midst of suffering
1: அந்த முட்களின் மத்தியிலே
0: the midst of thorns
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்
0: how many could say
1: நான் நறுமணம் வீசுகிறேன்
0: I am
1: சாட்சியாய் இருக்கிறேன்
0: I am a witness
1: நான் கர்த்தருக்கு மகிமையாய் இருக்கிறேன்
0: I am glorious for the lord
1: துன்பம் வருகிறது
0: there is trouble
1: சோதனை வருகிறது
0: there is the trial
1: ஆண்டவர் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடும்
0: Lord remove the thorn
1: என்று பவுல் ஜெபித்த வேளையிலே
0: when Paul
1: முள்ளை எடுக்கல
0: the Lord did not take it
1: என் பலன் உனக்கு போதும்
0: in your weakness
1: கிருபை உனக்கு போதும்
0: my grace is sufficient hallelujah hallelujah
1: தேவனுடைய பிள்ளையே
0: children of god
1: thank you jesus சவுல்
0: Saul
1: பவுலாய் மாறும் பொழுது
0: when he became Paul
1: ஆண்டவரை நோக்கிக்கார் ஆண்டவரே நீர் யார்
0: Lord who are you
1: hallelujah நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே
0: I am Jesus whom you are persecuting
1: உள்ளுகளிலே உதைக்கிறது உனக்கு நீ எங்க உதைச்சிட்டு இருக்கிற தெரியுமா
0: where are you kicking
1: முள்ளுல உதைக்கிற
0: you are kicking the thorn
1: அது என்னையும் குத்துது
0: it is piercing me
1: உன்னையும் குத்துது
0: it is piercing you
1: hallelujah
0: hallelujah
1: ஏன் ஆண்டவர் அதை சொன்னார் தெரியுமா
0: why did the lord say that
1: ஆண்டவரை யாரும் அப்படி துன்பப்படுத்த முடியாது
0: nobody can persecute the lord
1: அவர் எதுக்காக சொன்னார்னா
0: what for he said
1: என்னை என்று சொல்லும் பொழுது
0: மீ மீன்ஸ்
1: அவருடைய சரீரமாகிய சபையை சொன்னார். ஹல்லேலூயா.
0: He is about his church.
1: இந்த கர்த்தருடைய பந்தியில நாம் வந்திருக்கிறோம்.
0: We have come to the Lord's
1: சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற communion service.
0: That is the communion service.
1: நாம் அவருடைய சரீரமாகிய சபை என்பதற்காக தான் இந்த ஐக்கியம்.
0: And we are the body Alleluia. Of Christ.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: அந்த கிச்சிலி மரம் கீழே
0: அந்த
1: லீலி புஷ்பங்களுக்குள்ளே
0: in the midst of the lilies.
1: ஹல்லேலூயா. நான் வாஞ்சையாய் களி கூறுகிறேன்.
0: I with the delightment I am rejoicing.
1: ஜெபிக்கிறேன்.
0: I am praying with delightment.
1: ஹல்லேலூயா. வாஞ்சையாய் நான் ஊழியம் செய்கிறேன்.
0: With the desire I do ministry.
1: காணிக்க போடும்போது நான் வாஞ்சையாய் போடுகிறேன்.
0: With the delightment Alleluia. I put the offering.
1: ஹல்லேலூயா. வெளிநாடுகளுக்கெல்லாம்
0: போயிருக்கிறேன்.
1: காணிக்க போட்டு வரும்பொழுது இப்படி மெதுவா வர
0: மாட்டாங்க.
1: காணிக்க போடும்பொழுது ஒரே குஷியா
0: joy to give offering
1: kudukkuradhu oru sandosham
0: joy to give
1: adha nadanamaadi nadanamai kaanikka porraanga
0: just dance hallelujah give unto the lord
1: ariyana devude pillai
0: dear children of god
1: yosu paarga
0: just think about it
1: unga vaanji irukka
0: do you have desire
1: aandavarodu pesa vaanji irukkuda
0: do you have desire to talk to the lord
1: jabikka vaanji irukkuda
0: do you have desire to
1: asuma ni jabathu kurithu oru prasangam pettu porana vechinga
0: if I just pray
1: ni odane jabikka maatinga
0: you will not pray
1: எங்க பார்த்தாலும் அதை தான் கேக்குறீங்க.
0: Everywhere you are hearing.
1: ஜபம் ஜபம் ஜபம் தான் எல்லாமே வச்சு கூட்டம் நடத்துறாங்க.
0: Everyone say pray. ஆனா
1: நீங்க ஜெபிக்க மாட்டீங்க.
0: But you don't pray.
1: ஆனா எப்ப தெரியுமா ஜெபிப்பீங்க?
0: When do you pray?
1: உனக்கு ஒரு வாஞ்ச வந்துட்டோம்.
0: When you have desire.
1: அறை கதவை மூடிக்கொண்டு
0: close the door.
1: அன்னாள் எப்படி தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாளோ அப்படி நீ ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிப்பாய்.
0: Hallelujah. As Hannah prayed and put the heart is
1: உனக்கு அந்த வாஞ்ச வந்தா
0: if you have desire
1: yaru una jebin solla thevilla
0: others need not force you to pray
1: nee jebikka aarambichiruva
0: you will start praying
1: andavarodu pesa aarambippa
0: you will talk to the lord
1: andavarodu velliya sathatha kekpa
0: you will hear the lord's voice
1: agave indha maadathile kartar unak kodukkira kaaryam enna theriyungala
0: in this month the lord's
1: promise hallelujah avan ennadathil vaanjaya irukkirabadiyal
0: since he has delight mind in me
1: moonumura solunga vaanjai
0: the desire
1: vaanjai
0: the delight
1: vaanjai
0: delight
1: நான் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: I will be having
1: delight. நான் வாஞ்சையாய் ஊழியம் செய்வேன்.
0: I with the delightment I do ministry.
1: சபைக்கு வருவேன்.
0: With the desire I come to church.
1: நான் வாஞ்சையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன்.
0: With the desire I obey to the
1: Lord. நான் வாஞ்சையாய் ஞானபாலின் மேல் வாஞ்சையாய் இருப்பேன்.
0: With the desire I draw the
1: வேதத்தை படிப்பேன்.
0: With the desire I read the scripture.
1: வாஞ்சையாய் நான் கர்த்தரை தேடுவேன்.
0: With the desire I seek the Lord.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: பிரதர் பால் அனௌன்ஸ் பண்ணார் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி.
0: பிரதர் பால் அனௌன்ஸ்ட்.
1: ஹalleluya
0: ஹalleluya.
1: அருமையானவர்களே,
0: dear children of God,
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: அநேகருக்கு தெரியாது.
0: Many don't know.
1: காணிக்க அவங்க தான் என்றாங்க.
0: They are counting the offering.
1: 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு.
0: 5 rupees or 10 rupees notes.
1: எதுக்கு போடுறாங்க?
0: What for they put?
1: ஏதோ ஒரு கடமைக்கு காணிக்க போடணுமே போடுறோம்.
0: Ritually they give offering.
1: வேற என்னங்க செலவு இருக்குது நீங்க நினைக்கிறீங்க?
0: What are the expenditure?
1: அதனால தான் அவர் அதை படிச்சு காமிச்சார்.
0: That's why he read the expenditures.
1: Hallelujah. இன்னைக்கு அவங்க கணக்கு போட்டு பார்த்தா
0: when they calculate
1: 1 கோடியே 98 லட்சம் இந்த சபைக்கு மாத்திரம் கடந்த சில மாதங்களுக்குள்ள செலவாயிருக்கு.
0: 1 crore and 98 lakhs we spent.
1: அது எப்படி?
0: How?
1: அதுதான் அற்புதம்.
0: That is miracle.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: காணிக்க அவ்வளவு வரல.
0: We didn't get that offering.
1: ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: Open the treasure in heaven.
1: நல்ல கவனிங்க.
0: Listen.
1: ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: இது கடைசி காலம்.
0: These are the last days.
1: ஊழியம் கட்டப்பட வேண்டும்.
0: The ministry has to be built.
1: இந்த ஊழியம் கட்டப்பட வேண்டுமானால்
0: to build the ministry.
1: இந்த ஊழியம் வளர வேண்டுமானால்
0: for the growth of the ministry.
1: நீங்க வேடிக்கை பார்க்கிற விசுவாசியா அந்த சபைக்கு வர கூடாது.
0: You should not be looking around.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: மதில் மேல் இருக்கிற பூனை என்ன?
0: The cat on the wall.
1: வந்து நேர்ப்பாங்க சபைக்கு.
0: They come to church.
1: நல்லா ஹீலிங் பண்றேன், ஜெபம் பண்றேன், குதிச்சு ஆடி பாடி கீடி ஏதாவது கூத்தாட்டம் போட்டா சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டே இருப்பாங்க.
0: They come to church when some celebration is going on.
1: திடீர்னு சர்ச்சில் போராட்டம், அங்கே ஆர்எஸ்எஸ் அடிக்கிறான், காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு பொழுது பாதி பேர் நின்றுடுவான்.
0: When there is a trouble,
1: ஐயோ
0: they stop coming.
1: இங்கே போனால் நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்பா.
0: If we go there, we have to give money.
1: மதில் மேல் இருக்கிற பூனை
0: it's a cat on the wall.
1: They are in church, they are going to church.
0: Suddenly they are in the church.
1: என்ன அந்த சபையில அவங்களுக்கு என்ன இல்ல பங்கு இல்ல.
0: They don't take part.
1: ஐயா சபைன்றது என்ன தெரியுங்களா?
0: The church means
1: ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: எபேசியர்ல வாசிக்கிறோம்
0: in Ephesians
1: முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணர்.
0: And he is
1: முழு குடும்பத்துக்கும்
0: for the entire family
1: நாமக்காரணர்.
0: And he is
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. தெரியுமா அந்த பாட்டு? தெரியாதா?
0: Do you know that song?
1: இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த பாட்டு நம்ம பாடுறதே இல்ல.
0: We don't sing this song.
1: ஏன்னா நம்ம குடும்பமா நினைக்கிறது இல்ல.
0: We don't think it's family.
1: அது ஒரு குடும்பம்.
0: It's a family.
1: இந்த குடும்பத்துல
0: in this family
1: உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது.
0: There is the part.
1: உங்களுக்கு ஒரு பாகம் இருக்குது.
0: There is the burden.
1: உங்களுக்கு ஒரு இதல பதிப்பு இருக்கணும்.
0: There is some
1: focus. சும்மா ஏதோ வந்து உட்கார்ந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு எத்தனை பேர் வராங்கன்னு பார்த்துட்டு போறதுக்கு வர கூடாது.
0: Not just sitting and
1: இன்னைக்கு பாஸ்டர் என்ன ஷர்ட் போட்டு வந்தான்னு பார்க்கிறதுக்கு வர கூடாது.
0: பாஸ்டர்
1: இன்னைக்கு என்ன பேசுறாரு யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அது வேற கூட்டம் இருக்கு.
0: There are people.
1: Hallelujah. புஸ்தகத்துல ஆமான் எந்த தூக்கு போட்டானோ எந்த தூக்கு ஆயத்தம் பண்ணனானோ அதே தூக்குல அந்த ஆமானே தொங்கினான்.
0: Which one was prepared by Aman and he was hanged on
1: காரியம் மாறுதலாய் முடிந்தது.
0: Hallelujah. We are become
1: நீ போற அந்த தூக்குல நீ தான் தொங்க போற.
0: And you are going to be hanged.
1: நீ போடுற திட்டங்கள்
0: your plans
1: நீ கர்த்தருக்கு விரோதமாக
0: against the
1: ஊழியத்துக்கு விரோதமாக
0: against the ministry
1: ஊழியக்காரனுக்கு விரோதமாக
0: against the minister of God
1: நீ போடுற திட்டங்கள்
0: all the plans
1: அது உன்னதா அழிக்கும்.
0: It will destroy.
1: Hallelujah.
0: You
1: ஒண்ணு சத்தியத்தை கீழ்படிஞ்சு இரு.
0: You have to obey to the word.
1: இல்லன்னா மற்றவங்க எல்லாம் ஓடி போறாங்களா அப்படி ஓடி
0: போயிடுங்க. Like others you run.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நடத்த வல்லவர்.
0: The Lord is able to
1: conduct. Hallelujah.
0: Hallelujah.
1: நம்ம முதல்ல நான் சபை ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க.
0: When I started the church there were 10 people.
1: 10 பேருமே எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க தெரியுங்களா?
0: How they were.
1: 10 பேருமே
0: all 10 people
1: கீழ்படிவாங்க.
0: They obey.
1: நான் சொன்ன நேரத்துக்கு வருவாங்க.
0: They come on time.
1: 10 பேரும் ஜெபிச்சாங்கன்னா ராத்திரி எல்லாம் ஜெபிப்பாங்க.
0: When they pray throughout night they
1: pray. அந்த 10 பேரே போதும்.
0: That is enough.
1: 1000 பேர் ஜெபிக்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: Why what's the necessity of 1000 people?
1: தாங்க முடியாதவங்க இருந்து என்ன பிரயோஜனம்?
0: They don't support the ministry. What is the use?
1: அதனால தான் ஆண்டவர் சொன்னார்.
0: That's why the Lord said.
1: கொஞ்சம் பேரை கொண்டாகிலும்
0: maybe little
1: அநேகம் பேரை கொண்டாகிலும்
0: or more
1: ரட்சிக்க எனக்கு தடை இல்ல.
0: No barrier to save.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: நீ கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல.
0: You need not give.
1: ஆனா நீ கொடுத்தா உனக்கு பங்கு.
0: If you give you
1: பரலோகத்துல பங்கு கிடைக்கும்.
0: You get part.
1: Hallelujah.
0: Heaven.
1: அதுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார்.
0: That's why the Lord is asking you to give.
1: அடுத்தது நீ ஜெபிக்கணும்.
0: Then you pray.
1: இதுக்காக ஊக்கமா ஜெபிக்கணும்.
0: You have to pray fervently.
1: பாருங்க மெட்ராஸ்ல எங்க நடக்குதோ இல்லையோ இந்த சபையில மாத்திரம் தான் அனுதின ஜெபம் நடத்துறோம்.
0: Every day we have prayer.
1: திங்கள் முதல் சனி வரை தினமும் ஜெபம் நடக்குது இங்க மாத்திரம் தான்.
0: Every day prayer from Monday to Saturday.
1: அது சிலர் மாத்திரம் தான் வரீங்க.
0: Only few people are coming.
1: சனிக்கிழமை உபவாச ஜெபம் நடக்குது.
0: Saturday we have fasting.
1: தொடர்ந்து ஜெபம் நடந்துட்டே இருக்குது.
0: We have prayer.
1: குடும்பங்கள்ல ஜெபம் நடந்து கொண்டே இருக்குது.
0: In families.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: நாம் ஜெபிக்கிறோம்.
0: We pray.
1: ஆனால் சபைக்காக பாரப்பட்டு நாம் ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the church?
1: ஊழியத்துக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா?
0: Do we pray for the ministry?
1: அப்படி ஜெபித்து பாருங்க.
0: Just start praying.
1: இந்த ஊழியத்துல ஒரு எழுப்புதலை நீங்க பார்க்க முடியும்.
0: There will be revival.
1: விடுதலையை பார்க்க முடியும்.
0: See the deliverance.
1: எல்லாரும் எழும்பி நிற்போம்.
0: Shall we all rise?
1: நாம் கேட்ட அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
0: Shall we all praise God?
1: Hallelujah.
0: For the promise.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Shabarabarabalaba.
0: Thank you Lord. Thank
1: Amen.
0: You Jesus. Thank you Jesus.
1: ஒவ்வொரு நாளும்
0: every day
1: அநேக காரியங்கள் நடக்க வேண்டியதா இருக்கு.
0: Many things to be happy.
1: Hallelujah. அது ஊழியத்துக்கு ஒரு பாரமா இருக்க கூடாது.
0: It should not be burden for the ministry.
1: ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாரத்தை சுமந்து கொள்ள வேண்டும்.
0: You should have the burden.
1: பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும்.
0: You have to take the responsibility.
1: அப்பொழுது ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
0: Then the Lord will bless you.
1: சும்மா அப்படியே அம்முன்னு உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு இங்க வர கூடாது.
0: Not just looking around.
1: உன்னுடைய பங்கு என்ன?
0: What is your part?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போன வாரம் நான் அனௌன்ஸ் பண்ண உடனே
0: லாஸ்ட் வீக் ஐ அனௌன்ஸ்
1: உண்மையான விசுவாசிங்க கரெக்ட்டா கேட்டாங்க. பாஸ்டர் என்ன ஆச்சு போன் சொன்னீங்களே அது என்ன பிரச்சனை?
0: ட்ரூ பிலீவர்ஸ் ஆஸ்க்ட்.
1: உண்மையான விசுவாசிங்க எல்லாம் எங்கட்ட கேட்டாங்க.
0: தி ட்ரூ பிலீவர் தே ஆஸ்க்ட்.
1: மற்றவங்க கண்டுக்கவே இல்ல.
0: அதர்ஸ் டிட் நாட்.
1: என்னன்னா நடந்துகோ.
0: எனிதிங் கேன் ஹேப்பன்.
1: சபை திறந்தா வரேன்.
0: தி சர்ச் இஸ் ஓபன் ஐ கம்.
1: சபை போய்டுவேன்.
0: பட் இஸ் ஹalleluya.
1: ஹalleluya. அது மாதிரி சில ஒரு கூட்டம் இருக்கு.
0: சம் குரூப் ஆர் லைக் தட்.
1: ஹalleluya.
0: ஹalleluya.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: டியர் children of God.
1: அப்படி இல்ல.
0: நாட் லைக் தட்.
1: எல்லா விதத்திலும்
0: in all things
1: inbathilum
0: in
1: thunbathilum
0: in goodness in
1: poratathilum
0: in trouble
1: uyarvilum
0: in
1: thaalvilum
0: or down
1: kashtathilum
0: in
1: nashtathilum
0: in loss
1: ellavathilum
0: in everything
1: hallelujah nama kooda irkanum
0: we have to be
1: hallelujah
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: phone panni oru sonnaru
0: somebody
1: ayya na ethrano sabaiku pona
0: I went many to many churches.
1: ஒரு தடவை நான் ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்.
0: I came for a wedding.
1: இது மாதிரி ஒரு மகிமையை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா?
0: I never seen that glory.
1: ஒரு மகிமையா இருந்துச்சா?
0: It was glorious.
1: சபையில ஒரு மகிமை இருக்குதுயா?
0: There is the glory.
1: எங்கெங்கயோ போறோம் ஒரு மகிமையே இல்லங்க.
0: I don't find any glory.
1: ஒரு glory. ஆச்சரியமா இருந்துச்சு.
0: It was amazing.
1: இப்படி சிலர் இருக்காங்க.
0: Some people say like
1: that. அதனால தான் நான் அங்க வரேன்.
0: That's why I come here.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அநேகர் சாட்சி சொல்றாங்க.
0: Many they testify.
1: அநேகர் கர்த்தர் தொடுகிறார்.
0: The Lord touched many people. அநேகர்
1: வாழ்க்கையில் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: Many miracles are happening.
1: ஆகவே பிசாசுக்கு எரிச்சல் அதிகமா இருக்கு.
0: The devil is having.
1: ஆகவே நாம எல்லாம் ஒருமனப்படுவோமா அந்த வேளையில?
0: Shall we all have எல்லாம்
1: கரங்களை உயர்த்துவோமா?
0: Shall we all
1: இந்த வாக்குத்தத்தத்துக்காக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
0: Shall praise God.
1: Hallelujah. கர்த்தர் எல்லாரையும் தொடும்படியாக. எல்லாரும் ஒருமனப்படுங்க இந்த வேளையில. Hallelujah. வாயிலே தர எல்லாரும் வாயிலும் திறக்கப்படட்டும்.
0: Our mouth
1: கர்த்தரை நோக்கி பார்.
0: Let us all look at the Lord.
1: கர்த்தர் உங்களை தொடுவார்.
0: Lord will touch you.
1: கர்த்தர் வல்லமை உங்களை தொடும்.
0: God's power will touch.
1: ஆவியிலே நிரம்புங்க.
0: Be filled in the
1: Holy Spirit. ஒருமனப்பட்டு ஜெபிங்க.
0: Let us all have oneness.
1: வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்.
0: The treasure will be opened.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: கர்த்தர் நமக்காக வழக்காடட்டும்.
0: The Lord will
1: intercede. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசட்டும்.
0: He will intercede.
1: இந்த ஊழியம் கட்டப்படட்டும்.
0: Let the ministry.
1: இது கர்த்தருடைய சபை.
0: It's the Lord's church.
1: இது கர்த்தருடைய ஊழியம்.
0: Lord's ministry.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பாரத் நான் பேசுறது நான் இல்ல.
0: I am not speaking.
1: என்னை கொண்டு என் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவே ஜெபிக்க வேண்டாம்.
0: Don't pray for yourself.
1: ஊழியத்துக்காக ஜெபிங்க.
0: Pray for the ministry.
1: உனக்காக எனக்காக இயேசு பரலோகத்தில் ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: உனக்காக எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஜெபிக்கிறார்.
0: Holy Spirit is praying for you and me.
1: உனக்காக பிரதான ஆசாரியராக இயேசு ஜெபிக்கிறார்.
0: Jesus is praying for you and me.
1: நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இல்ல.
0: We need not pray for ourselves.
1: நாம் ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the ministry.
1: ஆத்மாவுக்காக ஜெபிக்கணும்.
0: Pray for the soul.
1: ஆத்ம பாரத்துக்காக ஜெபிக்கணும்.
0: Pray with the burden.
1: ஆத்ம வாஞ்சைக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் வாயை திறந்த வேளையிலே கர்த்தருனை தொடுகிறார். கர்த்தர் வல்லமை உன்னை சந்திக்கிறது. ஷபா பா பா பா பா பா.
0: Thank you Jesus.
1: எல்லாரும் கர்த்தரை பந்திக்கு நேராக இப்பொழுது நாம் முழங்கால் பண்ணிடுவோம்.
0: Let us all kneel down for the
1: பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டவர்கள் இதில் பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாயிருங்கள்.
0: Be prepared to participate.
1: நாம் இப்பொழுது ஜெபிப்போம். பரலோக பிதாவே,
0: our heavenly father,
1: இந்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதித்து
0: bless the communion.
1: அப்பத்தையும் ரசத்தையும் எங்களுக்கு பெற்று ஆசீர்வதித்தாரும்.
0: Bless the bread and wine.
1: இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
0: bless each and every
1: நிறைவு உண்டாகட்டும்.
0: Let there be
1: ஆசீர்வாதம் உண்டாகட்டும்.
0: Let there be blessing.
1: ஜெயம் உண்டாகட்டும்.
0: Let there be victory.
1: அற்புதங்கள் நடக்கட்டும்.
0: Let there be miracles.
1: சபையிலே ஒரு பெரிய ஒருமனம் உண்டாகட்டும்.
0: Let there be oneness.
1: ஆனது மகிமையின் மேல் மகிமை அடையட்டும். மறுரூபம் அடையட்டும். ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியில் உலாவி வருவீராக. அல்லேலூயா. எங்களுக்காக நீர் மரித்தீரே. எங்களுக்காக ஜீவன் தந்தீரே. எங்களுக்காக வரப்போகிறீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்காக ரத்த சிந்தினீரே. எங்களுக்காக காயப்பட்டீரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: Hallelujah.
1: உடைய கரத்துல ஒப்படுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: கர்த்தருடைய வசனங்களுக்காக ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே கலாத்தியர் 3:26-3 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான், நாமும் விசுவாசத்தினாலேயே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யார் யார் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள்? உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை தருவது எது? விவரமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
1: பிரியமான வேதாரட்சியினர்களே, இன்று நாம் கலாத்தியர் 4:4-11 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். 4:1 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானனாயிருந்தும் சிறுபிள்ளையாயிருக்கிற காலத்திலே அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூறினார். தகப்பன் குறிக்கும் காலம் வரை அவன் ஒரு அடிமையைப் போல கீழ்பட்டிருக்கிறான். அதுபோலத்தான் நாமும் சிறு பிள்ளைகளாயிருந்த காலத்திலே இந்த உலகத்தின் வழிமுறைகளுக்கு அடிமைகளாக இருந்தோம் என்று கூறுகிறார். அதாவது இஸ்ரேல் தேசமானது சிறு பிராயத்திலே நியாயப்பிரமாணத்திற்கு கீழானதாய் இருந்தது. பின் என்ன நடந்தது பாருங்கள். கலாத்தியர் 4:4-5 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானோரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் இரண்டு முக்கியமான நோக்கங்களை கொண்டவராயிருந்தார். ஒன்று, நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தவர்களை விடுதலை செய்யும்படியாக அவர் சித்தம் கொண்டார். நியாயப்பிரமாணம் அவர்களை தேவனுடைய குமாரராக்கவில்லை, அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே இருந்தார்கள். இரண்டாவதாக, தேவனுடைய குமாரர் என்ற ஸ்தானத்திற்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாயிருந்தது. இந்நாட்களிலே புத்திர சுவிகாரத்தை குறித்து நாம் பேசும்பொழுது குழந்தை இல்லாத பெற்றோர் ஒரு குழந்தையை தத்தெடுக்கும் பொழுது புத்திர சுவிகாரத்தை குறித்து பேசுகிறோம். ஏதாவது ஒரு அனாதை இல்லத்திலே போய் அந்த பெற்றோர் தங்களுக்கு பிடித்திருக்கிற ஒரு குழந்தையை தங்களுடைய பிள்ளையாக தெரிந்து கொள்வது, அந்த குழந்தையை சட்டப்படி தங்களுடைய குழந்தை என்று எடுத்துக் கொள்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்வார்கள். ஆனால் ரோம கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் ஒரு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலேதான் அவனுக்கு புத்திர சுவிகாரம் கொடுக்கப்படுகிறது. அதுபோலவே ஒரு விசுவாசி கர்த்தருடைய குடும்பத்திலே முழுமையாக வளர்ச்சி பெற்ற ஒரு மகனாக ஒரு மகளாக தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்களாய் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். 1 Corinthians 2:9-10 வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே நமக்கு விளக்கி காட்ட முடியும். அறிவு பெருத்த ஒரு மனிதன் தனது அறிவு பெருக்கத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அணுக முடியும். சரித்திரத்தை அவன் கற்றுக்கொள்ளலாம், தொல்பொருள் ஆராய்ச்சி தொடர்பான காரியங்களை அறிந்து கொள்ளலாம், வேதாமம் எழுதப்பட்ட மொழியை கூட அவன் கற்றுக்கொள்ளலாம், கிரேக்க எபிரேய மொழியை திறம்பட அவன் கற்றுக்கொள்ளலாம். என்றாலும் வேதவசனம் சொல்லும் சத்தியத்தின் கருத்தை அவன் தவற விட்டுவிட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே சத்தியத்தை கற்றுக் கொடுப்பவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64:4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவனும் கேட்டதில்லை, செவியால் உணரவும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று வாசிக்கிறோம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்த முடியும். ஒரு முதிர்ச்சி பெற்ற கிறிஸ்தவனும் எத்தனையோ ஆண்டுகள் வேதத்தை கற்றவனுமாயிருக்கிற ஒருவனும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதிலே புதிதாக பிறந்த குழந்தையாகவே இருக்கிறான். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியதிருக்கிறது. இளம் ஊழியர்கள் புதிய ஒரு ஆலயத்திலே பணியை ஆரம்பிக்கும் பொழுது செய்தி நேரத்திலே வயதிலே பெரியவர்களை பார்க்கும் பொழுது சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்கள், வேதத்தை மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்பதனாலே சற்று நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் மிக நன்றாக படித்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு இவர்கள் நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்லத்தான் அவர்களோடு பழகும் பொழுதுதான் வயது மிக அதிகமாக இருப்பதனாலே ஒருவர் வேதத்தை முழுவதும் கற்றிருக்கிறார்கள் என்று எண்ணுவது தவறு என்பதை புரிந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் எனக்கு கற்றுக் கொடுக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர்தான் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் முழு வளர்ச்சி பெற்ற ஒரு மகனின் நிலையிலே அவர் உங்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் புத்திர சுவிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். இதைப்போல அற்புதமான எந்த ஒரு காரியமும் இல்லை. இந்த சத்தியம் அநேக இளம் விசுவாசிகளுக்கு ஒரு உறுதியையும் ஒரு நம்பிக்கையையும் அளிக்கும் சத்தியமாயிருக்கிறது. இளம் விசுவாசியாக சத்தியத்தை அறிந்து கொள்ள நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆசிரியராக இருக்க நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் மட்டுமே அவர் அதை செய்வார். நியாயப்பிரமாணம் நமக்கு கொடுக்க முடியாத மூன்றாவது ஒரு காரியம் தேவனுடைய குமாரர்களாக நமக்கு கிடைக்கும் அனுபவம். கலாத்தியர் 4:6, மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் என்பது மிக உறுதியான ஒரு வாக்கியம். ரோமர் 8:16 பவுல் சொல்லும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மேலும் அதே 8:11-14 வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவு கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தூய ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை குறித்து நீங்கள் வாஞ்சி உள்ளவர்களாயிருப்பீர்கள். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணாது. அதிலே நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 8:15-16. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார்.

நமக்கு இருந்தாலும் நம்முடைய சொந்த தகப்பனை நாம் கூப்பிடுவதைப் போல அவரை கூப்பிடுவதை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். கலாத்தியர் 4:7 ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். நாம் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவரே துணை செய்கிறார். எனவேதான் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க முடிகிறது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார். மிகவும் பரிசுத்தமான ஒரு நிலைமைக்கு செல்லும் பொழுதுதான் தேவனுடைய குமாரர் என்னும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் கூறலாம். நீங்களே பரிசுத்தமானால்தான் என்று அவர்கள் கூறுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைமையை அடைய முடியவில்லை என்றால் தேவனுடைய புத்திரர்கள் என்ற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, வேதம் அவ்வாறு போதிக்கவில்லை. நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பலவீனமான விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் உயர்வான ஒரு நிலைமையை உங்கள் முயற்சியினாலே நீங்கள் அடையாமலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே கடந்து வர முடியும். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய புத்திரராவது உங்களுடைய நற்கிரியைகளினாலே அல்ல, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பதனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிலைமையாகவே அது இருக்கிறது. சிலர் சற்று உயர்வான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை அடைந்து விட்டோம் என்று எண்ணி, நான் அவர்களை விட சிறந்தவன், இவர்களை விட சிறந்தவன், உயர்வானவன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக நாம் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறோம். இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாமையையும் அடம் பிடித்தலையும் கொண்டவர்களாய் இருக்கிறோம். பாவம் உள்ளவர்களாயும் பயம் உள்ளவர்களாயும் பலவீனம் உள்ளவர்களாயுமே இருக்கிறோம். நாம் மிக அற்புதமானவர்களாக ஒருபொழுதும் ஆகவில்லை. இயேசு கிறிஸ்து அற்புதமானவராயிருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்பதனாலே அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்திற்குள்ளே வருகிறோம். இன்றும் அநேகர் இப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளே கடந்து வர வேண்டியவர்களாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பழைய சுபாவமானது ஒரு செத்த பூனையைப் போல இருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் துணிந்து அதன் வாலை பிடித்து எவ்வளவு தூரமாக தூக்கி எறிய முடியுமோ அவ்வளவு தூரமாக தூக்கி எறிய வேண்டும் என்று சிலர் சொல்லுவார்கள். ஆனால் அந்த பூனையை நாம் நிரந்தரமாக தூக்கி எறிய முடியாது என்பதை அவர்கள் கூறுகிறதில்லை. அது மீண்டும் மீண்டும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வந்து ஒட்டிக்கொள்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நாம் ஒருபொழுதும் பூரணமான பரிசுத்தவான்களாக முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்னும் அனுபவத்தை இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதினாலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் இனி அடிமையானவர்கள் அல்ல, அவருடைய குமாரர்கள். நம்மிலே பலருடைய வாழ்க்கையிலே தேவனுக்காக பல காரியங்களை செய்கிறவர்களாயிருக்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதத்திலே அவருடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்ற அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வராதவர்களாயும் இருக்கிறோம். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், துயரங்களின் வழியாக நாம் கடந்து வரும் பொழுது பிதாவாகிய தேவனோடு கூட அற்புதமான உன்னதமான உறவுகளையும் அனுபவங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். 1978 பிப்ரவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த என்னை மகாராஷ்டிர மாநிலத்திலே ஒரு ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். நினைவை இழக்க முன் கடைசி சில வினாடிகளிலே ஆண்டவரோடு நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, இசைக்கியாவை போல என்னுடைய வாழ்க்கையை தேவன் கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவ்வளவு அருகிலே என்னால் உணர முடிந்தது. நீங்களும் கூட ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றவர்களாயிருக்கலாம். தேவனோடு நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வரவேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பொதுவாக பிரச்சனைகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே தேவன் நமக்கு மிக சமீபத்திலே இருப்பதை நாம் உணர முடியும். எனவேதான் ரோமர் 8:16 சொல்லும்பொழுது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அந்த நிச்சயத்தோடு கூட அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது அவரை மிக அருகிலே அனுபவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மற்றும் ஒரு உண்மையான சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஜான் பேட்டன் என்னும் கர்த்தருடைய ஊழியர் நியூ ஹெப்ரிடீஸ் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து சென்றார். இளம் வாலிபராக
இளம் மனித

மனைவியோடு கூட அங்கே அவர் சென்றிருந்தார். அவருடைய முதல் குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தை மரித்தது. அவருடைய இளம் மனைவியும் மரித்து போய்விட்டாள். தன்னுடைய சொந்த கரங்களினாலே அவர் குழி தோண்டி இருவரையும் புதைத்தார். மனிதர்களை சாப்பிடுகிறவர்கள் மத்தியிலே அவர் இருந்தபடியினாலே பல நாட்களாக இரவு பகலாக தனது மனைவியை புதைத்த இடத்தின் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் அங்கேயே காத்து கொண்டிருந்தார். அவர் கடந்து செல்வார் என்றால் அந்த தீவு மக்கள் சடலத்தை தோண்டி எடுத்து தின்று விடுவார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவருக்கு உண்மை உள்ளவராக இல்லாதவராய் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு பைத்தியமே பிடித்திருக்கும். கலக்கமான நேரங்களிலே, நெருக்கமான நேரங்களிலே, கண்ணீரின் வேளைகளிலே தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மிக மிக உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாய் பவுல் சிறையிலே இருக்கும் பொழுதும் அவர் சொன்னது என்ன தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:16-17 வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4:16-17, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லையா? வேதனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கலங்காதிருங்கள். நீங்கள் ஆண்டுடைய பிள்ளை என்ற நிச்சயமுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அப்பா பிதாவே என்று அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள். அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு உண்மை உள்ளதாயிருக்கும். பவுலப்போஸ்தலனுக்கு அருகிலே நின்ற அவர் இன்றைக்கும் உங்கள் அருகிலேயும் இருக்கிறார். ஜான் பேட்டனுடைய அருகிலே அன்று நின்ற அவர் இன்றும் உங்கள் அருகிலே இருக்கிறார். இப்படிப்பட்ட வேளைகளிலே அவர் உங்களை நோக்கி சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றுதான் கூறுகிறார். அவருடைய பிள்ளையாக அவரை பூரணமாக நம்புகிறீர்களா?

0: கலாத்தியர் 4:8 நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்களல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். கலாத்தியா நாட்டு மக்கள் ஒரு காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நினைப்பூட்டுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிற 7 சபைகளும் இருந்த இடத்திற்கு இன்றைக்கு நீங்கள் சென்றாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அங்கே பார்க்கலாம். விக்கிரகங்களை குறித்து சொல்லும் பொழுது அவைகள் ஒன்றுமில்லை, மாயை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12:2 நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே என்று எழுதியிருக்கிறார். ஏன் அவைகள் ஒன்றுமில்லை என்கிறார்? அவைகளை தொழுது கொண்ட கலாத்திய மக்களுக்கு அவை உண்மை உள்ளவைகள் என்று தன்னை வெளிப்படுத்தவில்லை. கலாத்தியர் 4:9 இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறதுபடி. இப்பொழுது அவர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், மட்டுமல்ல தேவனால் அறியப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து அவர்கள் வந்திருக்கிறபடியினாலே தேவன் அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு விட்டார். கலாத்தியா நாட்டிலிருந்து மிக அதிகமான விசுவாசிகள் யூதர் அல்லாத பின்னணியத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளே வந்தவர்கள். இப்பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சிலருடைய தவறான போதனையினாலே மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு நேராக திரும்புகிறார்கள். எனவேதான் பவுல், முன்பு நீங்கள் ஒரு அடிமைத்தனத்திற்கு கீழே இருந்தீர்கள், தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அதே போல இப்பொழுது நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே சென்றாலும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும் என்பதை நினைப்பூட்டுகிறார். கலாத்தியர் 4:10-11 நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன். அவர்கள் ஓய்வு நாட்களை அனுசரித்தார்கள். கொலோசே சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்கிறார். மேலும் இந்த கலாத்தியா நாட்டு திருச்சபை மக்கள் மாதங்களை குறித்து எதையோ கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். ஒருவேளை இது அமாவாசை, பௌர்ணமி என்பவைகளை குறித்து அவர்கள் கருத்துள்ளோர்களாய் இருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ராஜாக்களின் காலத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் இந்த காரியங்களை பின்பற்றி வந்தார்கள். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் எச்சரித்தார்கள். மேலும் காலங்களையும் என்று வாசிக்கிறோமே, இது பண்டிகை காலங்களை குறிக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் 7 பண்டிகைகளை கொண்டாடினார்கள். அவை எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாகவே இருந்திருக்கிறது. மேலும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே என்று சொல்கிறார். வருஷங்கள் என்று சொல்லும் பொழுது ஓய்வு வருஷங்களை குறித்து அவர்கள் செயல்பட்டிருக்கலாம். இந்த காரியங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றினதினாலே இவர்கள் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இன்னும் சிலர் சொல்வது, நான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறேன் என்கிறார்கள். என்றாலும் அவர்கள் ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை குறித்து மட்டும் கை கொள்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, எல்லா நியாயப்பிரமாணமும் சேர்ந்து ஒன்றாகவே வருகிறது. ஓய்வு வருடங்களும் யூபிலி ஆண்டும் அதிலேதான் அடங்கியிருக்கிறது. யாக்கோபு இதை குறித்து சொல்லும்பொழுது 2:10 ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறியிருந்தால் எல்லாவற்றிலேயும் அவன் குற்றவாளியாயிருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அது எப்படி? அவன் ஒன்றிலே தவறினாலும் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாகிறான். கலாத்திய 4:11 நாம் பார்க்கிறது போல அவர்கள் மத்தியிலே தான் செலவு செய்த காலங்கள் வீணாய்போயிட்டோ என்று கலங்குகிறார். கிருபையினாலே அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு நேரே திரும்புவது அவர்கள் அறியாமல் இருந்த காலத்திலே எப்படி தேவர்கள் அல்லாத காரியங்களுக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அதற்கு ஒத்த நிலைமைக்கு திரும்புகிறார்கள் என்று வேதனைப்படுகிறார். எனவேதான் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்கள் தேவனை அறியவில்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததின் மூலமாகவே தேவனை அறிந்தீர்கள் என்று நினைவுபடுத்துகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசத்தினாலே தேவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வந்திருக்கிற நீங்கள் கிருபையினாலே பெற்ற ரட்சிப்பை குறித்து மறந்து போய் சட்டங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதனாலே, நற்கிரியைகளை செய்வதனாலே தேவனை பிரியப்படுத்தலாம் என்று மாறுபாடான எண்ணம் கொண்டு விடாதிருங்கள். எப்படி விசுவாசத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளானீர்களோ, அதுபோலவே அனுதின வாழ்க்கையிலேயும் விசுவாச வாழ்க்கையிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளையாய் வாழ அவருடைய பலனுக்காக அவரையே நம்பியிருங்கள், அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சோதனை நேரத்திலேயும் அவருடைய முகத்தையே ஏறிட்டு பாருங்கள். ஒவ்வொரு வேதனை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தையே தேடி நில்லுங்கள். நற்கிரியைகளினாலோ, ஏழைகளுக்கு உதவுவதனாலோ, காணிக்கை கொடுப்பதனாலோ நாம் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியும் என்று எண்ணிவிடக்கூடாது. நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுவது மட்டுமல்ல, அனுதினமும் விசுவாசத்தினாலேயே விசுவாசத்திலேயே வாழ அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரத்தின்படி ஒரு குமாரன் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியை வைத்து அதிலே அவனுக்கு புத்திர ஸ்வீகாரம் கொடுக்கப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ கிரேக்க கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் பி ரோம கலாச்சாரத்தின்படி, ஆப்ஷன் சி எகிப்து கலாச்சாரத்தின்படி.
2: அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அவரை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்த முடியும். மாம்சம் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை வெற்றியை தரலாம், ஆனால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அனுபவம் நமக்கு இயற்கையானதாகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டு கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.

கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 1 நாளாகமும் 28:9 வசனத்தின் பின்பாகம்.

உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் க

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3.

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கம் என்ன விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

அதிகாலையில் ஒரு நாள் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களார நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென்.

இரண்டு ஆண்டுகளாக பேச முடியாமல் இருந்த போதகர் மில்லர் சங்கீதம் 103 வாசிக்க முற்படும் போது அற்புத சுகத்தை பெற்றார். இந்த சங்கீதம் உங்களை சுகமாக்கும். வாசியுங்கள், பாடுங்கள்.

நான் பாடும்போது என் உதடும் என் ஆன்மாவும் கம்பீரித்து மகிழும் என்று பக்தன் பாடுகிறான். சங்கீதம் 71:23. இதை தொடர்ந்து அதே சங்கீதத்தில் 14:3, 5, 6, 9 வசனங்களை வைத்து நாம் பாடலாய் பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம்.

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம், ஜப தூபம் எழுப்பட்டும், வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

அர்ப்பணிக்கிற, இந்த பணிக்காக அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவர் மேலையும் உங்க பணி பொழிகிறதற்காக நன்றி. டியூ டைம்ல உங்க டியூ பொழிகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அந்த ஏற்ற வேளை, அந்த டியூ டைம்ல அப்பா உங்க டியூ டியூஇ, அந்த டைம்ல டிஇடபிள்யூ பணி பொழிவதாக ஒவ்வொருவர் மேலையும் குடும்பத்திலையும் அப்பா அன்பான விலையேற பெற்ற கனம் பெற்ற தேவ ஊழியர்களுடைய ஊழியத்தில் உங்க பணி பொழிவதாக என்று ஜெபிக்க, பணி பொழிவு, பணி பொழிவு உண்டாவதாக அப்பா. உங்க மேல எங்களுக்கு வைராக்கியம் பெருகி கொண்டே இருக்கட்டும். யாருக்காவது பிசாசு பிடிச்சிருச்சுன்னா பிடிவாதமா இருக்கிறார்கள், ஆவியானவர் எங்களை ஆட்கொள்வீர் என்றால் எங்க விசுவாசத்துல ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறீங்களே. நேபுகாத்நேச்சார், நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவிக்காமற் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை வணங்குவது இல்லை என்று வைராக்கியமாய் நின்று சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவிற்காக நீர் வைராக்கியம் பாராட்டினீரே. அந்த அக்கினி ஜுவாலையில் அப்பா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்னிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர், அக்னிக்குள்ளே வந்துட்டீங்களே, எந்த சேதமும் அணுகாம பாதுகாத்துக்கிட்டீங்களே அப்பா. நெருப்பு அப்படின்னு பார்த்தா எல்லாம் பூ ஆயிருச்சுப்பா, நெருப்பு இருந்த இடத்துல எல்லாம் பூ ஆயிருச்சு, சுட்டி எரிச்சிரும்னு பார்த்தோம், இவ்வளவு பூ மாதிரி சாஃப்ட் ஆயிருச்சு. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நடந்து போகிற பாதை நெருப்பு போல இருக்கா, பார்த்தா நெருப்பு தான், நடந்து பார்த்தா அது நெருப்பு இல்ல, அதுக்குள்ள ஒரு பூ வருகிறது. அவரே இதழாக, அவரே இதழாக, அவரே சாஃப்ட். ஐயோ பெரிய சேதம் நடந்திருக்கணுமே, மேலிருந்து அப்படியே சங்கிலி விழுந்துச்சு, அப்படியே விபத்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சங்கிலி விழுகிற நேரம் கர்த்தர் எல்லாவற்றையும் பூவாக மாற்றி விடுவார். நெருப்பு நெருப்பு இல்லது பூவா மாறி ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.

பள்ளத்தாக்கு போல இருக்கு, பாக்கா இருக்கா, பாக்கா இருந்த இடத்துல கர்த்தர் பெராக்காவை கொடுக்கிற அவருடைய கனமழை வரும். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கின் ஊடாக நடந்தாலும் எல்லா அழுகையையும் அவர்கள் ஆனந்த களிப்பாக மாற்றிக்கொள்ளுகிறார்கள்.

0: நெருப்பு இல்ல பூன்னு சொல்லிட்டீங்க. மனதார ஆசீர்வதிக்கிறோம். அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறேன். அக்னி ஆண்டவரே ஜுவாலித்து எரிந்தும் ஒரு சேதமும் காணப்படல, முடி கூட கருகல, அந்த நெருப்பு மனம் கூட வரல. உங்க முடி கூட கருகாது, அந்த நெருப்பின் வாசனை கூட உங்க மேல வராது. அந்த புகவாட இருக்கு பாருங்க, அது கூட வராது. அவரே நடத்துகிறார். உங்க அன்பு கரங்கள் ஒப்பு கொடுக்க, உங்க ஃப்ளோ தான்ப்பா எங்க ஃப்ளோ. ஆவியானவர் ஃப்ளோ ஆயிட்டீங்களே, அதற்காக நன்றி. அதனால எந்த சூழ்நிலையும் கண்டு நாங்க ஸ்லோவாயிடக்கூடாது. அவர் ஃப்ளோவா இருக்கிறார், நீங்க க்ளோவா தான் இருப்பீங்க. நீங்க க்ரோ, நீங்க க்ளோ, வளருவீர்கள், ஜொலிப்பீர்கள். எல்லா துதிகன மகிமை யாவும் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதா. ஆமென், ஹல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டாரு. நெருப்பு மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா, கர்த்தர் எல்லாத்தையும் பூவா மாத்திடுவார். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் பணிந்தால்,
1: உந்தனின் பாதம் பணிந்தால்

தகனமா அர்ப்பணிச்சிட்டீங்கல்ல, உங்களை கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். தானம் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்தானம் வருகிறது. தானம் பண்ணின்னு தத்தம் செய்து தாரை வார்த்து தானம் பண்ணின்னு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானம் வருகிறது. தகனம் பண்ணின ஒவ்வொருவருக்கும் ஒரு கனம் வருகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று, அது அப்படியே நிறைவேற்றுவார். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அப்பா பாதத்துல அப்படியே முழந்தார் படியிட்டு. இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா கேட்டீங்களா? இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா கேட்டீங்க தானே?

சொன்னீங்கல்ல, உங்க கூக்குரலையும் உங்க அங்கலாய்ப்பையும் கேட்டு அவரே தானம் பண்ணின உங்களுக்கு ஸ்தானத்தை தருகிறார், தகனம் பண்ணின உங்களுக்கு அவரே கனத்தை தருகிறார்.

0: இணைகிற அன்பு குடும்பத்தார் யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசின காரியம், நன்மை செய்கிறதில் நாம சோர்ந்து போகாதிருக்கும் பட்சத்தில் ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு அறுவடை உண்டு. ஸோ ஐரோஸ் மொமெண்ட்னா அது நம்முடைய ஹாவஸ் டைம், அறுவடையின் நேரம், அது பலன்களின் நேரம். ஆண்டவர் வந்து எதற்காக நாம காத்திருந்தோமோ அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நாம் நினைச்சதை விட, நாம் எதிர்பார்த்ததை விட, நாம் வேண்டிக் கொண்டதை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்கிற தருணம். ஆமென்,
1: ஆமென்.
0: அவர் நமக்குள்ள வல்லமையான கிரியைகளை நடப்பிச்சிருப்பார்னா, நடப்பித்திருப்பாரே ஆனால் இல்லை, நடப்பித்து கொண்டிருக்கிறார்.
1: ஆமென்.
0: நமக்குள்ளே வல்லமையாய்
1: கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுது.
0: அதுல நாம் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, எபேசியர் 3:20 நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய
1: வல்லவராகி அவருக்கு. அல்லேலூயா.
0: நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா எனக்கு நடக்க போகுது அப்படின்னு எப்படி இவ்வளவு உறுதியா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எனக்குள்ள அவருடைய கிரியை ரொம்ப பலமா இருக்கே.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எனக்குள்ள இந்த நாட்கள்ல ஆண்டவர் பலமாய் கிரியை செய்கிறார்.
1: ஆமென்.
0: மற்றவங்களால nobody can see that works of God in me.
1: Yes.
0: In my personal life, I only believe.
1: Hallelujah.
0: எனக்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பட் ஐ கேன் ட்ரஸ்ட் காட்.
1: Yes.
0: I can put all my faith in his work. எனக்குள்ள செய்கிற அந்த கிரியைகள் மேல என்னுடைய எல்லா நம்பிக்கையை நான் வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறேன்.
1: Yes.
0: இந்த மாதிரி எனக்கு உள்ள ஒன்று போயிட்டு இருக்கியா, எனக்கு உள்ள ஒரு பலமான கிரியை நடக்கிறதுனால வெளியில நீங்க வேணா பாருங்களேன், நினைச்சதை விட வேண்டிக் கொண்டதை விட அதிகமாக தான் நடக்க போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: Hallelujah.
0: தளர்ந்து போகாது இருக்கும் பொழுது அந்த ஏற்ற காலம் வர்றப்ப இந்த அதிகத்தை தான் நம்ம பார்க்க போறோம். விதைச்ச அளவு இல்ல, விதைச்ச அளவு ஒண்ணு, விளையிற அளவு வேற. எப்பவுமே விதைக்கிறவனுக்கு விளைகிற அளவு வேற.
1: ஆமென்.
0: விதையை பொறுத்து விளைச்சலின் அளவு இருக்கிறது என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல. ஒரு மூடை விதைச்சா 100 மூடை
1: அமோக விளைச்சல்,
0: அமோக
1: விளைச்சல்,
0: விளைச்சல். ஆண்டவருக்கு எடுத்த காரியத்துல நீங்க செஞ்ச ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையா இருந்து செய்த ஒவ்வொரு நன்மையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அறுவடையின் நேரம் வரும் பொழுது உங்களுக்கு அமோகமா இருக்கும்,
1: அமோகமா இருக்கும்.
0: கம்பீர சத்த அறுவடையாக அது மாறும். கத்திற்காக தானே அந்த காரியத்தை நீங்க செஞ்சீங்க. கத்திற்காக தானே கணக்கு பார்க்காம களத்துல இறங்குனீங்க. உங்களுக்கு தான் விளையுது,
1: விளையுது,
0: அமோகமா விளையுது, அபரிமிதமா
1: விளையுது.
0: அது இந்த காலம்.
1: ஆமென்.
0: கைரோஸ் மொமெண்ட் இது.
1: ஆமென்.

0: தேவன் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம உண்மையா இருக்கிறோமா? அதான் ஆண்டவர் எழுப்பின கேள்வி. பதில் நன்மை செய்ய நாம உண்மையா இருக்கிறோமா? நமக்கு கொடுக்கறதுல ஆண்டவர் உண்மையா இருக்கிறார். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கிறேனா?
1: ஹல்லேலூயா.
0: ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியை ஆண்டவர் ரைஸ் பண்ணார் நேற்று. அப்ப நம்மை கொண்டு தேவன் செய்த நன்மை, ஒரு தரிசனக்காரனா ஒரு ஊழியக்காரனா, உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது மற்றவங்களை பிளஸ் பண்ணக்கூடிய நன்மை நமக்குள்ளேருந்து ரிலீஸ் ஆகும். அபிஷேகத்துக்குள்ளேருந்து வெளிப்படுறது எல்லாமே என்னன்னா நன்மை. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை எப்படி அபிஷேகம் பண்ணியிருந்தார்னா, நன்மை செய்கிறவராய் அவர் என்ன செய்தாரா? சுற்றி தெரிந்தார்.
1: அப்போ சில 10:38
0: வாசிக்கிறோம், நசரேனாக இயேசுவை தேவன் பரிசுத்த
1: ஆவியினாலும்
0: வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே
1: அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா.
0: ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தும் பொழுது இந்த அபிஷேகத்துக்குள்ளிருந்து வெளிப்பட்ட நன்மை ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையிலையும் காணப்படும். தேவன் நம்மளை யூஸ் பண்றாருன்னா அவருடைய நன்மை ரிலீஸ் ஆகுது. அது அநேகர் என்ன செய்கிறதுனா ஆசீர்வதிக்கிறது.
1: டிஜிஎஸ் ஐயா இந்த வசனத்தை விருதுநகர் கிரவுண்ட்ல ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, அப்பதான் அப்பா கேத்தலிக் சர்ச்ல ஃபாதரா இருக்கிறப்ப அவங்க தம்பி வீட்டு மேனேஜர் அங்கிள் வீட்டுக்கு போய் அந்த கிரவுண்ட்ல அந்த வசனத்தை கேட்குறாங்களாம். டிஜிஎஸ் ஐயா வழியா வந்த அந்த நன்மை அப்பாவை நிறைச்சு அப்பா வழியா எல்லாருக்கும் நன்மை. அப்பா அடிக்கடி அதை நினைவு கூறுவாங்க.
0: அப்போ தேவன் நமக்கு செய்கிற உண்மையா இருந்து நமக்கு நன்மை செய்கிறார். ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருந்து நாம நன்மை செய்யறோமா? பதில் நன்மை செய்யறோமா? ஓகே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொடுக்கறதுல தேவன் எப்படி இருக்கிறாரு?
1: உண்மை உள்ளவர்,
0: உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆனா தேவனுக்கு கொடுக்கறதுல நம்மகிட்ட என்ன இல்லை? உண்மை இல்ல. இங்கதான் ஓனர்ஷிப் இருக்கு. ஸ்டுவர்ட்ஷிப்
1: என்னன்னா
0: உண்மை இல்ல. ஒரு உக்ரான காரணா நாம என்னன்னா, அதான் ஃபாதர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு காரியம் கையில ஒரு பிளஸ்ஸிங் வர்றப்ப அவங்க அதை கையில வச்சு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் இது யாருக்கு அப்படிங்கிற கேள்வியோட காத்திருப்பாங்க. இது யாருக்கு என்கிற கேள்வியோடு காத்திருப்பார்கள். உடனே அதை அந்த நேரம் வர்றப்ப கத்த கரெக்டா சொல்லுவார் பாருங்க, டேய் இவனுக்காக தான் உன்ட்ட என்ன செஞ்சேன்
1: நான்
0: கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி கத்தர் உணர்த்துவாரான். அந்த மாதிரி நேரத்தில் தந்தை அவர்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டதை அண்டர் அப்படியே தூக்கி என்ன செய்வாங்கன்னா, அதான் அந்த ஸ்டுவர்ட்ஷிப்.
1: அப்பா கிட்ட பார்க்கவே முடியாது.
0: கலாத்தியர் 6:6 வாசிக்கிறோம், மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன்
1: உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஷேரிங் ஆல் குட் திங்ஸ் வித் தெம். ஆமென்.
1: ஆமென்.
0: ஷேரிங் ஆல் தி குட் திங்ஸ் தட் யூ ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: Hallelujah.
0: அதுலையும் பாருங்க ஆம்பிளிஃபைட்ல contributing to his support.
1: Hallelujah.
0: So சில பேர்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க அவங்க ஊழியத்துக்கு செய்கிற உதவிகள் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு குழம்பு வச்சா கூட, லோக்கல் சர்ச்சில் சொல்கிறேன், நமக்கு பிடிக்கும்னா அந்த குழம்புல ஒரு சின்ன பாத்திரத்தில் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும்னா
1: வந்துடும்.
0: நமக்கு பிடிச்ச மீன் வெரைட்டி. ஓசூர் போயிருக்கேன், அன்னைக்கு ஒரு ஐயா வர்றார், ஒரு சின்ன பிக்ஷாப்பரில் அது கொண்டு வந்து கொடுக்குறார். ஐயா உங்களுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும்னு ஒரு படி வேர்க்கடலை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாஸ்டர் அம்மாவுக்கு ஆரஞ்சு பழம் பிடிக்கும்னு சொல்லி ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் அந்த காலத்தில் நான் வந்து என்எஸ்கே நேரில் பின் என்ன சர்ச்சுக்கு நடந்து போகிறப்ப 1999 நினைக்கிறேன், 99 தான். அப்போ நான் சாட்சி சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச
1: வேர்க்கடலை
0: வேர்க்கடலை நம்ம சென்னை பாஷையில் மல்லாட்டை, இந்த பக்கம் நல்ல ஆரஞ்சு பழம் ஏஞ்சலுக்கு பிடிச்சது, அந்த பக்கமே திரும்ப மாட்டோம் அப்படின்னு சொன்னதே லைவில் கேட்ட நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வர்றப்ப போகிறப்ப எல்லாம் வேர்க்கடலையும்
1: ஆரஞ்சு பழம்.
0: அன்னைக்கு சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு போன வாரம் இருக்கிறேன், ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு உயர் அதிகாரி அவர் எங்கள் பகுதிக்கு வந்திருக்கிறார். அவர் மெசேஜஸை கேட்டு பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்டு அவர் யூனிஃபார்ம்லே வர்றார். யூனிஃபார்மில் வந்து அவர் வந்து ஒரு 3 பெரிய ட்ரேயில், ஒரு ட்ரே ஃபுல்லாக வேர்க்கடலை, இன்னொரு ட்ரே ஃபுல்லாக ஆரஞ்சு பழம். என்னன்னு கேட்டால், 3 ட்ரே வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இன்னொரு ட்ரேயில் என்ன ஆப்பிள் என்னன்னு தெரியல. அவர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை, பாஸ்டர்மாவுக்கு பிடிச்ச ஆரஞ்சு பழம், அதுக்குன்னு கூட கூடையாவா? அவர் யூனிஃபார்மோடு அந்த ஷூவை கழட்டிட்டு அதை அப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவரோட வந்த இன்னொரு அதிகாரி பார்த்து பிரமிக்கிறார், என்னடா நம்ம ஐயா இப்படி போறாருன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவு அதான் பாருங்களேன், நம்ம மூலமா ஆசீர்வதிக்கப்படுறவங்க நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வர்றாங்க.
1: ஹல்லேலூயா.
0: உண்மையா இருந்து கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்றாரு. நம்மிடத்துல உண்மை காணப்படுறப்பதான் தேவனுக்கு எடுத்த காரியத்திலே நாமளும் என்ன செய்ய முடியும்னா கை கொடுக்க முடியும்.
1: ஆமென்.
0: கை கோர்க்க முடியும் அப்படி.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: இந்த மாதிரி நிறைய மனசு குளிருதாயா?
1: நிறைய குளிருது.
0: ஒரு சின்ன பழமா இருக்கும் பாருங்களேன், எவ்வளவு அக்கறை நம்ம மேல, எவ்வளவு நமக்காக கரிசனையோட காரியங்களை என்னென்ன செய்கிறாங்க.
1: என்ன கெடுவார்கள்.
0: சில இடத்துல எல்லாம் நட்ஸ் வாங்கி நல்லா அதை காய வச்சு அதை வந்து
1: பொடியாக்கி
0: பொடி பண்ணி அதை டப்பா டப்பாவாக அடைச்சி மார்னிங்கில் ஏதாவது ஸ்மூதி ஏதாவது எடுக்கிறப்ப 2 ஸ்பூனை போட்டுக்கோங்க. ப்ரோட்டீன் லெவல், எனர்ஜி லெவல் மத்தியானம் 1 மணி வரைக்கும் என்ன செய்யும்னா
1: குறையாதுன்னு
0: அதை வாங்கி அதை காய வச்சு அதை உடைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் அதை எவ்வளவு மெனக்கெடுக்கிற ஒரு காரியம்.
1: ஆமென் சார். ஆமென்.
0: ஒவ்வொரு ஊழியத்திலையும் இந்த மாதிரி தரிசனக்காரர்களுக்கு ஆண்டவர் ஆட்களை வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவங்க வேலையே ஊழியக்காரனுடைய உள்ளத்தை இளைப்பாற செய்கிறது.
1: ஆமென். ஒரு இடத்துக்கு போறோம், பார்த்தா ஒரு அன்பு சகோதரர் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கட்சிப்பு, அதாவது கடையில் ஒரு பேக் இருக்கும் பாருங்களேன், அண்ணன் கையில் ஒன்று என் கையில் ஒன்று கொடுத்துட்டு போறோம். 1 வாங்கினா 3 வாங்கினா பத்தாது, அது பத்தாது.
0: அவருடைய ஏயா இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டப்போ ஒவ்வொரு முறையும் புதுசு வச்சிருக்கணும் என் கையில. குல்பிட்டுக்கு போறப்ப நீங்க ஒவ்வொரு முறையும்
1: புதுசு
0: நியூ கச்சிஃபோட என்ன செய்யணும்னா நான் பார்த்துருக்குறேன் எல்லா ஊழியங்கள்லையுமே இந்த மாதிரி அதீத அக்கறை எடுக்கக்கூடிய பிள்ளைகளை கத்தரை எழுப்பி தர்றார்.
1: ஆமென்.
0: நீங்க அருமையான நம்ம ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஒருத்தர் இருக்கிறார். எப்பனாலும் பார்த்தீங்கன்னா நான் எங்க இருந்தாலும் அந்த ஐயா ஃபுல்லாக அவர் தான் என்ன செய்வார்னா பொறுப்படுத்திட்டு இருப்பார். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா
1: அவரை? சிலம்பட்டியில் இருக்கிற ஐயா.
0: ஐயோ, கேம்ப்ல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவரு அப்பட்டமா தெரியும் அந்த இது வந்துட்டு. அது மாதிரி நாங்கள் கொள்ளைகள் போனோம்னா செருபாபேல்னு ஒரு பிரதர் இருக்கார். எஸ் ஐயா, நல்லா அவரை இங்கே கொள்ளையடிச்சிட்டு வரணும்னு ஒரு ஆசை வரும். பாச வில்லிட்டு சொல்லுவேன், பாச வில்லி எனக்கு உங்கள் ஏரியாவில் எது மேலே எனக்கு ஒரு ஆசை இல்லை, இந்த செருபாபேல மட்டும் எங்களுக்கு என்ன செஞ்சிருங்கன்னா
1: கொடுத்துருங்க.
0: எங்களுக்கு மட்டும் இல்லை, எந்த ஊழியக்காரங்க போனாலும் அந்த மனுஷன் சாப்பிடாதவங்க என்ன செஞ்சிருவாருனா
1: சாப்பிட வச்சிருவார்.
0: வேணான்னு சொன்னா டீ வேணா அப்படின்னு சொன்னா நான் லெமன் டீ போட்டு தரவா
1: கோவா டீ போட்டு
0: கோவா டீ கோவா டீனா என்ன அப்படின்னா கொய்யாப்பழ இலைய போட்டு தரவா சுகருக்கு நல்லது அப்படின்னு வெரைட்டி வெரைட்டியா டீ கண்டுபிடிப்பார்.
1: ஆனா சுக்கு காஃபி சுக்கு காஃபி
0: அவர் பரிமாறுற விதம் அவர் சமைக்கிற விதம் நாம பலருக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிற சிலரை ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்லயும் நமக்கு வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காலத்தின் தேவையை மனதில் கொண்டு இந்த மாதிரியான நபர்களை கைரோஸ் மொமெண்ட்ல தேவனே நம்ம லைஃபுக்குள்ள கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: கவலையப்படாதீங்க, உங்க சீசனுக்குள்ள வர்றப்ப அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய நபரும் கட்டாயம் எழும்புவாங்க.
1: ஆமென். அல்லேலூயா.
0: எந்த காலத்துல எழும்பணுமோ அந்த காலத்துலதான் சாமுவேல் என்ன செஞ்சான்னா எழும்பினா. அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு நபரா தான் கத்தர் யார கொடுத்தார்னா
1: சாமுவேலை.
0: சாமுவேலை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: தீர்க்கதரிசிகளின் புத்தகத்துல சின்ன தீர்க்கதரிசிகள் இதுல தேங்க்யூ அப்பா நன்றி.
1: ஏசையா ரட்சகரே.
0: ஆமோஸ்ல 8வது அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்களேன். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும்.
1: ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல,
0: ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி
1: மறு சமுத்திரம் மட்டும்
0: வடதிசை தொடங்கி
1: கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள்.
0: சரியான ஒரு ட்ரவுட் சீசன், இந்த மாதிரியான ஒரு பீரியட் தான் சாமுவேல் நாட்கள் இருந்துச்சு. ஆனா 1 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், அந்த நாள்ல கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது
1: இல்லை
0: இல்ல. ஆண்டவருடைய வசனம் எப்படி இருந்துச்சா?
1: அபூர்வமா இருந்தது.
0: இந்த காலகட்டத்துல கர்த்தர் யாரை எழுப்புறாருன்னா அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய சாமுவேல் எழுப்புறார்.
1: ஆமென்.
0: 4:1 வாசிக்கிறப்ப ஆச்சரியமா இருக்கும், சாமுவேலுடைய வார்த்தை
1: இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது.
0: பஞ்சத்துல ஆரம்பிச்சு பரிபூரணத்துல முடிஞ்சிச்சு.
1: 3:1
0: பஞ்சத்துல ஆரம்பிக்கும், 4:1 பரிபூரணத்துல என்னன்னா முடியும். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம்
1: வந்தது.
0: At that time, and the word of Samuel came to all Israel.
1: Hallelujah. அல்லேலூயா.
0: மூணாவது அதிகாரத்துல கடைசியில முடியும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்பது தான் முதல் பெர்சபா வரையிலும் உள்ள சகல இஸ்ரவேலருக்கும்
1: விளங்கினது.
0: வெளிப்பட்ட நதி ஒட்டுமொத்த ஜனங்களுடைய மனசை நினைச்சிருச்சு. மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுறப்ப நிலத்துல நினையாத பகுதிங்கிறது நினையாத பகுதிங்கிறது இல்லவே என்னன்னா
1: இல்லை.
0: அன்னால நினைச்சதே ஜனங்களுடைய இருதயத்தை நினைக்கிறதுக்காக.
1: அன்னால நினைச்சதே ஜனங்களுடைய அநேக மனங்களை நினைப்பதற்காகத்தான்.
0: வசனத்தை கொண்டு நினைக்கிறதுக்காகவே கத்தர் அன்னால என்ன செய்தார்?
1: நினைத்தார்.
0: காலம் வரும் பொழுது அந்த காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய நபர்களையும் அபிஷேகத்தையும் கத்தர் தர்றார். சீசன் வர்றப்ப எவ்வளவு பெரிய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா
1: இல்லை.
0: அந்த காலத்தின் தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு விளைச்சல் அந்த பீரியட்ல அறுவடை செய்யப்படும்.
1: ஆமென்.
0: வெயில் காலம் வந்த வாட்டர் மேலனுக்கு ஒரு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: மை மாசம் வந்தா, பொங்கல் சீசன் வந்தா கரும்பு அறுவடை இருக்கா?
1: இருக்கு.
0: இந்த மாதிரியான ஒவ்வொரு சீசன் வர்றப்ப வெயில் காலத்தினுடைய தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சியான ஒரு அறுவடையை கத்தர் தர்றாரா?
1: தருகிறா.
0: கோடை காலத்தின் காரியம், குளிர்காலத்துல இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன் வர்றப்ப அந்த சீசனுக்கே உரிய ஒரு அறுவடையை கத்தர் வச்சிருக்கிறார். அதனால அந்த சீசனுடைய தேவையை குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியம் என்னன்னா இல்ல. வெயில் காலம் வர்றப்போ ஐயோ இவ்வளவு வெயில் வாட்டி வதைக்குதே, எங்களுக்கு ஒரு குளிர்ச்சி தேவையே, இந்த குளிர்ச்சிய கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு உணவு இருந்தா நல்லா இருக்குமே சொல்றப்ப அப்படி நொங்கு அப்பதான் வருது. பனைமரத்துல நொங்கு அவ்வளவு தூரம் எங்க பார்த்தாலும் எங்க ஏரியால வந்தீங்கன்னா அப்படி நொங்கு கடைகள் சும்மா ரோட்ல வந்து ஹைவேஸ்ல வச்சிருப்பாங்க. விதவிதமா நொங்கு கொலைகள் அப்படியே இருக்கும். அந்த வெயிலோட சூட்டை தணிச்சுக்கிறதுக்கான ஒரு விளைச்சல் ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: அந்த வெயில் காலத்தின் தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சல் அங்க இருக்குல்ல. அதே போல ஒவ்வொரு காலம் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில வர்றப்ப தரிசனத்தின் பாதையில ஒரு குறிப்பிட்ட தேவை வரும் பொழுது சீசன் வர்றப்ப அந்த தேவையை சந்திக்க கூடிய ஒரு விளைச்சலையும் கத்தர் வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: இனிமே தேவையை குறிச்சு கலங்குறப்போ இந்த சீசன்ல வெயில் சீசன்ல எப்படி ஆண்டவரே நொங்கு வருது.
1: ஹல்லேலூயா.
0: பனைமரத்துல எப்படி ஆண்டவரே சரியா அந்த நாட்கள் அது என்னன்னா
1: வருகிறது.
0: அந்த மாதிரி இந்த காலத்தின் தேவைய சந்திக்கிறதுக்கான ஒரு விளைச்சல கத்தர் உங்களுக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு.
1: வச்சிட்டாரு. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அந்த மாதிரி அந்த தேவைய சந்திக்கக்கூடிய விளைச்சல் வந்து ஒரு தரிசனக்காரனுடைய உள்ளத்தை என்னன்னா அப்படி இளைப்பாற பண்ணுகிறது. ஆமே. செய்திய கேக்குறப்ப உங்களுக்கு இளைப்பாறுதான் மனசு?
1: இளைப்பாருக்கா?
0: இங்க இருந்து ஆறு பாயிரப்ப உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாரிதான் ஆகணும்.
1: ஆகணும்.
0: ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய மனதை இளைப்பாற பண்ணக்கூடிய காரியத்தையும் கத்தர் ஜனங்களுக்குள்ள இருந்து எழுப்புகிறார்.
1: Yes.
0: This is so amazing.
1: Amen.
0: பலருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய சிலரை கத்தர் இந்த ஊழியத்தின் பாதையில எழுப்பி தர்றப்ப அவங்க ரொம்ப யூனிக்கான ஆட்கள்.
1: இந்த
0: நாட்களுக்கு முன்னாடி தந்தையவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற ஒரு ஜெப பங்காளர்களை குறிச்சு விஷயத்துல வர்றப்ப விழுதுகள் அப்படிங்கிற ஒரு குட்டி புஸ்தகம் நான் எழுதினேன். விழுதுகள், ஆலமரத்தை தாங்கிறதுக்கு என்ன வேணும்?
1: விழுதுகள்.
0: விழுதுகள் வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்மால் புக் அது. அதுலதான் இந்த டாபிக்கே நாங்கள் டீல் பண்ணியிருப்போம். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்ப அநேகருக்கு நாம, லட்சக்கணக்கான பேருக்கு, கோடிக்கணக்கான பேருக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை கத்தர் வந்து ஊழியத்தில் வச்சிருக்கிறார்.
1: அல்லேலூயா.
0: நான் அவங்களுக்கெல்லாம் வச்சிருக்கிற பேர் என்னன்னா அவங்க தான் எங்களுடைய பெத்தானி.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஜீசஸ்க்கு எவ்வளவோ ஊழியம் செஞ்ச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இளைப்பாடுறதுக்கு பெத்தானியால ஒரு வீட்டை வச்சிருந்தார் ஆண்டவர்.
1: ஆமென்.
0: அங்க போய் தானே உரிமையா போய் உட்கார்றது, உரிமையா போய் சாப்பிடுறது, உரிமையா போய் எனக்கு இது கொண்டு வாங்க அது கொண்டு வாங்கன்னு சொல்றது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: எனக்கு எக் வேண்டாம், எனக்கு ஒரு சிக்கன் பண்ணி தரீங்களான்னு கேக்குறது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: ரெண்டு நாளைக்கு போய் சாமி இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்னு சொல்லி உரிமையா போய் ஸ்டே பண்றது.
1: டி மோகன் பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, ஆரம்ப காலத்தில் ஊழியத்தில் இருந்த அநேகர் இன்னும் கூடவே இருக்கிறப்ப ஊழியத்தின் நிமித்தம் ஏதாவது ஒரு அழுத்தம் வரும்போது பேசாமல் ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்ப நாட்கள்ல இருந்து உங்களோட வீடு சின்ன வீடாக இருக்குமா அங்கே போய் ஏ அந்த சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆதி நாட்களில் தேவன் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் அப்படின்னு நல்லா பேசிட்டு இளைப்பாறிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு வந்துடுவாருங்க.
0: ரொம்ப உரிமையா இருக்கலாம், அங்க போய் ரிலாக்ஸா இருக்கலாம்.
1: Feel
0: it hope.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்ன வேணாலும் நீங்க விரும்புற காரியத்தை நான் இதை சாப்பிட விரும்புறேன், அதை சாப்பிட விரும்புறேன், அதை செஞ்சு கொடுங்கப்பா, இதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க உரிமையா என்ன செய்யலாம்,
1: ஏக்கலாம்,
0: வீடு மாதிரி இருக்கலாம். நீங்க போய் உங்களுக்கு அந்த சங்கோஜம் என்னன்னா
1: இருக்காது,
0: இருக்காது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி ஜனங்களோட அமர்ந்து அவங்களோட நம்முடைய நேரத்தை செலவிடுறது. சோ ரெஃப்ரெஷிங் மொமெண்ட்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஓடிக்கிட்டே இருக்கிற தேவ மனுஷங்களுக்கு இந்த மாதிரியான ஓயாசிஸ், இந்த மாதிரியான பாலைவன சோலைகளை கத்தர் வச்சிருக்கிற.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏலி மாதிரி இடம் இதெல்லாம் வந்துட்டு.
1: நீரூற்றுகளும் பேரிச்சம் பழம் மரங்களும் இருக்கிற இடம்.
0: அவங்கெல்லாம் நீரூற்று, அவங்கெல்லாம்
1: நீரூற்று.
0: எவ்வளவு செஞ்சாலும் அவங்களுக்கு என்ன வராதுன்னா
1: திருப்தியே வராது,
0: சலிப்பே என்னன்னா வராது. எத்தனை முறை வீட்டுக்கு போனாலும் முகம் சுளிக்கிறது என்னன்னா
1: இல்லை
0: இல்லை. அதுக்குள்ளேயா நீங்க என்ன செய்றீங்கன்னா போறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஜீசஸ்க்கு எப்படி ஒரு பெத்தானி இருந்துச்சோ, அதே போல ஒரு தரிசனக்காரனுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான தெய்வீக உறவுகளையும் தருகிறார்.
1: அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: துணைமுறால் தீர்க்கதரிசி எலிசா எப்பெல்லாம் அந்த பக்கம் போறாரோ அப்பெல்லாம் அந்த வீட்டில் போய் என்ன செய்வார்னா
1: இளைப்பாற்று
0: நேரம் இளைப்பாருவார்.
1: எஸ்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டு ராஜாக்கள்ல வசனம் அஞ்சா
1: நாலாவது அதிகாரம்,
0: நாலாவது அதிகாரத்துல வசனம்
1: எட்டு. பின்பு
0: ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது
1: அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டு கொண்டாள்.
0: ஓ, ஒரு நாள் ரிக்வெஸ்ட் பண்றான், தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப வருந்தி ஒரு ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக என்ன செய்யுங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஆஃப்டர் தட், அதான் முக்கியம், அந்த ஒரு நேரம் அந்த வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகு after that அப்படிங்கிற word வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கு,
1: தமிழ்ல இல்ல,
0: தமிழ்ல இல்ல, ஆம்பிளிஃபைல after word, after word. அதுக்கு பிறகு whenever he passed that way he would stop there for something to eat.
1: ஹல்லேலூயா.
0: ஒரு முறை தான் வருந்தி கூப்பிட்டா, அந்த ஒரு முறை வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிட்டோன்னு தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சு வச்சு இது ஒரு தெய்வீக உறவு.
1: ஆமென்.
0: இவங்க வந்து இவங்க வந்து எவ்வளவு அற்புதமான விதத்தில் நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசில் அவருக்கு தெரியாது. அதனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு 1000 பேர் வந்து போட்டி போட்டாலும் இவருக்கு வந்து எப்போவுமே போகிற வழியில் அந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அதுலேயே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீடு வந்து நம்மளை இளைப்பாற பண்ணுகிற ஒரு. அதனால அடுத்து எப்பெல்லாம் அந்த பக்கம் வர்றாரோ அப்பெல்லாம் நம்ம சூனே முரால்கிட்ட சொல்லி வை, அந்த அந்த சுக்காவை ஒன்று பண்ண சொல்லு, நல்லா நல்லா பண்ணுவான், முன்னந்தொடையில் அருமையாக செஞ்சு வைப்பான் நான் சொன்னேன்னு சொல்லு அவள்கிட்ட போய். யார்ட்டையுமே தீர்க்கதரிசி இப்படி பேச மாட்டார், நான் பைபிளில் இருக்கான்னு கேட்காதீங்க, நானே சொல்கிறேன். அந்த மாதிரி உரிமையாக அங்கே போய் உட்காந்து சாப்பிட்ற ஒரு இடம். இவன் அதோட நிற்கல பாருங்களேன், அவள் தன் புருஷனை நோக்கி,
1: இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர்
0: பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
1: நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி
0: அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும்
1: மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அல்லேலூயா.
0: என்னப்பா வர்றாரு தேவ மனுஷன், வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போறாரு. நம்மளும் ரிசப்ஷன்ல உட்கார வச்சு பேசி அனுப்பிச்சிரோம். இந்த மனுஷன் சாப்பிட்ட ஒன்னும் கொஞ்ச நேரமா அது என்ன செய்ய வேண்டாமா? ஒரு ஒரு ஓய்வு வேணாமா? எவ்வளவு தூரம் ஒரு எவ்வளவு தூரம் ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஓய்வு வேணும் பாருங்க. அதனால நமக்கு ரூம் என்னன்னா இல்லை பேசாம மேல அவருக்குனே ஒரு ரூம் என்ன செஞ்சிருவோம், நம்ம கட்டிடுவோம்னு சொல்லி மேல ரூமை கட்டி மெத்தைய போட்டு கட்டில் வச்சு டேபிள் வச்சு அவர் ஸ்டடி டேபிள் வச்சு
1: குத்து விளக்கு
0: அவர் வாசிக்கிறதுக்கு டேபிள் லேம்ப் வச்சு ஐயோ ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து அக்கறையோட பார்த்து பார்த்து அக்கறையோட
1: அக்கறையோட.
0: ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே
1: படுத்து கொண்டிருந்தான். என்ன
0: செய்து கொண்டிருந்தான்?
1: படுத்து கொண்டிருந்தான்.
0: அப்பர் ரூம் டு ரெஸ்ட். And he went up to this upper room to rest.
1: Hallelujah.
0: Elisha came by he. The next time Elisha came by, he went to the room and lay down for a nap. நினைச்சிருப்பாரு என்னையா எல்லாரும் வரிசையில நின்று நம்மளை போட்டு ஜோமுன்னு ஜோமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வீட்டில் இருக்கிற இந்த குடும்பம் மட்டும்தான் நமக்கு நம்ம மேல அக்கறை எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி.
1: ஐயா எனக்கு ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஓய்வு எடுங்க.
0: நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிஃப்ட். அது எல்லாருக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட் என்ன செய்யாதுன்னா வராது. ஆனால் சிலருக்கு அந்த எண்ணத்தை கத்தர் என்ன செய்யறாருன்னா கொடுக்குறாரு. ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், வருஷம் வந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா
1: இருப்பாங்க.
0: அவ்வளோ நேரம் நம்ம ஒரு 1.5 மணி நேரமாவது புல்பீட்டில் நாம் நின்று மினிச்சு பண்ணியிருப்போம். அவங்க உட்காந்துக்கிட்டு செய்தி என்ன செய்யிருப்பாங்கன்னா
1: கேட்டுருப்பாங்க.
0: நம்ம நின்றுட்டு பிரசங்கம் பண்ணியிருப்போம். 1.5 hours பிரசங்கம் பண்ணி முடித்த பின்னாடி எங்களை மாதிரி முதுகு வலிக்காரங்களுக்கு பெயின் ப்ராப்ளம் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும், கடு கடுன்னு இருக்கும். ஒரு ஒரு 2 நிமிஷம் அப்படி சீட்டில் உட்காந்தா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம். ஆனாலும் பாருங்க அந்த தேவையோடு இருக்கிற ஜனம் வந்து நின்று அவங்க காரியத்தை வேற யார்கிட்ட போய் பேசுவாங்க, நம்மகிட்ட தானே என்ன
1: செய்வாங்க,
0: அதுக்கு தானே அவங்க ஆசையாக வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம டைம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அவங்க ஒருத்தர் போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் அடுத்தவங்க போய் வரிசையில் நீ முந்தி நான் முந்தி நிற்கிறப்ப நமக்கு இங்க கால் வந்து என்ன செய்யணும், ஊழியக்காரன் காலை இப்படி உதையறான்னு சொன்னாலே அவனுக்கு என்னமோ பின்னாடி வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு ஸ்ட்ரெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி அவன் ரெஸ்ட்லெஸ்ஸா நின்று ஜனங்களை வந்து மெனிசி பண்ணிட்டு இருக்க நேரத்துல சிலருக்கு தான் அந்த மைண்ட் வரும் பாருங்களேன், அவங்க நம்மளே கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரெயினாது இந்த நேரம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு டீ கொடுத்தா நல்லாயிருக்கும், இந்த நேரம் சின்னதாக ஒரு தண்ணி கொடுக்கணும், இந்த நேரம் ஒரு மாதிரி சிரமப்படுற மாதிரி தெரியுது, ஒரு சேர் எடுத்து என்ன செய்யணும்னா
1: போடணும்
0: உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த அந்த கேரிங் வந்து எல்லாருக்கும் கத்துற என்ன செய்யறது இல்லைன்னா கொடுக்கறது
1: இல்லை.
0: இல்லை இவங்க தான் நம்மளை என்ன செய்யறவங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறவங்க.
1: ஹல்லேலூயா.
0: கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யுங்க,
1: இளைப்பாருங்க.
0: பவுலுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பவுல் மூலமா, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டவங்க நிறைய பேர். ஆனா அவர் சொல்றாரு 2 தீமோத்தேயு 1:16 ஒனேசுப்போருவோட வீட்டாரை குறிச்சு பேசுறப்போ, ஒனேசுப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக,
1: அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்.
0: அவன் அநேகம் தரம் என்னை
1: இளைப்பாற்றின.
0: இந்த யுகத்தின் அப்போஸ்தலன் சொல்றார், இந்த யுகத்துக்கான
1: அப்போஸ்தலன்
0: அப்போஸ்தலன் சொல்றாரு, அவன் அநேகம் தரம் என்னை இளைப்பாற்றினான்
1: இளைப்பாற்றினான்.
0: He often visited and encouraged me.
1: Hallelujah.
0: துன்பத்தின் நடுவுல அவன் அடிக்கடி என்னை வந்து சந்திச்சு என்னை உற்சாகப்படுத்தினான். கண் கண்டங்களை உயிர்ப்பிச்ச மனுஷன். அவருடைய டஃப்பான நேரத்துல அவர் உற்சாகப்படுத்த ஒருத்தன் அடிக்கடி வந்திருக்கான்.
1: ஆமென்.
0: ஒரு வீடு அடிக்கடி வந்திருக்கு.
1: எஸ்.
0: எத்தனை வீட்டுக்குள்ள அவர் செய்தி போயிருக்கோம், ஆனா ஒரு வீடு அவரை தேடி திரும்ப திரும்ப வந்திருக்கு.
1: எஸ். Hallelujah.
0: For he often showed me kindness and ministered to my needs.
1: Hallelujah.
0: Hallelujah. என்னுடைய தேவைகளை சந்திக்கும்படி அவன் தான் அடிக்கடி என்ன செஞ்சான், வந்தான். Comforting and reviving and praising me like fresh air. அவன் வர்றப்பெல்லாம் அப்படி ஒரு கூல் பிரீஸ் வந்து முகத்துல அடிக்கிற மாதிரி.
1: Yes.
0: வெயில்ல வேர்த்து விறுவிறுத்து களைச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறவன் முகத்துல ஒரு குழுகுழுன்னு ஒரு காற்று அடிக்கும்னா அது எவ்வளவு எவ்வளவு சுகமா இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இந்த உணர்ச்சி போற வீடு வர்றப்ப எல்லாம் என் மனசுக்கு அப்படி குழுகுழுன்னு இருக்கு.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. மனசுக்கு எப்படி இருக்கு?
1: குழுகுழுன்னு இருக்கு.
0: குழுகுழுன்னு இருக்கு. I've been refreshed in that house many times. Many is the time I have been refreshed in that house.
1: Yes. Hallelujah.
0: Ella veedu nammala ilaipara pannugiradilla. Or ooliyakarana ilaipara pannumbadiyana andha darshanathin mela akkarai ulla avan carry pandra abhishegathinoda value purinjikittu avanudaiya kaaryathile gavanama irundhu அவனுடைய தேவைகளை சந்திக்கிறதுல முந்தி கொள்ளுகிற குடும்பங்களை ஒவ்வொரு தரிசனத்திலையும் கத்தர
1: வச்சிருக்கிறார்.
0: ஒரு கூல் பிரீஸ் வரும். அப்படி
1: என்ன
0: வரும்?
1: கூல் பிரீஸ்.
0: பெலமோன குறிச்சு சொல்றாரு பாருங்களேன், 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியா உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம்.
1: ஆமென்.
0: Your love has given me much joy and comfort. Your love.
1: Hallelujah.
0: Amplified சும்மா அட்டகாசமா இருக்கு பாருங்க. For I have derived great joy and comfort and encouragement from your love. Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: நீ எப்பெல்லாம் உன்னை நான் பார்க்கறனோ அப்பெல்லாம் இந்த அன்புக்குள்ள இருந்து எனக்கு தேவைப்படுற பெரிய சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் ஊக்கத்தையும் நான் என்னன்னா
1: அனுபவிக்கிறேன்.
0: உறிந்து கொள்ளுகிறேன்
1: மொண்டு கொள்ளுகிறேன். Hallelujah.
0: Because the hearts of the saints have been cheered and refreshed through you.
1: My brother.
0: நாமட்டேன்ல பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள்.
1: Amen.
0: ஏதோ ஒரு ரசிகரை போல ஒருத்தரை மட்டும் பிடிச்சிக்கிட்டு செய்யற ஆள் இல்ல நீ. பரிசுத்தவான்கள் all the saints.
1: Yes.
0: All the saints. நாம மட்டும் உன்னை குறித்து இந்த சாட்சி சொல்ல முடியாது.
1: எல்லா பரிசுத்தவான்களும்
0: இதை சொல்ல முடியும். ஏன்னா எல்லாரும் நீ வர்றப்ப எல்லாம் இந்த அனுபவம் எல்லாருக்கும் உண்டாகிறது.
1: Yes.
0: So it's a calling. Body of Christ இந்த மாதிரி யூனிக்கான நபர்களை கத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு.
1: Hallelujah.
0: அப்ப நாம ஒரு இடத்துல நன்மை செஞ்சுட்டு பதில் நன்மையை அந்த இடத்துல எதிர்பார்க்க வேண்டாம், அதை விட்டு வெளியே வந்துருங்க.
1: Amen.
0: இவ்வளவு தூரம் நான் வந்து மெனக்கிட்ட எனக்கு ஒண்ணு என்னன்னா என்னுடைய எனக்குன்னு ஒரு நீடு இருக்கிறப்ப யாரும் என்ன செய்யலையே கண்டுக்கலையே அப்படின்லாம் நீங்க வருத்தத்தை எல்லாம் வச்சுக்கிறாதீங்க, வெளியே வந்துருங்க அதை விட்டுட்டு. அப்படி நீங்க நன்மை செய்ய வேண்டியது உங்க மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்க மேல விழுந்த
1: கடமை.
0: கத்திற்காக செய்யறோம் அவ்வளவுதான். ஆனா பதில் நன்மைய கத்தர் எங்க இருந்து எழுப்புவார்னு தெரியாது.
1: எஸ்.
0: நீங்க செஞ்ச நன்மைக்கான பதில் நன்மைய
1: எங்க இருந்து
0: எங்க இருந்தாலும் அவங்களை எழுப்புவார்.
1: ஆமென்.
0: எங்கிருந்தாவது எழுப்புவார், அவங்க எங்க இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்க இருந்தாலும் எழுப்புவார்.
0: சொல்லுங்க, எங்க இருந்தாலும்,
1: எங்க
0: இருந்தாவது எழுப்புவார்,
1: எங்க இருந்தாவது எழுப்புவார்,
0: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்,
1: எங்கே இருந்தாலும் எழுப்புவார்.
0: புரியுதா இந்த தமிழ் உங்களுக்கு?
1: ஆமென்.
0: எங்க இருந்தா உனக்கு உதவி வரும், எங்க இருந்தாலும் வரும்.
1: எஸ்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: ஆமென்.
0: உங்களை பார்த்து சில பேர் கேக்குறாங்க, நீ எல்லாம் என்னையா செய்வ, நாங்க இல்லாம உன்னால ஒன்னும்
1: செய்ய முடியாது,
0: செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு தரிசனக்காரன். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: You are a man of God.
1: Yes.
0: You are an apostle.
1: Amen.
0: You are a prophet. Hallelujah.
1: Hallelujah.
0: உங்க நீட சந்திக்க கூடிய ஒரு நபர், அவர் எங்க இருந்தாலும், எங்க இருந்தும் கர்த்தர் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்.
0: அவர் எங்க இருந்தாலும்
1: எழுப்புவார்,
0: அரண்மனையில் இருந்தாலும்
1: எழுப்புவார்.
0: ஹல்லேலூயா. எங்க இருந்தியா வரும்னு கேட்கிறவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்க இருந்தாலும் வரும்,
1: எங்க இருந்தாலும் வரும்,
0: அவங்க எங்க இருந்தாலும் வரும்.
1: ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah.
0: சோ, உண்மையா இருந்து நாம செய்ய வேண்டிய நன்மையை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, ஏற்ற காலத்துல நம்முடைய தேவையை சந்திக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் எங்க இருந்தாலும் என்ன செய்வார்னா
1: எழுப்புவார்,
0: எழுப்புவார்,
1: எழுப்புவார்.
0: இவங்க நன்மை செய்ய என்ன செய்யறது இல்ல, கணக்கே பாக்குறது இல்ல.
1: எஸ்,
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய உண்மை வேணும்.
1: ஆமென்.
0: கணக்கு பார்க்காம நன்மை செய்ய
1: உண்மை வேண்டும்.
0: ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய கணக்கு பார்க்கிறாரா?
1: பார்க்கறதே இல்லை.
0: ஏன்னா அவருடைய உண்மை பெருசா இருக்கு.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: சோ, நன்மையை செய்ய வேண்டிய நன்மையை செஞ்சுட்டு ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய நேரத்துக்காக என்ன செய்யணும், காத்திருக்கணும்.
1: எஸ்.
0: நாம் தளர்ந்து போகாது இருந்தால்
1: ஏற்ற காலத்தில் அறுப்போம்,
0: அறுப்போம்,
1: அறுப்போம்.
0: சோ, நன்மை செஞ்சுட்டு நாம நம்முடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய நேரத்துக்காக காத்திருக்கும் பொழுது, நமக்கு தேவைப்படுகிற நன்மைய நமக்கு செஞ்சு, நம்முடைய தரிசனத்தை தாங்கக்கூடிய உண்மையான நபர்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள, நம்ம எல்லைக்குள்ள ஆவியானவர் கொண்டு வருவார்.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: சொந்தக்காரங்கிட்ட நீங்க பாத்திராத பந்த பாசத்தை ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற, ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற நபர்களிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இதான் தந்தையர்கள் சொல்லுவாங்க, ரத்த உறவோட திரு ரத்த உறவு தான்டா பவர்ஃபுல் அப்படின்னு.
1: ஆமென்.
0: அப்படியே ரத்த உறவா இருந்தாலும் அவங்களும் ரட்சிக்கப்பட்ட நபர்களா இருந்து தரிசனத்தை புரிந்து கொண்டவரா இருந்தா தான் அது அது அது சரியா இருக்கும்.
1: எஸ்.
0: இல்லைன்னா ரத்த உறவோட தரிசனத்தை புரிந்து கொண்டு நம்மோடு துணை நிற்கிற திரு ரத்த உறவுனுடைய இம்பாக்டே வந்து வேற.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
0: சொந்தக்காரங்கள்ட்ட பாத்திராத, சொந்த ஜனங்கள்ட்ட கண்டுராத பந்த பாசத்தை ஏற்ற காலத்துல ஆவியானவர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற உறவுகளிடத்துல நீங்க பாப்பீங்க.
1: எஸ், அல்லேலூயா,
0: ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா எழும்பி சூப்பரா நடிச்சவங்களை பாத்தீங்க, ஆனா உங்க சார்பில் எழும்பி உங்களுக்காக துடிப்போட காரியத்தை செய்யறவங்களை இந்த கைரோஸ் மொமெண்ட்ல நீங்க பார்க்க போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
0: ஒரு ஆக்டிவான குரூப் உங்களை சுத்தி இருக்கும்.
1: எஸ்,
0: துடிப்போடு இயங்குகிற, உங்க ஹெட் குவார்டர்ல துடிப்போடு இயங்குற ஆட்கள் இருப்பாங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இந்த வசனத்தை ஆண்ட நினைப்புற சங்கீதத்துல, ஐ திங்க் சங்கீதம் 100, 101 வசனம் 6 பாருங்க.
1: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடே வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: உத்தமமான வழியில் நடக்கிறவன்
1: என்னை சேவிப்பான்.
0: But I have my eye on salt of the earth people. They are the ones I want working with me.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: The பூமிக்கு உப்பா இருக்கிறவங்க மேலதான் என் கண்ணே இருக்கு.
1: Yes.
0: என் கண்ணு போற யாரு மேல?
1: இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறவன் மேலதான் என் கண்ணு இருக்கு.
0: அந்த மாதிரி ஆட்கள் தான் என்னோட சேர்ந்து பணி செய்யணும்னு நான் விரும்புறேன்.
1: Amen.
0: I want them working with me.
1: Yes.
0: They are the ones I want working with me. Men and women on the straight and narrow, these are the ones I want at my side.
1: Amen. Hallelujah.
0: நீங்க ஒரு விஷனரினா இந்த மாதிரி டீம் உங்களை சுத்தி இருக்கும்.
1: Yes.
0: உங்களை சுத்தி இருக்கிறவன்ட்ட துரோகம் இருக்காது.
1: Amen. Hallelujah.
0: சின்சியரா நிப்பான், கமிட்டடா நிப்பான், துடிப்பா நிப்பான். எல்லாரும் இல்ல, உங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய கூட்டமே நடிச்சாலும் உங்களுக்காக துடிப்போடு இயங்கக்கூடிய ஒரு சின்ன கூட்டத்தை கத்தர் தந்திருக்கிறார்ல, நீங்க தான் பூமிக்கு உப்பு.
1: பூமிக்கு உப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பூமிக்கு நீதானே உப்பு, சாரமில்லை என்றால் ஏது மதிப்பு.
0: யோசேப்ப ரொம்பவே அண்டர்மைன் பண்ணிட்டாங்க. ரொம்பவே
1: அண்டர்மைன் பண்ணி
0: செஞ்ச நன்மைக்கு நல்ல வேண்டிய மட்டும் உறிஞ்சிட்டு கருவேப்பில மாதிரி ஆக்கிட்டான்.
1: எஸ், அண்டர்மைன் பண்ணி மைண்ட்ல போட்டான்.
0: கருவேப்பில மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா
1: தூக்கி போட்டுட்டாங்க. வெளியே
0: கருவேப்பிலையாக யூஸ் பண்ணி தூக்கி போட்டாங்க. ஆனா ஜோசப்புக்கான சீசன் வந்தப்போ, ஆண்டவருடைய நேரம் வந்தப்போ, ஜோசப்போட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை ஆண்டவர் ஜோசப்போட எல்லைக்குள்ள கொண்டு வந்தார்.
1: ஆமென்.
0: ஜோசப்பையும் அந்த பெரிய மனுஷனுடைய எல்லைக்குள்ள கொண்டு போனார்.
1: எஸ்.
0: கைரோஸ்ல தான் அது நடக்கும்.
1: எஸ். ஆமென்.
0: இதெல்லாம் மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, மாயா ஜாலம் இல்ல, சீசன்ல நடக்கிற அதிசயம்.
1: ஆமென்.
0: சீசன்ல நடக்கிற அற்புதம்.
1: அற்புதம்.
0: அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுகிற அர்த்தத்தையும் அவன் சொல்லுகிற அந்த பகுதிய அந்த காலகட்டத்தை கடப்பதற்கு தேவையான நிர்வாக முறைமையும் பாரோட்ட பேசினப்ப அந்த பெரிய ஆளு தான் முத முதல்ல ஜோசப் அண்டர்லைன் பண்றாரு.
1: எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: உங்களை அற்பமான மனுஷங்க அண்டர்மைன் பண்ணிருக்கலாம், ஆனா உங்களை அண்டர்லைன் பண்ணி மார்க் பண்ணி பளிச்சுன்னு எல்லாத்தையும் காண்பிக்கக்கூடிய ஒரு நபரை இந்த சீசன்ல ஆண்டவர் உங்க விஷனுக்குள்ள கொண்டு வர்றாரு.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு நடந்துச்சா?
1: நடந்துச்சு.
0: அவித எல்லாரும் அண்டர்மைன் பண்ணாங்களா?
1: பண்ணாங்க.
0: ஆனா ஆண்டவரே ஏல பள்ளத்தாக்குல அண்டர்லைன் பண்ணாரா?
1: பண்ணாரு. ஹல்லேலூயா.
0: உங்களை ஹைலைட் பண்றதுக்குன்னே ஒரு மார்க்கர் வச்சிருக்கிறார் ஆண்டவர்.
1: எஸ்.
0: எப்பவுமே மார்க்கரோட வேலை என்னன்னா லெட்டரை வந்து ஹைலைட் பண்றது.
1: எஸ்.
0: உங்க சீசன் வருது பாருங்க, அதான் அந்த மார்க்கர்.
1: ஆமென்.
0: அந்த மார்க்கர், அந்த சீசன் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹைலைட் ஆயிருவீங்க.
1: ஹைலைட்டர். ஹல்லேலூயா.
0: சீசன் உங்களை என்ன செஞ்சிரும்?
1: ஹைலைட்
0: பண்ணும். ஹைலைட் ஆக்கிரும்.
1: ஹல்லேலூயா.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சும்மா ஃபேர வந்து துடிப்போட காரியத்தை செய்யறாரு. என்ன, அவர் தானே தேசத்தின் அதிபதி. யாரை எங்க வைக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி அப்படி ஒரே நாள் கடகடன் உத்தரவுல எல்லாமே என்ன செய்யுதுன்னா
1: முடிஞ்சிருச்சு.
0: அதான் நாம தியானிச்சோம் கடந்த நாட்கள்ல, நேரம் நமக்காக ஸ்பீடா போகாது, ஆனா நேரம் வர்றப்ப எல்லாமே ஸ்பீடா நடக்கும்.
1: ஹல்லேலூயா.
0: நேரம் ஸ்பீடா போகல, நேரம் ஸ்லோவாகவும் போகல, நேரம் வர்றப்ப எல்லாமே தீவிரமா நடக்கும், ஸ்பீடா நடந்து முடியும்.
1: ஆமென்.
0: யோசேப்புக்கு ஒரு 41வது அதிகாரத்தை ஆதியாகமத்தில் வச்சிருந்தது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு சாப்டர் 41
1: வச்சிருக்கிறார். ஆமென்.
0: 25 தான் நமக்கு அந்த 41.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நடக்குது.

0: நமக்கான காரியத்தை வந்து மார்க் பண்றப்போ காலத்துல நம்ம என்ன செய்வார்னா
1: மார்க் பண்ணுவார்,
0: தனியா ஹைலைட் பண்ணுவார். சீசன் வந்தப்ப முருதேக்காய தனியா ஹைலைட் பண்ணார்.
1: எஸ்,
0: 1 Samuel 17
1: தாவீத
0: தனியா மார்க் பண்ணி காட்டினாரு.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு நிறைய பேர் மார்க் போட்டாங்க. என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: இவனா நம்ம என்ன செய்ய போறான்?
1: ரட்சிக்க போகிறான்.
0: 1 Samuel 10 கடைசி வசனங்கள்ல சவுலுக்கு மார்க் போட்ட மாதிரி இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் வந்து நம்மள
1: நடத்து போறான்
0: அப்படின்னு சொல்லி 1 Samuel 10 சவுல என்ன செஞ்சாங்கன்னா, சவுலுக்கு என்ன போட்டாங்க?
1: மார்க்.
0: ஆனா ஆண்டவர் மார்க்காடா போடுறீங்க, நான் முன்குறிச்சவனுக்கு இப்ப நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருன்னு சொல்லி 1 Samuel 11 ஆண்டவர் தனியா யார மார்க் பண்ணிட்டார்னா,
1: சவுலை. அல்லேலூயா.
0: இந்த நாகாசு ஆவி வந்து கேலயத்துல இருக்கிற
1: யாபேசின்
0: மனுஷருக்கு விரோதமா வந்து ஒரு சேட்டை பண்ணப்ப, வேட்டை பண்ணவங்களெல்லாம் வேட்டையாடுறதுக்கு கத்தர் யார் அனுப்பினார்னா,
1: சவுலை அனுப்பினா.
0: கத்தர் மார்க் பண்ணி

0: சவுலா நமக்கு ராஜாவாய் இருக்க போகிறவன் என்று சொன்னவர்கள் யார்?
1: அந்த மனுஷரை நாங்கள் கொன்று போடும்படிக்கு ஒப்பு கொடுங்கள்
0: என்றார். ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்குள்ளேயா ரசீர் மண்டலத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: சங்க ஆரம்பிக்கிறீங்க. நம்மெல்லாம் அங்கண்டா விடுற.
0: அதனால உங்க காலத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் போட்டு இதெல்லாம் தேராது, இதெல்லாம் உருப்படாது, இதெல்லாம் வந்து இது இதெல்லாம் என்னத்தை நாங்கள் சொல்லன்னு சொல்லி உங்களுக்கு மதிப்பெண்களை போட்டு உங்களை மட்டம் தட்டுனாங்க. ஆனா கைரோஸ் மொமெண்ட்ல ஆண்டவர் உங்களை தனியா மார்க் பண்ற.
1: ஆமென்.
0: தனியா மார்க் பண்ணி காட்டுறாரு. பளிச்சுன்னு தெரிவிங்க.
1: எஸ் ஹல்லேலூயா.
0: நீங்க வெளிச்சம், ஆனா நீங்க பளிச்சுன்னு தெரியுற நேரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாருன்னா
1: கொண்டு வந்து இருக்கிறார்.
0: கொண்டு வந்திருக்கிறாரு,
1: கொண்டு வந்திருக்கிறாரு.
0: அந்த நேரம் வர்றப்ப உங்களை அற்புதமான விதத்துல புரிந்து கொண்டு உங்களோடு பலர் இணைவார்கள்.
1: ஆமென்.
0: அடுத்து உங்களோட நான் பேச விரும்புகிற காரியம்
1: ஹல்லேலூயா.
0: உங்க தரிசனத்துக்கு துணை செய்ய இந்த பெரிய அப்போஸ்தல தரிசனத்துக்கு துணை செய்யக்கூடிய ஆட்களை உலகமெங்கிலும் இருந்து கர்த்தர் எழுப்புவார்.
1: ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: உலகமெங்கிலும் இருந்து.
1: எஸ். அல்லேலூயா.
0: அடுத்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், நாம யாருங்கிற வெளிப்பாடு நமக்கு இருந்தா மட்டும் போதாது, நம்மளை குறிச்ச வெளிப்பாடு உள்ள சிலரை கத்த நமக்கு தருவார். அவங்க வெறும் கனெக்ஷன் அல்ல, இந்த தரிசனத்தோடு பயணிக்கிற உறவுகள்.
1: ஆமென்.
0: சொந்தத்திட்ட பார்க்க முடியாத பந்த பாசத்தை நம்மளை குறித்த வெளிப்பாடுள்ள, நாம யார் என்பதை குறித்த வெளிப்பாடை பெற்ற நபர்களிடத்துல நம்மளால பார்க்க முடியும்.
1: எஸ்.
0: டிவைன் மொமெண்ட் வர்றப்போ, ஆண்டவருடைய கைரோஸ் வர்றப்போ, இந்த மாதிரியான டிவைன் கனெக்ஷன்ஸ ஆண்டவர் உறவுகளை நமக்கு தருவார்.
1: ஆமென்.
0: அங்கதான் ஒரு ஒரு ஆக்சலரேஷன் வரும் பாருங்களேன், பவர்ஃபுல்லா.
1: ஹல்லேலூயா.
0: இத குறித்து நாம அடுத்து தியானிக்க போறோம். ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கா உங்களுக்கு?
1: ஆமென்.
0: அதனால எவ்வளவோ ஊழியத்துல கர்த்தர் எங்களை பயன்படுத்துறாரு. ஆனா என்னோட அருமை, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையே, தெரியலையே, சொந்த சபையே எனக்கு மார்க் போடுதே, சொந்த சபை எனக்கு
1: மார்க் போடுதே,
0: மார்க் போடுதே. நீங்க சொல்ற எல்லாத்தையுமா ஏத்துக்குவாங்க சொந்த சபையில?
1: இல்லையே.
0: ஆனா நீங்க சொல்ற காரியத்தை விசுவாசிக்க கூடிய சிலரை கத்தர் வச்சிருக்கிறார்ல.
1: அதனால
0: தளர்ந்து போகாதிருங்கள். இது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்.
1: எஸ்.
0: இந்த நாட்கள்ல ஆண்டவர் உங்களுக்கு பதிலே இல்ல, அறுவடையை வச்சிருக்கிறார்.
1: அறுவடையை வைத்திருக்கிறார்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நீங்க விதைச்சதை விட உங்களுக்கு விளையிறது எப்பவுமே ஜாஸ்தி.
1: ஆமென்.
0: நீங்க விதைச்சிருக்கிற நபர்னா கண்டிப்பா இதுதான் அந்த கம்பீர சத்த அறுவடையின் நேரம்.
1: ஆமென்.
0: மணிமணியா உங்களுக்கு விளையும் பாருங்க.
1: எஸ்.
0: விளைஞ்சிருக்கு.
1: ஆமென்.
0: மணிமணியா, மணிமணியா, மணிமணியான ஆட்கள் உங்களை தேடி வருவாங்க. அதான் அடுத்த டாபிக். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதனால சேர உற்சாகமா இருங்க. This is your moment, this is your season, this is your time. God's time for you is ripe. உங்களுக்கான ஆண்டவருடைய நேரம் அப்படி கனிஞ்சிருச்சு,
1: கனிஞ்சிருச்சு.
0: அதனால பெரிய அறுவடை உங்களுக்கு இந்த சீசன்ல உண்டு. ஆமென்,
1: ஆமென்.
0: தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு தேவ மனுஷனா, தேவ மனுஷியா இருந்து நாங்கள் பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஒரு செய்தி அநேகருடைய உள்ளங்களை இளைப்பாற பண்ணுகிறது. ஆறு பாய்கிற பொழுது அது அநேகரை வளமாக்குது. அதே நேரத்தில்

0: அந்த நதி ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை இளைப்பார பண்ணக்கூடிய விசேஷித்த நபர்களையும் நீங்க தரிசனத்துல வச்சிருக்கிறீங்க. அன்றே ஓடினதுனால களைச்சு போய் இந்த மாதிரி எனக்கு மார்க் போட்டு என்ன மட்டம் தட்டுறாங்களேன்னு சொல்லக்கூடிய விரக்தியில, சோர்வுல, சஞ்சலத்துல, இவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு பலனையும் பார்க்க முடியலங்கிற ஒரு சஞ்சலத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ மனுஷனோடும் மனுஷியோடும் நீ பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். உள்ளங்களை இளைப்பார பண்ணுகிற பிலமோன்களை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். அநேகம் தரம் எங்களை இளைப்பாற்றியும் சலிப்படையாத ஒனேசிப்போரு வீட்டார போன்ற உறவுகளை, திருரத்த உறவுகளை இந்த சீசன்ல நாங்க பார்க்க போறோம். தேங்க்யூ அப்பா. அண்டோரே, இவ்வளவு தூரம் நான் பயன்பட்டோம், என்னோட மதிப்பு என்னன்னு தெரியலையேங்கிற விரக்தியில் இருக்கிற தேவ மனுஷங்களை, மனுஷிகளை நீங்க மார்க் பண்ணி காட்டுகிற இந்த சீசனுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. குளோரியஸான காரியத்தை செய்கிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்த ஆண்டவர் இந்த மாபெரும் திட்டத்தில் எங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய உறவுகளையும் எங்க எல்லைக்குள்ள நீங்க கொண்டு வருகிற இந்த மொமெண்ட்டுக்காக ஆண்டவரே, we want to thank you and we are so grateful to you. இது நீங்க செய்யறது. இன்ன ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார், எங்க இருந்து உனக்கு ஒரு உதவி வரும்னு கேட்கிற நபர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய பதில், எங்கிருந்தாவது வரும், அது எங்கே இருந்தாலும் என்னிடத்துக்கு வரும். எங்க இருந்து உங்களுக்கு வரும்னு உங்களிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு இந்த கால நேரத்துல சொல்றாரு, அது எங்க இருந்தாலும் உன்னிடத்துக்கு வரும்படி நான் செய்வேன். சிங்காசனம் கிடங்குக்கு வந்ததை போல, சிங்காசனம் கிடங்க நோக்கி வந்ததை போல, பெரிய காரியங்கள் நீங்க இருக்கிற இடத்தை நோக்கி வருகிற நேரம் இது. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. தேங்க் பண்றோம். இன்னும் எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட
3: இருப்பதாக. பெராக்கா என்ற இடத்திலே கூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்கள். பெராக்கா என்ற எபிரேய வார்த்தைக்கு

ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து பாடி கத்து

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34:10 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவெளியில் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான்

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லுவோம், அர்ப்பணிப்போடு சொல்லுவோம்.

ஆண்டவரே, உம்மை பார்ப்பதே எனக்கு ஆசை. தாவீது சொல்லுகிறாரே, உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டே

0: துறைமுகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை, உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

0: You don't just simply say Jesus Christ, you say our Lord Jesus Christ.
1: சும்மா இயேசு கிறிஸ்து நாம் சொல்வது கிடையாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்கிறோம்.
0: Jesus, our Lord Jesus Christ is not the man living next door, you know.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து பக்கத்து வீட்ல இருக்கிறவர் கிடையாது.
0: He is a divine person living in us.
1: அவர் தெய்வம், நமக்குள்ளாக வசிக்கிறவர்.
0: We must talk about him in such a way that brings that sense of reverence to people.
1: மக்களுக்குள்ளே பயபக்தியை கொண்டு வருகிற விதத்திலே அவரை குறித்து நாம் பேச வேண்டும்.
0: So we say the reverend, we say our Lord Jesus Christ with reverence.
1: பயபக்தியோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்லுகிறோம்.
0: We say God the Father.
1: அன்பிற்கு பிதாவாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
0: Instead of just saying the Father.
1: பிதாவே என்று சொல்வதற்கு பதிலாக பிதாவாகிய தேவன்
0: என்று சொல்லுகிறோம். Say God the Holy Spirit.
1: பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லுகிறோம்.
0: In the same way, not just simply the blood of Jesus.
1: அதே போல தான் சும்மா இயேசுவின் இரத்தம் என்று சொல்வதல்ல.
0: If I keep on saying the blood of Jesus 100 times, you will think blood of Jesus is some ordinary thing.
1: 100 முறை இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் நான் சொன்னா இயேசுவின் இரத்தம் சாதாரண ஒரு விஷயம் என்று நீங்கள் நினைத்து விடுவீர்கள்.
0: So I will say the precious blood of Jesus.
1: ஆகவே விலையேறப்பட்ட இயேசுவின் இரத்தம் என்று நான் சொல்லட்டும்.
0: This is the way to put it.
1: இதுதான், இப்படி தான் அதை சொல்லியாகும்.
0: This is a precious blood.
1: இது விலையேறப்பட்ட இரத்தமா இருக்கு.
0: Now we're going to begin this today.
1: இன்னைக்கு இதை ஆரம்பிக்க போறோம்.
0: It will take a few weeks.
1: ஒரு சில வாரங்கள் இது செல்லும்.
0: I have never taught this fully at any time here in this church.
1: இதுவரைக்கும் நம்முடைய சபையிலே முழுமையாக இதை நான் போதித்ததில்லை.
0: Maybe for one or two weeks here and there.
1: ஒன்று ரெண்டு வாரங்கள் இதை ஒருவேளை போதித்திருக்கலாம்.
0: But not in a complete manner.
1: ஆனால் முழுமையாக நான் போதித்ததல்ல.
0: So I want to begin to deal with this great vital truth that makes a significant difference in the level of our faith when we learn this truth.
1: இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய விசுவாச அளவிலே இது முக்கியத்துவமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சத்தியமா இருக்கிறது.
0: You will see that you grow in faith as you learn more about the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் வளருவதை நீங்கள் காண்பீர்கள்.
0: And this is one of the truths that the believers are missing today.
1: விசுவாசிகள் இந்த சத்தியத்தை தான் இன்றைக்கு கேட்காமல் தவற விடுகிறார்கள்.
0: And because of that, faith is they are unable to grow in faith.
1: இதனுமட்டுமாக விசுவாசத்திலே அவர்கள் வளர முடியவில்லை.
0: Now being the first day that we talk about this.
1: முதலாவது நாள் இன்றைக்கு இதை குறித்து நான் பேசுகிறபடியா,
0: I want to give you many scripture references to show you the importance that this topic of the blood of Jesus held in the early church for the church people of the first century.
1: ஆதி திருச்சபையில வாழ்ந்த சபை மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு முக்கியமானதா இருந்தது என்பதை காண்பிக்கும்படி சில வசனங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன்.
0: If you read the Bible, the New Testament, it tells you that there were certain truths that played a major role in the Christian church.
1: புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாசிக்கும்போது ஆதி திருச்சபையிலே சில சத்தியங்கள் மிக மிக முக்கியமான பங்காற்றினதை நீங்கள் காணலாம்.
0: It is spoken of everywhere.
1: எல்லா இடத்திலும் அதை பற்றி பேசி இருக்கு.
0: It is weaved into the great and grand theme of salvation.
1: ரட்சிப்பினும் மிகப்பெரிய திட்டத்துக்குள்ளே இதெல்லாம் உள்ளே காணப்படுகிறது.
0: It is from Genesis to Revelation you find this.
1: ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் இதை காணலாம்.
0: So this is one such truth.
1: ஆகவே இந்த சத்தியமும் அப்படிப்பட்ட ஒரு சத்தியம்.
0: It held a central place in the teaching of the church in the first century.
1: முதல் நூற்றாண்டு சபையின் போதனையிலே மையமான ஒரு இடத்தை இந்த போதனை கொண்டிருந்தது.
0: So we will refer to those passages of scripture that show us the importance that was given to the precious blood of Jesus in the New Testament church.
1: ஆகவே புதிய ஏற்பாடு சபையிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசப்பட்ட அந்த வசனங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம்.
0: Now turn with me to Acts chapter 20.
1: இப்போ அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தை திருப்பி.
0: That is the first verse we will begin with.
1: இங்கே தான் நாம் முதலாவது வசனத்தை ஆரம்பிக்க போகிறோம்.
0: Acts chapter 20 and verse 28.
1: அப்போஸ்தலர் 20:28.
0: Paul is speaking to the Ephesian elders.
1: எபேசு மூப்பர்களோடு கூட பவுல் பேசுகிறார்.
0: He is on his way to Jerusalem.
1: எருசலேமுக்கு போகிற வழியிலே பவுல் இருக்கிறார்.
0: He will never come back again.
1: திரும்ப அவர் வர மாட்டார்.
0: Established this great church and worked with them for a long time.
1: எபேசிலே மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்து வெகு நாட்களாக அங்கேயே அவர் வேலை செய்திருக்கிறார்.
0: He has taught them many things.
1: பல காரியங்களை அவருக்கு போதித்து இருக்கிறார்.
0: He is greatly concerned about them because he has been the pastor of that church.
1: அந்த சபையின் போதகராக அவர் இருந்தபடியால அவருக்கு குறித்து மிகப்பெரிய கரிசனை அவருக்கு இருந்தது.
0: Now he is proceeding towards Jerusalem and thereafter he is going to go and be taken to Jerusalem and is proceeding towards the end of his life.
1: இப்போ எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு மட்டும் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை நோக்கி அவர் போய் கொண்டிருக்கிறார்.
0: So he wants to give them some last minute instructions.
1: ஆகவே கடைசி நேர அறிவுரையாக சில காரியங்களை அவர் சொல்ல விரும்புகிறார்.
0: Usually when people give last minute instructions, they seem to be some of the most important instructions that they will give.
1: வழக்கமா மக்கள் கடைசி நேரத்தில் அறிவுரை சொல்லும்போது அந்த அறிவுரை மிக மிக முக்கியமான ஒரு அறிவுரையாய் காணப்படும்.
0: And I believe that we must read these verses with that in mind.
1: இந்த வசனங்களை அதே மனதில் கொண்டு நாம் வாசிக்க வேண்டும் என்று நான்
0: நம்புகிறேன். Last minute advice.
1: கடைசி நேர அறிவுரை.
0: What would he like to say to this great church that he has raised up?
1: அவர் கட்டி எழுப்பின இந்த மாபெரும் சபைக்கு அவர் என்ன சொல்ல விரும்புகிறார்?
0: What would he like to say to the elders?
1: மூப்பர்களை பார்த்து என்ன சொல்ல விரும்புகிறார்?
0: Look at this.
1: இதை கவனியுங்க.
0: Verse 28.
1: 28 வசனம்.
0: Take heed therefore unto yourselves and to all the flock over which the Holy Ghost has made you overseers to feed the church of God which has been purchased with his own blood.
1: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: You see, he says the church consists of people who have been purchased by Christ's own blood.
1: சபையில யார் இருக்கிறார்களாம்? இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்.
0: Church is not a place where anybody and everybody can just come and take a membership by paying a subscription.
1: கண்ட ஆட்கள் எல்லாம் உள்ள வந்து காசு கொடுத்து அங்கத்தினால் சேரக்கூடிய ஒரு இடம் சபை அல்ல.
0: Church in the real terms is a place where people that are purchased by the blood of Jesus come and gather to worship and to hear the word of God.
1: உண்மையை சொல்ல போனால் சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால வாங்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க வருகிற ஒரு இடம் இது.
0: Everything else is a human organization.
1: மற்ற அனைத்துமே மனித ஸ்தாபனம் தான்.
0: But the church is bought by the blood.
1: ஆனால் சபை ரத்தத்தினால் வாங்கப்பட்ட சபை.
0: Look at the way God looks at the church.
1: தேவன் சபையை பார்க்கும் விதத்தை பாருங்கள்.
0: He holds it in great and high esteem because it is bought with his own blood.
1: அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் இதை வாங்கியிருக்கிறபடியினால்தான் மேன்மையாக அவர் கருதுகிறார்.
0: And Paul says, feed the flock of God. Take care of yourself and the church because it has been purchased by the very blood of Jesus.
1: Paul சொல்றா உங்களை குறித்து சபையை குறித்து எச்சரிக்கையாருங்கள் நன்றாக இதை போஷியுங்கள் ஏனென்றால் அது தேவனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே வாங்கப்பட்டிருக்கிறது.
0: Do you look at the church that way?
1: சபையை அப்படியாக நீங்கள் பார்க்கிறீர்களா?
0: Do you look at yourself that way?
1: உங்களை நீங்கள் அப்படியாக பார்க்கிறீர்களா?
0: That is the way we must look at ourselves, my friend.
1: நம்மை அந்த விதமாக தான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே.
0: His own blood was used to purchase.
1: நம்மை வாங்கும்படியாக அவருடைய சொந்த இரத்தம் பயன்படுத்தப்பட்டது.
0: That is why we don't want to sin and live in sin.
1: ஆகவே தான் நாம் பாவம் செய்யவோ பாவத்தில் வாழவோ விரும்புவதில்லை.
0: That is why we don't want to have anything to do with sin.
1: ஆகவே தான் பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் என்கிறோம்.
0: That is why we want to live a life for him.
1: ஆகவே தான் தேவனுக்காகவே நம்முடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறோம்.
0: That is why we want to glorify him.
1: ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம்.
0: It is because we have been purchased with the highest price that anybody could pay, that is the blood of Jesus.
1: காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மிகவும் விலையேறப்பட்ட இரத்தம். அதனாலே நாம் விலை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறோம்.
0: Respect yourself, my friend.
1: உங்களை நீங்களே மதித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே.
0: When you do things against the will of God and against the plan of God and against God and things that don't please God, you don't respect yourself as the one who has been purchased by the blood.
1: தேவனுக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் விரோதமாய் நீங்கள் பாவம் செய்யும்போது தேவனுடைய இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட உங்களை நீங்களே மதித்துக் கொள்வது இல்லை.
0: So the church in the early days looked upon itself as the blood bought people.
1: ஆகவே ஆதி திருச்சபை மக்கள் தங்களை இரத்தத்தினாலே வாங்கப்பட்ட மக்களாக எண்ணிக்கொண்டார்கள்.
0: How important was the blood for them?
1: அவர்களுக்கு இரத்தம் எவ்வளவு விலை முக்கியமாக இருந்தது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்.
0: It was important because they were bought by the precious blood.
1: அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே அவர்கள் வாங்கப்பட்டார்கள். ஆகவே அது அவ்வளவு முக்கியம்.
0: Now turn with me to Ephesians.
1: இப்போதே எபேசியருக்கு நாம் திரும்புவோம்.
0: Let's go to the second verse, Ephesians.
1: இரண்டாவது வசனத்துக்கு செல்லுவோம்.
0: Ephesians chapter 1 verse 7.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
0: In whom we have redemption through his blood, the forgiveness of sins according to the riches of his grace.
1: அவருடைய கிருபையின் ஐசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: The great apostle Paul was established the Ephesian church.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த எபேசிய சபையையும் ஸ்தாபித்தவர்.
0: And he has told the elders saying take care of yourself and the flock of God, feed them because they've been bought by the blood.
1: மூப்பர்களை பார்த்து சொல்றாரு உங்களையும் சபையையும் நீங்கள் ஜாக்கிரதை கவனித்துக் கொள்ங்கள் போஷியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் என்று.
0: The people are precious.
1: மக்கள் விலையேறப்பட்டவர்கள்.
0: Teach them.
1: அவர்களுக்கு போதியுங்கள்.
0: Raise them up in the knowledge of God.
1: கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்களை வளருங்கள்.
0: Teach them to live for God.
1: தேவனுக்கென்று வாழும்படி கற்றுக் கொடுங்கள்.
0: Because they are of great value, they are bought by the blood.
1: ஏனென்றால் அவர்கள் மிகவும் விலையேறப்பட்டவர்கள் என்றால் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள்.
0: The same apostle Paul Paul now writing to the Ephesians says this, to the believers he is saying this.
1: அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார்.
0: First he was speaking to the elders.
1: முதலாவது மூப்பர்களோடு அவர் பேசிக்கொண்டார்.
0: Now he is writing to the people.
1: இப்போது மக்களுக்கு எழுதுகிறார்.
0: He says, in him we have redemption through his blood, the forgiveness of sins.
1: இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: See, it is not just a stray reference that he makes to the precious blood of Jesus.
1: பரல இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து ஏதோ இங்கேயும் அங்கேயும் அவர் சொல்லிவிட்டு போய்விடவில்லை.
0: This is central.
1: இதுதான் மையமே.
0: This is how he sees the church.
1: சபை இப்படிதான் அவர் பார்க்கிறார்.
0: This is very common for him to talk to the church and say, you've been blood bought, you've been forgiven through the blood, redeemed through the blood. This is the thing that that is the undercurrent of everything that he says to the church.
1: பாருங்க சபைக்கு பேசும்போது அவங்களுக்கு எழுதும்போது நீங்கள் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டவர்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் விலையேறப்பட்டவர்கள் எல்லாவற்றிலும் இதைதான் அடிப்படையாக வைத்தவர் சொல்கிறார்.
0: You see, this is what is not sometimes properly emphasized in the present church.
1: பாருங்க தற்போதைய சபைகளிலே இதைதான் மக்கள் வலியுறுத்தாமல் விட்டு விடுகிறார்.
0: They don't emphasize this great and vital truth.
1: இந்த மாபெரும் முக்கியமான சத்தியத்தை அவர்கள் வலியுறுத்துவதில்லை.
0: What the believers need today is the knowledge of these vital truths.
1: இந்த மிக முக்கியமான சத்தியங்களை குறித்த அறிவு தான் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையா இருக்கிறது.
0: The believer's problem is not that he has this need and that need.
1: ஏதோ விசுவாசியுடைய பிரச்சனை இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு என்பது அல்ல.
0: The greatest need of the believer, I would say again and again, is the need to know what God has done through the cross of Calvary.
1: திரும்ப திரும்ப நான் சொல்லட்டும், ஏ கல்வாரி சிலுவின் மூலமாய் தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவையா இருக்கிறது.
0: The greatest need is a need for knowledge.
1: அறிவுதான் விசுவாசியின் மிகப்பெரிய தேவை.
0: This morning we talked about zeal without knowledge.
1: இன்று காலை அந்த அறிவு இல்லாமல் இருக்க வைராக்கியத்தை பற்றி நான் பேசணும்.
0: We emphasize zeal very much.
1: வைராக்கியத்தை அதிகமாக நான் வலியுறுத்துகிறோம்.
0: We don't emphasize knowledge.
1: ஆனா அறிவை வலியுறுத்துவதில்லை.
0: I remember many many years ago, a man was sitting in the church.
1: எனக்கு ஞாபகம் இருக்கு பல வருஷத்துக்கு முன்னால சபையில ஒரு ஆண் உட்கார்ந்து,
0: you know, he was dull because he was discouraged.
1: அவர் ரொம்ப அதைரியப்பட்டு போனபடினால ரொம்ப மந்தமா உட்கார்ந்திருந்தார்.
0: He didn't clap his hands, he didn't shout as he usually does, and he didn't do anything, he was just quiet.
1: கைகளை தட்டவில, வழக்கமா உற்சாகமா பாடுவார், கையை தட்டுவார், அன்னைக்கு சோர்ந்து இருக்கனால அமைதியா இருந்தார்.
0: And the preacher got up and gave him good. He said, where is your zeal, where is your love, where is your this and where is that?
1: Rasinga elendar vachi vaangnar unde anbu enga unde vairaakki enga unde idu enga adu enga.
0: Because he thought this man is now quiet.
1: Enna avaru yochari ipo romba amaidhiya irukkaru.
0: What that man is not needs is not just zeal, he needs knowledge.
1: Andha manushanukku theivana vairaakkiyam ella arivu.
0: He needs knowledge so that his discouragement can leave him.
1: Avade adhairiyam avaru vittu pogumbadi avarku arivu dhaan thevai.
0: Discouragement leaves when knowledge comes.
1: அறிவு வரும்போது அதைரியம் போய் விடுகிறது.
0: Knowledge drives out a lot of negative things.
1: அறிவு பல பிற்போக்கான காரியங்களை துரத்துகிறது.
0: What the believer needs is the knowledge.
1: விசுவாசிக்கு தேவை அறிவு.
0: That is why Paul says in Philippians 3 verse 10.
1: ஆகவேதான் பிலிப்பியர் 3:10 லே பவுல் சொல்கிறார்.
0: Oh that I may know him.
1: நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: That I may know his sufferings.
1: அவருடைய பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டும்.
0: What happened in his sufferings?
1: அவருடைய பாடுகளிலே என்ன நடந்தது?
0: What happens through his stripes?
1: அவருடைய
0: what happened through his stripes?
1: அவருடைய தழும்புகள் மூலமா என்ன நடந்தது?
0: What happened through the shed blood?
1: சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்ன நடந்தது?
0: What happened on the cross?
1: சிலுவையில என்ன நடந்தது?
0: I want to know him.
1: நான் அதை அறிய விரும்புகிறேன்.
0: I want to know all that means.
1: அது என்னவா இருக்கிறது? அதையெல்லாம் அறிய விரும்புகிறேன்.
0: Is it that knowledge? He says I consider everything that I have to be nothing, he said.
1: அவர் சொல்லுகிறார், மற்ற எல்லாவற்றையும் நான் ஒன்றுமில்லாமல் குப்பையாக எண்ணுகிறேன் என்று
0: சொல்லுகிறார். For this knowledge.
1: இந்த அறிவுக்காக.
0: Now Paul is a man who had considerable knowledge.
1: பாருங்கள் பவுல் மெத்த அறிவாளியாக இருந்தார்.
0: Not an ordinary man.
1: சாதாரண ஒரு ஆள் கிடையாது.
0: A man who had studied theology.
1: தியாலஜி படிச்ச ஒரு மனுஷன் அவர்.
0: He studied the Old Testament and literally learned everything.
1: பழைய ஏற்பாட்டை அப்படியே கரைச்சி குடிச்சவர் அவர்.
0: Mastered it.
1: அத கரைச்சி குடிச்சவர்.
0: It is not that he doesn't know the Bible.
1: ஏதோ அவருக்கு பைபிள் தெரியாதுன்னு கிடையாது.
0: But he knows it in a religious way.
1: என்னால ஒரு மதவாதியை போல அறிந்து வைத்திருந்தார்.
0: In his pharisaical days he knew it in a different way.
1: பரிசேயனா இருந்த காலத்துல அந்த காலத்துல வித்தியாசமா அதை அறிந்து வைத்திருந்தார்.
0: Now he says I want to know him.
1: انا இப்போ சொல்லுகிறேன் நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: Through the word of God.
1: தேவனுடைய வசனத்தின் மூலமாக.
0: Through the description that the Bible gives about the cross and his suffering.
1: சிலுவை குறித்தும் பாடுகளை குறித்தும் வேதம் என்ன சொல்கிறதோ அதன் மூலமாக.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: The previous knowledge that I have is just a mind's knowledge, just a worldly knowledge. I consider it as nothing, he says.
1: எனக்கு முன்ன இருந்த அறிவு வெறும் உலக பிரகாரமான அறிவு. என்னுடைய மனதிலே இருந்த அறிவு அதெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறார்.
0: I want to know him.
1: நான் அவரை அறிய விரும்புகிறேன்.
0: Turn with me to Ephesians chapter 2.
1: எபேசியர் 2 அதிகாரத்துக்கு
0: Look at the place that blood, the blood, precious blood of Jesus has in the church.
1: இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் சபையிலே என்ன இடத்தை வகித்தது என்று பார்ப்போம்.
0: Verse 13.
1: 13வது வசனம்.
0: But now in Christ Jesus you who were sometimes very far off were far off are made nigh by the blood of Jesus. 13. But now in Christ Jesus. 2:13.
1: நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம்.
0: 2:13. Ephesians 2:13.
1: மன்னிக்கவும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள்.
0: He's talking once again about the blood.
1: மறுபடியும் இரத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார்.
0: Not just a reference here and there, the blood is a central theme.
1: ஏதோ இங்கும் அங்குமாக அதை குறித்து பேசவில்லை. இரத்தம் தான் மைய பொருளா இருக்கிறது.
0: It is always there.
1: அது எப்போதும் அங்கே காணப்படுகிறது.
0: The cross,
1: சிலுவை,
0: the death of Jesus,
1: இயேசுவின் மரணம்,
0: the resurrection of Jesus,
1: இயேசுவின் உயிர்த்தெழுதல்,
0: the shed blood,
1: சிந்தப்பட்ட இரத்தம்.
0: These things were constantly being mentioned and taught and explained.
1: இந்த காரியங்களை எப்போதும் அவர் விளக்கி மக்களுக்கு போதித்து வந்தார்.
0: Every time he says it, he says something about it.
1: அவர் ஒவ்வொரு முறையும் அதை பற்றி பேசும்போது அதை குறித்து ஒன்றை சொல்லுகிறார்.
0: In Acts 20:28 he said we were bought by the blood.
1: அப்போஸ்தலர் 20:28 ல சொல்லுகிறார் அந்த இரத்தத்தினாலே நாம் வாங்கப்பட்டோம் என்று.
0: In Ephesians 1:7 he says we receive forgiveness and redemption through the blood.
1: எபேசியர் 1:7 ல அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டா இருக்கிறது என்கிறார்.
0: Here he says we are made nigh, we are able to come near God and to stand before him by the blood.
1: இங்கே சொல்லுகிறார் இரத்தத்தினாலே தான் தேவனுக்கு அருகிலே நாம் வந்து அங்கே நிற்க முடிகிறது என்று.
0: You know, towards the end of these teachings after a few weeks I'm going to deal with all the various things that the blood does.
1: இந்த போதனையில் முடிவிலே தானே இந்த இரத்தம் என்னவெல்லாம் செய்கிறது என்று பல்வேறு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
0: At that time I will explain each one of these things.
1: அந்த சமயத்தில் இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் உங்களுக்கு விளக்குவேன்.
0: But notice each reference that Paul makes or anybody else makes they say something about the blood and what it does.
1: ஆனா பவுல் மற்றவர்கள் இரத்தத்தை குறித்து சொல்லும்போது அந்த என்ன செய்கிறது என்பதை அங்கே சொல்லுகிறார்கள் அதை கவனியுங்கள்.
0: It is never ending.
1: அதுக்கு முடிவே கிடையாது.
0: So many things to say about what this precious blood has done.
1: இந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பல காரியங்கள் சொல்லுகிறார்கள்.
0: That is why we call it the precious blood of Jesus.
1: ஆகவே தான் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று நாம் அதை அழைக்கிறோம்.
0: It is precious because it does what no other blood can do.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் மற்ற எந்த இரத்தமும் செய்யக்கூடாததை அது செய்கிறது.
0: It is not precious because it costs more money.
1: ஏதோ அதுக்கு கிரயம் அதிகமாகவே விலையேறப்பட்டது என்று கிடையாது.
0: It is precious because it is not to be found in any other person in the whole world.
1: இந்த முழு உலகத்திலே வேறு யாரிடமும் அது கிடையாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்ட இரத்தம்.
0: Only Jesus with his shed blood can atone for our sins.
1: இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமா என்னுடைய பாவங்களை நீக்க முடியும்.
0: Only one person has the blood that can do anything for us.
1: ஒருவருடைய இரத்தம் மட்டுமே நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
0: If every person here shed his blood for the sin of this world nothing can happen.
1: இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: If the best of men shed their blood nothing can happen.
1: உலகத்தின் தலைசிறந்த நல்லவர்கள் இரத்தத்தை சிந்தினாலும் எதுவும் நடக்காது.
0: Only this person our Lord Jesus Christ and his blood is the only thing that can atone.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டுமே நம்முடைய பாவங்களை பரிகரிக்க முடியும்.
0: That is why it is precious.
1: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because you cannot buy it with all the money that you have.
1: எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அதை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: It is precious because not one person in the whole world has this blood.
1: அது விலையேறப்பட்டது ஏனென்றால் உலகத்தில் இருக்க யாரிடமும் இந்த இரத்தம் கிடையவே கிடையாது.
0: It is precious because nobody's blood can do as much as the blood of our Lord Jesus Christ.
1: இது விலையேறப்பட்ட ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு செய்ததை வேறு எந்த இரத்தமும் நமக்கு செய்ய முடியாது.
0: That is why it is precious.
1: ஆகவே தான் அது விலையேறப்பட்டது.
0: So when you say the precious blood of Jesus you must understand why you are saying
1: that. ஆகவே இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்லும்போது ஏன் சொல்லுகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: There must be an appreciation for that.
1: அதை நீங்கள் பாராட்ட வேண்டும்.
0: The fact you are sitting here worshiping God today.
1: இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிப்பது.
0: The fact you have Jesus in living in your heart.
1: இயேசு உங்களுக்குள் இப்போது வசிக்கிறது.
0: The spirit of God in your heart.
1: தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார்.
0: It is made possible through the blood.
1: அதெல்லாம் இரத்தத்தினாலே தான் சாத்தியமாயிருக்கு.
0: Blood of Jesus.
1: இயேசுவின் இரத்தம்.
0: We've been made nigh.
1: நாம் சமீபமாய் வந்திருக்கிறோம்.
0: Hebrews chapter 9.
1: எபிரேயர் 9வது

0: redemption for us.
1: வெள்ளாட்டுக்கடா இலங்கால இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரேதரம் மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டுமனினார்.
0: Some people believe Paul is the one that wrote Hebrews also.
1: சிலர் நம்புகிறார்கள் இந்த எபிரேய நிருபத்தை எழுதுனதும் பவுல்தான் என்று.
0: Well, we are not going to talk about the authorship of Hebrews now.
1: இதை யார் எழுதியது என்பதை பற்றி இப்போ நாம் பேச போகிறதில்லை.
0: If it was Paul, you can very well understand why he is mentioning it again and again.
1: இது பவுலா இருந்தா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன் திரும்பத் திரும்ப இதை சொல்லுகிறார்.
0: If it is not Paul, if it is someone else writing, you can understand that not only Paul, others also began to teach about the blood of Jesus in the first century.
1: இது பவுல் எழுதவில்லை, வேறு யாராவது அவர் கூட முதலாம்
0: நூற்றாண்டிலே that this Paul has made a big mess out of this whole Christian teaching.
1: பாருங்கள் சமீப காலத்துல உண்டான இறையியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, பவுல் இந்த கிறிஸ்துவ போதனையே குழப்பி விட்டார் என்று.
0: You know, before Paul it was all right.
1: பவுலுக்கு முன்னால எல்லாம் சரியா தான் இருந்தது.
0: And without Paul Christianity is all right.
1: பவுல் இல்லாமல் கிறிஸ்துவம் நன்றாக தான் இருக்கு.
0: This Paul is the one that made Christianity a blood based religion.
1: பவுல் தான் இந்த கிறிஸ்துவத்தை இரத்தத்தை சார்ந்த ஒரு கிறிஸ்துவமாய் மாற்றி விட்டார் என்கிறார்.
0: Blood, blood, blood, blood everywhere because this Paul, a great Pharisee with all his Jewish teachings and thinking about the Old Testament sacrifices, is infusing this Christian teaching with the idea of the blood and what it does.
1: மிகப்பெரிய பரிசேயன் யூதனாகி இந்த பவுல் பழைய ஏற்பாட்டு போதனைகளை அங்குள்ள பலிகள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய எல்லா போதனைகளையும் எங்கு பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தம் என்று போதித்து விட்டார் என்று சொல்கிறார்.
0: If you leave out Paul, there won't be any importance for the blood of Jesus in the church's teachings, they say.
1: பவுலை விட்டுவிட்டால் பிறகு சபையின் போதனைகளிலே இயேசுவின் ரத்தத்தை குறித்த போதனையே இருக்காது என்று சொல்கிறார்.
0: That is wrong.
1: அது தவறு.
0: Not only Paul, others started.
1: பவுல் மட்டுமல்ல மற்றவளும் அதை குறித்து போதித்து.
0: Hebrews is one example of it.
1: அதற்கு ஒரு உதாரணம் எபிரேயர்.
0: But if you say Hebrews also was written by Paul.
1: ஆனா எபிரேயரும் பவுலால தான் எழுதப்பட்டது நீங்க சொன்னா.
0: Then I will take you to Peter and to John and so on in a minute.
1: பிறகு கொஞ்ச நேரத்துல பேதுரு யோவான் இவர்களெல்லாம் கொண்டு செல்கிறேன்.
0: Everybody thought.
1: எல்லாரும் போதித்தார்கள்.
0: They all thought about the blood of Jesus, the precious blood.
1: எல்லாரும் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து போதித்தார்கள்.
0: It is not Paul's peculiar doctrine.
1: இது பவுலுடைய வினோதமான போதனை அல்ல இது.
0: It is not something that he invented, that he inserted into the normal teachings of Christian church.
1: ஏதோ அவர் கண்டுபிடித்து கிறிஸ்துவ போதனையில நடுவுல சொருகின ஒரு போதனை அல்ல இது.
0: No, it is a consistent teaching of the Christian church.
1: கடைசியாக கிறிஸ்துவ சபை தொடர்ச்சியாய் போதித்த ஒரு போதனை இது.
0: Here they say the blood of goats and bulls and calves cannot help us to enter into the holy place.
1: இந்த வசனம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க ஆடு மாடுகள் இவருடைய ரத்தம் நமக்கு உதவி செய்யாது.
0: And by his own blood he has done it.
1: அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார்.
0: He says, for if the blood of bulls and goats, verse 13, and the ashes of an heifer sprinkling the unclean sanctifies to the purifying of the flesh, how much more shall the blood of Christ, who through the eternal spirit offered himself without spot to God, purge your conscience from dead works to serve the living God.
1: 13. அது எப்படி எனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்.
0: Once again, the efficacy of the blood of Jesus and what the blood of Jesus thus is emphasized here.
1: மறுபடியும் இயேசுவின் இரத்தம் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே வலியுறுத்தப்படுகிறது.
0: Oh, it cleanses our conscience, it says.
1: நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது என்று வசனம் சொல்கிறது.
0: Teach about that later.
1: அது குறித்து பிற்பாடு நாம் போதிப்போம்.
0: But it says that it cleanses our conscience.
1: ஆனால் நம்முடைய மனசாட்சியை சுத்தம் பண்ணுகிறது என்று வசனம் சொல்கிறது.
0: So that we may serve the living God.
1: எதற்காக? ஜீவனுள்ள தேவனை நாம் சேவிப்பதற்காக.
0: Later on when we talk about it, we'll talk about what it does and then we'll talk about what as a result what happens to us.
1: பாருங்க பிற்பாடு பற்றி பேசும்போது இந்த ரத்தம் என்ன செய்கிறது அதன் விளைவாக நாம் எப்படி இருக்கிறோம் அதை பற்றி நாம் பேசுவோம்.
0: That is what he is saying.
1: அதுதான் இங்க சொல்லுகிறார்.
0: Purges our conscience.
1: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணுகிறது.
0: That is what it does.
1: அதுதான் செய்கிறது.
0: As a result what happens?
1: அதன் விளைவாக என்ன நடக்கிறது?
0: We serve God.
1: நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம்.
0: Serve God does not mean ஊழியம் செய்றோம்னு சொல்றதுனால தமிழ்ல சொல்றதுனால ஊழியக்காரருக்கு தான் சொல்லிருதுன்னு நினைச்சுக்காதீங்க. This is not talking about it.
1: இது அத பத்தி பேசல, ஊழியத்தை பத்தி பேசல.
0: It is talking about living for God.
1: இது தேவனுக்கென்று வாழ்றதை பத்தி பேசுகிறது நண்பர்களே.
0: Those who are reading Tamil Bibles can write it like that. Living for God.
1: தமிழ்ல வாசிக்கிறோம் இப்படி எழுதுங்க. தேவனுக்கென்று நாம் வாழும்படியாய் செய்கிறோம்.
0: Certain words mislead us sometimes.
1: ஏனா சில வார்த்தைகள் தவறான அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: So it is talking about not ministers doing ministry, it is talking about believers living for God.
1: ஆகவே ஊழியர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்வது பற்றி இது பேசவில்லை, மக்கள் தேவனுக்கென்று வாழ்வதை குறித்து பேசுகிறது.
0: Without a

0: purged conscience, you cannot live for God.
1: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாமல் தேவனுக்கென்று நீங்கள் வாழ முடியாது.
0: If your heart condemns you, your conscience, amplified Bible says, condemns you, then you cannot serve God.
1: உங்களுடைய இருதயம், அதாவது உங்களுடைய மனசாட்சியே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது.
0: You cannot serve God.
1: தேவனை நீங்கள் சேவிக்க முடியாது.
0: You cannot live for God.
1: நீங்கள் தேவனுக்கென்று வாழ முடியாது.
0: The success of your life, Christian life, depends upon your conscience being purged and cleansed by the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுடைய மனசாட்சி கழுவி சுத்தம் பண்ணப்பட்டால் தான் உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும்.
0: The whole Christian life and living is based upon the precious blood of Jesus cleansing our conscience.
1: கிறிஸ்துவ வாழ்க்கையே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சி கழுவி சுத்திகரிப்பதில் தான் அடங்கி இருக்கிறது.
0: That is where it starts.
1: அங்க தான் துவங்குகிறது.
0: It is because our conscience is cleansed we are living for God.
1: நம்முடைய மனசாட்சி சுத்தம் பண்ணப்பட்டபடியாலே தான் நாம் தேவனுக்கென்று
0: வாழ்கிறோம். That is why we are able to pray.
1: ஆகவே தான் நம்மால் ஜெபிக்க முடியும்.
0: That is why the spirit of God is able to live in us.
1: ஆகவே தான் தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாழ முடிகிறது.
0: That is why we can come into the presence of God.
1: ஆகவே தான் தேவனுடைய சமூகத்திலே வர முடிகிறது.
0: That is why we can talk to God.
1: ஆகவே தான் தேவனோடு பேச முடிகிறது.
0: We can have fellowship with God.
1: அவரோடு ஐக்கியம் கொள்ள முடிகிறது.
0: If the conscience is not purged, then we'll be running away from God.
1: மனசாட்சி சுத்தம் பண்ணப்படாவிட்டால் பிறகு தேவனை விட்டு தூரம் ஓடிக்கொண்டு.
0: See what the blood of Jesus has done.
1: இயேசுவின் இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று பாருங்க.
0: Oh, this is something wonderful.
1: இது மிகவும் அதிசயமான ஒரு காரியமா இருக்கு.
0: Now verse chapter 10.
1: 10 அதிகாரத்தை நாம்
0: எடுப்போம். Hebrews chapter 10 verse 19.
1: இவரே 10 19.
0: Just sample because I don't have.
1: அதர் அந்த வசனங்கள் என்பதை பற்றி பேசுகிறார்.
0: The blood, the precious blood of Jesus gives us boldness to enter into
1: his presence. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தம் தான் தேவனுடைய சமூகத்திலே பிரவேசிக்கக்கூடிய தைரியத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, boldness before God, this is not talking about your mental boldness that you have otherwise.
1: பாருங்க தைரியம் என்று சொல்லும்போது மற்றபடி நமக்கு மனதுல தைரியம் இருக்கு அந்த தைரியத்தை பற்றி பேசல. தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியம்.
0: This is talking about some spiritual thing.
1: இது ஆவிக்குரிய காரியத்தை பற்றியது.
0: Not a earthly kind of boldness.
1: இது உலக பிரகாரமான ஒரு தைரியம் அல்ல.
0: It's a boldness to come before God.
1: தேவனுக்கு முன்பதாய் வரக்கூடிய ஒரு தைரியம் இது.
0: Through the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே.
0: Boldness comes when you know the truth about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த சத்தியத்தை அறியும் போதுதான் உங்களுக்கு தைரியமே உண்டாகிறது.
0: This is why lot of Christian people today don't have boldness because they've never been taught about the blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து போதனை இல்லாதபடியினால தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் செல்ல தைரியமே இல்லை.
0: They've never been told.
1: அவங்களுக்கு சொல்லப்படவே இல்லை.
0: Told very clearly about the purging effect of the cleansing effect of the precious blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எப்படியெல்லாம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது அதை பற்றி மக்களுக்கு போதிக்கப்படுகிறது.
0: They've never been told about how it brings them near.
1: எப்படி தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது அது போதிக்கப்படவில்லை.
0: The ones that are far can come near now.
1: தூரத்தில் உள்ளவர்கள் இப்போது அருகிலே வரலாம்.
0: God himself comes and dwells in us.
1: தேவனே வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்.
0: We are cleansed by the blood of Jesus.
1: நாம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம்.
0: If this is never taught, then such a believer who has never heard teachings, deep teachings about the precious blood of Jesus, will have no boldness, holy boldness to come before God.
1: இதெல்லாம் போதிக்கப்படாவிட்டால் பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை அறியாதவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு தைரியம் இல்லாமல் இருப்பார்கள்.
0: Their prayer will be weak prayers.
1: அவருடைய ஜெபம் எல்லாம் பலவீனமான ஜெபமா இருக்கும்.
0: Their prayers will be begging prayers of a man who is standing outside like a beggar, not even knocking the door, just simply yelling from outside.
1: அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிச்சைக்காரன் பண்ற ஒரு கூக்குரல போல இருக்கும். கதவை தட்ட கூட மாட்டாங்க. கேட்டுக்கு வெளியே நின்னு கூச்சல் போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்.
0: Once I was staying in a room where a lot of people were staying in that place and praying all over that bungalow.
1: ஒரு முறை நான் ஒரு ரூம்ல தங்கிட்டு இருந்தேன். அந்த பங்களா முழுதும் நிறைய பேர் தங்கி இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க.
0: Some other group was having a retreat, you know.
1: ஏதோ ஒரு குழு வந்து அங்க ரிட்ரீட் நடத்துனாங்க.
0: And I was allowed to stay in one room. I had been there on another business.
1: நான் இன்னொரு வேலைய அங்க போறேன். அங்க ஒரு ரூம்ல என்ன தங்க வச்சாங்க.
0: And the morning they are praying.
1: காலையில ஜெபம் பண்றாங்க.
0: And I heard some prayer. I thought some beggar has come to the door.
1: ஒரு சில ஜெபத்தை கேட்டு ஏதோ பிச்சைக்காரனா உள்ள வந்துட்டான் போல யோசித்தேன் நான்.
0: ஐயா ஐயா இப்படி நான் பாவி ஐயா நான் பாவி. ஏர்லி மார்னிங் நான்
1: காலங்காத்தால பாருங்க.
0: ஜஸ்ட் லாமெண்டிங் பிரேயர்.
1: புலம்புற ஜபம் இது.
0: இட்ஸ் நாட் அ பாசிட்டிவ் பிரேயர்.
1: இது முற்போக்கான ஜபமே அல்ல.
0: It's like a beggar standing outside the gates of heaven and begging before this great God.
1: பரலோகத்தின் கேட்டுக்கு வெளியே நின்னுட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சற பிச்சைக்காரன போல இருக்குது.
0: No boldness.
1: தைரியம் இல்ல.
0: No positiveness.
1: முற்போக்கான தன்மை இல்ல.
0: No entry.
1: உள்ள நுழையறதே இல்ல.
0: Paul talks about in another place that we have an abundant entrance into the presence of God.
1: இன்னொரு இடத்துல பவுல் சொல்றான் தேவனுடைய சமூகத்தில தைரியமா உள்ள பிரவேசிக்கலாம்.
0: Abundant entrance. தாராளமா நுழையலாம். தாராளமா. Abundant entrance. That's a wonderful a word, abundant entrance.
1: La apudamana varuvar dharalama pogalam ulle.
0: Apdina enna artham kadavu nalla terandirukku dharalama ulle vaanga nu artham. You come, come on in.
1: Vaarungal ulle vaarungal.
0: You see, a person who has been taught about the blood realizes that.
1: Paranga ratthathu kuritha bodhane udayavar idella unandirukkar.
0: There is a boldness therefore.
1: Aagave oru dhairyam irukkar.
0: His prayer has that boldness and shows that boldness.
1: Avade jabathilum dhairyam irukkar and dhairyam veliye varugiradhu.
0: Not a begging prayer, but a prayer that goes confidently and asks God.
1: Edho ginji kondirukkar oru jabam alla devanathila dhairyamai sendru kekkara oru jabam.
0: And 1 Peter. Like I told you, it is not just Paul's teaching, my friend.
1: Naan sonnadhu pola idu verum Pauludeya bodhanigal alla.
0: In a lot of these people that have any problem with these things are always blaming Paul.
1: Paarunga indha kaaryangala kuritha prachinudeya makkal eppozhume Paula dhaan kora solvaanga.
0: They say, oh, if church only did not have Paul, we'd be all right.
1: Enna solla vendruma Paul maathana sabaiyila illa sabai olunga irukum.
0: He is the one that is teaching about justification.
1: Avar dhaan indha neethimaanakkapaduvadhu kurithala bodhikkira.
0: He talks too much about righteousness.
1: Indha neethiy kurithu romba adhigama pesuraanga.
0: He talks too much about the law.
1: நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: He talks too much about the meaning of the law.
1: பிரம் நியாயப்பிரமாணத்தை அர்த்தத்தை குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: He talks too much about the way of salvation.
1: ரட்சிப்பின் வழி குறித்து ரொம்ப அதிகமா பேசுறாரு.
0: Oh, it's too much. If he is not there, the church will be all right. We'll just be and turned it into a great theological treatise, and he writes about these great doctrines based on this salvation.
1: சாதாரண இந்த ரட்சிப்பின் வழியை எடுத்து வைத்து கொண்டு அதை வைத்து மிகப்பெரிய போதனைகள் உபதேசங்களை எழுத ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்றார்.
0: Paul is the complicator, they said.
1: பவுல் தான் சிக்கலையே உண்டாக்குற மனுஷன்.
0: He says pharisaical mind works like that.
1: அவர் பரிசேய மனம் அப்படி வேலை செய்துன்றார்.
0: Not true, my friend.
1: அது உண்மை இல்லை நண்பர்களே.
0: Look at Peter.
1: பேதுரோ பாருங்க.
0: That is why when preaching Romans I refer to many other portions from other epistles, because I want to show you that it is not Paul, it is also others that are teaching it.
1: ரோமரை போதிக்கும் போது பவுல் மாத்திரம் இதை போதிக்கவில்லை, மற்ற ஆசிரியர்களும் அதை போதிக்கலாம் என்பதற்காக தான் மற்ற புத்தகங்களை வசனங்களை நான் மேற்கோள் காட்டுகிறேன்.
0: It's very important to every time whenever we teach a truth to show that it is a complete truth for a taught throughout the Bible.
1: ஒரு சத்தியத்தை போதிக்கும் போது ஒவ்வொரு முறையும் இது வேதம் முழுவதும் போதிக்கப்படுகிறது என்பதை காண்பிப்பது ரொம்ப முக்கியம்.
0: One person heard me and says, oh, he's got some stuff from America.
1: ஒருத்தர் என் பிரசங்கத்தை கேட்டு பரவாயில்லைங்க அமெரிக்கால இருந்து நிறைய கத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு.
0: What a bright fellow.
1: என்ன ஒரு அறிவாளி.
0: அவரை சொல்றேன். He heard me and he found out that I got it from America.
1: Yam prasanga da kettu adu idha kandupidichitar America la indha idha kondu vandirukkar.
0: Not from America, brother. That is why I am not talking about some American preacher said this and said that.
1: Paranga na edha America prasanga edha sonnar adha sonnar neenga vandu solla.
0: That is why I am telling you to turn to the Bible.
1: Aagave da Bible thirupunga nu solren.
0: I am turning from Genesis to Revelation.
1: Aadiya mudhal velippaduthal varai naan thirupi vaasikiren.
0: I am giving you scripture after scripture.
1: Ovvoru vasanamaga vedathilirundhu eduthukodukken.
0: I want to convince you that this is the teaching of the Bible.
1: Idhu vedathin pogai endradhu ungalukku unara vekka virumbugiren.
0: One person said he's got some new stuff.
1: Oruthu sonnar pudhu pudhusa solraarungala appadi.
0: Not new stuff.
1: Idhu pudhusalla.
0: It is as old as apostle Paul.
1: Apostle ye Paul evlo palamiyanavaro andha mari
0: as old as God.
1: Devan evlo palamiyanavaro andha alavu palam.
0: Nothing that I teach is new.
1: Naan bodhikiradhu edhuvume pudusalla.
0: If I teach something new, it will be wrong.
1: Pudusa edha naan bodhicha adhu thappa dhaan irukum.
0: It is all old.
1: எல்லாமே பழையது.
0: It is as old as the Bible.
1: வேதம் எவ்வளவு பழையதோ அவ்வளவு பழையது.
0: Turn with me to 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரத்துக்கு நாம் திரும்புவோம்.
0: Peter also gives the same kind of importance to the precious blood of Jesus.
1: பேதுரும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்துக்கு அது 18 19 வசனங்கள்.
0: For as much as you know that you were not redeemed with corruptible things as silver and gold from your vain conversation received by traditions from your fathers, but with the precious blood of Christ as of a lamb without blemish and without spot.
1: உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: The language is the same.
1: பாருங்க வார்த்தைகளும் அதே வார்த்தைகள் தான்.
0: Peter and Paul have got the same message.
1: பேதுருவும் பவுலும் அதே செய்தியை தான் சொல்லுகிறார்கள்.
0: Paul said in Ephesians, in whom we have redemption through his blood, the forgiveness of our sins.
1: பவுல் எபேசிலே சொல்லுகிறான் அவருடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது
0: என்று. Here Peter says, you are not redeemed by gold and silver, but by the precious blood of Jesus Christ.
1: இங்கே பேதுரு சொல்லுகிறான் நீங்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்க
2: போடாமல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள்.
0: Here is where we have that term, precious blood.
2: பாருங்க, இங்கதான் விலையேறப்பட்ட இரத்தம் என்று வருகிறது.
0: So Peter is teaching the same thing.
2: அவர் பேதுருவும் அதே காரியத்தை தான்
0: போடுறாரு. Peter not only says it's the blood of Jesus that has done it, he says it's the precious blood. He understands the preciousness of that blood that was shed on the cross.
2: இதோ இயேசுவின் இரத்தம் செய்தது என்று பேதுரு சொல்லவில்லை, மாறாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று பேதுரு சொல்கிறார்.
0: He is the one that introduces the concept that it is a precious blood. He puts the term in there, precious, precious blood.
2: அவர்தான் இரத்தத்துக்கு முன்னாடி விலையேறப்பட்ட என்று போட்டு அந்த விலையேறப்பட்ட இரத்தம் என்ற எண்ணத்தையே அவர்களுக்குள்ள உருவாக்குகிறார்.
0: Amen.
2: Amen.
0: He's got the idea.
2: அவருக்கு அந்த என்ன வந்துருச்சு?
0: If anybody will say precious blood of Jesus,
2: யாராவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொன்னால்,
0: then you can be sure they probably got the idea.
2: பிறகு நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் இங்க தான் என்ன வந்துச்சு.
0: That is why I want you to say the precious blood of Jesus, not just simply blood of Jesus.
2: நீங்களும் வெறுமனே இயேசுவின் ரத்தம் என்று சொல்லாமல் விலையேறப்பட்ட இரத்தம் என்று சொல்ல விரும்புகிறேன்.
0: That shows a knowledge of certain things.
2: அது சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்று காண்பிக்கிறது.
0: Shows that you understand how precious the blood is.
2: ரத்தம் எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று காண்பிக்கிறது.
0: Why it is precious?
2: ஏன் அது
0: விலையேறப்பட்டது? What makes it precious?
2: அது விலையேறப்பட்டதாக்குறது எது?
0: Well, if you listen to the teachings through the next few weeks, you will really understand it.
2: அடுத்த சில வாரங்களின் போதனைகளை நீங்கள் கேட்டால் இதை மெய்யாகவே புரிந்துகொள்வீர்கள்.
0: He says we have been redeemed by the precious blood.
2: சொல்கிறார், விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள்.
0: Well, Peter is also teaching the same thing.
2: பேதுருவும் அதே காரியத்தை தான் போதிக்கிறார்.
0: Now what about John?
2: சரி, யோவானை குறித்து என்ன?
0: He is a major writer.
2: அவரும் மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்.
0: Of the New Testament epistles.
2: புதிய ஏற்பாட்டு நிருபங்களை எழுதியவர்.
0: So let us turn to 1 John chapter 1 verse 7.
2: 1 யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துக்கு திருப்புவோம்.
0: 1 John 1:7.
2: 1 யோவான் 1:7.
0: But if we walk in the light as he is in the light, we have fellowship with one with another, and the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
2: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Oh, he saying exactly what others have been saying.
2: பாருங்க, மற்றவர்கள் என்ன சொல்லுகிறாங்களோ அதேதான் யோவானும் சொல்லுகிறார்.
0: He didn't get it from somewhere else.
2: இவர் வேற எங்கிருந்தோ இதை பெற்றுக்கொள்ளல.
0: He got it with the gospel.
2: சுவிசேஷமாய் இவர் இதை பெற்றுக் கொண்டார்.
0: This is the thing that has been taught. I will show it to you from the very first pages of the Bible.
2: பாருங்க, நான் உங்களுக்கு காண்பிப்பேன். இந்த காரியம் தான் வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது.
0: I'm not going to deal with Old Testament at all today.
2: இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை பற்றி நான் பேச போவதே இல்லை.
0: But you will see as in the course of our teaching that this is the thing that has been taught from the first pages of the Old Testament, from the Bible.
2: நாம் போதித்து வரும்போது நீங்களே புரிந்து கொள்வீர்கள், இந்த போதனை வேதத்தின் முதல் பக்கத்திலிருந்தே போதிக்கப்பட்டு வருகிறது என்று.
0: He says the blood of Jesus Christ, his son, cleanses us from all sin.
2: யோவான் என்ன சொல்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்.
0: Writing to the believers, he says.
2: விசுவாசிகளுக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார்.
0: See the central place that the teaching about the blood of Jesus had in the church.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்த போதனை சபையிலே எவ்வளவு மையமாய் இருந்தது என்று பாருங்கள்.
0: And it is surprising that it is not so emphasized today in that way that it was emphasized then.
2: ஆனால் இன்றைய நாட்களிலே சபையிலே எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட வேண்டுமோ அப்படி வலியுறுத்தப்படுவதிலே ஆச்சரியமா இருக்கிறது.
0: That is why there is spiritual power is missing.
2: ஆகவே தான் அந்த ஆவிக்குரிய வல்லமையை காணாமல் இருக்கிறது.
0: That is why that boldness is missing.
2: ஆகவே தான் அந்த தைரியம் அங்க இல்லை.
0: They don't know about the cleansing power.
2: சுத்தம் பண்ணுகிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை அறியாதிருக்கிறார்.
0: The believers have not discovered and see the blood. You know, we
2: மோசிய சபைகள்ல,
0: you know, when they said we are going to serve communion,
2: இன்றைக்கு திருவிருந்து பரிமாற போகிறோம் என்று சொன்னபோது
0: only 25% of the people will be inside.
2: சபையில 25% ஆட்கள் தான் உள்ள இருப்பாங்க.
0: Only 25%. I'm not just saying it as a criticism, I'm saying it as a very important truth that I want to tell you.
2: பாருங்க, ஒரு குறையா சொல்ல விரும்பல, முக்கியமான சத்தியத்தை சொல்ல வர, 25% மக்கள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க.
0: Why?
2: ஏன்?
0: As soon as the message is over, they don't want to take communion. They just get up and walk away because you take communion.
2: செய்தி முடிந்த உடனே திரும்ப எனக்கு வேணாம் மத்தவங்களாம் எடுத்துங்க, அவங்க பாட்டுக்கு போயிட்டே
0: இருப்பாங்க.
2: Why? ஏன்?
0: Most of them they walk away from the communion because they have never found out about the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் சுத்திகரிக்கும் வல்லமையை அநேகர் கண்டுபிடிக்காதபடியால தான் திருவிருந்து வேண்டான்னு எழுந்து போயிட்டார்.
0: At that time I didn't understand it.
2: அந்த சமயத்துல இதெல்லாம் எனக்கு புரியல.
0: Later on I coming to think about it, I understand now.
2: பிற்பாடு இத பத்தி எல்லாம் யோசிக்கும் போது தான் நான் புரிந்து கொண்டேன்.
0: Because I myself walked away many times.
2: ஏன்னா பலமுறை நானே எழுந்து வெளியே போயிருக்கேன்.
0: And why?
2: ஏன் அப்படி?
0: Because I felt unworthy.
2: என்ன தகுதியற்றவனாய் நான் உணர்ந்தேன்.
0: I had some imperfections.
2: எனக்குள்ள பூரணமற்ற தன்மைகள் இருந்தது.
0: Some problems.
2: சில பிரச்சனைகள்.
0: I felt I was imperfect. Therefore I should not partake of this.
2: நான் பூரணமில்லாதவன், ஆகவே இதிலே கலந்து கொள்ள கூடாது என்று உணர்ந்தேன்.
0: Maybe I have offended the Lord in word or in deed.
2: நான் கர்த்தருக்கு விரோதமாய் வார்த்தையிலோ செய்கையிலோ பாவம் செய்து விட்டேன்.
0: So I said always, well maybe next month when I am more right and when I am more righteous.
2: ஆகவே எப்போ என்ன சொன்னேன், சரி அடுத்த முறை தப்பே செய்யாம வந்து நம்ம கலந்து கொள்வோம்.
0: And sometimes for many months I'll miss it.
2: சில சமயத்திலே பல மாதங்கள் திருமணத்திலே பங்கெடுக்க மாட்டேன்.
0: And others getting up and walking away was an encouragement for me also.
2: மற்றவங்க எழுந்து வெளியே போனாங்களா, அது எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்தது.
0: Some believers that have been believers for 30 years would walk away.
2: 30 வருஷமா விசுவாசிகளா இருக்கவங்க அவங்களே எழுந்து வெளியே
0: போவாங்க. So I said he is walking away, what am I? ஆகவே
2: நான் சொன்ன அவரே போறாரே, நான் மட்டும்.
0: So if you are not right then you must not take communion.
2: ஆகவே ஒழுங்கா இல்லனா கம்யூனியன் எடுக்க கூடாது.
0: I thought if you if you are not worthy then don't take it.
2: தகுதியற்றவங்களா இருந்தா பங்கு பெற கூடாது, இப்படி தான் நான்
0: நினைச்சேன். This is the idea that I had.
2: ஆ எனக்கு இருந்த எண்ணம் இப்படி தான் இருந்து.
0: But then later on I came to learn the truths about the precious blood of Jesus.
2: ஆனால் பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்த போதனைகளை நான் கற்றுக்கொண்டேன்.
0: I discovered afresh the truth about the cleansing power of the blood.
2: அந்த இரத்தத்தினுடைய சுத்திகரிக்கும் வல்லமை குறித்த சத்தியங்களை நான் கேட்டேன்.
0: And you know one great singer sings that song.
2: ஒரு மிகப்பெரிய பாடகர் அதை குறித்து பாடுகிறார்.
0: Oh the blood will never lose its power.
2: அந்த இரத்தத்தின் வல்லமை ஒரு நாளும் ஒழியாது.
0: I tell you my friend, the blood has not lost.
2: நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பர்களே, இரத்தத்தின் வல்லமை போய்விடவில்லை.
0: The blood that was shed on the cross is still powerful.
2: சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தம் இன்னும் வல்லமையுள்ளதா இருக்கிறது.
0: It cleansed me once when I came to Christ.
2: கிறிஸ்து உன்னை நான் வந்தபோது ஒரு முறை என்னை கழுவிற்று.
0: It cleanses me every day today.
2: இன்றைக்கும் அனுதினமும் என்னை கழுவுகிறது.
0: As the imperfections of this world latch on to me, I'm cleansed by the powerful precious blood of Jesus.
2: இந்த உலகத்தின் பரிபூரண மற்ற தன்மையிலே என்னை வந்து பற்றிக் கொள்ளும்போதெல்லாம் இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் கழுவப்படுகிறேன்.
0: As I have fellowship with God, I'm constantly in need of cleansing by this precious blood.
2: நான் தேவனோடு கூட ஐக்கியப்படும்போது இந்த விலையேறப்பட்ட இரத்தம் தொடர்ந்து என்னை கழுவி சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கிறது.
0: That is why in verse 9, two verses later, John says, if we confess our sins, he is faithful and just to forgive our sins and to cleanse us by his precious blood of all unrighteousness.
2: ஆகவே தான் 9-ல் யோவான் சொல்கிறார், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்.
0: This is most often used for the unbelievers, so we think it's talking about the unbelievers.
2: அவிசுவாசிகளிடம் பேசும்போது இது இந்த வசனத்தை நாம் சொல்லுகிறபடினாலே இது ஏதோ அவிசுவாசிகளை பற்றி தான் பேசுது, நம்ம விட்டு விடுகிறோம்.
0: So the believers looked at this verse and said that's not about me, that's about the sinner, the salvation.
2: விசுவாசிகள் இதை படிக்கும்போது இது என்ன பற்றி பேசல, பாவிகளுக்கு ரட்சிப்பு பற்றி சொல்லுது.
0: This is talking about the believers in the church.
2: கிடையாது, இது சபையில் உள்ள விசுவாசிகளை பற்றி பேசுகிறது.
0: If you confess your sin,
2: உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்தால்,
0: have you got sin?
2: பாவம் இருக்கிறதா உங்களுக்கு?
0: Confess your sin.
2: உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யுங்க.
0: If you confess your sins, he is faithful and he is just to forgive our sins and cleanse us from all
2: unrighteousness. எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக
0: இருக்கிறார். If this was ever taught in the church, the cleansing power of the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவினுடைய சுத்தம் பண்ணுகிற விலையேறப்பட்ட அந்த வல்லமை குறித்து சபையிலே போதிக்கப்படும் என்றால்,
0: the one who walks away will come back in and sit down and begin to confess his sins and be right with God and use the time to set his relationship right with God and take and partake in that communion.
2: வெளியே எழுந்து போகிறவர் உள்ளே வந்து உட்கார்ந்து தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து எண்ணி தேவனோடு கூட சீர்புரிந்து பிறகு அந்த திருவருந்திலே பங்கு கொள்வார்.
0: Amen.
2: Amen.
0: Are you there?
2: இருக்கீங்களா?
0: We are not in the business of driving away people.
2: மக்களை துரத்தி விடுற வேலையில நாம் இல்ல.
0: But that is what happened in the
2: world. அதுதான் அந்த நாட்களில் நடந்தது.
0: Don't come near this thing, you know, they said.
2: கிட்ட வராதீங்க அப்படினுவாங்க.
0: Don't take it.
2: இதல பங்கு பெறாதீங்க.
0: By the very tone of their voice, we understood they don't want us sinners in there.
2: பாருங்க, அவங்க சொல்ற துணியை பாக்கும்போது தெரியும் பாவிங்க கிட்டே வரக்கூடாது அப்படினு.
0: So and we were also taught regularly that we were sinners.
2: அது மட்டுமல்ல, நீங்க பாவிங்கன்றானே அதையும் தொடர்ந்து போயிச்சிட்டு வந்தாங்க.
0: It was very strong.
2: அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா,
0: ஃபவுண்டேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங்,
2: அஸ்திவா ரொம்ப பலமா இருந்து.
0: We are sinners.
2: நாங்க எல்லாம் பாவிகள்.
0: So when the communion time came, we got up and walked.
2: அது திருவந்து நேரம் வந்த உடனே நாங்க எழுந்து வெளியே போயிடுவோம்.
0: We are not sinners, my friend.
2: நாம் பாவிகள் அல்ல நண்பர்.
0: Sons and daughters of the living God.
2: ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமா இருக்கிறோம்.
0: Are there certain imperfections in our lives?
2: இந்த வாழ்க்கையில சில குறைகள் இருக்கிறதா?
0: Yes, there are.
2: ஆம், இருக்கிறது.
0: There are times we sin.
2: சில சமயங்களில் பாவம் செய்கிறோம்.
0: If there are sins, we must confess.
2: பாவங்கள் இருந்தால் நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: And he is able to cleanse us with his blood.
2: அவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறார்.
0: The blood has never lost its power.
2: இரத்தத்தினுடைய வல்லமை ஒழிந்து போகவே இல்லை.
0: Revelation once again is another writing of John.
2: பாருங்க யோவான் எழுதின இன்னொரு புத்தகம் வெளிப்படுத்தல்
0: Revelation chapter 1 verse 5.
2: வெளிப்படுத்தல் 1:5.
0: And from Jesus Christ who is the faithful witness and the first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed him from our sins in his own blood and he hath made us kings and priests unto God and his father to him be glory and dominion forever and ever amen
2: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்னதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் உண்டாயிருப்பதாக ஆமே
0: This is not the only reference in Revelation. I told you reading only samples from each episode.
2: வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் தான் இருக்கு நினைச்சிடாதீங்க சாம்பிளா தான் சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன்னு சொல்லி
0: இருக்கு All right. Many references in Revelation.
2: வெளிப்படுத்தலே பல வசனங்கள் இப்படி இருக்குது
0: About this blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பட்ட இரத்தத்தை குறித்து
0: So again and again the Bible teaches that.
2: அங்கே திரும்பத் திரும்ப வேதம் நமக்கு அதை போதிக்கிறது
0: Here he says that he has washed us from our sins.
2: இங்கே சொல்லுகிறார் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார் என்று
0: Again the same teaching.
2: அதே போதனை தான்
0: he believes that
2: அதே அவர் விசுவாசம்
0: as a result of being washed we are kings and priests he says
2: கழுவப்பட்டதின் விளைவாக நாம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் என்று சொல்கிறார்
0: now we come to the last verse
2: இப்போது கடைசி வசனத்துக்கு
0: revelation chapter 12
2: வெளிப்படுத்தல் 12 அதிகாரம்
0: and verse 11
2: 11வது வசனம்
0: revelation 12:11
2: வெளிப்படுத்தல் 12:11
0: and they overcame him by the blood of the lamb and by the word of their testimony and they loved not their lives unto death
2: மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்
0: He's talking about the victory that the believers had over the devil
2: பிசாசின் மீது விசுவாசிகள் பெற்ற வெற்றியை குறித்து இது பேசுகிறது
0: victory over the devil
2: பிசாசின் மீது வெற்றி
0: and the precious blood of Jesus plays a very important role in the victory over the devil this
2: பிசாசின் மீது வெற்றி பெறுவதிலே இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது என்று சொல்கிறது
0: this is why I believe that the believer ought to be taught properly about the precious blood of Jesus
2: பாருங்கள் இதனால தான் விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து நன்றாய் போதிக்கப்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன்
0: if he is not properly taught then there is no victory over the devil my
2: அவருக்கு சரியாய் போதிக்கப்படாவிட்டால் பிசாசின் மீது வெற்றி பெற முடியாது நண்பர்களே
0: your victory over the devil depends very much on the knowledge that you have about the precious blood of Jesus and what it has done for you
2: yesu christun vilayerapetta rathathai kurithum adu ungalku enna seidirukku endru kurithu neengal arindirundal dhaan pisasin meedhu neengal vetri peruvathe saathiyam
0: the devil is the great enemy of mankind
2: manukulathin migapperiya ediri indha pisasu
0: he is the only enemy
2: avan mattuma ediriye
0: he set against the people of god and the will of god
2: deva janangalukku virodhamaga devudi sitthathukku ediraga avan irukkar
0: he is going about seeking whom he may devour
2: yaarai vilungalama endru vagai theri sutti thirugiraan
0: the devil is after the believer
2: pisasu viswasigal pinnala sutti varugiraan
0: the believer has a battle with the devil
2: விசுவாசிக்கு பிசாசோடு எப்பவும் போராட்டம் உண்டு
0: that is why in Ephesians chapter 6 verse 12 we read
2: ஆவேதன் எபேசியர் 6 12 ல நாம் வாசிக்கிறோம்
0: for we wrestle not against flesh and blood but against principalities powers and dark powers of darkness and the rulers of darkness in heavenly places
2: மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று
0: then it goes on to say that we must put on the whole armor of god
2: பிறகு வசனம் சொல்கிறது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும்
0: then it tells the believer you stand against this devil
2: பிறகு இந்த பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் என்று விசுவாசிகள் சொல்லப்படுகிறது
0: the believer is told that there is an enemy
2: பாருங்க விசுவாசிகள் சொல்லப்படுகிறது எதிரி ஒருவன் இருக்கா
0: then there are armor is given to him by god
2: பிறகு விசுவாசிகளுக்கு தேவனால் சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படுகிறது
0: the believer is told to stand not run
2: பிறகு விசுவாசிகள் ஓடி விட கூடாது நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது
0: victory
2: பிறகு வெற்றி எடுக்க வேண்டும்
0: amen
2: amen
0: but there can be no victory without this knowledge about what the precious blood of Jesus has done
2: ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து அறிவில்லாமல் வெற்றி கிடையாது
0: what brought the victory here
2: இங்கே வெற்றியை கொண்டு வந்தது எது
0: in this verse 11 we read about three things that brought victory
2: 11வது வசனத்தில் வெற்றியை கொண்டு வந்த மூன்று காரியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம்
0: one the precious blood of Jesus is mentioned there
2: முதலாவது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது
0: by the blood of the lamb it says
2: ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் என்று சொல்லப்படுகிறது
0: secondly the word of god is mentioned there
2: பிறகு தேவனுடைய வசனத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது
0: thirdly
2: மூன்றாவது
0: their testimony is mentioned
2: அவருடைய சாட்சி என்று சொல்லப்படுகிறது
0: the blood the word and their testimony
2: இரத்தம் வசனம் பிறகு சாட்சியின் வாக்கியம்
0: everybody say with me
2: எல்லாரும் சொல்லுங்க
0: the blood
2: இரத்தம்
0: the word and our testimony
2: பிறகு சாட்சியின் வாக்கியம்
0: the combination The right combination of these three things is what brings victory over the devil.
2: இந்த மூன்று சரியான ஒரு நிலையில் இருக்கும்போது தான் அது வெற்றி கொண்டு வருகிறது.
0: சரியான விதத்தில் இந்த மூன்றையும் கலந்து உபயோகப்படுத்தும் போது தான் வெற்றி உண்டாகிறது. Word, the blood and the testimony, our testimony.
2: ரத்தம் வசனம் பிறகு நம்முடைய சாட்சி.
0: Now, but the thing is, you need to understand it a little more clearly.
2: ஆனா இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: It is not just three different things that are separate.
2: இதெல்லாம் மூன்று வித்தியாசமாய் தனித்தனியாய் பிரிந்திருக்கிற காரியங்கள் என்று கிடையாது.
0: They combine and work together.
2: இது மூன்றும் இணைந்து ஒன்றாய் வேலை செய்யும்.
0: So let me state it like this.
2: ஆக இப்படியே அதை சொல்லட்டும்.
0: The word, the blood and our testimony means this, that we must testify what the word of God says that the blood of Jesus has done for us. Then only there is victory.
2: ரத்தம் வசனம் சாட்சி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறதோ அதையே நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அப்பொழுது நமக்கு வெற்றி உண்டு.
0: இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தம் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று வசனம் எதை போதிக்கிறதோ அதை நாம் சாட்சியாய் அறிக்கையாய் செய்யும்போது அது நமக்கு ஜெயத்தை உண்டாகிறது. This is how the three things combine.
2: இந்த மூன்று காரியங்களும் இப்படி தான் இணைகிறது.
0: The word of God teaches us about what the blood has done. Blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது என்பதை தேவனுடைய வசனம் நமக்கு போதிக்கிறது.
0: And we have to take what the word teaches about the blood of Jesus and make it our testimony.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வசனம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக்கொள்ள வேண்டும்.
0: We must say the same thing that the word says.
2: வசனம் என்ன சொல்கிறதோ அதையே நாம் சொல்ல வேண்டும்.
0: Now when the Bible says testimony, it is not like testimony in the church, you know.
2: பாருங்க, சாட்சின்ற வார்த்தை வருதுனால சபையில இருந்து சாட்சி சொல்றாங்க, அந்த மாதிரி கிடையாது.
0: காலையில சொன்னது போல அனுபவ சாட்சி இல்ல, இது பைபிள் சாட்சி. இது சிலர் சொல்றாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் பிரதர், அனுபவ சாட்சி தான் இருக்கா? சொல்லுங்க பிரதர், நீங்க வாங்க பிரதர், உங்க அனுபவ சாட்சி சொல்லுங்க. எல்லாரும் அனுபவ சாட்சி. So that people can place everything on the experiences of others.
2: இப்போ மக்கள் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டு அதன் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்.
0: எப்பேற்பட்ட அனுபவ சாட்சிங்க. No place for the word.
2: வசனத்துக்கு அங்க இடமே இல்ல பாருங்க.
0: Personal experiences are only good if they are based on the word of God.
2: தனிப்பட்ட அனுபவங்கள் தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால் மட்டுமே நல்லது.
0: Only if they are in line with the word of God.
2: தேவனுடைய வசனத்துக்கு இசைவா இருந்தால் மட்டுமே.
0: This is not talking about our personal testimony, it is talking about what the word declares, the testimony of the word, and it becomes our testimony.
2: இது நம்முடைய தனிப்பட்ட சாட்சியை குறித்து பேசவில்லை, வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது அதை நாம் நம்முடைய சாட்சியாய் மாற்றிக் கொள்கிறோம் அதை சொல்லுகிறது.
0: That is why I believe even personal testimony given in the church must be in that way.
2: ஆகவே தான் சபையில தனிப்பட்ட சாட்சி கொடுக்கிறோம் அது கூட இப்படி தான் இருக்கணும் நான் நம்புறேன்.
0: It must be based on the word.
2: வசனத்தை சார்ந்து அமைந்திருக்க வேண்டும்.
0: It must be in line with the word.
2: வசனத்தோடு இசைவா இருக்க வேண்டும்.
0: Only then is it good for people to hear.
2: அப்பதான் மக்கள் அதை கேட்கும்போது அவர்களுக்கு அது நன்றாக இருக்கும்.
0: You see, it becomes your testimony when you take what the word says about the blood and what it has done. It becomes your testimony.
2: Yesu Christum ratthathai kurithum adu enna seidirukkira endru kurithum vasanam solugiratho adai neengal eduthu pesumbodhu adu ungalude saatchiyai maarugirathu.
0: Don't worry about what others might say.
2: மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலையே படாதீங்க.
0: You know, what others say is not going to affect you.
2: மற்றவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை பாதிக்க போகிறது இல்லை.
0: A lot of believers live like that.
2: நிறைய விசுவாசிகள் இப்படி தான் வாழ்றாங்க.
0: It bothers me very very much.
2: அது ரொம்ப அவங்களை பாதிக்கிறது.
0: Believers are going around saying, brother, என்னமோ வெச்சிட்டாங்க brother. என்னமோ செஞ்சிட்டாங்க. They say someone has done something against me.
2: யாரோ எனக்கு ஒரு தடவை என்ன பண்ணிட்டாங்க.
0: They put a curse on me.
2: ஏதோ சாபம் போட்டாங்க.
0: Now you need to pray for me.
2: இப்போ எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க.
0: You know, even if someone comes and stands in front of my house and curses me from morning till night and put all kinds of curse and curse me with all their words, it nothing is going to come on me.
2: யாராவது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சாபம் போட்டு ஏதாவது மந்திரமாயம் பண்ணா கூட எனக்கு ஒண்ணும் எதுவும் பலிக்காது.
0: I believe that.
2: நான் அதை விசுவாசிக்கிறேன்.
0: His words are not effective.
2: அவருடைய வார்த்தையில அந்த அளவுக்கு வல்லமை இல்லை.
0: My words,
2: என்னுடைய வார்த்தைகள்,
0: that is the one that is going to have effect.
2: அதுதான் என்ன பாதிக்க போகுது.
0: I say with my words that I have power in the name of Jesus.
2: இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு என்று என்னுடைய வார்த்தையினாலே நானே சொல்லுகிறேன்.
0: I confess, not weakness, I confess power.
2: பலவீனத்தை அல்ல, நான் வல்லமையை அறிக்கை செய்கிறேன்.
0: I confess, not that I am unable, I confess that I can do all things through Christ.
2: என்னால முடியாது என்று நான் அறிக்கை செய்வதில்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் என்னால் முடியும் என்று அறிக்கை செய்கிறேன்.
0: I confess not my fear but my faith in the Lord Jesus Christ.
2: என்னுடைய பயத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசுவின் மீது எனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன்.
0: He said, what you say is going to turn your life around, my brother.
2: நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையே தலைகளாய் மாற்ற போகுது.
0: What is your testimony?
2: உங்களுடைய சாட்சி என்ன?
0: Make what the world says about the blood, make that your testimony.
2: இயேசுவின் இரத்தத்தை குறித்து வசனம் என்ன சொல்கிறதோ அதை உங்கள் சாட்சியாய் மாற்றிக்கொள்ளுங்கள்.
0: Don't talk about how this man did this and that man did that.
2: எப்படி இவர் இத செய்தார், அவர் அத சொன்னார், அத பத்தி எல்லாம் பேசாதீங்க.
0: Don't tell me about how those people are doing witchcraft and these people are doing that.
2: இவர் பில்லி சொன்னே பண்ணார், அவர் மந்திரம் பண்ணார், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்.
0: What is witchcraft before the living God?
2: ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
0: What is witchcraft before the precious blood of Jesus?
2: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்துக்கு முன்னால இந்த பில்லி சொன்னே ஏமாத்திரம்.
0: I say to you, open your mouth and sprinkle the blood of Jesus by the confession of your mouth around your house, around your children, around you. Sprinkle the blood of Jesus.
2: Why?
0: By the confession.
2: உங்கள் வாயை திறந்து அறிக்கை மூலமாக உங்கள் வீட்டை சுற்றி, பிள்ளைகளை சுற்றி, உங்களை சுற்றி இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தை தெளியுங்கள்.
0: Amen.
2: Amen.
0: Believers have to change.
2: விசுவாசிகள் மாறணும்.
0: Don't be coming here to church here and then still be talking about witchcraft, this, that.
2: இங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இன்னமும் பில்லி சூனியம் மந்திரம் அதன் பேசிட்டு இருக்காரு.
0: That's not good for you.
2: அது உங்களுக்கு நல்லது இல்ல.
0: You have something greater.
2: மென்மையான மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு இருக்குது.
0: Bigger.
2: பெரிய காரியம்.
0: Sure, there are people out there that are suffering from all kinds of demonic attack and devilish attack and witchcraft and all that.
2: வெளிய இருக்கிற மக்கள் பிசாசுனாலே, பேயினுடைய தாக்குதலாலே, பில்லி சூனியத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது உண்மைதான்.
0: I don't deny that.
2: அதை நான் மறுக்கவில்லை.
0: But you and I are believers.
2: ஆனா நீங்களும் நானும் விசுவாசிகள் நண்பர்கள்.
0: We have power over the devil.
2: பிசாசின் மீது நமக்கு வல்லமை உண்டு.
0: By the blood of Jesus.
2: இயேசு கிறிஸ்துவின் விலையுள்ள இரத்தத்தினாலே.
0: I'm going to talk in the days to come about how the blood of Jesus is a protecting force.
2: வரப்போற நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி நம்மை பாதுகாக்கும் சக்தியா இருக்கிறது என்பதை பற்றி பேச போறோம்.
0: Protection that the blood of Jesus gave.
2: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு.
0: It is because the believers are not taught like this, they are going like that.
2: விசுவாசிகளுக்கு இப்படி போதிக்கப்படல, ஆகவே தான் அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க.
0: Now let me say something and close.
2: ஒரு சில காரியங்களை சொல்லி நான்
0: முடிக்கிறேன். In these three things, the blood, the word and the test are our testimony.
2: பாருங்க, ரத்தம், வசனம் நம்முடைய சாட்சி. இந்த மூன்று காரியங்கள்ல
0: two things cannot change.
2: ரெண்டு காரியங்கள் மாறவே முடியாது.
0: Can you tell me which two things cannot change?
2: எந்த ரெண்டு காரியங்கள் மாற முடியும்னு சொல்ல முடியுமா உங்களால?
0: The word cannot change.
2: வசனம் மாற முடியாது.
0: The word says what it says.
2: வசனம் என்ன சொல்கிறதோ அப்படிதான்
0: செய்யும். It doesn't say one thing today, another thing tomorrow.
2: இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லாது.
0: No. It says the same.
2: அதே காரியத்தை தான்
0: சொல்லுது. When it says it cleanses us from our sins, it means that.
2: பாவத்திலிருந்து நம்மை சுத்தம் பண்ணுகிறது என்றால் அப்படிதான்.
0: When it says it brings us near God, it means that.
2: தேவனுக்கு அருகே கொண்டு வருதுன்னு சொன்னால் அதேதான்.
0: When it says it gives us boldness, it means that.
2: தைரியத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் அந்த அர்த்தம்தான்.
0: No change.
2: மாற்றமே கிடையாது அதுல.
0: If you live for another million years, there is no change.
2: இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தாலும் மாற்றமே கிடையாது.
0: Even if heaven and earth shall pass away, the word of God shall not pass
2: away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
0: The word is unchanging.
2: வசனம்
0: Amen.
2: Amen.
0: The word is unchanging.
2: வசனம் மாறாதது.
0: The blood is also unchanging in its power.
2: இரத்தம் கூட அதுடைய வல்லமையிலே மாறுதலே இல்லாதது.
0: Oh, the blood never loses its power.
2: ரத்தத்தின் வல்லமை குறைவதே கிடையாது.
0: 2000 years ago it was shed.
2: 2000 வருடங்களுக்கு முன்பதா அது சிந்தப்பட்டது.
0: Until today it has not diminished in its power even one little iota.
2: இது வரைக்கும் கடுகளவு கூட அவருடைய வல்லமை குறையவே இல்லை.
0: It is the same blood.
2: அதே ரத்தம்தான்.
0: Same power.
2: அதே வல்லமை.
0: Still cleanses.
2: இன்னமும் நம்மை
0: கழுவுகிறது. Still gives boldness.
2: இன்னமும் தைரியத்தை கொடுக்கிறது.
0: The blood and the word never changes.
2: வசனமும் ரத்தமும் மாறுவதே இல்லை.
0: You know what changes?
2: மாறுவது எது தெரியுமா?
0: Our testimony.
2: நம்முடைய சாட்சி.
0: We say one thing today about this and we say another thing tomorrow.
2: ஒரு காரியத்தை குறித்து நாம இன்னைக்கு ஒன்னு சொல்றோம், நாளைக்கு இன்னொன்னு சொல்றோம்.
0: Sunday is hallelujah and Monday is ayyo.
2: ஞாயிற்றுக்கிழமையானா அல்லேலூயா, திங்கட்கிழமையானா ஐயோ.
0: Tuesday God only knows what it's going to be.
2: செவ்வாய்க்கிழமை என்னன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும்.
0: Everything determines what we're going to say.
2: எல்லாமே நாம் என்ன சொல்ல போறோமோ அதன் அடிப்படையில் தான் இருக்கு.
0: You see my friend, that is the thing that you have to watch out.
2: பாருங்க, இதை தான் நாம் கவனிக்க வேண்டும்.
0: I remember one time I was talking to a minister of the gospel.
2: எனக்கு ஞாபகம், ஒருமுறை ஒரு ஊழியக்காரரோட பேசிட்டு
0: இருந்தேன். Came with some lot of problems.
2: அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு வந்து
0: சொன்னார். Talking about his problems.
2: அவருடைய பிரச்சனைகளை பத்தி பேசிக்கொண்டு
0: telling him the word of God.
2: அந்த தேவனுடைய வசனத்தை பத்தி
0: சொல்லி. Then you know what he did?
2: பிறகு அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா?
0: He said for so many years I'm suffering like this and so many years I'm in this condition. Why is not God turning his face towards me?
2: நான் பல வருஷமாக இதே நிலைமையில இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆண்டவர் ஏன் தன்னுடைய முகத்தை என் பக்கமா திருப்புறதில்லை அப்படின்னார்.
0: Sincerely, I'm working, brother.
2: Romba unmaya udiyan seirane.
0: What he is saying is this, that he has been so sincere, but God has not been so sincere.
2: Avan enna solraru?
0: He is better than God.
2: Na unmaya irukra, aandavar unmaya illa, aandavaroda na romba adhigam unmaya irukrenra.
0: Why is God like this, brother?
2: Ye aandavar ipdi irukkar?
0: 10 years I have worked so hard.
2: 10 varshama ivlo kashtapattu.
0: But he has not showed me any favor.
2: Aana enakku dayave kaanvikkaliye.
0: You have to start from ABC now.
2: Ippo neenga aarambathil irundhe varanum avarku.
0: Man doesn't understand the basic thing.
2: மனுஷனுக்கு அடிப்படை காரியங்களே தெரியல.
0: You see, God does not change.
2: தேவன் மாறுவதே இல்லை.
0: God's word does not change.
2: தேவனுடைய வசனமும் மாறுவதில்லை.
0: So what has changed?
2: ஆகவே மாறுவது எது?
0: The problem is not God and he's not looking and he's not doing. This man's problem.
2: ஏதோ தேவன் பார்க்கல, தேவன் தான் பிரச்சனைன் கிடையாது. பிரச்சனை இவர்தான்.
0: I had a terrible time trying to convince him of that.
2: பாருங்க, இவருக்கு இத உணர்த்துவிக்கிறதுக்கு நான் பயங்கர கஷ்டப்பட்டேன்.
0: He is very easily convinced that God has some flaws and he is not so faithful, but he is finding it very difficult to believe that he is unfaithful.
2: பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அவர்தான் உண்மை இல்லாம இருக்கறா, ஆனா நான் ரொம்ப உண்மையா இருக்கறேன். இத உறுதியா நம்புறாரு அவரு.
0: எல்லாரும் என்ன கை விட்டாலும் நான் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஊழிக்கிறேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே கை விட்டாலும் நான் அவருக்காக ஊழிக்கிறேன். ஆண்டவர் இப்பெல்லாம் செய்றாரு பாருங்க, எவ்வளவு மோசமா இருப்பாரு, ஆனா நான் எவ்வளவு பாருங்க பரிசுத்தவான், நான் எப்படி இருக்கேன். This is what surprises me about
2: him. இதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
0: I told him, no brother, God never lies.
2: நான் சொன்னா, இல்ல பிரதர், கர்த்தர் பொய் சொல்றதே கிடையாது.
0: When he says I will meet all your needs, he meets all your needs.
2: உங்க தேவையெல்லாம் சந்திப்பேன் சொன்னா கண்டிப்பா தேவையெல்லாம் சந்திப்பா.
0: When he says I'll never leave you, he'll never leave.
2: நான் உங்களை கைவிட மாட்டேன் சொன்னா கைவிட மாட்டான்.
0: Check what your problem is.
2: உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சோதித்து பாருங்க.
0: The line is wrong on your end.
2: உங்க பக்கத்துல தான் அது தப்பா இருக்கு. ஏதோ
0: God is clear.
2: தேவன் ஒழுங்கா
0: தான். He has said what he has said.
2: அவர் எனக்கு சொல்லி இருக்கறது அப்படியே
0: நடக்கும். He will do what he will do.
2: என்னது சொல்லி இருக்கறா அப்படியே செய்வார்.
0: You can never doubt it.
2: நீங்க அதை சந்தேகிக்க வேண்டாம்.
0: See, the problem with a lot of believers is they do a lot of things with the word of God.
2: நிறைய விசுவாசிகளோட பிரச்சனை இதுதான். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்றாங்க.
0: But they won't take what the word says and make it their testimony.
2: ana vasanam enna solugiratho adu eduthu thammude saatchiyaga maatruvadhe kedaiyadhu.
0: They take it and kiss it.
2: Adu eduthu muttamiduvaanga.
0: They take it and put it in the best place in the house.
2: Veetliye nalla edathila bible kondu poi vechiruvaanga.
0: Put it under the pillow.
2: Thalaiyanaiyukku adiyila vechuvaanga.
0: While the bible is under the pillow with this big bible, they are still afraid.
2: Paranga ivlo periya bible thalaiyanai keela vechinum bayam.
0: They hope that the bible will do something for them. The
2: bible edhaavadhu seiyunu or nambikai avangalukku.
0: Adha solla kaathu karpala varatidunga adhu pakkathiley vechikkanga. My friend, this is not for that use.
2: Nambargale adarkaga idhu illa.
0: Not that kind of use.
2: Andha maari payanpadutha illa.
0: Read it.
2: Vaasiya.
0: Know the truth.
2: சத்தியத்தை அறிந்து
0: கொள். May the truth set you free.
2: சத்தியம் உங்களை விடுவிக்கட்டும்.
0: Let it go into your heart.
2: அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ள செல்ல.
0: Believe it.
2: இதை விசுவாசி.
0: Speak it.
2: அதை பேசுங்கள்.
0: Speak what the blood has done for you.
2: இரத்தம் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறதோ அதை பேசுங்கள்.
0: Don't speak what you imagine. Speak what the word says the blood has done.
2: நீங்கள் கற்பனை செய்ததை பேசவேண்டாம். இரத்தம் என்ன செய்திருக்கேன்னு வசனம் சொல்லுகிறதோ அதை பேசுங்கள்.
0: And that is what is faith.
2: அதுதான் விசுவாசம்.
0: That is what brings victory.
2: அதுதான் வெற்றியை கொண்டு வருகிறது.
0: This is the victory that the people of God must have.
2: தேவ ஜனங்கள் இந்த வெற்றியை தான் பெற வேண்டும்.
0: Shall we all stand?
2: எல்லாரும் எழுந்து நிற்போம்.
0: Run out of time.
3: என்னப்பா சீக்கிரமா வரேன் சொன்னாப்ல, இன்னும் ஆளக்கான என்னப்பா என்னப்பா ஹே கார் வந்துச்சு பா, அந்த பாரு கார் வந்துச்சு. என்ன கார் அங்கேயே நின்றுச்சு? ம், ஃபேமஸ் ஊழியக்காரங்கன்னா முன்னாடி போய் ரிசீவ் பண்ணும் போல. டே வாங்கடா வாங்கடா வாங்கடா.

0: பிரஷ்டாய்க்கு வரும் ஆயத்தமா நாயகனே.
1: பிரதர், சர்ச்சில் ஏசி இருக்கா?
2: பொதுவாக இந்த மாதிரி சின்ன சர்ச்சுக்கெலாம் நான் வர்றதில்லை. கிராமத்து சபை வேற, ஏதோ ஆலய பிரதிஷ்டையா. நான் தான் வந்து திறக்கணுமா.
3: கிறிஸ்தவ பாடல் உலகின் முடிசூடா மன்னரே.
4: ப்ரோ, சுண்ண சாப்பன் சொன்னீங்க, பேமெண்ட் சுண்ணதா இருக்குமோ?
5: ஐயா டைம் ஆச்சு, சீக்கிரமா திறக்கணும்.
1: வாங்க வாங்கண்ணா. எப்படி ஐயா சர்வதேச
5: ஐயா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டே வாங்கடா.
6: Wow!

0: Hi, your grandfather. Old man, how are you?
1: ஒரு சாதாரண ஊழியக்காரன் ஆகணும் தானே ஒப்புக்கொடுத்தீங்க. ஆனா இப்போ நான் சர்வதேசம். Hey,
2: hallelujah.
1: Hey,
3: praise the Lord.
4: ஐயா, ஐயா செய்து கொஞ்சம்

0: பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் மத்தியில உலக புகழ் பெற்ற ஆராதனை வீரர், தேசமெங்கும் செல்லும் சர்வதேச ஊழியர், ஆயத்தம்மா நாயகன், இன்னிசை மன்னன் காந்த குரலோன், இனிய பாடல்களை பாடுபவர் பட்டய கிளப்பும் பாடலாசிரியர் அண்ணன் ரவி பரத் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்தது நாங்க பண்ண பெரிய புண்ணிய ஐயா, கடவுளின் கிருப, உன்னதரின் உருக்க. ஐயோ, உங்களை பத்தி பேசினாலே கவிதையா கொட்டுவியாங்க, போதகர் இருக்காங்க, இசை மேதாவிகள் இருக்காங்க, ஏன் சர்வதேச ஊழியக்காரரே இருக்காரு, இதுக்கு மேல என்ன வேணும்? ஹல்லேலூயா,
1: போது நிறுத்திக்கயா, ரொம்ப ஓவரா போறீங்க. இது ஆண்டவர் ஆராதிக்கிற இடமா இல்ல மனுஷனை பிரியப்படுத்துற இடமா? யாது தம்பி, நீ ஊழியக்காரனா இல்ல கதாநாயகனா? உன்னை ஊழியத்துக்கு தப்பா ஒப்பு கொடுத்தேன், இப்படி சர்க்கஸ் கோமாளி ஆயிட்டிய.
2: பாஸ்டர்,
1: ஜனங்க தான் ஊழியக்காரனை ஹீரோ ஆக்கிட்டாங்கன்னா நீங்களுமா? ஆண்டவரே இல்லாத ஆராதனையில நான் எப்ப இருக்கணும்?
2: ஐயா,
1: அவர் சொன்னது சேர்த்தாயா? ஏன் நான் உட்காந்துட்டீங்க? வாங்க போல.
3: ஆமாமா, எனக்கு ஒண்ணு இது சரியா பண்ணல.
4: ஊழியக்காரன் இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு போயிருவான், நமக்கு ஜனங்க தான் முக்கியம்.
5: பாஸ்டர்,
2: என்ன எல்லாரும் போயிட்டாங்க?
5: போகத்தானே செய்வாங்க.
4: என்ன பாசம் வெளியே வந்துட்டாரு, என்ன இப்படி என்ன
6: நடந்தது?
5: இந்த சர்ச்சு ஜனங்களே நம்ப கூடாதியா? வேணும்னா ஏத்தி விடுவாங்க, வேணானா இறக்கி விட்டுருவாங்க. நான் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன், எத்தனை நாட்டுக்கு போயிருக்கேன், எவ்வளோ கான்சர்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு வாலிபு கூட்டமே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கியா?
7: அண்ணே, அதனால தானே எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க.
5: என்னையா சொல்ற?
7: சின்னவங்களும் பெரியவங்களும் வெறும் ஊழியக்காரனா உங்களை பார்க்கல, ஒரு எக்ஸாம்பிளா பாக்குறாங்க.
5: அண்ணே, நீங்க ஸ்டைல் பண்ணீங்கன்னா அவங்களும் ஸ்டைல் பண்ணுவாங்கண்ணே, நீ தாழ்மையா இருந்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் தாழ்மையா இருப்பாங்கண்ணே.
7: அண்ணே, உங்களை காப்பி அடிச்சு நாங்களும் இப்படி மாறிட்டோம்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா
5: இருக்குண்ணா.
7: பவுலும் பேதுரும் இப்படியா பண்ணாங்க?
8: பவுலும் பேதுரும் இப்படியா? பெருமைப்படுறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள இயேசுவே தம்ம தாழ்த்தி நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு.
5: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
8: ஆண்டவரே இல்லாத ஆராதனை இல்ல, நாங்க எதுக்குண்ணே?

அப்படி பதில் சொல்லிக் கொள்கிறார். அவர்கள் காரியம் புல்லை போல வாடி போய்விடும். நீயோ கர்த்தரை நம்பி நன்மை செய், உன் நீதியை பட்டப்பகலை போல விளங்கப்படுவார். இதுதான்

0: 2 Timothy chapter 2 and verse 3.
1: 2 தீமோத்தேயின் புத்தகம் 2 அதிகாரம் 3 வசனம்.
0: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
1: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
0: In Tamil the verse begins as you also must endure a hardship as a good soldier of Jesus Christ.
1: இந்த வசனத்தை நாம் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் நீயும் கூட என்று சேர்த்து ஆரம்பிக்கிறது.
0: Which means apostle Paul also identified himself as a soldier.
1: நீயும் என்று கூட சேர்த்து ஆரம்பிக்கும் பொழுது இதை எழுதிய அப்போஸ்தலாகிய பவுலும் தன்னையும் இணைத்து அங்கு சொல்லுகிறார்.
0: Apostle Paul lived a life like a soldier. He wanted Timothy to also live a life like a soldier.
1: அப்போஸ்தலாகிய பவுலும் ஒரு போர் சேவகனை போல தன் வாழ்க்கையை ஜீவித்து அவர் கடைபிடித்ததனால் தன்னை பின்பற்றி வருகிற அந்த தீமோத்தேயும் கூட அதே போல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
0: If you see how Apostle Paul looked at some of his fellow workers, you will also find out that he also identified them as soldiers.
1: அப்போஸ்தலாகிய பவுல் தீமோத்தேயு மாத்திரமல்ல தன்னோடு இருந்த கூட உடன் ஊழியர்களாய் வேலையாட்களாய் இருந்த எல்லாரையும் கூட போர் சேவகராய் அவர் அடையாளப்படுத்தி குறிப்பிடுகிறார்.
0: In the epistle to Philemon chapter 1 and verse 2.
1: பிலமோனின் புத்தகம் 2 வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால்
0: there we read to the beloved Apphia to Archippus our fellow soldier.
1: அங்கே அப்பியாளுக்கும் அர்க்கிப்புவுக்கும் உடன் வேலையாட்களாகிய அவர்களுக்கு அங்கே எழுதும் போது சொல்லுகிறார்
0: உடன் போர் சேவகன் அப்படின்றவர். Come to Philippians chapter 2 verse 25.
1: பிலிப்பியரின் புத்தகம் 2 அதிகாரம் 25 வசனத்துக்கு வாருங்கள்.
0: There when he writes about Epaphroditus.
1: அங்கே எபாப்பிராத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
0: He calls him as a fellow soldier.
1: அங்க எபாப்பிராத்துவை சொல்லும் பொழுதும் உடன் சேவகனும் என்று குறிப்பிடுகிறார்.
0: Paul when he wrote about his own life he said in 2 Timothy chapter 4 and verse 7 Paul, I have fought the good fight of faith.
1: Paul தன்னுடைய சுயசரிதை எழுதும் பொழுது கூட தன்னை குறித்து வசனத்தை சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 அதிகாரம் 7 வசனத்தை சொல்கிறார்
0: I fought a good fight.
1: நல்ல போராட்டத்தை போராடினேன்.
0: Praise be to God.
1: தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: As a Christian we also need to identify ourselves as soldiers.
1: ஒரு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாமும் கூட நம்மை அடையாளப்படுத்தி குறிப்பிடும் பொழுது ஒரு போர் சேவகனாய் குறிப்பிடப்பட வேண்டும்.
0: Why?
1: ஏன்?
0: Because Jesus said in John chapter 16 verse 33.
1: ஏனென்று சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16 அதிகாரம் 33 வசனத்தில் இயேசு இவ்விதமாய் சொல்லியிருந்தார்.
0: In this world you will have tribulation.
1: உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு.
0: We are not living in a trouble free world.
1: நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு உபத்திரவமும் இல்லாத சௌகரியமான ஒரு வாழ்க்கையை வாழவில்லை.
0: We have tribulations in every area of our life.
1: நம்முடைய ஜீவத்தின் எல்லா பகுதியிலும் நமக்கு உபத்திரவம் காணப்படுகிறது.
0: As long as we are alive, tribulations will continue to exist.
1: நம்முடைய ஜீவகாலத்தில் ஜீவன் இருக்கும் வரைக்கும் இந்த உபத்திரவம் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும்.
0: Therefore we should remain in a constant state of war.
1: ஆதலால் நாம் தொடர்ந்து இந்த யுத்த களத்திலே நீடித்து போராட்டத்தை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தான் ஆக வேண்டும்.
0: You see the war may be against our personal life.
1: இந்த யுத்தம் என்பது நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை எதிர்த்து கொடுக்கிறதன தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our family.
1: நம்மளுடைய குடும்பத்தை எதிர்த்து தொடுக்கிறதன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be against our children.
1: நம்மளுடைய பிள்ளைகளை எதிர்த்து தொடுக்கிறதன ஒரு தாக்குதலா இருக்கலாம்.
0: It can be in our businesses, in our work, in our career.
1: அவருடைய நம்மளுடைய தொழிலோ நம்ம வியாபார சம்பந்த காரியங்களில் கூட இந்த தாக்குதல் ஏற்படுத்தப்படலாம்.
0: Sometimes this problem can be seen even in our physical health.
1: சில நேரங்களில் இந்த தாக்குதல் என்பது உள்புறமாக நம்மளுடைய சரீரத்தை கூட தாக்குறதான சுகவினத்தை ஏற்படுத்துகிற தாக்குதலாகவும் இருக்கலாம்.
0: Sometimes this war can be in ministry.
1: சில நேரங்களில் ஊழியத்திலும் இந்த தாக்குதல் இருக்கும்.
0: So no matter where the warfare is, the Bible says we have to face it as soldiers.
1: ஆதலால் நாம் ஜீவத்தின் எந்த காலகட்டத்தில் எந்த பகுதியில் எந்த இதில் இருந்தாலும் யுத்த களம் என்பது ஒரு நிலையானது. நாம் அந்த யுத்தத்தை சந்தித்தே ஆக வேண்டும்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: எப்படி சந்திக்க போறோம்னா ஒரு போர் வீரனா சந்திக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எப்படி சந்திக்கணும்? போர் வீரன். அந்த மனநிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு இருக்கணும். போர் வீரனா நான் இருக்கணும். தமிழில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவின்னு இருக்கு. எனக்கு முதல்ல படித்த உடனே ஒரே கஷ்டமாகி போச்சு. அப்போ நம்ம அனுபவிக்கிறதே தீங்கு தானா? அனுபவி அனுபவி அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தீங்கன்னா அனுபவியின் போடல தீங்கை சகித்து கொள்ன்றிருக்கு. என்டியோர் ஹார்ட்ஷிப், தீமையை சகித்துக்கோ. அதை கடந்து போன நீ அனுபவின்றதை விட சகிச்சுக்கோ. அல்லேலூயா. One day I was very down and I was very low in my heart.
1: என்னோட இதயத்திலே நான் மனசோர்வு உட்டவனாக நான் காணப்பட்ட நாவிலே தோய்ந்து போனவராக காணப்பட்டிருந்தேன்.
0: There were questions in my heart. Should I continue? Should I do this? Should we take up this? And I found that I was lacking in strength.
1: என்னோட எனக்குள்ளாக சில கேள்விகள், வினாவுகள், சந்தேகங்கள் வந்தது. இதை நான் செய்ய வேண்டுமா? இதை நான் தொடர வேண்டுமா? இதை செய்யலாமா என்று எனக்குள்ளாக ஏதோ ஒன்று முட்டுக்கட்டை போட்டு நிறுத்தி கொண்டிருந்தது.
0: That morning I was driving my car to do ministry in two different schools.
1: இரண்டு வெவ்வேறு பள்ளிகளிலே ஊழியம் செய்யும்படியாக என்னுடைய வாகனத்தை நான் ஏக்கி போய் கொண்டிருந்தேன், காரை ஏக்கி போய் கொண்டிருந்தேன்.
0: And as I was driving, I was praying in my heart also.
1: அந்த காரை ஏக்கி நான் டிரைவ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது போய் கொண்டிருந்தது என் உள்ளத்துக்குள்ளே நான் ஜெபித்தேன்.
0: Lord speak to me.
1: ஆண்டவரே என்னோடு பேசும்.
0: Strengthen me.
1: என்னை பலப்படுத்தும்.
0: Help me to go through this.
1: இந்த பாதையின் ஊடாக போவதற்கு எனக்கு உதவி செய்யும்.
0: At that moment the Holy Spirit spoke to me through this verse.
1: அந்த ஷண பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் ஊடாக என்னோடு பேச ஆரம்பித்தார்.
0: The Lord said,
1: ஆண்டவர் சொன்னார்,
0: you have to be like a soldier.
1: நீ ஒரு சேவகனை போல, ஒரு வீரனை போல இருக்க வேண்டும்.
0: Hallelujah. The original title of my sermon was
1: என்னுடைய
0: heart of a soldier. That was my original title.
1: என்னுடைய செய்தியினுடைய உண்மையான தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு வீரனுடைய இருதயம்.
0: But then I decided that we will title this sermon as a good soldier.
1: பிற்பாடு அந்த செய்தியின் தலைப்பை இவ்விதமாக மாற்றி அமைக்கலாம் என்று சொல்லி ஒரு நல்ல போர் வீரன், நல்ல சேவகன் என்று மாற்றினேன்.
0: So we are going to talk today about a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட ஒரு நல்ல சேவகனை குறித்து நாம் பார்க்க போகிறோம்.
0: The Bible also says that.
1: வேதமும் அதை சொல்லுகிறது.
0: Endure hardship as a good soldier of Jesus Christ.
1: கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோட நல்ல போர் சேவகனாய் நீ தீங்கு அனுபவி, அதாவது துன்பத்தை அந்த கஷ்டங்களை சகித்துக்கொள்.
0: எல்லாரும் சொல்லுங்க, நல்ல போர் சேவகன்.
1: நல்ல போர் சேவகன்.
0: All soldiers are not good.
1: எல்லா போர் சேவகர்

0: பரிகாசம் பண்ணவங்களா பார்க்கலாம். That's not the job of a soldier.
1: இது ஒரு போர் சேவகனுடைய வேலை அல்ல.
0: The Bible also says they began to cast lots for his garment and they took it away from him.
1: வேதம் சொல்லுது அந்த போர் சேவகர்கள் இயேசுவோட வஸ்திரத்தை எடுத்து தங்களுக்குள்ள சீட்டு போட்டு கொண்டார்கள் என்று.
0: Even after resurrection, the Bible says the Jews went and gave money to the soldiers, the Roman soldiers, and told them, "Go and spread the word everywhere that Jesus' body was stolen away by his disciples."
1: The Yesu uyirodu elunda piragu kuda andha uyirthalai marikkumbadiyaga poi saachi sollumbadiyaga poi kootrai uruvaakkumbadiyaga andha adhigarathil ullavargal andha poor sevil edathila poi lancha panathai koduthu avarai sarirathai kalavai kondu poi vittaral endru sollumbadiyaga anga lancham kodukapadugirathu.
0: And the Bible says the soldiers took that money and they spread a false news that Jesus was robbed, his body was robbed.
1: வேதம் சொல்லுகிறது அந்த போர் சேவர்கள் அந்த லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு அவர்கள் இயேசுவை திருடி கொண்டு போய்விட்டார்கள், இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் என்று அந்த பொய் செய்தி வதந்தியாய் யூதா தேசம் முழுவதும் பரவி விட்டார்கள்.
0: You see, there are good soldiers, there are bad soldiers.
1: பாருங்கள், நல்ல போர் சேவரும் இருக்கிறார்கள், கெட்ட போர் சேவரும் இருக்கிறார்கள்.
0: But God wants us to be good soldiers.
1: ஆனால் தேவன் நம்மை ஒரு நல்ல போர் சேவராக இருக்கும்படியாக விரும்புகிறார்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: So today we are going to talk about three characteristics of a good soldier.
1: இன்றைய நாளிலும் கூட இந்த நல்ல போர் சேவகருடைய மூன்று குணாதிசயங்களை இன்றைய நாளிலே நாம் பார்க்க போகிறோம்.
0: Number 1.
1: முதலாவது,
0: Turn with me to Psalms 18 verse 39.
1: என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 18 சங்கீதம் 39 வசனத்திற்கு வாருங்கள்.
0: Psalm 18:39.
1: சங்கீதம் 18:39.
0: For you have armed me with strength for the battle. You have subdued under me those who rose up against me.
1: யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர்.
0: The first characteristic of a good soldier is this.
1: முதலாவது குணாதிசயமாக இந்த ஒரு நல்ல போர் சேவகருடைய நல்ல குணாதிசயம் என்று சொன்னால்,
0: a good soldier is strong.
1: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
0: Hallelujah. A good soldier is a strong soldier.
1: அந்த நல்ல போர் சேவகன் என்பது திடமான போர் சேவகனாய் இருப்பான்.
0: Have you ever seen a soldier, you know, missing a step, holding a small stick and then asking somebody to hold his hand because he cannot walk?
1: ஒரு போர் சேவகனை எங்காவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, தடுக்கி விழுகிற ஒரு போர் சேவகனோ அல்லது அது ஊன்றுகோல் குடித்து கைகோல் கொடுத்து என்னை தாங்கி கொண்டு பிடித்து கொண்டு போங்கள் என்று மற்றொரு உதவியை நாடுகிற ஒரு போர் சேவகனை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen a soldier who says, "My back is aching, I cannot walk"?
1: சில போர் சேவர்கள் யாராவது, என்னால் முடியவில்லை, என்னோட கால் வலிக்கிறது, என்னால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you told them, have you seen a soldier who says, "I'm very tired these days, I'm not even able to carry my gun"?
1: அந்த சில போர் சேவர்கள், என்னால் இந்த நாளில்களை என்னால் நடக்கவே முடியல, ரொம்ப களைப்பாக இருக்கிறேன், என்னுடைய துப்பாக்கியை கூட என்னால் சுமந்து கொண்டு போக முடியவில்லை என்று சொல்லுகிற ஒரு போர் சேவரை கண்டிருக்கிறீர்களா?
0: Have you ever seen a soldier who says, "Can you give me a hand, you know, I'm not able to walk"?
1: எந்த ஒரு போர் சேவர் உங்கள் கையை கொஞ்சம் கொடுங்கள், உங்கள் கையை பிடித்துக் கொண்டு நான் நடக்கிறேன், ஏனென்றால் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு சேவகரை நீங்க பார்த்திருக்கிறீர்களா?
0: Have you seen?
1: இப்படி யாராவது ஒரு போர் சேவகரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
0: Soldiers are known for strength.
1: அந்த போர் சேவகர் என்று சொன்னாலே அவர்கள் பலசாலி, திடமாய் இருப்பவர்களுக்கு பேர் பெற்றவர்கள்.
0: They are trained to be strong.
1: அவர்கள் திடமாய் இருப்பதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள்.
0: They take good exercises.
1: அவர்கள் தினமும் அந்த எக்ஸசைஸ், அந்த பயிற்சி, உடற்பயிற்சியை செய்கிறவர்கள்.
0: And they always keep their body very fit.
1: எப்பொழுதும் அவங்களுடைய சரீரத்தை முழு பலத்தோடு, முழு உளத்தகுதியோடு வைத்திருப்பார்கள்.
0: They can carry heavy loads.
1: எந்தபடியான கடின பளுவையும் அவர்கள் சுமக்க முடியும்.
0: In an emergency, when the floods come, the soldiers come.
1: அந்த அவசர காலத்துல, வெள்ள நிவாரண காலத்துல கூட இந்த போர் சேவகர்கள் தான் வந்து உதவி செய்கிறார்கள்.
0: Have you seen they carry big people just like that on their shoulders and just keep walking in the water?
1: நீங்கள் பார்க்கல அந்த வெள்ள நிவாரணத்திலே அந்த ஜனங்களை, மக்களை தங்கள் முதுகிலே, தோளிலே சுமந்து கொண்டு லகுவாக நடந்து போகிற அந்த போர் சேவகர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
0: Can you imagine a soldier going to a house, knocking them and say, "You are inside the water. I also got caught. Can you carry me outside?"
1: எந்த போர் சேவகர் வெள்ளத்திலே மாட்டி கொண்டு ஒரு வீட்டுக்குள்ளே கதவை தட்டி, நீங்களும் வெள்ளத்திலே மாட்டி கொடில், நானும் வெள்ளத்திலே மாட்டி, என்னை உங்களால் தூக்கி கொண்டு போக முடியும் என்று கேட்பார்களா?
0: No.
1: இல்லை.
0: He is a strong man.
1: ஏனென்று சொல்ல, அவன் திடமானவன்.
0: You know, when they select soldiers, they check for their physical fitness.
1: அந்த ஒரு போர் சேவகரை அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய உடல் தகுதியை உன்னிப்பாக பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள்.
0: Are they strong?
1: அவர்கள் பலமா இருக்கிறார்களா?
0: Are they able to run a long distance?
1: அவர்களால் நெடுதூரம் ஓட முடியுமா?
0: Are they able to climb walls?
1: அவர்களால் செவர்களை எகிரி போக முடியுமா?
0: Are they able to jump over walls?
1: அவர்கள் செவரை எகிர்த்து தாவி போக முடியுமா?
0: Are they able to carry heavy loads?
1: அவர்கள் வலுவான அந்த மூட்டைகளை அவர்கள் சுமக்க முடியுமா?
0: Are they strong in their eyesight?
1: அவர்களுடைய தூர பார்வையில் அவர்கள் பார்வையில் கூர்மை.

0: கூர்மையா இருக்கிறார்களா?
1: Are they strong in their IQ?
0: அவர்களுடைய நுட்பத்திறனில் அவர்கள் கூர்மையா இருக்கிறார்களா?
1: So they test them for everything.
0: இப்படிப்பட்ட எல்லா பகுதிகளிலும் ஒரு போர் சேவகனை தேர்ந்தெடுத்து தகுதிப்படுத்தி எடுப்பார்கள்.
1: If they find one weakness in them, they will not choose them to be soldiers.
0: இந்த போர் சேவகனை சொல்லப்பட்ட பகுதியில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு குறைவாய் காணப்படுவார் என்று சொன்னால் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள்.
1: Soldiers are meant to be strong.
0: போர் சேவகன் என்பவன் அவன் திடமாய் இருப்பதற்காகவே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான்.
1: ஹல்லேலூயா. In Psalm 138 and verse 3,
0: சங்கீதம் 138 ஆம் சங்கீதம் 3 ஆம் வசனம்,
1: the Bible says, in the day when I cried out, you answered me and you made me bold with strength in my soul.
0: நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவரில் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர்.
1: Hallelujah. God gives strength in the soul.
0: அவர் ஆத்துமாவிலே பலனை கொடுக்கிறார்.
1: Because a soldier of Jesus Christ may not be strong in their body, but they are strong in the soul.
0: ஆனால் இயேசுனுடைய போர் சேவன் என்று சொல்பவன் சரீரப்பிரகாரமான பலசாலியா இல்லாமல் போனாலும் அவன் ஆத்மாவிலே பலசாலியாய் உள்ள ஒரு போர் சேவனாய் இருக்கிறான்.
1: Why?
0: ஏன்?
1: The attack is on his mind, on his soul.
0: ஏன் என்று சொன்னால் தாக்குதல் சரீரத்தில் இல்ல, தாக்குதல் அவன் சிந்தையிலும் அவன் ஆத்மாவிலும் ஏற்படுகிறது.
1: Therefore we need to be strong in our heart.
0: ஆதலால் நாம் ஆத்மாவிலே திடமாய் இருக்க வேண்டும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: This morning God is looking for soldiers who will be strong in their heart.
0: இந்த நாளிலும் கூட காலையிலே தேவன் சரீரத்தில் இல்ல ஆத்மாவிலே திடமா இருக்கிறவர்களை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார்.
1: A good soldier is strong.
0: ஒரு நல்ல போர் சேவகன் திடமா இருப்பான்.
1: You know why a soldier of Jesus Christ has to be strong?
0: ஏன் ஒரு இயேசு கிறிஸ்துவோட போர் சேவகன் திடமா இருக்க வேண்டும் தெரியுமா?
1: 3 reasons.
0: 3 காரணங்கள்.
1: First,
0: முதலாவது,
1: if you come to Ephesians chapter 6 and verse 13.
0: எபேசியரின் புத்தகம் 6 அதிகாரம் 13 வசனத்துக்கு நீங்க வருவீங்க சொன்னால்,
1: Apostle Paul says, finally my brethren, be strong in the Lord and in the power of his might.
0: கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
1: In verse 11 he says, put on the whole armor of God that you may be able to stand against the wiles of the devil.
0: 11 வசனத்தை சொல்கிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.
1: Verse 12.
0: 12 வசனம்,
1: for we do not wrestle against flesh and blood, but against principalities, against powers, against rulers of the darkness of this age, against spiritual hosts of wickedness in the high places.
0: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
1: Verse 13.
0: 13 வசனம்,
1: therefore take up the whole armor of God that you may be able to withstand in the evil day, and having done all to stand.
0: ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
1: Praise be to God.
0: தேவன் நாமத்தை மகிமை.
1: What is the first job of a soldier?
0: அந்த போர் சேவகனுடைய முதல் கடமை என்ன?
1: To expel or eradicate enemies.
0: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
1: To expel or eradicate enemies.
0: சத்துருக்களை விரட்டி அடிக்க வேண்டும் அல்லது முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ண வேண்டும்.
1: He should be strong enough to withstand them and say, you cannot be here.
0: அந்த போர் சேவன் எதிர்த்து நின்று தைரியமா எதிர்த்து நீ இங்க இருக்க முடியாது என்று தைரியமாய் சொல்றவனா இருக்க வேண்டும்.
1: There are so many times we get this news that there were some terrorists who were caught in Kashmir.
0: சில நேரங்களில் அநேக வேளை நம் செய்திகளை கேட்பது உண்டு, தீவிரவாதிகள் அந்த காஷ்மீர் என்றதான் அந்த இடத்துல வந்து விட்டார்கள், சூழ்ந்து விட்டார்கள் என்று.
1: And we see that the soldiers overpowered them and they arrested them or they killed them.
0: உடனடியாக அந்த தீவிரவாதி எதிர்த்து ராணுவத்தினர் சென்று அவர்களை தங்களோட வசப்படுத்தி அவர்களை கைது செய்கிறார்கள்.
1: You don't see the army men going there and begging to the terrorists, don't kill me brother.
0: இப்படிப்பட்ட சூழ்நிலை தீவிரவாதிகள் இடத்துல போய் ஒரு ராணுவ போர் சேவகன் போய் தாயு கூர்ந்து கெஞ்சி மன்றாடி தயவு செய்து கொன்றாதீங்க என்று கெஞ்சி போவது கிடையாது.
1: They don't say, tell me what you want water, juice or something, I'll give you.
0: அந்த தீவிரவாதிகளை பார்த்து ராணுவ வீரர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், ஜூஸ் வேண்டுமா தண்ணி வேண்டுமா என்று அவர்கள் பவ்யமா கேட்க போவதும் கிடையாது.
1: No, no, no. A soldier is a strong man.
0: இல்லை, வீரன் என்பவன் ஒரு தைரியமாய் திடமானவனாய் இருக்கிறான்.
1: He is ready to expel any enemy.
0: அவன் எந்த ஒரு
1: speediate the process.
0: அவன் எந்த ஒரு சத்துருக்களை உடனடியாக விரட்டி அடிக்க அவன் தைரியமாய் இருக்கிறான்.
1: He will eradicate him from his coast.
0: அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக அவளை அழித்து விடுவான்.
1: For that you need strength.
0: அதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
1: You need strength to eradicate him.
0: அவனை முற்றிலுமாக விரட்டி அடிக்க உங்களுக்கு பலன் வேண்டும்.
1: They don't run away from the enemy, they withstand the enemy.
0: அவர்கள் எதிரியை பார்த்து ஓட்டம் பிடித்து போகிறவர்கள் அவர் எதிரியை விரட்டி அடிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: The Bible says, resist the devil and he will flee from you.
0: வேதம் சொல்லு பிசாசு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: If you are strong, the enemy will run. If you are weak, you will run.
0: நீங்கள் பலசலையா இருந்தால் பிசாசு சத்ருவான உங்களை பார்த்து ஓடுவான். நீங்கள் பலவீனனாய் காணப்பட்டால் சத்ருவை பார்த்து நீங்கள் ஓடி போவீர்கள்.
1: You see, look at David.
0: தாவீதை பாருங்கள்.
1: 1 Samuel chapter 17 verse 48.
0: 1 சாமுவேல் 17 அதிகாரம் 48 வசனம்.
1: The Bible says, when the Philistine arose and came and drew near to meet David, David hurried and ran toward the army to meet the Philistine.
0: அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி.
1: எனக்கு அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச வார்த்தை என்னன்னா எதிராக ஓடி. எல்லாரும் சொல்லுங்க, எதிராக ஓடினான். என்ன ஒரு தைரியங்க அவனுக்கு, என்ன பலன் அவனுக்கு இருந்துச்சு. தி எனிமி குடன்ட் டெரரைஸ் ஹிம்.
0: எதிரியால் தாவீதை அதரியப்படுத்தவோ பயமுறுத்தவோ முடியவில்லை.
1: Look at him, he did not have much weapons.
0: பாருங்கள், அவனிடத்தில் அப்படியான ஒரு ஆயுதங்கள் இல்லை.
1: But he was running towards the giant to chase him off.
0: ஆனால் ஆயுதம் இல்லாதவன் ஆயுதம் தருத்தவனை எதிர்த்து தைரியமாக ஓடினான்.
1: If you have strength, if you are a strong soldier, you will expel the enemy.
0: நீங்கள் தைரியமான ஒரு போர் செய்வனா இருக்கும் பட்சத்தில் எதிரியை நீங்கள் விரட்டி அடிப்பீர்கள்.
1: Number 2.
0: இரண்டாவது.
1: When we are a strong soldier, what we can do?
0: நீங்கள் ஒரு தைரியமான போர் செய்வனா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்கிற காரியம் இரண்டாவது காரியம்.
1: பலமான போர் சேவகனா இருந்தா என்ன செய்ய முடியும்னா, Number 2, Joshua chapter 1 and verse 9.
0: யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனம்.
1: It says, have I not commanded you, be strong and of good courage, do not be afraid and do not be dismayed, for the Lord your God is with you wherever you go.
0: நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார்.
1: Number 2, a strong soldier will expand his territory.
0: இரண்டாவது, ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
1: A strong soldier will expand his territory.
0: ஒரு நல்ல போர் சேவகன், பலமுள்ள போர் சேவகன் தன்னுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வான்.
1: His strength is exhibited by his expansion.
0: அவனுடைய பலம் என்பது அந்த விரிவாக்கத்தில் காணப்படும்.
1: He will expand.
0: அவனுடைய எல்லையை விரிவாக்குவான்.
1: He will not stay alone. He will not stay as he is.
0: அவன் இருக்கிற வண்ணமாக அதே இடத்திலே அவனால் இருக்க முடியாது.
1: You see, there is a difference between a security guard, a watchman and a soldier.
0: ஒரு போர் சேவகனுக்கும் ஒரு இடத்தில் பாதுகாப்புக்கு இருக்கிற ஒரு காவலாளிக்கும் வித்தியாசம் உண்டு.
1: A security guard will try to protect what he has.
0: அந்த பாதுகாக்கிற காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால் இருக்கிற இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுவான்.
1: But a soldier will expand his territory.
0: ஆனால் ஒரு போர் சேவகன் பாதுகாப்பது மாத்திரமல்ல, இன்னும் எல்லை விரிவாக்க முன்னேறி செல்லுவான்.
1: Go to any army that is strong.
0: எந்த ஒரு நல்ல திடமான ஒரு ராணுவத்திற்கும் சென்று பாருங்கள்.
1: They will always expand their territory.
0: எப்பொழுதும் அவர்களை எல்லையை விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
1: The way they prove they are stronger than the neighbor is by taking up spaces in the other man's land.
0: தன்னுடைய எல்லையில் இருக்கிற இடத்தை விரிவாக்கி அதன் மூலமாக தன்னுடைய அண்டை நாடுகளை விட நான் பலசாலியான நிரூபிக் கொண்டமாக தன்னுடைய அண்டை நாட்டின் எல்லைக்குள்ளாக இந்த ஊடுருவி விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பான்.
1: Go to any part of the world today and you look at the wars where people go, where a country goes and annexes some other parts of another country.
0: பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கும் எந்த இடத்துல போய் பாருங்கள், யுத்தம் என்ற பட்சத்திலே போய் பாருங்கள், அந்த யுத்தம் எதனால் வரும், எந்த இடத்துல என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால் தங்களோட அயல் நாட்டு எதிரி நாட்டின் எல்லையோ பிடித்து கொண்டு விரிவாக்கி கொண்டே போய் கொண்டிருப்பார்கள்.
1: They will put up camps in the enemy's territory.
0: அவர்கள் எதிராளியுடைய எல்லையிலே போய் முகாமிட்டு இருப்பார்கள்.
1: Why are you going there? Is your land not enough?
0: ஏன் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு இடம் போதாதா, ஏன் அங்க போய் எங்களை பிடிக்கிறீர்கள்?
1: They want to prove that they are stronger than the other person.
0: ஏனென்று சொன்னால் அயல் நாட்டை விட நாங்கள் பலசாலி என்பதை நிரூபித்து காட்டும் வண்ணமாக செய்கிறார்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: You see, if you stay as you are not a soldier.
0: பாருங்கள், நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படியே இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகன் அல்ல.
1: Sorry for saying you are just a watchman.
0: தயவு கூர்ந்து மன்னித்துக் கொள்ள நான் சொல்வதற்கு நீங்கள் போர் சேவகன் அல்ல, நீங்கள் ஒரு காவலாளி.
1: But if you are a soldier,
0: ஆனால் நீங்கள் ஒரு போர் சேவகனா இருக்கும் பட்சத்தில்,
1: you will not stay as you are.
0: நீங்கள் இருக்கிற இடத்தில் சும்மா இருக்க மாட்டீர்கள்.
1: You will expand your boundary.
0: உங்களுடைய எல்லையை விரிவாக்கி கொண்டே இருப்பீர்கள்.
1: Hallelujah. Alexander the Great was a mighty warrior.
0: அலெக்சாண்டர், மாபெரும் வீரனாகிய அலெக்சாண்டர் ஒரு பெரிய ஒரு யுத்த வீரனாய் இருந்தான்.
1: At the age of 33, he almost conquered the entire known civilized world.
0: 33 வயதிலே உலகத்திலே தெரிந்ததான கலாச்சாரத்தில் நாகரிகத்தில் வளர்ந்த நாடுகளை ஏறத்தலை எல்லா நாடுகளையும் பிடித்து விட்டான்.
1: It seems at the age of 33 he once knelt down by the Aegean seashore. He stretched out his hands and then he cried.
0: அந்த 33 வயதிலே ஒரு காலகட்டத்திலே இந்த ஏஜியன்ஸ் கடற்கரையின் ஓரமாக முட்டி போட்டு தன் இரண்டு கைகளையும் விரித்து இவ்விதமாக அவன் அழுதான்.
1: What is it?
0: என்ன?
1: I wish I had more lands in the world to conquer.
0: கடவுளே இன்னும் இந்த உலகத்திலே நான் பிடிப்பதற்கு அதிகமான நாடுகள் இருந்தால் நல்லா இருக்குமே.
1: இன்னும் நாடு இருந்தால் பிடிச்சிருப்பேன். எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பிடிச்சிட்டேன். அதாங்க வீர, ஏதோ இருக்கிறத பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாட்ச்மேன் தான். நீங்கள் சொல்லுங்கள், வாட்ச்மேனாக இருக்க விரும்புகிறீங்களா, சோல்ஜராக இருக்க விரும்புகிறீங்களா? அதை கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி சொல்லணும். சோல்ஜராக இருந்துக்கிறாங்க அப்படின்னா அது வாட்ச்மேன் கேட்குறது. நீ கொடுக்குற இடத்த அப்படியே பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்லணும், நான் யாராக இருக்க விரும்புகிறேன், போர் வீரனாக இருக்க விரும்புகிறேன். சொல்லுங்கள், என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது, போர் வீரனாக இருக்க விரும்புகிறேன். அல்ல இல்லை ஐயா, Without expansion, there is no power.
0: விரிவாக்கம் இல்லாமல் வல்லமை என்பது கிடையாது.
1: When you expand, your influence grows.
0: உங்கள் விரிவாக்கத்தின் நிமித்தமாக உங்களுடைய ஆளுமை தன்மை விரிவாக்கப்படும்.
1: When something that doesn't grow or expand, it is doomed for destruction.
0: ஏதோ ஒரு காரியம் விரிவாக்கம் பட செய்யவில்லை, வளரவில்லை என்று சொன்னால் அங்கே ஏதோ ஒரு தடை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது.
1: நிச்சயமா இது ஒரு நாள் அழிந்து போகும். Anything, it can be your family, it can be your business, it can be ministry, whatever. If you don't grow, if you don't expand, you will die very soon.
0: அது எந்த காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்பத்தின் காரியமா இருக்கலாம், வேலையின் காரியமா இருக்கலாம், ஊழியத்தின் காரியம், எந்த ஒரு வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் சரி, அந்த வாழ்க்கையின் பகுதி வளர்ச்சி அடையவில்லை என்று சொன்னால் அது ஒரு நாள் அழிந்து போய்விடும்.
1: If you are scared of enlargement, you don't have a long expiry date.
0: நீங்கள் விரிவாக்கத்தை குறித்து, உங்கள் எல்லை விரிவாக்கிற வாழ்க்கையின் வளர்ச்சியை குறித்து நீங்கள் பயந்து போவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய காலகட்டமும் குறுகிவிடும்.
1: That is why Jabez prayed to the Lord. He said, Lord, bless me, he said.
0: அதனால்தான் யாபேஸ் இப்படியாக ஜெபித்தார், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும்.
1: How to bless you?
0: எப்படி நான் உம்மை ஆசீர்வதிப்பது?
1: Two aspects of his blessing.
0: அந்த ஆசீர்வாதத்தில் இரண்டு காரணங்கள், முக்கியமான இரண்டு காரியங்கள் இருக்கிறது.
1: One, he said, Lord, let your hand be with me and keep me from all evil.
0: ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீமைக்கினை விலக்கி காத்துக்கொள்ளும்.
1: தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி
0: காத்துக்கொள்ளும்.
1: This is a security thing, which is like, Lord, you have given me this territory, let no evil come upon it. It's more like a watchman style.
0: இந்த கூற்றிலே பார்க்கும் பொழுது என்னவென்று சொன்னால், இது ஒரு பாதுகாப்புக்கான ஒரு வேண்டுதல். அதாவது, ஆண்டவரே எனக்கு இந்த எல்லையை நீர் கொடுத்திருக்கிறீர், இந்த எல்லை எந்த ஒரு தாக்குதலுக்கு உட்படுத்தப்படாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்படுத்தப்பட்ட அந்த விண்ணப்ப வார்த்தைகள்.
1: But then he asks for more.
0: அதுக்கு அடுத்தது இன்னொரு கேட்கிறான்.
1: He says, Lord, enlarge my territory.
0: இரண்டாவதாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிற, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும்.
1: Hallelujah. God should not only protect us, God must also proliferate us.
0: தேவன் நம்மளுடைய எல்லை பாதுகாப்பது மட்டுமல்ல, அதை வளர்ச்சி அடையவும் செய்ய வேண்டும்.
1: எத்தனை பேர் விரும்புறீங்க வளரணும்னு விரும்புறவங்களோ ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. The enemy is always afraid if when we grow, when we expand, when we enlarge.
0: எப்பொழுதே பிசாசானவன், எதிரியானவனுக்கு நாம் வளர்கிறோம், நாம் விரிவாக்கப்பட செய்யப்படுகிறோம் என்று சொன்னாலே அவனுக்கு பயம் வந்துவிடும்.
1: He is really scared.
0: உண்மையாக பயந்து விடுவான்.
1: He will try to bring everything to stop the expansion.
0: அந்த விரிவாக்கத்தை தடை செய்யும்படி என்னவனா செய்வான்.
1: But a good soldier, a strong soldier, will always enlarge.
0: ஆனால் ஒரு நல்ல போர் சேவகன், ஒரு திடமான போர் சேவகன் எப்போதும் தன்னை விரிவாக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டே இருப்பான்.
1: First you need strength.
0: முதலாவது
1: to expel or eradicate your enemies.
0: முதலாவது உங்களுடைய சத்ருவை விரட்டி அடிக்க அழிப்பதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வேண்டும்.
1: Number 2, you need strength to expand your territory.
0: இரண்டாவது, உங்கள் எல்லையை விரிவாக்கம் பண்ணுவதற்கு உங்களுக்கு பலன் வேண்டும்.
1: Number 3,
0: மூன்றாவது,
1: why does a soldier need to be strong?
0: ஏன் இந்த போர் சேவகன் திடமாய் இருக்க வேண்டும்?
1: Romans chapter 13 and verse 4.
0: ரோமர் எழுதின புத்தகம் 13:4.
1: Rulers are not a terror to good works but to evil. Do you want to be unafraid of the authority? Do what is good and you will have praise from the same. For he is God's minister to you for good. But if you do evil, be afraid. For he does not bear the sword in vain. For he is God's minister and avenger to execute wrath on him who practices evil.
0: 3:3. மேலும் அதிகாரிகள் நற்கிரைகளுக்கு அல்ல துர்க்கிரைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடிக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கனை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே.
1: why a soldier has to be strong?
0: Yen anda veeran thidama iruka vendum?
1: Because his strength will enable him to execute justice.
0: Yen endru sonnal avanude balam enbadu neediyai sarikatta payanpadum.
1: He will execute justice through his power.
0: Neediyai sarikatta tan vallamin moolamaga neediyai sarikatta adu neediyai nilainaatta.
1: When somebody sees a soldier, they are terrified.
0: யாராவது ஒரு போர் சேவையை பார்க்கும்போது அவர் நிஜமாக பயப்படுவார்கள்.
1: Why?
0: ஏன்?
1: He has a strong appearance.
0: அவனுடைய தோற்றம், அந்த பலமான தோற்றம்.
1: He has strong weapons.
0: அவனிடத்தில் இருக்கிறதான அந்த பலமான ஆயுதங்கள்.
1: The way he looks, the way he talks can terrorize anybody.
0: அவன் பார்க்கிற பார்வைகள், அவன் பேசுற பேச்சின் திறமைகளை பார்க்கும்போது யாருக்கா இருந்தாலும் ஒரு பயம் வரும்.
1: Especially a criminal will be afraid.
0: குறிப்பாக சொல்லும் என்று சொல்ல குற்றம் செய்தவர்கள் குற்றவாளிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு போர் சேவரை பார்க்கும் பொழுது பயம் வரும்.
1: The Bible says God has put these people in authority so they will execute justice in the lives of people.
0: வேதம் சொல்லு இப்படிப்பட்டவர்களை அதிகாரத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நீதியை நிலைநாட்ட, நீதியை சரிக்கட்ட.
1: If they are weak, justice will be broken.
0: இந்த போர் சேவகன் பலவீனனாய் காணப்பட்டால் அந்த நீதி அங்கு நிலைநாட்டப்படாது.
1: Whatever people want to do, they will start doing it.
0: ஜனங்கள் என்னெல்லாம் செய்யணும் தோணுது எல்லாத்தையும் செய்வார்கள்.
1: See, there's a difference between our Indian police force and if you go to overseas, there's a different way people look at police.
0: இந்திய இவில் இருக்கிறதான போலீஸ்காரர்களுக்கும் வெளிநாடுகள் அயல் நாடுகளில் இருக்கிறதான காவலாளிகள் போலீஸ்காரர்களும் வித்தியாசம் உண்டு.
1: You know, in Indian police system, I'm not degrading them, but Indian police has a lot of power.
0: நான் இந்திய போலீஸ்காரர்களை குறைவாக மதிப்பிட்டு சொல்லவில்லை. அவர்களுக்கு நிறைய அதிகாரங்கள் வல்லமைகள் உண்டு.
1: But the problem with them is they are controlled by the political establishment.
0: ஆனால் பிரச்சனை என்னன்று சொல்ல அதிகாரத்தை அவர்கள் சுதந்திரமாக செயல்படுத்தாத வண்ணம் அவர்கள் அரசியல்வாதிகளால் அவர்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்.
1: Therefore, even if they catch a criminal or catch an offender,
0: ஆதலால் அவர்கள் ஒரு குற்றவாளியை உண்மையாக பிடித்தாலும்
1: that fellow will show his party card.
0: அந்த குற்றவாளி உடனடியாக தன் இடத்தில் இருக்கிறத கட்சியின் அடையாள சீட்டை காட்டுவான்.
1: முன்னாடியே சொல்லக்கூடாதப்பா, போ பா போ. Why?
0: ஏன்?
1: Because our system is like that.
0: ஏனென்று சொன்னால் நம்மளுடைய அமைப்பு, நம்மளுடைய இந்திய நிர்வாக அமைப்பு அப்படி இருக்கிறது.
1: But if you go to overseas,
0: ஆனால் வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு சென்று பார்ப்பீர்கள் சொன்னால்
1: they don't ask you for your party card.
0: அவர்கள் எந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க அடையாள அட்டை காட்ட சொல்ல மாட்டார்கள்.
1: License and registration, please.
0: ஓட்டுநர் உரிமத்தையும் அந்த பதிவேடையும் காட்ட சொல்வார்கள்.
1: You should not even get out of your car.
0: நீ அந்த வாகனத்தை விட்டு இறங்க கூட வேண்டாம்.
1: You have to sit there and just be quiet.
0: நீ அந்த வாகனத்திலே உட்கார்ந்து கூட அமைதியா இருந்தாலே போதும்.
1: If you do something, raise your voice, instantly will pull out the gun.
0: நீங்கள் அந்த வாகனத்தில் இருந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி ஏதாவது அசௌகரியமான காரியத்தை செய்ய முயற்சித்தால் உடனடியாக உங்களுக்கு முன்பாக துப்பாக்கி நீட்டப்படும்.
1: If you open the door and you try to come out and argue with him,
0: நீங்கள் ஒருவேளை அந்த காரை திறந்து அந்த போலீஸ்காரோ தர்க்கம் பண்ணும்படி வாக்குவாதம் பண்ணும்படியாக நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று சொன்னால்
1: instantly you will be handcuffed. That's all.
0: உடனடியாக உங்களுடைய இரண்டு கையும் பின்னாக கட்டப்படும்.
1: They will take you in their car and you have to be there in the jail at least for a few days.
0: அவர்கள் அவங்களோட வாகனத்தில் எடுத்து கொண்டு போய் உங்களை சிறைச்சாலையில ஒரு 2-3 நாட்களா இருக்க வேண்டியிருக்கும்.
1: There, if they see a police following them, they are terrified.
0: அங்கே அயல் நாட்டிலே ஒரு போலீஸ்காரர் நம்மை துரத்துகிறார் என்று தெரிந்தாலே அவர்களுக்குள்ள கதி கலங்கிவிடும்.
1: There is the power to execute justice.
0: ஏனென்று சொன்னால் அங்கே நீதியை நிலைநாட்ட அங்கே ஒரு அதிகாரம் வல்லமை இருக்கிறது.
1: But sometimes,
0: சில வேளைகளிலே
1: there are some police officers who are deputed to a particular area.
0: சில வேளைகளிலே சில போலீஸ்காரர்கள் சில காவல்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட இடத்துல இடமாறுதலை வைப்பார்கள்.
1: There are some police officers who don't care anything about anybody.
0: சில போலீஸ்காரர்கள் தங்களோட எல்லைக்குட்பட்ட எந்த பிரச்சனை எந்த காரியத்தை குறித்து அக்கறை இல்லாதவர்களா இருப்பார்கள்.
1: இல்ல, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. யார வேணா நீ கூட்டுவா, பயப்பட மாட்டாங்க. அப்படி ஆளை பார்த்துட்டாங்க அந்த ஏரியாவில் இருக்க ரவுடிகளுக்கு எல்லாம் பயம் வந்துடும். ஏன்? நம்ம ஐயா என்ன பண்ண மாட்டாரு, யாருக்கும் அசர மாட்டார்னு தெரிஞ்சாலும் எல்லாம் வாழை சுருட்டிட்டு உட்காந்துடும். அந்த ஏரியாவே மாறி போயிடும். ஏன்? இவருடைய வல்லமை இவருடைய அதிகாரத்தை வச்சு நீதியை நிலைநாட்டிடுவாரு. You are called, you and I are called to be a good soldier of Jesus Christ.
0: வேதம் சொல்லுகிறது நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
1: As a good soldier you have to be strong.
0: அந்த ஒரு நல்ல போர் சேவகன் என்பவன் திடமாய் இருக்கிறது போல நாம் இருக்க வேண்டும்.
1: What for?
0: எதற்காக?
1: To eradicate the enemy.
0: அந்த சத்ருவை விரட்டி அடிக்க.
1: Not to be hand in glove with the enemy and say you and I are partners.
0: அந்த சத்ருவின் கையை பிடித்து உடன்படிக்கை பண்ணுவது போல நீ நானும் சகோதரன் என்று சொல்லு உடன் பங்காளிகள் என்று சொல்வதற்கு அல்ல.
1: Resist the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும்.
1: Hallelujah. They fight to expand their territories.
0: அவர்கள் எல்லையை விரிவாக்கும் பண்ணும்படியாக அவர்கள் சண்டையிட வேண்டும்.
1: They are there strong enough to declare, execute justice.
0: அந்த நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் திடமாய் இருக்க வேண்டும்.
1: Jesus had this strong spirit of a soldier in him.
0: இயேசுக்குள்ளாக இந்த போர் சேவக திடமான போர் சேவகன் ஆவி அவருக்குள்ளாக இருந்தது.
1: The Bible says nobody could resist him at all in his words or in his actions.
0: வேதம் சொல்கிறது அவருடைய வார்த்தையோ அவருடைய கிரியையோ ஒருவனாலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை.
1: Why?
0: ஏன்?
1: He was so strong in his heart.
0: அவர் தன்னுடைய இதிலே திடமாய் இருந்தார்.
1: Hallelujah. Today we need to ask Lord, give me that strength.
0: இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம், ஆண்டவரே அந்த பலத்தை அந்த திடத்தை எனக்கு கொடுங்கள்.
1: No matter what problems I face.
0: எந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை சந்தித்தாலும் பரவாயில்லை.
1: What kind of difficulties I'm going through.
0: எந்த எதிர்ப்பு எந்த அசௌகரியத்து கூட நான் சென்றாலும்
1: சரி. No matter what challenges I face.
0: எப்படிப்பட்ட சவாலை எதிர்கொண்டாலும் சரி.
1: Lord, give me a heart that is strong.
0: ஆண்டவரே எனக்கு அந்த பலமான திடமான இருதயத்தை மாத்திரம் கொடுங்க.
1: Hallelujah. Give me that strong soldier stance.
0: அந்த ஒரு போர் சேவகனுக்கு இருக்கிறதான திடமான இருதயத்தை போல இருதயத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Sometimes you know when you watch these soldiers you are enamored by their strength.
0: சில நேரங்களில் அந்த போர் சேவகளை பார்க்கும்போது அவருடைய பலத்தை பார்த்து நாம் பிரமித்திருக்கிறோம்.
1: You know recently we had this Republic Day parade.
0: சில மாதங்களுக்கு நாட்களுக்கு முன்பு குடியரசு தின விழா நடந்தது.
1: அந்த parade பாத்தீங்கனா you can see the soldiers marching past.
0: அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பார்க்கும் பொழுது அந்த வீரர்கள் அவர்கள் கால் வைத்து மார்ச் பாஸ்ட் போனதை நீங்கள் பார்க்கலாம்.
1: I was watching that for a little while.
0: அந்த அணிவகுப்பை நான் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தேன்.
1: And then I saw the soldier, you know, soldiers in a band walking, their feet almost touched their face.
0: அந்த அணி அணியாக அந்த சாரணர் அணியை போல அந்த போர் சேவர்கள் போகும் பொழுது அவர்கள் அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட அந்த கால் அவர்களை தூக்கி நெற்றிக்கு நேராக முகத்துக்கு நேராக ஒரு முறை வந்தது.
1: ஒரே ஒரு முறை பார்த்தேன், அம்மா எனக்கே பலவீனம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு முறை செஞ்சோன்னா அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கான். இவ்வளோ கிலோமீட்டர் நடந்து நம்மெல்லாம் ஒரு கால் இப்படி தூக்கி வச்சோன்னா அத்தோட மல்லாக்க விழுந்துட வேண்டியதுதான். என்ன என்ன பலங்க, என்ன வலிமை, என்ன வேகமாக போகிறாங்க. நானும் பார்த்தேன் யாராவது அப்படியே தவண்டுக்கிட்டு போகிறாங்களான்னு. எல்லாம் அவ்வளோ வலிமையாக போகிறாங்க. அதான் ஒரு நல்ல போர் சேவகனுடைய அழகு. ஆமேன். கைத்தாங்களா தள்ளாடிக்கிட்டு நடந்து வர்றவனாம் போர் சேவகன் கிடையாது. இல்லை பலமாக திட்டமாக போகிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த சத்ருவை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அவனுடைய ஒவ்வொரு சதி ஆலோசனைகளை எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஒரு நாள் நான் துவண்டு போக மாட்டேன், தைரியமாக நிற்பேன். பைபிள் சேஸ் வென் ஜீசஸ் வாஸ் டேக்கன் டு பி டெம்ப்டட்.
0: வேதம் சொல்ல இயேசு சோதிக்கும்படியாக கொண்டு செல்லப்பட்ட பொழுது
1: he was so strong in resisting the devil.
0: அந்த பிசாசை எதிர்த்து நிற்பதில் மிக திடமாய் தைரியமாய் இருந்தார்.
1: He was so strong.
0: அவர் மிக திடமாய் இருந்தார்.
1: Whatever was given at him, thrown at him, he stood there, withstood it.
0: எப்படிப்பட்ட தாக்குதலை பிசாசு தொடுத்த பொழுதும் அதை எதிர்த்து அவர் லாகவமாக திடமாய் கையாண்டார்.
1: As young people, you need to be strong.
0: இளம் வாலிபர்களாக இருக்கிற நீங்களும் அதே போல ஒரு திடமாக இருக்க வேண்டும்.
1: As a believer of Christ, be strong.
0: கிறிஸ்துவின் விசுவாசிகளாக இருக்கிற நீங்களும் திடமாக இருக்க வேண்டும்.
1: No matter what comes at you.
0: எந்த பிரச்சனை உங்களை எதிர்த்து எது வேணா வரட்டும்.
1: Lord, give me the strength.
0: ஆண்டவரே அந்த பலத்தை எனக்கு கொடுங்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Give me the strength to keep on expanding.
0: ஆண்டவரே என்னை விரிவாக்கத்தை தொடர்ச்சியான விரிவாக்கம் செய்வதற்கான பலத்தை கொடுங்கள்.
1: Help me to improve, develop, grow.
0: ஆண்டவரே நான் வளர்வதற்கு, நான் வளர்ந்து மேலோங்கி செல்வதற்கு உதவி செய்யுங்கள்.
1: Hallelujah. A good soldier is strong.
0: ஒரு நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்.
1: நம்பர் 2.
0: இரண்டாவது
1: 2 திமோத்தி chapter 2 verse 3 and 4 once again.
0: 2 திமோத்தியின் புத்தகம் 2 அதிகாரம் 3 4 வசனங்கள்.
1: You therefore must endure hardship as a good soldier of Jesus Christ.
0: நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கனுபவி.
1: Verse 4.
0: 4 வசனம்.
1: No one engaged in warfare entangles himself with the affairs of this life that he may please him who enlisted him as a soldier.
0: தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படிக்கு பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான்.
1: தண்டில் சேவகம் பண்றது அப்படின்னா யுத்தம் பண்ற எவனும் அர்த்தம். Anybody who engages in war,
0: யுத்தத்திலே தன்னை உருகும்படுத்திக்கொண்ட எந்த ஒரு போர் சேவகனும்,
1: he will never entangle himself in the affairs of this life.
0: பிழைப்புக்கெடுத்த அலுவலகில் சிக்கிக்கொள்ள மாட்டான்.
1: Why?
0: ஏன்?
1: He doesn't want to please himself. He will please the one who enlisted him as a soldier.
0: அந்த போர் சேவகன் தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொள்ள விரும்ப மாட்டான். ஆனால் யாருக்கு அவன் சேவகம் எழுதி கொடுத்தானோ அவர்களுடைய பிரியத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வான்.
1: In other words,
0: இன்னொரு விதத்தில்,
1: he will always put his desires behind and he will always fulfill the desires of his superiors.
0: உன்னர்வத்தில் சொல்லவேண்டும் சொன்னால் தன்னுடைய விருப்புகளை ஆவல்களை அவன் பின்னுக்கு தள்ளிவிட்டு தான் யாருக்கு சேவகம் எழுதி கொடுத்தானோ தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவன் ஒப்பு கொடுக்கப்படுவான்.
1: That brings us to thought number 2.
0: இது இரண்டாவது சிந்தனையில்.
1: A good soldier is a sacrificial soldier.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
1: He is willing to sacrifice his own desires, his own fancies, his own wants, his own lusts, all of that sacrificed to fulfill the wishes of his master.
0: ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய தேவைகள், தன்னுடைய ஆவல்கள், தன்னுடைய இச்சைகள், தன்னுடைய எல்லா காரியத்தையும் தியாகம் பண்ணுகிறவனாய் காணப்படுவான்.
1: Without a sacrificial spirit, you can never be a soldier.
0: இந்த தியாகத்தின் மனப்பான்மையின் ஆவி இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க முடியாது.
1: In order to sacrifice, he will go to the limit even to die.
0: இந்த போர் சேவகன் தியாகத்தின் உச்சக்கட்டமா எது வரைக்கும் சொல்வான் என்று சொன்னால் தன் ஜீவனை இழப்புக்கும் வரைக்கும் இழப்பதற்கும்.
1: He may be put up with the most uncomfortable places.
0: ஒருவேளை அவனை ஒரு அசௌகரியமான இடத்தில் போடப்பட்டிருந்தாலும்,
1: He may be taken to places he doesn't want.
0: அவன் இருக்க விருப்பம் இல்லாத இடத்திலே அவன் போடப்பட்டிருந்தாலும்,
1: But he will sacrifice himself and do his duty.
0: அந்த இடத்திலும் தான் ஜீவியத்தை தியாகமா இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுவான்.
1: Apostle Paul said, I was a soldier of Jesus Christ.
0: அப்போஸ்தலன் பவுல் சொல்றா, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து போர் சேவகனாய் இருக்கிறேன்.
1: திமோத்தி, you too should become a good soldier of Jesus Christ.
0: நீயும் தீமோத்தேயும் அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருக்க
1: வேண்டும். I fought the good fight of faith.
0: நான் நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
1: You also should fight a good fight of faith.
0: நீயும் அதே போல விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும்.
1: In Acts chapter 20 verse 22 to 24, you can see how Paul was a sacrificial soldier.
0: அப்போஸ்தலாகிய பவுலை குறித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 22 ல இருந்து 24 வசனங்களை பார்க்கும் பொழுது எப்படி அவன் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள போர் சேவகனாக இருந்ததை பார்க்கிறோம்.
1: I'm going to take you verse by verse and I'm going to show you three ways his sacrificial heart is exposed.
0: அந்த முழு வசனங்களையும் எல்லாத்தையும் வசனத்தின் ஊடாக நான் செல்ல போவது கிடையாது. முக்கியமான மூன்று காரியங்கள் வழிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அங்கே.
1: If you come to verse 22,
0: 22 வசனத்துக்கு போகும் பொழுது,
1: look at what he says.
0: அங்கே சொல்கிறார்,
1: See, now I go bound in the spirit to Jerusalem, not knowing the things that will happen to me there.
0: இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்ட எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: I will show you three places a soldier will go and why sacrifice is needed.
0: அந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். எப்படி ஒரு போர் சேவகன், போர் சேவகன் தியாக மனப்பான்மை தேவை என்பதை நான் மூன்று காரியங்களை காண்பிக்கிறேன்.
1: மூன்று இடங்களுக்கு ஒரு போர் சேவகன் போவான். அந்த மூன்று இடங்கள் அவன் போகிறதுனால தான் அவனுக்கு ஒரு தியாகம் தேவைன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க வரேன். முதலாவது பாருங்க, look at that verse. He says, I do not know the things that will happen to me there.
0: அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன்.
1: First,
0: முதலாவது,
1: a soldier is taken to an unpredictable place.
0: முதலாவது, ஒரு போர் சேவகன் அவனால் கணிக்க முடியாத, அவன் யூகித்து பார்க்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுகிறான்.
1: You cannot predict anything where the soldier is going. Anything can happen anytime.
0: அந்த போர் சேவகன் எங்க போக போகிறான் என்று உங்களால் கணிக்க முடியாது. அங்க என்ன நடக்கும் என்றும் தெரியாது. எது வேணாலும் நடக்கலாம்.
1: You cannot assume that this is what is going to happen in that place.
0: நீங்களாகவே ஒரு உருவகப்படுத்தி அனுமானப்படுத்தி இங்கே அதுதான் நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாது.
1: There will be no announcement as to what is coming.
0: அங்க என்ன நடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருக்காது.
1: Anything can happen at any time.
0: எப்போ வேணா எது வேணா நடக்கும் என்கிறதான இடம்.
1: You don't have the Chinese military sending an email to India and said February 28 at about 10 AM we are going to send rockets. Are you ready?
0: ஒரு சீன ராணுவத்திலிருந்து இந்திய ராணுவத்திற்கு ஒரு மின் அஞ்சலிலே இந்த மாதிரி பிப்ரவரி 28 காலை 10 நாங்கள் ஒரு ராக்கெட் அனுப்ப போகிறோம் என்று அவர்கள் மின் அஞ்சல்லாம் போட மாட்டார்கள்.
1: Are you free that day? Are you ready to fight? You know, we want to fix an appointment.
0: அந்த நாளில ராக்கெட் போடும்போது நீங்கள் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, உங்களால் யுத்தம் செய்ய முடியுமா, அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வைத்துக் கொள்ளலாம், இல்ல வேற ஒரு நாள் பார்க்கலாமா?
1: Or there is a horn blasting from the other end and say, ready, ready, ready, bombs are coming your way.
0: இல்ல என்றால் அந்த நாட்டிலிருந்து ஒரு பெரிய ஒரு சத்தத்தை எழுப்பி ஒரு சமிகையை ஏற்படுத்தி ஒரு எச்சரிப்பை ஏற்படுத்தி ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் நாங்கள் அங்கிருந்து குண்டுமலை பொழிய போகிறோம் என்று சொல்லுவார்களா?
1: You can't expect anything, no announcement.
0: எந்த ஒரு சமிஞ்சையோ எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் நடக்கும். நீங்கள் எதையும் எதிர்பார்த்து கணிக்க முடியாது.
1: When they have landmines, they don't put up big signboards and say landmines here, be careful.
0: கண்ணி வெடிகளை வைத்து விட்டு அந்த கண்ணி வெடிக்கு மேலாக ஒரு அறிவிப்பு பலகையை வைத்து இங்கே கண்ணி வெடிகள் இருக்கிறது ஜாக்கிரதையா இருங்கள் என்று போடப்பட்டிருக்காது.
1: No. Unpredictable terrain is where a soldier will go.
0: கணிக்க முடியாத இடம் அல்லது எந்த ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ண முடியாத இடத்திற்கு ஒரு வீரன் செல்லுவான்.
1: He may think everything is okay but everything will be wrong.
0: அவன் நினைக்கலாம் எல்லாம் சௌகரியமா நல்லா இருக்கும் என்று நினைக்கலாம் ஆனால் அங்க எல்லாம் முற்றிலும் வேறு விதமா இருக்கும்.
1: He may think everything is perfect but when he steps foot on that there may be a landmine.
0: அவன் நினைப்பான் இந்த இடம் நல்ல இடமா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைப்பான் ஆனால் கால் எடுத்து வைத்த பிறகு தான் தெரியும் அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கிறது என்று.
1: He has to sacrifice his life to face the unpredictable.
0: இந்த கணிக்க முடியாத காரியங்களை எதிர்கொள்ளும்படியாக தன் வாழ்க்கையே ஒரு போர் சேவகன் தியாகம் பண்ண வேண்டும்.
1: Ready for anything from any direction.
0: எந்த நோக்கு எந்த திசையிலிருந்தும் எந்த காரியம் வந்தாலும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: You know, sometimes in war, it is not only what you see with your eyes, but there are so many things you don't see with your eyes that happens in order to bring the soldier down.
0: பாருங்கள் யுத்தத்திலே நீங்கள் கண்களால் காண்கிற காணி காரியம் மாத்திரம் உங்கள் ஆபத்தை நேரிட பண்ணாது. உங்கள் கண்களால் காணாத சில காரியமும் ஒரு வீரனை மனமடியே கீழே தள்ளும்படியாக இருக்கும்.
1: There are so many military secrets that is being shared.
0: சில ராணுவ ரகசியங்கள் பரிமாறப்படும்.
1: Everything is secret.
0: எல்லாம் ரகசியமா இருக்கும்.
1: Everything is coded.
0: எல்லாமே அந்த சமிங்கிய மொழியில் இருக்கும்.
1: You cannot decipher what the enemy is speaking.
0: அந்த சமிங்கிய மொழியை உங்களுடைய மொழியை குறித்து என்ன அவங்க பேசுறாங்கன்னு உங்களால கணிக்க முடியாது.
1: You cannot guess when the attack is going to come.
0: எப்பொழுது தாக்குதல் ஏறும் என்று உங்களால கணிக்கவும் முடியாது.
1: A soldier has to be ready to face all of that.
0: இந்த யுத்த வீரன் என்பவன் எந்த சூழ் எது நடந்தாலும் எப்பொழுதும் அவன் ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
1: You know there is something called as honey trap. They call it as honey trap.
0: எப்படி சொல்றா வசியப்படுத்துற கண்ணியின் திட்டங்கள் என்று சில காரியங்கள் இருக்குது.
1: You know what is honey trap is basically in order to get military secrets from a soldier or an officer.
0: இந்த வசியப்படுத்துற கண்ணிகளின் திட்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால் ஒரு ராணுவ வீரரிடத்திலிருந்து சில ரகசியங்களை ராணுவ ரகசியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக.
1: Nobody goes and sticks a gun and say give me all your secrets.
0: யார் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் வைத்து உன் ரகசியத்தெல்லாம் கூட என்று கேட்க மாட்டார்கள்.
1: உன் ரகசியங்கள் எல்லாம் கூட துப்பாக்கி நீட்டினா he will say if you want you kill me I'm not going to give you my secrets.
0: அப்படி எல்லாம் துப்பாக்கி வைத்து மிரட்டலாம் ராணுவ வீரன் சொல்வான் நீ என்னை சுட்டாலும் பரவாயில்லை நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்வான்.
1: So what they will do?
0: அதற்கு பதிலாக என்ன செய்வார்கள்?
1: Sometimes they will send a beautiful girl a trap for the officer.
0: சில நேரங்களில் இந்த போர் சேவகரை துப்பாக்கி முனையிலே எதிர்கொண்டு ரகசியத்தை வாங்க முடியாமல் ஒரு அழகான ஒரு பெண்ணையை அவனிடத்தில் அனுப்பி வசியப்படுத்தி அவனிடத்திலிருந்து ரகசியங்களை வாங்க முயற்சி செய்வார்கள்.
1: The girl will look like a true person who really has fallen in love with him.
0: அந்த பெண் எப்படி இருப்பாள் என்று சொன்னால் அந்த போர் சேவகனை உண்மையாகவே மனமார்த்தமாக விரும்புகிற காதலிப்பதை போல இருப்பாள்.
1: And this man will fall for it.
0: இந்த அன்பின் காதல் வலையிலே அந்த போர் சேவகன் விழுந்து விடுவான்.
1: And then at the peak of this deception she will take away all the secrets and give it to the enemy.
0: இந்த இரு உறவின் உச்சத்தின் கட்டத்திலே அவள் அவனிடத்திலிருந்து எல்லா ரகசியங்களையும் எப்படியோ வாங்கி விடுவாள்.
1: Samson, this thing happened in his life.
0: இந்த காரியம் சிம்சோனோட வாழ்க்கையில நடந்தது.
1: He was a strong man.
0: அவன் மிக பலசாலி.
1: Nobody could trap him.
0: அவனை யாரால் கண்ணில் வரிவிட்டு மாட்டி வைக்க முடியாது.
1: Nobody could control him.
0: யாராலும் அவனை கட்டுப்படுத்தவும் முடியாது.
1: A lion could not overcome him.
0: சிங்கத்தால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: An army cannot overcome him.
0: ஒரு சேனையால் அவனை மேற்கொள்ள முடியவில்லை.
1: But one girl, Delilah, brought him down.
0: ஆனால் ஒரே ஒரு பெண்ணாகிய தெலீலாள் அவனை விழ தண்ணீலாள்.
1: And till the end he never even guessed that this was the girl who was there to take away his secret.
0: ஆனால் சிம்சோன் கடைசி வரைக்கும் தெரியல இந்த தெலீலாள் தான் தன்னோட ரகசியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பப்பட்ட ஒரு ஆள் என்று.
1: He never imagined that she was a spy all along.
0: அவன் கடைசி வரைக்கும் தெரியாது இவள் ஒரு உளவாளி என்பதை கடைசி வரைக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை.
1: A soldier has to have a sacrificial heart because he will be taken to unpredictable places.
0: ஒரு வீரன் ஒரு உண்மையான வீரன் என்பவன் ஒரு தியாக மனப்பான்மை உள்ளவன் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் அவன் கணிக்க முடியாத இடத்திற்கு அவன் கொண்டு செல்லப்படுவான்.
1: You cannot predict where the danger is.
0: ஆபத்து எங்கே இருக்கிறது உங்களால் தீர்மானமே கணித்து சொல்ல முடியாது.
1: But if a man has a sacrificial heart and says, I will not give myself up For any whim or fancy, I will put all my desires behind me and go for the prize. He can never be moved.
0: ஆனால் அதே ஒரு போர் சேவகன் தன்னுடைய விருப்பங்கள், தன்னுடைய காரியங்கள், இச்சையின் காரியங்கள், எல்லா காரியங்களும் பின்னுக்கு தள்ளிவிட்டு, நான் எந்த சூழ்நிலை என் விருப்பத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு தியாக மனப்பான்மையோடு நான் போவேன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாக பரிசை பெற்றுக் கொள்வான்.
1: Hallelujah. I always used to think about Samson.
0: சிம்சோனை குறித்து எப்பொழுதும் நினைத்து பார்ப்பது
1: உண்டு. I used to think, you know, this man, the lion could not overcome him.
0: பாருங்கள், சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியல.
1: One hand, you know, just tore it apart.
0: ஒரே கையில அந்த சிங்கத்தின் வாயை கிழிச்சிட்டான்.
1: 300 foxes he was able to tie their tails together.
0: 300 நரிகளை ஜோடு ஜோடாக அந்த வாலிலே பின்னி அவளை தீ குளித்து போட்டு விட்டான்.
1: He carried the doorpost and walked up the hill.
0: ஒரு கதவு பெரிய கதவு எடுத்துக்கொண்டு அந்த மலை உச்சி முகடுக்கு சென்று விட்டான்.
1: With one dry bone he killed many.
0: ஒரு சாதாரண தாடை எலும்பை எடுத்து அநேகரை அவன் கொன்று குவித்தான்.
1: But he could not touch this one girl.
0: ஆனால் ஒரு சாதாரண ஒரு பெண்ணை அவனால் தொட முடியவில்லை.
1: He had all strength physically.
0: சரீர பிரகாரமா அவனுக்கு பலம் இருந்தது.
1: One slap this girl would have got smashed.
0: ஒருவேளை அவனுக்கு இருந்த பலத்தில் அந்த பெண்ணை ஒரே அறை கன்னத்தில் ஓங்கி விட்டிருந்தால் அவள் கீழே மடிந்து விழுந்திருப்பாள்.
1: அன்றைக்கே இறந்திருப்பாவ. Because he's so strong.
0: என்ன சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பலசாலி.
1: But he was so strong in his body.
0: அவனோட சரீரத்துல மிக பலசாலி.
1: But he could not sacrifice his own desire.
0: ஆனால் தன் சொந்த விருப்பத்தை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: His own desires, lust. He couldn't sacrifice.
0: அவனோட சொந்த விருப்பம், சொந்த இச்சையை அவனால் தியாகம் பண்ண முடியவில்லை.
1: He fell for her beauty.
0: அவளோட அழகுக்கு விழுந்து விட்டான்.
1: See, as a child of God,
0: பாருங்கள், தேவனுடைய பிள்ளையாகி நீங்கள்,
1: the Bible says, be a soldier for Jesus Christ.
0: இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய் இருங்கள்.
1: A true soldier has a sacrificial life.
0: ஒரு நல்ல ஒரு போர் சேவகனுக்கு தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்.
1: The Bible says, those who have known Christ have crucified their lusts and desires on the cross.
0: வேதம் சொல்லுது கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களோட ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள்.
1: I sacrifice it, Lord.
0: எல்லாவற்றையும் ஆண்டவரே தியாகம் பண்ணி இருக்கிறேன்.
1: I'm going into unprecedented territory.
0: நான் என்னால் கிரகிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்துக்கு செல்லுகிறேன்.
1: The enemy has traps everywhere.
0: அந்த இடத்திலே என்னால் கணிக்க முடியாத இடத்திலே சத்துருவானவன் கண்ணிகளை மறைத்து வைத்திருக்கிறான்.
1: But Lord, I have already sacrificed my desires in your altar.
0: ஆண்டவரே, ஆனால் அதற்கு முன்பதாகவே ஏற்கனவே உம்முடைய பலிபீடத்திலே என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் தகனித்து விட்டேன்.
1: All my lusts I have put it on the altar.
0: எல்லா என்னுடைய இச்சைகளையும் உம்முடைய பலிபீடத்திலே நான் எரித்து விட்டேன்.
1: Nothing will move me.
0: என்னிடத்தில் இன்று ஒன்றும் இல்லை.
1: Nobody can tempt me.
0: யாரும் என்னை சோதனை பரீட்சை பார்க்க முடியாது.
1: I am standing above all that.
0: எல்லாவற்றுக்கும் மேலாக நான் இருக்கிறேன்.
1: Hallelujah. Never forget you are a soldier.
0: நீங்கள் மறந்து விடாதீர்கள், நீங்கள் ஒரு போர் சேவகனை மறந்து விடாதீர்கள்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Why he has to have a sacrificial heart?
0: ஏன் அப்படிப்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை அவனுக்கு இருதயம் இருக்க வேண்டும்?
1: First I said he will be taken to unprecedented or unpredictable places.
0: முதலாவது நான் சொல்லியிருந்தேன், அவனால் நிர்ணயிக்க முடியாத, கணிக்க முடியாத ஒரு புது இடத்திற்கு அவன் அழைத்து செல்லப்படுவான்.
1: Number 2.
0: இரண்டாவது,
1: a soldier will also be taken to unpleasant places.
0: இரண்டாவது, ஒரு போர் சேவகனை சௌகரியம் இல்லாத இடத்திற்கும் கொண்டு செல்வார்.
1: Look at how Paul went there.
0: பவுல் எப்படி போனார் என்று பாருங்கள்.
1: Verse 23, Acts 20.
0: அப்போஸ்தலர் நிருபம் 20:23 பாருங்கள்.
1: He says the Holy Spirit testifies in every city that chains and tribulations are awaiting me.
0: 23 சொல்கிறது, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன்.
1: He saying where I am going is very unpleasant.
0: அவர் சொல்கிறார், நான் எங்கே போகறனோ அது சௌகரியமான இடம் அல்ல.
1: Unpleasant.
0: அது சௌகரியமான இடமும் இல்ல.
1: A soldier when he is going for war,
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு செல்லறன்னு சொன்னால்,
1: he will not call and ask, well, I am called to fight in Kashmir. Do you have a single bedroom or double bedroom?
0: ஒரு வீரன் ஒரு யுத்தத்துக்கு பொதுவாக ஒரு காஷ்மீர் என்ற இடத்துக்கு மாநிலத்திற்கு அவன் யுத்தத்துக்கு செல்ற சொன்னால், அலைபேசியை அழைத்து அந்த இடத்துல நான் காஷ்மீர் யுத்தத்துக்கு வருகிறேன், அந்த இடத்துல எனக்கு நீங்கள் சிங்கிள் பெட்ரூம் கொடுப்பீங்களா தங்கறதுக்கு, இல்ல டபுள் பெட்ரூம் கொடுப்பீங்களா
1: என்று கேட்க மாட்டான். Do we have queen size bed or king size bed? King size is okay for me. Do you provide all that, you know?
0: அந்த இடத்துல போன் செய்து எனக்கு குளிப்பதற்கு சுடு தண்ணி வெந்நீர் இருக்குமா, இல்லது நான் படுக்கை அறையில படுப்பது ஒரு ராஜ படுக்கை போல விரிவான படுக்கையா இருக்குமா, இல்ல ஒற்றையால் படுக்கிற படுக்கையா இருக்குமா?
1: Will I have comforter? Will I have shoe polish? Don't ask all that.
0: எனக்கு எல்லா சௌகரிய உடையின் சௌகரியங்கள், என ஷூ பாலிஷ் பண்ணப்பட்டதன காரியங்கள் எல்லாம் இருக்குமா, இப்படிப்பட்ட காரியங்களை கேட்க மாட்டார்.
1: Will you have washing machine?
0: அங்க துணி துவைப்பதற்கு இயந்திரம், வாஷிங் மிஷின் இருக்குமா
1: கேட்க முடியுமாங்க? No comforts whatsoever.
0: அந்த யுத்த காலத்துல எந்த ஒரு சௌகரியத்தையும் நீ எதிர்பார்க்க முடியாது.
1: Unpleasant place.
0: அசௌகரியமான இடமா இருக்கும்.
1: You don't know where you will sleep tonight.
0: நீங்கள் இன்று இரவு அந்த இடத்துல எந்த இடத்துல தூங்குவீங்க கூட நிர்ணயிக்க முடியாது.
1: You don't know whether you will be allowed to sleep tonight.
0: ஒருவேளை நீங்க தூங்குவதற்கு அனுமதிக்கப்படுவீர்களா என்று கூட தெரியாது.
1: They'll give you a small ditch and say stay here for the next 7 days.
0: ஒரு சின்ன ஒரு குழி போல ஒரு பதுங்க இடத்தை கொடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 7 நாள் அங்கேயே இருந்துடுவார்கள்.
1: Don't show your face outside.
0: அந்த முகத்தை அந்த குளிர்ந்த வெளியே காட்டி விடாதே என்று சொல்வார்கள்.
1: They will cover you with some dry leaves.
0: அவர்கள் ஒரு காய்ந்த இலைகளை போட்டு அந்த பதுங்குழி மூடியும் விடுவார்கள்.
1: Stay inside.
0: அதிலே அமர்ந்திரு.
1: Wait for the enemy.
0: சத்ருவுக்கு எதிராளிக்கு காத்துரு.
1: This can be unpleasant but you have to stay there.
0: இது ஒருவேளை சௌகரியம் இல்லாத இடமா இருக்கலாம் ஆனா நீங்க அங்க தான் இருந்தாகணும்.
1: From that place you cannot call Zomato and say can you give me biryani.
0: அந்த இடத்துல இருந்து நீங்கள் எந்த ஒரு உணவு ஆர்டரும் எந்த ஒரு காரியம் Zomato-க்கு யாருக்கும் ஆர்டர் செய்ய போன் உணவுகள் எதுவும் ஆர்டர் செய்ய முடியாது.
1: They'll give you a few pieces of bread or maybe chocolates or some tinned food and then they say you eat it and survive.
0: ஒரு சில ரொட்டிகளை ஒரு சில உணவு பதார்த்தங்களை அடைக்கப்பட்ட உணவு பதார்த்தங்களை கொடுத்து இதை கொண்டு இதே இடத்துல தாக்கு பிடித்து சில நாட்கள் இரு என்று சொல்லிவிடுவார்கள்.
1: Stay there.
0: அங்கேயே இரு.
1: It will not be pleasant.
0: ஒருவேளை இது சௌகரியமா இருக்க இல்லாம இருக்கலாம்.
1: It could be very mushy, it could be muddy, it could be raining. You have to be there.
0: ஒருவேளை அந்த இடம் ஒரு வெட்டாந்தரை இல்லாமல் கசகசப்பான வெதுவெதுப்பான சதுப்பு நிலமா இருக்கலாம் மலை பெய்கிற இடமா இருக்கலாம் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டும்.
1: Unpleasant places.
0: அசௌகரியமான இடங்கள்.
1: Apostle Paul says.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்.
1: As a soldier of Jesus Christ.
0: கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்.
1: The Holy Spirit told me.
0: பரிசுத்தாவியார் தெரிவிக்கிறார்.
1: You will have only chains and tribulations waiting for you.
0: கட்டுகளும் உபத்திரவங்களும் மட்டுமே உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: It is unpleasant.
0: இது அசௌகரியமான காரியம்.
1: It will be painful.
0: அது பலியை ஏற்படுத்துகிற காரியம்.
1: What did Paul say?
0: ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்?
1: In whatever state I am, I have learned to be content.
0: பவுல் சொல்ல எந்த நிலையில் நான் இருந்தாலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்.
1: Hallelujah. I know how to be in comfort, I know how to be in discomfort.
0: என்னுடைய சௌகரியமான இடத்தில் என்னால எப்படி இருக்க முடியும் என்று தெரியும். அசௌகரியமான இடத்தில் எப்படி இருக்க முடியும் என்று தெரியும்.
1: I know how to be full, I know how to be hungry.
0: எப்படி நிறைவா என்னால இருக்க முடியும் என்று தெரியும். எல்லாம் குறைவுபட்ட காலத்திலும் எப்படி இருக்க முடியும் என்று
1: தெரியும். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், நிறைவா இருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்கவும் தெரியும். எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறேன். Hallelujah. I will not give up my position for a little desire, for a little food, for a little comfort.
0: ஒரு சின்ன சௌகரியத்துக்காகவோ சின்ன ஆகாரத்துக்காகவோ என்னுடைய விருப்பத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்.
1: I will always sacrifice all my desires to fulfill my duty.
0: என்னுடைய விருப்பத்தை என்னுடைய அந்த கொடுக்கப்பட்ட அந்த சேவையை செய்யும்படியான தியாக மனப்போடு இருக்கும் பட்சத்தில் என்னுடைய எல்லா விருப்பத்தையும் அதற்காக நான் தியாகம் பண்ணுவேன்.
1: No matter how much I suffer.
0: எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் ஊடாக சென்றாலும் சரி.
1: I will only be a true soldier.
0: நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் மட்டும் இருப்பேன்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: என்ன என்ன செய்தாலும் சரி இயேசுவை மட்டும் விடவே மாட்டேன். அதான் ஒரு நல்ல போர் சேவகன். Hallelujah. அடிச்சாலும் சரி உதைச்சாலும் சரி தூக்கி வீசினாலும் சரி இயேசுக்காக மட்டுமே வாழ்வேன்.

0: Hallelujah. No matter what happens, I will never stop following Christ.
1: எந்த சூழ்நிலை எந்த காரியம் எப்படி நடந்தாலும் சரி நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதை நான் விடவே மாட்டேன்.
0: Sacrificial soldier.
1: தியாகமுள்ள ஒரு போர் சேவகன்.
0: Even in unpleasant places he continues to stay faithful to his army.
1: ஒரு சௌகரியம் இல்லாத இடத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்திலும் தன்னுடைய இராணுவத்திற்கு அவன் உண்மை உள்ளவனாய் தியாகமுள்ளவனாய் இருப்பான்.
0: Number 3.
1: மூன்றாவது.
0: Why a soldier should be sacrificial?
1: ஏன் ஒரு போர் சேவகன் தியாகமுள்ளவனாய் இருக்க வேண்டும்?
0: The third place he goes to is an unprotected place.
1: மூன்றாவது இடமாக அவன் செல்கிற இடம் பாதுகாப்பு இல்லாத இடம்.
0: Verse 24 of Acts 20.
1: அப்போஸ்தலர் நிருபம் 20 அதிகாரம் 24 வசனம்.
0: None of these things move me, nor do I count my life dear to myself.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: Do you see the statement there? Very powerful statement.
1: பாருங்கள், எவ்வளவு வல்லமையான ஒரு ஆணித்தரமான ஒரு கூற்றை இங்கே வைக்கிறார்.
0: I do not count my life worth anything.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: In other words,
1: இன்னொரு விதத்தில்,
0: I know that there is no guarantee for my life.
1: இன்னொருத்த சொல்லணும்னு சொல்ல, என் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடையாது.
0: There is no safety or security for my welfare.
1: என்னுடைய சுகத்திற்கு என்னுடைய பாதுகாப்பிற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது.
0: But in spite of that, I will continue to serve as a soldier.
1: ஆனால் அப்படி பாதுகாப்பு இல்லாமல் போனாலும் நான் ஒரு போர் சேவகனாய் தொடர்ந்து இருப்பேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Just imagine one of your relatives, husbands, wives or your children are working in the army and they are in the border in Kashmir.
1: கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோ, உங்களுடைய பிள்ளைகளோ இல்ல உறவினர்கள் யாரோ ஒருத்தர் ராணுவத்தில் வேலை செய்கிறார். ராணுவத்தில் எல்லையிலே, காஷ்மீர் எல்லையிலே ஒரு பணியில் இருக்கிறார்.
0: When he is leaving your house to go for war,
1: அவர் இங்க யுத்தத்திற்கு போகும் பொழுது,
0: will you go and tell him you are going to Kashmir?
1: நீங்கள் அவரிடத்துல சென்று நீங்கள் யுத்தத்துக்கு காஷ்மீருக்கா போறீங்க?
0: When you come back, get me some apples. They said Kashmir apple is very good.
1: நீங்க யுத்தத்தை முடித்து வரும்போது காஷ்மீர் ஆப்பிள் நல்லா இருக்கும், காஷ்மீர் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லுவோமா?
0: மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க சொல்லுவோமாங்க. என்ன சொல்லுவோம்? பத்திரமா உயிரோட வாப்பா, அதுதான் வேணும். கம் அலைவ், கம் சேஃப்,
1: உயிரோட வந்தா போதும்.
0: Why?
1: ஏன்?
0: Because we know when the soldier goes to war, there is no protection for him.
1: ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு போர் சேவன் யுத்த களத்திற்கு செல்வான் என்று சொன்னால் அங்கே அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது.
0: There is no guarantee whether he will come back alive.
1: அவன் திரும்ப உயிரோடு வருவானா என்பதற்கு உத்தரவாதமும் கிடையாது.
0: That's why when a soldier leaves the house, the whole family weeps over him.
1: அதனாலதான் ஒரு யுத்த வீரன் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்பதாக தன் குடும்பத்தில் உள்ள எல்லா உறவினர் எல்லாரும் கூடி சேர்ந்து அவனை கட்டி அணைக்கிறார்கள்.
0: They will cry over him.
1: அவர்கள் அழுவார்கள்.
0: They have no guarantee if they will see him again alive.
1: ஏனென்று சொன்னால் போகிறவன் திரும்பி வருவானா, உயிரோடு திரும்ப பார்ப்போமா என்றதான் உத்தரவாதம் கிடையாது.
0: It is not only the relatives who know this truth.
1: அந்த உறவினர்கள் மட்டும் அந்த சத்தியம் தெரிந்ததல்ல.
0: The soldier also knows that.
1: அந்த யுத்தவீரனுக்கும் தெரியும்.
0: He knows he is going into that position.
1: ஏனென்று சொன்னால் அந்த இடத்திற்கு நான் போகிறேன்.
0: I am going into that border.
1: அந்த எல்லைக்கு நான் போகிறேன்.
0: I don't know if I will see the next day alive.
1: அடுத்த நாள் காலை நான் உயிரோடு பார்ப்பனா என்பது அவனுக்கே தெரியாது.
0: He doesn't know what kind of problem will create, what kind of situation he will be into in the next minute.
1: அடுத்த நொடி பொழுதிலே எப்படிப்பட்ட பிரச்சனை வரும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறும் என்பதையும் அவனுக்கு தெரிந்திருக்காது.
0: But you know what?
1: ஆனால் பாருங்கள்,
0: he loves the country more than he loves his own life.
1: அவன் தன் சொந்த ஜீவியத்தை நேசிப்பதை காட்டிலும் தன் நாட்டை அதிகமாய் நேசிக்கிறான்.
0: He sacrifices his desire to live long in order to protect his country.
1: தன் ஆயுசு நாட்கள் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்கிற தன் ஆயுசு நாட்களையும் தன் நாட்டின் நலனுக்காக பாதுகாப்பிற்காக தன் ஆயுசையும் அவன் தியாகம் செய்கிறான்.
0: He gives up his desire to live long.
1: அவன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தையே விட்டு விடுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: Sacrifice.
1: தியாகம் பண்ணுகிறான்.
0: The Bible says, be a good soldier of Jesus Christ.
1: வேதம் சொல்லுது, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் இரு.
0: In order to be a good soldier, you need to have the spirit of sacrifice.
1: நல்ல போர் சேவகனாய் இருப்பதற்கு உனக்கு அந்த தியாகத்தின் ஆவி இருக்க வேண்டும்.
0: Unpredictable places you will be taken to.
1: கணிக்க முடியாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unpleasant places will be your share.
1: அசௌகரியமான இடத்திற்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Unprotected places may be your place to dwell.
1: பாதுகாப்பு இல்லாத இடங்களுக்கும் நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள்.
0: Apostle Paul says, wherever I'm going, the Holy Spirit is telling, chains and tribulations are waiting for you.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், எங்கே சென்றாலும் பட்டணங்கள் தோறும் பரிசுத்தாவியினர் சொல்கிறார், கட்டுகளும் உபத்திரவங்கள் தான் உனக்கு உண்டு.
0: It is not going to be pleasant.
1: அது நல்ல சௌகரியமான நல்ல காரியம் இல்லங்க.
0: The enemy is not going to be kind.
1: அந்த பிசாசானவன் எதிராளியவன் உங்கள் மேல் இரக்கமா இருக்க போவது கிடையாது.
0: You will be treated unfairly.
1: பட்சபாதம் இல்லாமல் அவன் உங்களை கையாளுவான்.
0: He will treat you unkindly.
1: உங்கள் இரக்கம் இல்லாதமாய் உங்களை கையாளுவான்.
0: But a soldier says,
1: ஆனால் வீரன் சொல்லுகிறான்,
0: I am willing to suffer for him.
1: நான் அவருக்காக நான் பாடுபட ஆயத்தமா இருக்கிறேன்.
0: Hallelujah. You see, this word really, really encouraged me 2 weeks ago.
1: 2 வாரங்கள் முன்பதாக இந்த வார்த்தை திரும்ப திரும்ப அதிகமாய் உற்சாகப்படுத்தியது.
0: When I went through a problem, I thought, Lord, why should I suffer? Why should I carry? Why should I do this?
1: ஒரு பிரச்சனையின் ஊடாக நான் செல்லும் பொழுது, ஆண்டவரே, ஏன் இப்படி நான் பாடுபட வேண்டும், ஏன் இதை சுமந்து செல்ல வேண்டும் என்று நான் வேதனைப்பட்டது உண்டு.
0: Why not somebody else?
1: ஏன் மற்றவர்கள், ஏன் மற்றவர்கள் இல்லை எனக்கு மட்டும்.
0: Why should I not give it up?
1: ஏன் இது விட்டு விட கூடாது?
0: When the Lord spoke to me, he said,
1: அப்பொழுது தேவனோடு பேசி சொன்னார்,
0: You are a soldier of Jesus Christ.
1: நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகன்.
0: Be willing to suffer.
1: ஆயத்தமாயிரு, தீங்கு அனுபவிக்க உபத்திரவப்பட ஆயத்தமாயிரு.
0: Hallelujah. When we have the heart of sacrifice,
1: நம்மளுக்குள்ள அந்த தியாக மனப்பான்மை இருதயம் இருக்கும் பட்சத்தில்,
0: nothing will shake us.
1: நம்மை எதுவுமே நம்மை அசைக்க முடியாமல் இருக்கும்.
0: Hallelujah. Nothing can discourage us.
1: நம்மை எதுவுமே அதரியப்படுத்த சோர்வுக்குள்ளாக சென்று கொள்ளாது.
0: When a soldier is hit with bullets,
1: ஒரு ராணுவ வீரனை அந்த புல்லட்டுகள் அந்த தோட்டாக்கள் தாக்கப்படும் பொழுது,
0: when he is stuck in pain,
1: அந்த தாக்குதலுக்கு உட்படுத்தும் பொழுது, அந்த வேதனையில் இருக்கும் பொழுது,
0: he only remembers one thing.
1: அவன் ஒரே ஒரு காரியத்தை தான் ஞாபகப்படுத்துவான்.
0: I am fighting for my country.
1: என் தேசத்திற்காக நான் போராடுகிறேன்.
0: I am fighting for my army.
1: என்னுடைய சேனைக்காக நான் போராடுகிறேன்.
0: My pain today will be somebody's gain.
1: இன்றைக்கு நான் படுகிற இந்த உபத்திரவம் பிற்காலத்தில் யாரோ ஒருவருக்கு சௌகரியத்தை கொடுக்க போகிறது.
0: Therefore I will endure this pain.
1: ஆகையால் இந்த உபத்திரவத்தை இன்று நான் தாங்கிக் கொள்கிறேன்.
0: I sacrifice my comforts so the next generation will reap the fruits of this labor.
1: அடுத்த தலைமுறை இந்த பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறதுக்காக இந்த தலைமுறையில் இருக்கிற நான் இந்த வலியை இந்த அசௌகரியத்தை பொறுத்துக் கொள்கிறேன்.
0: I tell you, as a soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போர் சேவகனாய்,
0: may the Lord give us a heart of sacrifice.
1: கர்த்தர் நமக்கு நல்ல இந்த தியாகத்தின் இருதயத்தை கொடுப்பாராக.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Finally,
1: கடைசியாக,
0: who is a good soldier?
1: யார் ஒரு நல்ல போர் சேவகன்?
0: First I said a good soldier is strong.
1: முதலாவது சொன்ன நல்ல போர் சேவகன் திடமாய் இருப்பான்,
0: பலமாய் இருப்பான். Number 2, a good soldier is sacrificial.
1: இரண்டாவது, நல்ல போர் சேவகன் தியாகம் உள்ளவனாய் இருப்பான்.
0: Third,
1: மூன்றாவது,
0: Luke chapter 7 verse 8.
1: லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 7:8.
0: For I also am a man placed under authority, having under myself soldiers. I tell this one, go, and he goes, and to another, come, and he comes.
1: Naan adhigaarathukku keelpattavana irundum enakku keelpattirukkira sevagarum undu. Naan oruvanai povendral pogiran, mattoruvanai va endral varugiran.
0: I tell one to go, he goes. I tell the other to come, he comes.
1: Naan oruvanai povendral pogiran, mattoruvanai va endral varugiran.
0: The third characteristic of a good soldier is, a good soldier is submissive.
1: மூன்றாவது, இது ஒரு நல்ல போர் சேவகன் குணாதிசயம் என்ன என்று சொன்னால், ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருப்பான்.
0: Hallelujah. In the army, in the rule book of soldiers, there is no word called no.
1: ராணுவத்திலே அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன கோட்பாடுகள் புத்தகம் உள்ளது. அந்த கோட்பாடு புத்தகத்திலே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கிடையாது. என்ன என்று சொன்னால், இல்லை,
0: முடியாதுன்ற வார்த்தையை எந்த ராணுவ வீரனும் எப்பவுமே சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. If there is a command and says go, march forward, he has to just march.
1: ஒரு கட்டளை வருகிறது அவன் இடத்திலே, நீ முன்னோக்கி செல், மார்ச் பாஸ் பண்ணி முன்னோக்கி நடந்து செல் என்று சொன்னால் அவன் சென்று தான் ஆக வேண்டும்.
0: He cannot turn and say, is this justified?
1: அவன் திரும்பி பார்த்து, இது நியாயமா?
0: Can't you think about something else?
1: வேற ஏதாச்சும் நீங்க யோசிக்க கூடாதா?
0: Can we go tomorrow?
1: நாளைக்கு போலாமா?
0: Go means go.
1: போனா போ.
0: If he says, no, I'm not going,
1: ஒருவேளை அவன் இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு
0: சொன்னா, instantly he'll be fired, taken out.
1: உடனடியாக அந்த சேவையிலிருந்து அவன் விலக்கப்படுவான்.
0: There is a rule of obedience that is taught to every soldier.
1: ஒவ்வொரு ராணுவ வீரருக்கும் இந்த கீழ்ப்படிதல் என்ற கோட்பாடு கற்றுக் கொடுக்கப்படும்.
0: When I was studying in Loyola College,
1: லயோல கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது,
0: I happened to visit the NCC department once.
1: இந்த தேசிய சாரணர் படை மாணவர் படையை நான் பார்க்கும்படியாக நான் போயிருக்கிறேன் லயோல கல்லூரி வளாகத்தில் உள்ள.
0: One of my friends was there, he had called me for something, so I went there.
1: அந்த NCC என்கிறதான தேசிய மாணவர் படையில் நண்பர் இருந்தார், அவரை பார்க்க நான் போயிருந்தேன்.
0: And there was this beautiful writing on the wall of the NCC department.
1: அந்த NCC department இருக்கிறதான அந்த இடத்துல அந்த செவுற்றிலே ஒரு அழகான ஒரு போர்டிலே ஒரு எழுதப்பட்டிருந்தது.
0: And lot of rules were written.
1: அங்க अनेक சட்டதிட்டங்கள் கோட்பாடுகள் எழுதப்பட்டிருந்தது.
0: Rules of NCC.
1: அந்த கோட்பாடுகள் NCC இல் இருக்கிறவங்களுக்கான கோட்பாடுகள்.
0: Rule number 1.
1: முதலாவது கோட்பாடு.
0: Learn to obey every order.
1: எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்படிய கற்றுக்கொள்ளுங்கள்.
0: ரூல் நம்பர் 1, obey every order.
1: எல்லா கட்டளையும் கீழ்படியுங்கள்.
0: And then rule number 2, rule number 3, rule number 4, lot of rules.
1: அப்படியே ஏகப்பட்ட கோட்பாடு 2 3 4 என்று இருந்தது.
0: And then the last rule, rule number 9.
1: ஒன்பதாவது கோட்பாடாக ஒன்று இருந்தது.
0: If you choose to dissent.
1: ஒருவேளை நீங்கள் இணங்கவில்லை என்று சொன்னால்.
0: If you choose to dissent. Refer to rule number 1.
1: Rule number 1 இல் இருக்கிறது அதுக்கு போய் பாருங்கள்.
0: நான் சொல்றத செய்யல அப்படின்னா முதல் ரூலை போய் படிங்க. என்ன ரூல் அது? எதை சொன்னாலும் செய், அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிலிட்ரியில் இப்போ செய்யட்டுமா, அப்புறமா செய்யட்டுமா, நாளைக்கு செய்யட்டுமா, கேள்வியே கிடையாது. செய்யணும், செய், அவ்வளோதான். ஒபே மீன்ஸ் ஒபே, அவ்வளோதான். அதுதான் சட்டம் அங்கே. You don't need any opinions. Nobody's going to ask your opinions. Nobody's going to ask your comments, your criticism, your ideas, your thought processes. It has no validity there.
1: நீங்கள் சொல்ற ஆலோசனைகள், நீங்கள் சொல்ற அறிவுரைகள், உங்களுடைய விருப்பங்கள் அதெல்லாம்

0: who was responsible for the killing of many many thousands of Jews
1: கடந்த வாரத்துல நான் ஒரு ஆவணப்படத்தை பார்த்து கொண்டிருந்த ஐக்மன் என்கிறதான அந்த ஜெர்மன் நாட்டில் இருந்ததான ஒரு போர் சேவகன் ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்வதற்காக காரணமா இருந்தவன்
0: he passed the rules and laws and sorry the he gave the orders for killing so many Jews
1: அநேக யூதர்களை கொல்லும்படியா இவன் தான் கட்டளை பிறப்பித்தப்பட்டவன்
0: And you know what he did after the war when Germany lost the war?
1: யுத்தத்துக்கு பிறகு ஜெர்மனி தேசம் இந்த யுத்தத்திலே தோற்ற பிறகு
0: he escaped and went to Argentina.
1: ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினாக்கு தப்பி அடைக்கலமாக அங்க போய் விட்டார்.
0: For many years he stayed there. He changed his name, he changed his identity. Nobody found him out.
1: அந்த இடத்துல போனவர் தன்னோட அடையாளத்தை மாற்றும்படியாக மாற்றி விட்டார். தன்னுடைய ஆவணங்கள் தன்னுடைய பெயர்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்.
0: Nobody guessed that he was there.
1: யாராலும் அவர் அங்கே தான் இருக்கறன்னு கண்டுபிடிக்க முடியாது.
0: But someone tipped off the Israeli army that this man, the murderer who murdered so many thousand Jews, is actually living in Argentina.
1: ஆனால் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் உளவு படையிலிருந்த ஒருவர் இந்த ஐக்மன் என்பவர் அர்ஜென்டினா தேசத்தில் இவர்தான் மறைமுகமா வாழ்கிறார் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள்.
0: And you know what the Israeli army did?
1: இஸ்ரவேல் ராணுவம் என்ன செய்து தெரியுங்களா?
0: They formed a group of spies.
1: ஒரு கூட்டம் உளவாளி கூட்டத்தை ஏற்படுத்தி
0: they went to Eichmann's place, they captured him, they drugged him and they moved him from Argentina to Israel.
1: இந்த உளவு பார்க்க போனவர்கள் அந்த ஐக்மனை கையங்களுமாக பிடித்து அங்கிருந்து வானத்தில் ஏற்றி அங்கிருந்து அர்ஜென்டினால இருந்து இஸ்ரேல் சொந்த நாட்டுக்கு நாடு கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள்.
0: When he came to Israel,
1: Israel வந்த பொழுது
0: he was taken to court. Many cases were put upon him.
1: நீதிபதி இடத்திலே நீதிபதி வளாகத்திலே கொண்டு போகப்பட்டு அவர் மீது அநேக வழக்குகள் போடப்பட்டது.
0: And he was made to stand trial.
1: அந்த வழக்குக்கு முன்பதாக நிற்க வேண்டியதாயிற்று.
0: And one of the interesting things that I saw there was
1: அந்த வழக்கிலே மிக முக்கியமாக சுவாரஸ்யமாக நான் கண்ட காரியம் என்னவென்று சொன்னால்
0: this man, you know, the Israeli guards, they will say, stand up, let's go.
1: அந்த இஸ்ரேல் பாதுகாவலர்கள் ஐக்மனை பார்த்து சொல்லுவார் எழுந்து போகலாம்
0: இமிடியட்லி வில் ஸ்டாண்ட் அண்ட் கோ
1: உடனடியாக எழுந்து சாதாரணமாக போய்விடுவார்
0: தே வில் சே சிட் டவுன் இன் திஸ் பிளேஸ்
1: உடனடியாக இங்கே உட்கார் என்று சொல்வார்கள்
0: தே வில் இமிடியட்லி சிட் டவுன்
1: உடனடியாக உட்கார்ந்து விடுவார்
0: ஹி வாஸ் எ கிரேட் ஆபீசர் இன் தி இந்த ஜெர்மன் ஆர்மி
1: பாருங்கள் ஜெர்மன் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருந்தவர்
0: பட் வாட் எவர் வாஸ் டோல்ட் ஹிம் ஹி ஜஸ்ட் டிட் இட்
1: ஆனால் இந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் இருக்கிறவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்வார்
0: ஹி தே நெவர் ஃபவுண்ட் எ ரீசன் டு ஃபோர்ஸ் ஹிம் டு டு சம்திங் ஆர் you know corner him to do something no just tell he will do it
1: inda nabarai kaiyalvadhil israel raanuvathu endha oru siramum illai edho nirbandham paduthi kattaya paduthi seiyavendi avasiyam illai sonnale thana seidhu viduvar
0: and in that documentary they made this statement
1: and aavana padathile oru kurippai ipdiyaga ezhuthirundargal
0: for years and years and years this man being trained in the strict german army to simply obey and never resist He followed it even in Israel.
1: பல ஆண்டுகளாக ஜெர்மன் தேசத்திலே ஜெர்மனியில் ராணுவ அதிகாரி இவருக்கு எப்படி அங்கே கற்றுவிக்கப்பட்டது என்று சொன்னால் எது சொன்னாலும் அப்பட்டமாக அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று அதிகார தோரில் கற்றுவிக்கப்பட்டதனால் அவர் அது ராணுவத்திலிருந்து வெளியே வந்த பிறகும் இப்பொழுதும் அதே பழக்கம் அவருக்குள் இருக்கிறது.
0: Even now, stand means stand.
1: நில்லுனா நில்லு.
0: Sit means sit.
1: உட்காருனா உட்காரு.
0: ஏன்னா இத்தனை வருஷமா என்னது பழக்கம் பயிற்சி train money train money train money yes na no ne manasla varadu yes na yes da go na go da sit na sit stand na stand andra solraare nee yaar na yesuukku nalla porchevaga nalla porchevaga avanra kai thukum paapom hallelujah nalla porchevaga yaara irpaana submissive to god
1: avan devanukku keelpadindulona irpaan
0: The centurion says, I look at one person and say, go, he goes, come and he comes.
1: நூற்றுக்கதிபதி சொல்கிறான் நான் ஒருவனை போ என்றால் போகிறான் வா என்றால் வருகிறான்
0: That is a soldier.
1: இதுதான் ஒரு போர் செய்வதற்கு அவசியம்.
0: If you look at the life of David,
1: தாவீதோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்க
0: சொன்னால் You can see how he followed God in every step of his life.
1: அவருடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டத்திலும் எப்படி அவன் தேவனை பின்பற்றினால் கீழ்ப்படிந்தான்.
0: When I say submissive to God, it has got two parts.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்தர் என்று சொல்லும்போது இரண்டு பகுதியில் இருக்கிறது
0: ஒன்
1: முதலாவது
0: யூ டோன்ட் டு எனிதிங் வித்தவுட் ஆஸ்கிங் காட்ஸ் பெர்மிஷன்
1: தேவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் செய்யாமல் இருத்தல்
0: நம்பர் டூ
1: இரண்டாவது
0: யூ டோன்ட் டிக்ளைன் எனி ஆர்டர் தட் கம்ஸ் ஃப்ரம் காட்
1: தேவனிடத்தில் வரும் எந்த கட்டளையும் நிராகரிக்காமல் அப்படியே செய்ய வேண்டும்
0: புரியுதுங்களா அதாவது தேவன் சொல்லாததையும் செய்யக்கூடாது தேவன் சொன்னதை

0: செய்யாம இருக்கக்கூடாது. சொல்லுங்க பாப்ப திரும்ப, தேவன் சொல்லாதத செய்யக்கூடாது, தேவன் சொன்னத செய்யாம இருக்கக்கூடாது. இதுதான் மிலிட்டரி ரூல். ஒரு சோல்ஜர் இப்படிதான், அவர் இஷ்டத்துக்கு கண்ணை தூக்கிட்டு அங்கங்க ஓட முடியாது, எல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். என்ன சொன்னாங்களோ அதை மட்டும்தான் செய்வேன், எதை சொல்லலையோ அதை செய்ய மாட்டேன், எதை செய்யறதுக்கு முன்னாலையும் கேட்காம செய்ய மாட்டேன். இதுதான் ஒரு சோல்ஜர். That is a soldier. Look at David.
1: தாவீதை பாருங்கள்.
0: I'll show you a few verses.
1: ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன்.
0: Come with me to 1 Samuel chapter 23 verse 2.
1: 1 சாமுவேல் புத்தகம் 23 அதிகாரம் 2 வசனத்துக்கு வாருங்கள்.
0: At this juncture the Philistines were at war and they were plundering the barns.
1: பெலிஸ்தியர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது.
0: What did David do?
1: தாவீது என்ன பண்ணார்?
0: Verse 2.
1: 2 வசனம்.
0: David inquired of the Lord and asked, shall I go and attack these Philistines? And the Lord said to David, go and attack and save Keilah.
1: அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார்.
0: அதுல வார்த்தை வந்து விசாரித்தான். He had got the power to do it.
1: அவனுக்கு அதை செய்வதற்கான அதிகாரம் வல்லமை இருந்தது.
0: He got the army to do it.
1: அவனிடத்தில் செய்வதற்கு அந்த சேனையும் இருந்தது.
0: He got weapons.
1: அவனிடத்தில் ஆயுதமும் இருந்தது.
0: But he asked God, shall I do it?
1: ஆனால் அவன் ஆண்டவரை கேட்கிறான், நான் இதை செய்யட்டுமா?
0: 1 Samuel chapter 30 verse 8.
1: 1 சாமுவேல் புத்தகம் 30 அதிகாரம் 8 வசனம்.
0: David inquired of the Lord and said, shall I pursue this troop? Shall I overtake them?
1: தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா?
0: Shall I overtake them?
1: அதை பிடிப்பேனா என்று கேட்டான்.
0: And the Lord answered and said, pursue, for you shall surely overtake them and without fail recover all of them.
1: அதற்கு அவர், அதை பின் தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார்.
0: 2 Samuel chapter 2 verse 1.
1: 2 சாமுவேல் 2 அதிகாரம் 1 வசனம்.
0: David inquired of the Lord and said, shall I go up to any of the cities of Judah? And the Lord said to him, go up.
1: பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார்.
0: David said, where shall I go up? And God said, to Hebron.
1: எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார்.
0: You see how this whole thing works?
1: பாருங்கள், இந்த முழு காரியம் எப்படி நடக்கிறது பாருங்கள்.
0: 2 Samuel chapter 5 verse 22 to 24.
1: 2 சாமுவேல் புத்தகம் 5 அதிகாரம் 22 முதல் 24 வசனங்கள்.
0: Verse 23, let's read.
1: 23 வசனத்தை படிக்கிறோம்.
0: David inquired of the Lord and he said, you shall not go up, circle around behind them and come upon them in the front of the mulberry trees, and it shall be when you hear the sound of the marching of the troops of the mulberry trees, then you shall advance quickly, for the Lord will then go before you and strike the camp of the Philistines.
1: தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமா எழும்பி போய் அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தரனுக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார்.
0: And verse 25 is very, very beautiful.
1: 25th வசனம் மிக அழகாக இருக்கிறது.
0: It says,
1: சொல்லுகிறது,
0: and David did so as the Lord commanded him.
1: கர்த்தர் தாவீதுக்கு கட்டளை இட்ட பிரகாரமாக அவன் செய்து.
0: Sometimes we will go and inquire the Lord, shall I do this, Lord? Do you need this, Lord? Is it your will? All of that we'll inquire.
1: சில நேரத்துல தேவனிடத்துல போய் கேட்போம், ஆண்டவரே இதை செய்யட்டுமா, அது உடைய சித்தமா, இந்த மாதிரி சில உத்தரவுகளை கேட்போம்.
0: And then based on the answer our response will also change.
1: அவர் சொல்ற பதிலுக்கு ஏற்ற போல நம்மளுடைய மறுபதிலை மாத்தி விடுவோம்.
0: If God is telling exactly what we want, we will immediately do it.
1: கர்த்தர் நாம என்ன நினைக்கிறோமோ அதையே கர்த்தர் சொல்லிட்டாரா அதை செஞ்சிருவோம்.
0: If God is saying something else, probably this is the voice of the devil.
1: ஒருவேளை நம் விருப்பத்திற்கு மாறா கர்த்தர் ஏதாவது சொல்லுவார் என்று சொன்னால், இல்ல இல்ல இது ஆண்டவருடைய சத்தம் இல்ல, பிசாசு பேச சத்தம் என்று சொல்லிடுவோம்.
0: சொல்லு, புரியுதா உங்களுக்கு? ஆனா தாவீது என்ன பண்ணானா, just as the Lord did, he just obeyed.
1: ஆனால் தாவீது தேவன் எப்படி கட்டளையிட்டாரோ அதே பிரகாரமாக செய்தான்.
0: That is why the Lord gave a testimony about him.
1: அதனால தான் தாவீதை குறித்து தேவன் ஒரு சாட்சி சொல்லி இருந்தார்.
0: He is a man after my own heart.
1: என் இருதயத்துக்கு ஏற்றவர் என்று சொல்லி இருந்தார்.
0: And he will fulfill all my will.
1: என்னுடைய சித்தத்தை அவன் நிறைவேற்றுவான் என்று சொல்லி இருந்தார்.
0: என் உள்ளத்தில் உள்ளபடியெல்லாம் அவன் செய்வான். ஹல்லேலூயா. கட்டளைக்கு அப்படியே கட்டுப்படுகிறவன் தான் போர்வீரன். ஆமென். எப்படி கட்டுப்படுவான்னா, மனப்பூர்வமா கட்டுப்படுவான். He obeys willingly.
1: அவன் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடு அவன் அதுக்கு கீழ்ப்படிவான்.
0: I think there is one verse in the Bible which everybody loves.
1: நீங்கள் எல்லாரும் விரும்புகிறதான ஒரு வசனம் வேதத்தில் இருக்கிறது.
0: the words of David in his prayer to the Lord. He said, Lord, who am I and what is my house that you have brought me thus far?
1: David solugiratha java vinappamaga anda vasanam irukku, aandavare enna immattum nadathirukku na ennum mathram en veedu em mathram
0: immattum enai kondu vandadharku naan em mathram en veedu em mathram. We like that verse, we like that prayer.
1: Anda vasanam anda javam namakku virup migum virupamana oru vaarthai.
0: Do you know when David prayed that prayer?
1: Anal David eppozhu jabithaan theriyungala?
0: It was a response to God telling David, you will not build my house.
1: எப்பொழுது இந்த ஜெபத்தை அவன் ஏறெடுக்கணும் சொன்னால், தாவீது செய்த ஒரு விண்ணப்பத்திற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட மாட்டாய்.
0: Your son will build the temple.
1: உன்னுடைய குமாரன் ஆகிய அவன் சாலமோன் கட்டுவான்.
0: If we were there in that place.
1: ஒருவேளை நாம இந்த பதில் வர இடத்துல நாம இருந்திருந்தோம்னா
0: அநியாயமா இல்லையா? இது 40 வருஷம் கஷ்டப்பட்டு நாடை நடத்திட்டு இவ்வளோ பொண்ணையும் சேர்த்து வெள்ளியும் சேர்த்து டன் கணக்கில் காணிக்க கொடுத்துட்டு நீ கட்ட மாட்டேன்னா அது என்ன ஆண்டவர், அநியாயமா இல்லையா? கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க. சொல்லியிருப்போம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? டன் கணக்கில் காணிக்கையை கொடுத்துட்டு தங்கத்தை கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டக்கூடாதுன்னா அப்படி ஆண்டவர், என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம், என்னை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை மனுஷர் முறைமையா சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பான்னா. ஏன் சொன்னான்னா, ஹி வாஸ் அ ட்ரூ சோல்ஜர் ஆஃப் காட்.
1: ஏனென்று சொன்னால் அவன் தேவனுடைய உண்மையான ஒரு போர் சேவகன்.
0: ஹல்லேலூயா. டோட்டலி சப்மிசிவ் டு ஹிஸ் பிளான்.
1: முழுவதுமாக தன் ஜீவியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன், அர்ப்பணிக்கப்பட்டவனாக
0: இருந்தான். ஜீசஸ் இஸ் ஆர் எக்ஸாம்பிள் அஸ் வெல்.
1: இயேசு நமக்கு அது உதாரணமா இருக்கிறார்.
0: ஹவ்?
1: எப்படி?
0: ஐ விஷ் தட் திஸ் கப் வில் பாஸ் ஃப்ரம் மீ.
1: இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்.
0: பட் நாட் மை வில்.
1: ஆகிலும் என் சித்தம் அல்ல.
0: பட் ஆஸ் யுவர் வில்.
1: உம்முடைய சித்தமே.
0: ஹல்லேலூயா. ஹி ஒபேட் தி ஃாதர் டில் தி டெத் ஆன் தி கிராஸ்.
1: மரண பரியந்தம் சிலுவை பரியந்தம் அவர் தன்னுடைய தகப்பனாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
0: ஹல்லேலூயா. கடைசிவரையும் கீழ்ப்படிஞ்சாராம். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். என்ன ஒரு சப்மிஷன், என்ன ஒரு வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு எஜமான் தான், ஒரே ஒரு தளபதி தான், நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் சொல்கிறீங்க நான் ஏங்குறேன், அவ்வளோதான். நீங்கள் சொல்லாதது நான் செய்ய மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்காமலும் செய்ய மாட்டேன், நீங்கள் சொன்னதை செய்யாமல் இருக்கவே மாட்டேன், நீங்கள் சொன்னதை அப்படியே செய்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இப்போ ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜராக மாறணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ இல்லையா? இன்னைக்கு தான் நம்ம செய்தி. குட் சோல்ஜர்.
1: ஒரு நல்ல போர் சேவகன்.
0: குட் சோல்ஜர்.
1: நல்ல போர் சேவகன்.
0: Who is a good soldier?
1: யார் நல்ல போர் சேவகன்?
0: 3 thoughts we learned today.
1: மூன்று சிந்தனைகளை பார்த்தோம்.
0: A good soldier is a strong soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் பலமான திடமான போர் சேவகன்.
0: A good soldier is a sacrificial soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் தியாக மனப்பான்மை உள்ள போர் சேவகன்.
0: A good soldier is a submissive soldier.
1: ஒரு நல்ல போர் சேவகன் கீழ்ப்படிந்தல் உள்ள அர்ப்பணிக்கப்பட்ட போர் சேவகன்.
0: ஆண்டவரே, என்னையும் ஒரு நல்ல போர் சேவகனாக மாற்றும்.

0: Thank you, Jesus.
1: நன்றி ஆண்டவரே.
0: In your hardship, as a good soldier of Jesus Christ,
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்ல போர் சேவகனாய் அதை சகித்துக் கொள்ளும்.
0: Hallelujah. What a privilege to be called as the soldiers of Jesus Christ.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய போர் சேவகன் என்று சொல்லப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவரே, நான் இதிலாவது பலவீனப்பட்டிருக்கிறேனா, எதிர்த்து நிற்க முடியாம நிக்கிறேனா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. பிசாசு நம்மை எப்படியாவிலும் விழத்தள்ளணும்னு நம்ம எழும்பி வருவான். அவனை விரட்ட வேண்டியது நம்முடைய கடமை. நாம தொடர்ந்து எல்லைகள் விஸ்தாரமாக்க வேண்டியது அவசியம். நம்ம நீதியை நிலைநாட்ட வேண்டியது முக்கியம். அதுக்கு தேவை பலன். சொல்லுங்க ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஆத்மாவில் பலன் தாங்கன்னு கேளுங்க. அப்படியே கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. என் ஆத்மாவில் எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா. எதிர்த்து நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் இருக்கிறேன்னு ஆண்டவரே, எல்லாத்துக்குமே மடிஞ்சு விழுந்துடுறேனே, எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க. எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாக தியாகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் போகிற இடம் கணிக்க முடியாத இடமா இருக்கலாம், அது அசௌகரியமான இடமா இருக்கலாம் ஆண்டவரே, அது பாதுகாப்பே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் நான் என் ஜீவனையும் என் ஆசைகளையும் நான் பணையம் வச்சு உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. சிம்சோனை போல பாதியில் ஆசையில் விழுந்துடுறவனா இல்லை, நிமிர்ந்து நிற்க கிருபை தாங்க, எதிர்த்து நிற்க கிருபை தாங்க, என்னோட ஆசைகள் எல்லாம் நான் தியாகம் பண்ணி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாங்க. அப்படியே கரங்களை பற்றி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் இயேசுவை பின்பற்றவே முடியாது. என்னையே நான் வெறுத்துறேன், ஆசைகளை வெறுக்கிறேன், எச்சைகளை வெறுக்கிறேன், என்னோட பாசங்களை வெறுக்கிறேன். இயேசுவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் போதும். அதுதான் எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல போர்ச்சேவகனாய் முற்றுமுடிய கீழ்ப்படிய கிருபை தாங்க. முழுவதுமா நமக்கு அர்ப்பணிக்க கிருபை தாங்க. உம்மட்ட கேட்டு செய்கிற ஒரு பழக்கத்தை எனக்கு தாங்க. நீங்கள் சொன்னதை செய்யாம முரட்டாட்டம் பண்ணாமல் இருக்க ஆண்டவரே, கடின இருதயத்தை எடுத்து போடுங்க. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தின் உள்ளபடியெல்லாம் செய்கிற கிருபை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா.
2: இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் aca.avadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 9380237774 மற்றும் 9382237774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.

தற்கொலை முடிவல்ல. என்னை வாட்டி உதைக்க அந்த ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோமே, இனி நம்ம வாழ முடியாதா என்கிற ஒரு பயம் அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்தாப்பால் இட்டு கொண்டு இந்த வெள்ளத்தையும் உடச்சுக்கலையும் பிசைந்து இந்த விஷ காய்களை அதில் வைத்து மென்று சாப்பிட்டு விட்டேன். வாமிட் எடுத்துக்கொண்டு நான் அதிலே புரண்டு கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது என்று எனக்கு தெரியாது. என்ன, அவர்கள் கதவு வந்து தட்டினார்கள், திறக்க முடியவில்லை. தட்டி தட்டி பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கதவை உடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தார்கள். வந்து பார்த்தால் நான் வாந்தியிலே புரண்டு கொண்டிருக்கிறேன், நான் அழுது கொண்டிருக்கிறேன், என் கண்களிலே தாரத்தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, நான் சாகப்போகிறேன். இனி அவ்வளவுதானா, இனி யாரையும் பார்க்க முடியாதா, என் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போக முடியாதா, என் நண்பர்களை பார்க்க முடியாதா, இந்த மரண பயம் என்னை வாட்டி உதைக்க ஆரம்பித்தது. கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் என் வாழ்க்கையில் செய்த எண்ணிலடங்கா நன்மைகளை சாட்சியாக உங்கள் மத்தியில் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சாட்சி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நான் ஒரு ஆதி கிறிஸ்தவனும் கிடையாது, இயேசுவை அறியாத ஒரு மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பம் ஒரு இந்து வைராக்கியத்தின்படி வளர்க்கப்பட்ட ஒரு குடும்பம். என்னுடைய ஊர் ரெடில்ஸ் அடுத்ததான விளாங்காடு பாக்கம் என்ற கிராமத்தில் என் பெற்றோருக்கு மூன்றாவது மகனாக நான் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய தகப்பனார் செய்த தொழில் சாராயம் விற்கிற தொழில். அந்த தொழிலினால் மிகுந்த பணம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை மிக செல்வாக்காக நான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் நாட்கள் சென்ற பிறகு என்னுடைய தகப்பனார், நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு நான்கு பிள்ளைகள், சிறு வயதில் இருக்கும்போதே எங்கள் தகப்பனார் இந்த மதுவுக்கு அடிமையாகி எப்போதும் அவர்கள் இதை குடித்து கொண்டே இருப்பார்கள். இதனாலே சிறு வயதிலே அவர்கள் மரித்து போனார்கள். இதனால் என் தாயார், எங்கள் தகப்பனார் மரித்த பிறகு எங்கள் தாயார் மிகவும் கஷ்டத்தோடு பல பாடுகள் மத்தியிலே எங்களை வளர்த்தார்கள். எங்கள் தகப்பனார் மரித்த பின்பு எங்கள் தகப்பனார் செய்த தொழிலை, ஏனென்றால் எங்களுக்கு வேறு எந்த தொழிலுமே எங்களுக்கு தெரியாது, ஆனபடினாலே அந்த தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். ஏனென்றால் எங்களுக்கு வேறு பொழைப்பும் தெரியாது, வேறு வழியும் தெரியாது. தொடர்ந்து செய்ததுனாலே இடத்தில் நிறைய காசு உண்டு. உண்மையாகவே சொல்லப்போனால் பைபிளில் ஒரு வசனம் இப்போ தான் எனக்கு தெரிகிறது, அப்போ தெரியாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நிறைய பணம் சம்பாதிக்கிற போது மனுஷனை நம்ப மாட்டேன். அப்போது பேங்க்கு குறித்ததான தெளிவெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுங்களா, நான் பெரிய பெரிய ஆலமரம் புளிய மரம் இப்படியாப்பட்ட மரத்தண்டையில் இருட்டுன வேரத்தில் போவேன். அந்த வேறு கடியில் தோண்டிட்டு பணத்தை பாய்ச்சிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் சமாதானம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. ஏன்னா நாங்கள் செய்கிற தொழில் அநேக குடும்பங்களை கெடுக்கிற தொழில், இந்த சாராய தொழில் அநேகரை சாகடிக்கிற தொழில். ஆனால் நாங்கள் வணங்கின தெய்வமோ, நாங்கள் கும்பிட்ட தெய்வமோ, இது பாவம் இது தப்பு என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் பைபிள் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகம். ஆகையினால் தான் என்னை அந்த பாவம் செய்து செய்து கடைசியில் நான் மரணத்திலே தள்ளப்பட்டேன், மரணத்திலே தள்ளப்பட்டு கைவிடப்பட்டேன். நீதிமொழிகள் புத்தகத்திலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள்,
யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்கள்தானே, கலப்புள்ள சாராரத்தை நாடுபவர்களுக்குத்தானே என்று வேதம் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. என் அன்புக்குரிய தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு அநேக வீட்டில் கண்ணீர், வேதனை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் டாஸ்மாக் கடையில் கொடுத்துட்டு வந்தேன், அந்த தொழிலை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு தெரிகிறது, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டை, யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் தலங்கிய கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்குத்தானே என் தொழில் சாபத்தொழில், எனக்கு தெரியாது. உண்மையாகவே அநேகருடைய கண்ணீர் வடிக்க வைத்த தொழில். வீட்டில் சாப்பாடு இருக்குதோ தெரியாது, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா தெரியாது, இருக்கிற பணத்தை கொண்டு வந்து சாரா கையில் கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் இது எனக்கு தெரியாது. இப்போ மாத்திரமல்ல, நான் என் ஊருக்கு அருகாமையில் உள்ள ஆரம்ப பள்ளியில் நான் படித்து கொண்டிருந்தேன். அங்கு படித்து கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு படிப்பு ஒன்றுமே ஏறாது, ஒன்றும் படிக்கவும் தெரியாது. அந்த ஸ்கூலில் டீச்சர் எங்கள் அத்தை, ஆகையினாலே 8வது வரையும் என்னை பாஸ் பண்ணி விட்டு விட்டார்கள். நான் 9வது மேல்நிலை பள்ளிக்கு போகும்போது அங்கு என்னுடைய கரத்தில் பேப்பரும் கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்தார்கள். ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியலை, பார்த்து விரிவென்று முழித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் அந்த கொடுத்த கேள்வியை அப்படியே பேப்பரில் எழுதி கொடுத்து விட்டு வந்துடுவேன். இப்படி நாட்கள் கடந்து போனது. கடந்து போன பிறகு முழு ஆண்டு வந்தது. முழு ஆண்டில் நான் அப்படி தான் செய்தேன். நான் 9th போன பிறகு தான் காங்காச்சாங் கற்றுக்கொண்டேன். 9th போன பிறகு தான் ஏபிசிடி கற்றுக்கொண்டேன். இதுவரை எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் 9th போன பிறகு முழு ஆண்டு எழுதினேன். எழுதிட்டு ரிசல்ட் வந்தபோது எனக்கு ஃபெயில் என்று வந்தது. ஆனால் ஸ்கூல் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் 10th இருக்கிறது. என்ன என்று கேட்டால், என்னுடைய ஸ்கூலில் படித்த பாஸ்கர் என்ற பெயர், அவன்தான் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க். என்னுடைய பெயரும் பாஸ்கர், அவன் பெயரும் பாஸ்கர், என்னுடைய பெயரும் பாஸ்கர். இப்படி இருக்கிற போது அந்த என்னுடைய கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் நான் படிக்காமையே 10th போயிட்டேன். 10th போன பிறகு தொடர்ந்து எங்கள் பெற்றோர்கள் என்னை படிக்க வைத்தார்கள். ஆனால் நான் படிப்பது கிடையாது. நான் ஸ்கூல் போவேன், அட்டெண்டன்ஸ் போடுவேன், புத்தகத்தை அங்கேயே நண்பர் கையில் கொடுத்து விட்டு நான் சினிமா தியேட்டருக்கு சென்று விடுவேன். எங்கள் ரெடியூஸில் 3 தியேட்டர் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா நடராஜா தியேட்டர், அம்பிகா தியேட்டர், லட்சுமி தியேட்டர், 3 தியேட்டருக்கு எப்போதும் படம் மாறி மாறி வந்துக்கிட்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் இப்படியாய் நாங்கள் கடந்து போய் விடுவோம். எங்கள் ஊரிலிருந்து வந்து பார்க்கிறவர்கள் எல்லாம் அங்கு உங்கள் மகனை இந்த தேட்டரில் பார்த்தேன், அந்த தேட்டரில் பார்த்தேன் என்னுடைய பெற்றோரிடத்தில் போய் சொல்லும்போது அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். நான் உங்களை மிகவும் கஷ்டத்தோடு உங்களை படிக்க வைக்கிறேன், நீங்கள் இப்படியெல்லாம் படிக்காமல் ஊர் சுற்றுறீங்களேன்னு சொல்லி என்னை மிகவும் திட்ட ஆரம்பித்தார்கள். மிகவும் கசப்பாயினோடு பேச ஆரம்பித்தார்கள். என் வாழ்க்கையிலே பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நான் சமாதானத்தையும் நிம்மதியும் தேடிதான் சினிமா தியேட்டருக்கு போவேன். ஏனென்றால் வீட்டில் இருந்தால் போலீஸ் பிடித்து விடுவான் என்கிற எண்ணம் என்னை வாட்டி வதைக்கும். இப்படியா என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் என் தாயார் மிகவும் என்னை திட்ட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் என் உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை வந்தது. ஏன் வாழ வேண்டும்? பணம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை, இனி வாழக்கூடாது என்கிற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்பொழுது நான் அதிகாலையில் எழும்பினேன். எனக்கு குளித்தேன். அது மாத்திரமல்ல, எனக்கு பிடித்ததான ஒரு ட்ரெஸ்,
எப்பவுமே எனக்கு ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதை நான் உடுத்தி கொண்டு என் கிராமத்திலிருந்து ஒரு தோப்பை நோக்கி நடந்தேன். அந்த தோப்புக்குள்ளே நான் கடந்து போய் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே விஷ காய்கள், அதுதான் சொல்லுவார்கள் அலறி விதை, அதை சாப்பிட்டால் மரித்து போவார்கள் என்று சொல்லுவார்கள். நான் அந்த மரத்தை தேடி போனேன். தேடி போய் அங்கே இருக்கிற காய்களை, அங்கே இருக்கிற காய்ந்த காய்களை பறித்து கொண்டு வந்து நான் என் ஊருக்குள்ளே வந்தேன். அப்போது எப்போது நான் வழக்கமாய் போகிற ஒரு கடை இருக்கிறது. அந்த கடையில் ஒரு தாயார் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டம்மா எனக்கு கொஞ்சம் உடச்சிக்கல்லையும் வெள்ளமும் எனக்கு தேவை. அப்போது அவர்கள் கேட்டார்கள், காலையில் எதுக்கு வெள்ளமும் உடச்சிக்கல்ல என்று கேட்டார்கள். இல்லைம்மா எனக்கு தேவை என்று வாங்கி கொண்டு என் வீட்டுக்கு கடந்து சென்றேன். என் தாயார் எனக்கு டிஃபன் வைத்திருந்தார்கள், சாப்பிடவில்லை. நான் உடனே எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே என்னுடைய சித்தப்பாவுடைய மகன் வீடு அங்கே இருந்தது. அவர்கள் ஊருக்கு சென்றிருந்தார்கள். அந்த சாவி என்னிடத்தில் இருந்தது. நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்தாப்பால் இட்டு கொண்டு இந்த வெள்ளத்தையும் உடச்சிக்கல்லையும் பிசைந்து இந்த விஷ காய்களை அதில் வைத்து மென்று சாப்பிட்டு விட்டேன். சாப்பிட்டு விட்டு நான் பாய் விரித்து படுத்து கொண்டேன். நேரம் கடந்து சென்றது. எனக்கு தெரியாது, வாமிட் எடுத்துக்கொண்டு நான் அதிலே புரண்டு கொண்டிருக்கிறேன். என்ன நடக்குது என்று எனக்கு தெரியாது. அதிலே புரண்டு கொண்டிருக்கிறேன். பக்கத்து வீட்டில் அங்கிள் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் வீட்டில் சவுண்டு கேட்குதே என்ன என்று சொல்லி அவர்கள் கதவு வந்து தட்டினார்கள். எனக்கு தெரியாது, அவர்கள் கதவு வந்து தட்டினார்கள், திறக்க முடியவில்லை. தட்டி தட்டி பார்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கதவை உடைத்து கொண்டு வீட்டுக்குள்ளே வந்தார்கள். வந்து பார்த்தால் நான் வாந்தியிலே புரண்டு கொண்டிருக்கிறேன். எல்லாரும் ஐயோ என்று கத்தி என் தாயாருக்கு சொல்லி உடனே மருத்துவமனைக்கு, ரெடில்ஸிற்கு தான் ஒரு மருத்துவமனை கொண்டு போனார்கள். அங்கு கொண்டு போய் என்னை ஒரு மருத்துவத்தில் காண்பித்த போது அவர்கள் உப்பை கரைச்சி கரைச்சி கரைச்சி என் வாயில் ஊற்றி ஊற்றி கொண்டே இருந்தார்கள். வாமிட் எடுத்து எடுத்து எடுத்து 12 மணிக்கு நான் கொஞ்சம் தெளிவடைந்தேன். டாக்டர் சொன்னாங்க, உங்கள் மகன் சரியாயிட்டான், நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அப்படியே படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் டயர்டில். பிறகு பார்த்தீங்களா 4:05 ஆகிவிட்டது. என் கண்கள் மூட ஆரம்பித்தது. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, கத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய பெற்றோர், என் உறவினர்கள் மீண்டுமாக வேறொரு மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அங்கு கொண்டு போய் பார்த்தபோது டாக்டர் பரிசோதித்து பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இந்த மகனுக்கு இருதயத்தில் இந்த பாய்சன் கலந்து விட்டது, என்னால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படி என்று அவர்கள் என் தாயாரிடத்தில் சொன்னபோது என் தாயார் காலில் விழுந்து அழுதார்கள். தயவுசெய்து எங்கள் மகனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க, தயவுசெய்து எங்கள் மகனை எப்படியாச்சும் காப்பாற்றுங்க. அவர்களை கால்களை பிடித்து அழுத போது அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த மருத்துவமனையில் அனுமதித்தார்கள். இரவெல்லாம் வேதனை, தூக்கமில்லை, காலை விடிந்தது. என்னுடைய உறவினர்கள், என் உடன்பிறப்புகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வந்துட்டார்கள். நடந்தது என்ன, நான் அழுது கொண்டு இருக்கிறேன். என் கண்களிலே தார தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன, நான் சாகப்போகிறேன். இனி அவ்வளவுதானா, இனி யாரையும் பார்க்க முடியாதா, என் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போக முடியாதா, என் நண்பர்களை பார்க்க முடியாதா. இந்த மரண பயம் என்னை வாட்டி உதைக்க ஆரம்பித்தது. ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோமே, இனி நம்ம வாழ முடியாதா என்கிற ஒரு பயம். எனக்கு அன்பான சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதனும் சாவை நினைப்பார்கள், சாவை ஒரு நாள் விரும்புவதில்லை. ஏனென்றால் சாவு மிகவும் கொடுமையானது. சாவு என்பது மிகவும் கொடுமையானது. மரணம் வருகிற போது நம்முடைய வாட்டி உதைக்கும், ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போக போகிறோம், இனி வாழ வேண்டிய வயசில் சாகணுமா, இந்த வாலிப பிராயத்தில் சாகணுமா என்று கேள்வி என்னை உள்ளுக்குள்ளே கேட்டுக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் வணங்கின தெய்வத்தை எல்லாம் ஒவ்வொரு பெயராக சொல்லி கூப்பிட்டேன். நான் இந்த சின்ன வயசில் சாக வேண்டுமா, என்னை காப்பாற்றுங்க,
என்னை காப்பாற்றுங்க, இதுவரையும் உண்மை தானே நம்பினேன், உங்களை தானே வணங்கினேன், நான் அறியாமையினால் இந்த காரியம் செஞ்சிட்டேன், ஆனால் நான் சாக விரும்பலை, நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே கடவுளோடு ஒவ்வொரு கடவுளின் பெயர்களை சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாரும் பதில் கொடுப்பார் இல்லை, யாரும் எனக்கு பதில் கொடுப்பார் இல்லை. வேதனை என்னை வாட்டியது, மரணம் என்னை உலுக்கி கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரத்தை இந்த பூமியை விட்டு நான் போக போகிறேன், இந்த பூமியை விட்டு போக போகிறேன், வாழ வேண்டிய வயசில் நான் போக போகிறேன் என்று அழுது கொண்டிருக்கிறேன். அப்போதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அது என்னவென்று சொன்னால், என்னுடைய மூத்த சகோதரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் தகப்பனாருக்கு தெரியாமல் ஆலயத்துக்கு போய் ஆராதிப்பார். ஆனால் எங்கள் தகப்பனாத அது அறிந்து வீட்டுக்கு வந்தால் என்னுடைய மூத்த சகோதரனை வீட்டில் சேர்க்கவே மாட்டார். உருட்டு கட்டையாலே அடிப்பார், துரத்தி அடிப்பார். என் தாயார் அழுவார்கள், ஐயோ தாய்க்கு தலை பிள்ளையாச்சே, இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியலையே என்று சொல்லி என் தாயார் வேதனைப்படுகிறார்கள், கலங்குவார்கள். அதனாலே அவருடைய நண்பர்களை வீட்டுக்கு அருகாமையில் வர வைத்து உணவுகளையும் பணத்தையும் கொடுத்து என் மகன்கிட்ட கொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுவார்கள். அவர் எத்தனையோ முறை எங்களை மூத்த அண்ணன் வந்து சொல்லுவார், தம்பி இந்த தொழில் வேண்டாம், இது பாவம், இது சாபம். பைபிள் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகம் என்று எனக்கு சொன்னது உண்டு. அதே போல் எங்கள் ஊரில் தாமஸ் பார்சனும் இருக்காங்க, அவங்க எங்கள் ஊருக்குள்ளே எப்போதும் சுற்றி வருவாங்க. அவங்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளப்பா, உங்கள் அண்ணன் அண்ணியெல்லாம் சர்ச்சைக்கு வராங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை முறை சொல்லுவார். நான் அவரை பார்த்து சொல்லுவேன், நாங்கள் எத்தனையோ கடவுள்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்க, அவங்கள நாங்கள் கும்பிட்டா போதும், நீங்கள் ஒரு வெளிநாட்டு தெய்வத்தை வணங்கும்படி எங்களை நீங்கள் வற்புறுத்த வேண்டாம் என்று எத்தனையோ முறை நான் எதிர்த்து பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த ஞாபகம் எனக்கு வந்தது, யாரையும் கூட்டி பார்த்து எனக்கு பதில் இல்லை, என்ன மறிக்க போகிறேன், வேதனை என்னை வாட்டி கொண்டிருக்கிறது. அப்பொழுது இந்த ஞாபகம் வந்தபோது எனக்கு ஜபம் பண்ண தெரியாது, இயேசுவை பற்றி என்ன சொல்லன்னு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்த வார்த்தையை சொன்னேன், இயேசுவே நீ உண்மையான தெய்வமானால், நீ உண்மையான கடவுளானால், எனக்கு ஜீவன் தருவீரானால், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக நான் வாழ்வேன், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன், நான் மறிக்க விரும்பலை, எனக்கு ஜீவனை தாங்க, எனக்கு ஜீவனை தந்தீங்களா, மீண்டும் நான் உயிரோடு வந்தால் உமை மாத்திரம் நான் ஆராதிப்பேன், உமை மாத்திரம் நான் சேவிப்பேன் என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பினேன், கண்ணீரோடு வேதனையோடு புலம்பினேன். ஜபம் எனக்கு தெரியாது, எப்படி இயேசுவை கூப்பிடணும்னு தெரியாது, இயேசுவை எப்படி கேட்கணும் ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஒரே ஒரு வார்த்தை, நீர் உண்மையான தெய்வமானால், நீர் உண்மையான தெய்வமானால், எனக்கு நீ ஜீவனை கொடுத்தால் என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக மாத்திரம் வாழ்வேன் என்று இயேசு சாமி கிட்ட நான் சொன்னேன். ஆனால் சொன்ன கொஞ்ச நேரத்தில் என் அறியாமல் நான் தூங்கிவிட்டேன். தூங்கிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறோம், எந்த வழியாக நான் சாப்பிட்டனோ அந்த விஷமெல்லாம் வாமிட்டு வழியாய் படிப்படியாய் வெளியே வந்து கொண்டே இருந்தது. அதை சொல்லி கொஞ்ச நேரம் கழித்து படிப்படியாக அந்த வாமிட் வழியாக அந்த விஷத்தன்மையெல்லாம் வர ஆரம்பித்தது. மதியம் ஒரு மணிக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு சுகம் அடைந்து விட்டேன், என் பெற்றோர் வந்து பார்க்கிறார்கள், டாக்டர் வந்து பார்க்கிறார்கள், இன்னும் கவலைப்படாதீங்க, உன் மகன் பிழைச்சிருவான் என்று டாக்டர் சொல்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த நாளிலே என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்து நான் விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்த பிறகு நான் தொடர்ந்து அந்த சபைக்கு போக ஆரம்பித்தேன். அந்த சபைக்கு போய் அந்த ஊழியக்கார் கொடுக்கிற ஆலோசனைகளை, சத்தியங்களை நான் கேட்க ஆரம்பித்தேன். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.
குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். நான் அதை உணர்ந்தேன். அந்த மரண படுக்கையிலே என் பெற்றோரால் விடுதலை கொடுக்க முடியவில்லை, டாக்டரால் விடுதலை கொடுக்க முடியவில்லை, நான் நம்பின தெய்வத்தால் விடுதலை கொடுக்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை, இந்த வசனத்தை நான் சபைக்கு போய் கேட்க எனக்குள்ளே இருக்கிறதான எல்லா பழக்கங்கள், எனக்குள்ளே இருக்கிறதான அந்த தீய எண்ணங்கள், நான் செய்த தொழில் அனைத்தையும் படிப்படியாக விட ஆரம்பித்தேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போய் இந்த பாவக்காரியங்களெல்லாம் விட்டு என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நான் ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பித்தேன். 1989 ஆண்டு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் கர்த்தர் என்னை வழி நடத்த ஆரம்பித்தார். என் போதகருடைய ஆலோசனை கேட்பேன், ஒவ்வொரு நாளும் சோதரம் ஊழியக்காருடைய ஆலோசனை கேட்பேன். இவையெல்லாம் கேட்டு நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர ஆரம்பித்தேன். வளர ஆரம்பித்த பிறகு பின்பு நான் என் வாழ்க்கையை முழுவதுமாக இயேசுக்கு ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து நான் வேலையை ஒரு பகுதி செய்து கொண்டிருப்பேன், மற்ற நேரத்தில் சபைக்குரிய காரியங்களை செய்வேன். ஆனால் என்னுடைய வாஞ்சை ஆண்டவரிடத்திலே நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்னை ஒரு இந்து குடும்பத்திலிருந்து என்னை தெரிந்து கொண்டீர், ஒன்று என்னை வேலையில் ஆசீர்வதிங்க, இல்லைன்னா என்னை ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது இந்த விண்ணப்பத்தை மாத்தின இடத்துல கேட்பேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் ஊழியத்தை தாங்கணும், இல்லைன்னா என்னை ஒரு நல்ல ஊழியக்காரனாய் மாற்றுங்கன்னு சொல்லி தேவனோடு ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் என்னை சத்தியத்தின் பாதையில் நடத்த ஆரம்பித்தால் ஒரு நாள் நான் ஆண்டவர் சமூகத்திலே ஊழியத்துக்காக உபவாசி ஜெபிக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். ஆனால் என் கூட ஜெபிக்க யாரும் இல்லை. திடீரென்று பார்த்தால் சென்னையிலிருந்து எங்கள் கிராமத்துக்கு 3 ஊழியக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், எங்கள் போதர்கிட்ட, ஐயா உங்கள் சபையில் 3 நாள் நாங்கள் உபவாசத்தை ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னார்கள். அப்போது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே நான் ஒரு 3 உபவாசத்தை ஜெபிக்கணும், என்னுடைய ஊழியத்தை குறித்து என் வாழ்க்கை குறித்து உங்கள் திட்டம் என்ன என்று நான் கேட்டபடி அந்த 3 ஊழியக்காரர்கள் வந்தார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். 2 உபவாசத்தை ஜெபித்தேன். 3வது நாள் இரவு 8 இருக்கும், எல்லாம் முழங்காலில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கீழே விழுந்தேன். கீழே விழுந்தபோது என்ன தெரியல, ஆனால் ஒரு கரம் என்னை தூக்கி நிறுத்தினது. நான் அப்போ ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, ஊழியமா வேலையா, ஊழியமா வேலையா, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்க, நீங்கள் பேசுகிற தெய்வம் எனக்கு உங்களுடைய சித்தம் என்னவென்று எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டபோது அந்த 3வது நாள் உபவாச நாளிலே நான் கீழே விழுந்தேன். விழுந்தபோது ஒரு கரம் தூக்கி என்னை முழங்கால் நின்றது. அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அது என்னவென்றால், 2 புத்தகம் 19 அதன் 29 வசனத்தை என் ஆண்டவர் அப்பொழுது நினைப்பூட்டினார். அது என்னவென்றால், உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2வது வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள், 3வது வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகள் கனிகளை புசிப்பீர் என்று இந்த வாக்கு தத்தத்தை என் ஆண்டவர் இந்த வசனத்தை என்னை நினைப்பூட்டி படிக்கும்படி வைத்தார். ஆனால் இதை நான் போதகிரத்திலே சொன்னபோது என்னுடைய அர்த்தம் என்னவென்று எனக்கு தெரியவில்லைப்பா என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய அர்த்தம் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் இதை வைத்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற போது 1991 மணலி பகுதியிலே தேவனால் பயன்படுத்தப்பட கர்த்தருடைய தாசன் அகஸ்டின் ஜெபக்குமார் ஐயா அவர்கள் அங்கு ஒரு யூத் மீட்டிங்க்கு வந்தார்கள். சனிக்கிழமை நான் அந்த யூத் மீட்டிங்கிலே வேலையை லீவ் போட்டுட்டு அந்த யூத் மீட்டிங்கிலே நான் கடந்து சென்று அந்த யூத் மீட்டில் பங்கு பெற்றேன். பங்கு பெற்ற பிறகு அவர்கள் நாளிலே வாலிபர்களை கண்டு
விசேஷித்த செய்தியை உன்னத பாட்டு 1:2 அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட பிறகு கடைசியாக இறுதியிலே அவர்கள் ஒரு தீர்க்க தரிசனத்தை உரைத்தார்கள். கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, நீ கர்த்தருடைய ஊழியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய், கர்த்தருடைய ஊழியம் செய்வேன் என்று நீ வாக்கு கொடுத்தாய். நீயோ உன் சொந்த வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய், உன் சொந்த வேலை பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீ என் வேலையை செய்வேன் என்று சொன்ன நீ மறந்து போனாய். நீ என் வேலையை விட்டுவிட்டு உன்னுடைய சுயமாய் ஓடிக்கொண்டிருப்பதனாலே உன் நிமித்தம் உன் குடும்பத்தை நான் சிதறடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை என் உள்ளத்தை உடைத்தது, இந்த வார்த்தை என் உள்ளத்தை நொறுக்கினது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் தொடர்ந்து கூட்டத்தை முடித்து என் வீட்டுக்கு கடந்து சென்றேன். என் வீட்டுக்கு போனதும் என் தாயார் சொன்னார்கள், அப்பா உங்கள் அண்ணுக்கும் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு அண்ணுக்கும் ஒரு சின்ன தகராறு வந்துவிட்டது, அது என்ன நடக்கும்னு தெரியல அப்படி என்று அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நான் உடனே கேட்டுவிட்டு நான் ஆலயத்துக்கு கடந்து போனேன். என் போதகரிடத்தில் சொன்னேன், ஐயா இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கான், என்ன செய்யணும் தெரியல அப்படி என்று சொன்னபோது அவர்கள் சொன்னார்கள், சரிப்பா நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் வந்து என்னன்னு விசாரிக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் நான் வீட்டுக்கு வருகிற வழியிலே எங்கள் ஊரில் ஒரு பெரிய விளையாட்டு திடல் இருக்கிறது, அங்கே வருகிற போது ஊரில் ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. என்னவென்று சொன்னால் வருகிறவர் சொல்கிறார், நீங்கள் இப்படியே ஓடிடுங்க, ஊருக்குள்ளே பெரிய சண்டை வந்துடுச்சு, நீங்கள் போனால் அவங்களை விட மாட்டாங்க அப்படி என்று சொன்னபோது திருமண ஆலயத்துக்கே ஓடிவிட்டேன், திருமண ஆலயத்துக்கே ஓடிவிட்டேன். நான் அங்கே போய் தங்கியிருக்க போது என் போதகர், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லா என் தாய் என் பெற்றோர் என் உடன்பிறப்புகள் எல்லாம் வீட்டை விட்டு அங்கங்கே சிதறி போய் விட்டார்கள். ஐயா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லி 2 மணி நேரமாகவில்லை, கர்த்தருடைய தாசன் சொன்னது போல உன் நிமித்தம் நீ எனக்கு ஒப்பு கொடுத்து என் ஊழியத்தை செய்யாத நிமித்தம் உன் குடும்பத்தையே சிதறடிப்பேன்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்த 2 மணி நேரத்தில் என் குடும்பம் சின்னாபினமாய் சிதறி போனது, என் குடும்பம் 4 திசையாய் ஓடிப்போனது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அன்றைய சித்தத்தை செய்யாமல் ஓடிக்கொண்டிருந்தனாலே ஒரு பெரிய யோனாவை போல நான் மாட்டிக்கொண்டேன். நடந்தது என்ன, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த இடத்துல சொன்னாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து பாம்பேக்கு வேலைக்கு போகலாம் என்று என்னோடு கூடி பேசியிருந்தார்கள். கூடி பேசியிருந்தபோது அப்போ சொன்ன, அப்போ எல்லோரும் சூட்கேஸ் வாங்குவோம், ஆனால் எல்லோரும் போய் பேரிஸில் போய் எல்லா பொருட்களை வாங்கி வச்சுருந்தோம், ஆனால் நான் பாம்பேக்கு போவோம், வேலைக்கு போய் சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆண்டவர் அந்த நாளிலே சோத்திரம் இப்படியாப்பட்ட பிரச்சனை வந்தபோது சபையிலேருந்து எங்கள் போதகர் சொன்னார், எப்பா இனிமேல் நீ இங்கே இருக்காத, உன்னைவா உன்னை கொண்டு போய் நான் நம்முடைய தலைமை சபையாக சாதையா டேவிட் சுந்தரம் ஐயா அவர்கள் ஊழியத்தில் உங்களை விட்டுறேன், நீங்கள் அங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னை சொன்னபோது நான் உடனே எங்கள் சொந்த பந்தங்களுக்கு சொல்லி வீட்டில் உள்ள சூட்கேஸ் துணியெல்லாம் எடுத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் தண்டாரப்பேட்டைக்கு அனுப்பப்பட்டேன். அங்கு வந்து அருமையான சாதையா அவர்கள் அவர்களோடு கூட இருந்து பணிவிட வேலைகளை கற்றுக்கொண்டு உடன் ஊழியராக அங்கு இருந்து பயிற்சி பெற்றேன். ஆண்டவர் ஏற்ற வேலை வந்தபோது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இதுவரை நான் பணிவிட வேலை செய்தேன், இதுவரை உதவி போதகராக இருந்துட்டேன், எனக்கு ஊழியம் எங்கே, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் பாரப்படுத்தினால் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் அந்த முடிவிலே அருமையான சாதையா அவர்கள் திடீரென்று காலையிலே 1994 ஆகஸ்ட் 31 புதன்கிழமை காலை 6 மணிக்கு சொல்லுகிறார், மோசே நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், நீ ரெடி ஆகும் என்று சொன்னார். அப்போது நான் உடனே ஏதோ விசிட்டிங் தான் நினச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி ஆகினேன். ஆனால் ரெடி ஆன போது பேரிஸில் வந்து நாங்கள் 1:08 ஏறினோம். சொன்னார், மோசே நம்ம திருக்கழிக்குன்றம் போகிறோம் என்று சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே திருக்கழிக்குன்றம் வந்தேன், இங்கே திருக்கழிக்குன்றம் வந்தால் 10க்கு 10 ரூமில் ஒரு குடும்பம்
வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் நாங்கள்லாம் வந்தபோது அவர்கள் எல்லாம் துணிமணியெல்லாம் ஒதுக்கி விட்டு எங்களுக்கு வாய் போட்டு உட்கார வைத்தார்கள். அங்கே ஒரு ஆராதனையை நடத்தினோம். நடத்தி முடித்த உடனே அருமையான எங்கள் தலைமை போதகர் சாதய் அவர்கள், இனிமே இந்த ஊரில் இந்த திருக்க குன்றத்துக்கு பாச மோசேசன்னு சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த ஆராதனை முடித்து வெளியே வந்தபோது என் ஆண்டவர் உபவாசத்தை ஜெபித்த போது 2 ராஜாக்கள் 19:29 வசனத்தை திரும்ப ஞாபகப்படுத்தினாய். சோதரம், தப்பி பயிராகிறதை சாப்பிடுவாய்னு சொன்னார். அந்த வீட்டில் இருக்கிற விசுவாசி, தண்டாறுபட்டில் வாழ்ந்த விசுவாசி, அவர்கள் இந்த ஊர் தான் சொந்த ஊர். அவர்கள் அங்கு ஞானசன் எடுத்து இங்கே வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், தப்பி பயிராகிறதை உனக்கு தந்திருக்கிறேன், என் வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற வல்லவர் என்று என்னோடு கூட பேசினார். நான் உடனே ஒன்றும் பேசவில்லை. அந்த ஊழியத்திலே பொறுப்பெடுக்க ஆரம்பித்தேன். தேவன் தொடர்ந்து, நான் சென்னையிலிருந்து 94 ஆண்டிலிருந்து இங்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி நான் கடந்து வந்தேன். கடந்து வந்து தொடர்ந்து அப்படியே ஊழியங்களை செய்து கொண்டே இருந்தேன் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்தினார். ஒவ்வொரு புதன்கிழமையும் அங்கேருந்து வருவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு திரும்ப போயிடுவேன். அப்புறம் 1996 என் தலைமை போதுகிட்ட சொன்னேன், ஐயா எனக்கென்று ஒரு ஊழியர் வந்துவிட்டது, இனிமேல் நான் சென்னையிலிருந்து போய் ஊழியம் செய்வது ஊழியத்தை வளர்க்க முடியாது, ஊழியத்தில் ஆத்துமாக்களை சந்திக்க முடியாது, நான் அங்கேயே போய் தங்கினால்தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னபோது அவர்கள் ஜெபித்து எனக்கு ஒரு 300 ரூபாய் கையில் கொடுத்தார்கள். ஆனால் இங்கே வரும்போது எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது, ஒரு பாத்திரம் கிடையாது, ஒரு தட்டு கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அந்த 300 ரூபாய் வாங்கி கொண்டு வந்து இங்கே நான் அப்போ தான் ஊழியத்தில் ஆரம்பிக்கிறேன். தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் 10க்கு 10 ரூம்பு தேவ சமூகத்தில் போராடி ஜெபிப்பேன், போராடி உபவாசத்தை ஜெபிப்பேன். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள் கடந்து வந்தது. ஆனால் ஜெபத்தினாலே உபவாசத்தினாலே அவைகளை ஜெயிக்கிற பலனை என் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பமாக அப்படியே வர ஆரம்பித்தார்கள். நாட்கள் கடந்து சென்றது. ஆனால் அந்த நாட்களிலே இந்த கிராமத்தில் ஊழியங்களை செய்வதற்கு எனக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது. வாடகை வண்டி போய் எடுப்பேன், 1 ஹவருக்கு 25 காசு, 2 மணி நேரம் ஆச்சுன்னா 50 காசு கொடுக்கணும். நான் கிராமங்களில் போயிட்டு வந்தேன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற 7 விசுவாசிகள் 20 காசு கொடுப்பாங்க, 4 தான் கொடுப்பாங்க. ஐயா போகும்போது டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சில வேளை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். எனக்கு இந்த சைக்கிளை கொண்டு வந்து வாடகை விடும்போது 75 காசு ஆகிட்டு இருக்கும், என் கையில் 25 காசு தான் இருக்கும். அதை வச்சுட்டு அப்படியே நிற்பேன். நிற்கும்போது அந்த கடைக்கார் சொல்லுவார், ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க, இன்னொரு நாளைக்கு கொடுங்கன்னு சொல்லுவார். அவ்வளோ கொடிய தரித்திரம், அவ்வளோ பாடுகள். அப்படியாய் நான் கடந்து போகும்போது ஒரு நாள் திடீரென்று என் தலைமை போதகர் கால் பண்ணினான். அவர் கால் பண்ணும்போது நான் கடந்து போன செல்லு கிடையாது, டெலகிராம் பண்ணியிருந்தார். அப்போ அதை பார்த்து நான் கடந்து போன பிறகு அங்கே சர்ச்சில் ஒரு விசுவாசி பழைய சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, இந்த பழைய சைக்கிள் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நீ எடுத்துகிட்டு போய் உன் ஊழியத்தில் நீ இதை பயன்படுத்திக்கன்னு சொன்னபோது 5:30 ஜபத்தை முடிச்சுட்டு எழுப்பின உடனே அவங்க வண்டியை கொடுத்து என் கையில் 30 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு பாரிஸை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா 5 ரூபான்னு சொல்லுவான், வண்டியை தூக்கி போட்ட பிறகு சொல்லுவான் 50 ரூபா கொடுன்னுவான். ஆகையினாலே எனக்கு வண்டியில் ஏற்றுவன் பாரிஸில் வந்து நின்று எனக்கு ஒரு பக்கம் அழுகிறேன். இந்த வண்டி மேலே தூக்கி போட்டால் கொண்டு போகணும், அதுக்கு லக்கேஜ் கொடுக்கணும், எங்கிட்ட கொஞ்சம் 30 ரூபா நான் என்ன செய்வேன். ஒரு தீர்மானம் எடுத்தேன். சரியாக 5 மணி பாரிஸிலிருந்து நான் அந்த வாகனத்தை பஸ் பின்னாடியே ஓட்டிகிட்டு வந்தேன். எனக்கு அந்த வழியும் புதுசு தான், வண்டியில் வந்தது கிடையாது, பஸ்ஸில் தான் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த வண்டியை ஓட்டி கொண்டு சரியாக 5 மணி நேரம் 10 மணிக்கு செங்கல்பட்டு வந்து சேர்ந்தேன். 10 மணிக்கு 5 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி அந்த ஓட்ட சைக்கிள்
அதை மெரித்து கொண்டே ஓட்டிக்கொண்டே செங்கல்பட்டு வந்தேன். செங்கல்பட்டு திருப்பூர் கூட்ரோட்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்து ஒரு டிஃபன் பண்ணேன். தீவன் கொண்டு வந்து இங்கே சேர்த்தான். இவ்வளோ பாடுகள். அந்த வாகனத்தை வைத்து இங்கே இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் போவேன். இங்கே இருக்கிற எல்லா கிராமங்களிலும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஓடி கத்துடைய ஊழியத்தை செய்வேன். எப்படி செய்து கொண்டு இருந்தேன், இன்னும் பாடுகள் தான் வாழ்க்கையில், இன்னும் கண்ணீர் அனுபவங்கள் தான். ஆனால் இப்படி ஊழியங்கள் போய்கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐந்து நாள் முழுவதும் எனக்கு சாப்பாடு கிடையாது. நான் சாப்பிட்டு ஐந்து நாளாய். அப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ண மகன் என்னோடு கூட சின்னவன், ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறான், அவனும் இருக்கிறான், அவனுக்கும் சாப்பாடு கிடையாது. அவனும் யார் வீட்டாண்ட போக மாட்டான், நானும் யார் வீட்டாண்ட போ, குழந்தை. அப்போது தம்பி அழறான், அப்பா எனக்கு ஒரு நாலு அண்ணா கொடுங்க, ரெண்டு பன்னெண்ணா வாங்கி சாப்பிட்றேன், என்னால் பசி தாங்க முடியல. அப்போது என் பாக்கெட்டில் பா 25 காசு இருந்த போய் பன்னு வாங்கி சாப்பிட்டு படுத்து பண்ணுறான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட் பிரேயர், எப்போதும் 31ஆம் தேதி நைட் பிரேயர் நடத்துவேன். அந்த 31ஆம் தேதி நைட் பிரேயர் நடத்தும் போது அநேகர் என்ன ஒரு 10 பேர்கிட்ட வருவாங்க, அவங்க 4-50 காசு 1 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அப்போது நான் சாப்பிட்டு 5 நாள் ஆகிறது. அப்போது நான் நினச்சிட்டேன், இன்றைக்கி நைட் பிரேயர், இன்றைக்கி நைட் பிரேயரில் ஜனங்கள் வருவாங்க, ஏதாச்சும் காணி கொடுப்பாங்க, காலையில் நம்ம சாப்பிடலாம், நம்முடைய பசி ஆறிடும் என்று நினச்சேன். ஆனால் அன்னைக்கு மாலையிலே ஆண்ட சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே இந்த மக்களுக்கு என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது நெகேமியாவின் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் மதுரமானதை புசித்து கொழுமையானதை குடித்து பங்குகளாக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த வார்த்தையை ஜனங்களுக்கு பேசும்படி ஆவியானவர் என்னோடு தூண்டுகிறார். நான் சாப்பிட்டு 5 நாள் ஆகிறது, பசி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், என்னால் தாங்க முடியல. நைட்டு 1 மணி வரையும் ஆராதனை பண்ணி செய்தி கொடுத்து முடித்தேன். முடித்த உடனே வந்திருக்கிற அத்தனை பேரும் எங்கிட்ட ஒரு காணிக்க கூட கொடுக்கல, எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. நடந்தது என்ன, மாலையை மாடியில் ஒரு சின்ன கொட்டா போட்டு தான் வச்சுருப்பேன், அதில் கீழே இறங்கி வந்து ரூம் உண்டு, அதில் உட்காந்து ஓன்னு ஆழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இன்னால் என்னால் பசி தாங்க முடியாது, என்னால் பசி இனி தாங்க முடியாது, எனக்கு தேவை அரக்கில் அரிசி 4 லிட்டர் கிருஷ்ணால், அதுக்கு தேவையான துவையல் மாட்டு இருந்தால் போதும், நான் வேறு எதுவுமே கேட்கல, உங்களை எந்த உயர்ந்த சாப்பாடு நான் கேட்கல, என்னால் இனி பசி தாங்க முடியாது அப்படி என்று நான் ஆண்டவரோடு கூட அழுது கொண்டு இருக்கிறேன். கண்ணீர் தாறு தாரியாக வடி அழுது கொண்டு இருக்கிறேன் அந்த நிலைமையிலே. அப்போ தான் 4:30 ஒரு வயசான அம்மா வந்து கதவு தட்டுறாங்க. பாஸ்டர், பாஸ்டர்னு கதவு தட்டுறாங்க. என் கண்ணு

எப்போ பொழுது விடி என்று பார்த்து கொண்டே இருந்தேன். அதனால் தான் பொழுது விடிகிற நேரத்தில் உங்களை பார்க்கும்படி வந்தேன் என்று சொன்னார்கள். எனக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாங்க. அவங்க முழங்கால் படிட்டு போய் ஜெபித்தேன். ஜெபித்த பிறகு அவங்க ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அவங்க போன பிறகு நான் அதை பிரித்து பார்த்தேன். பிரித்து பார்த்தபோது நடந்தது என்ன? அரக்கில் அரிசி, அரை லிட்டர் கிருஷ்ணாலு, துவையல், தேவையான காணிக்கை அதில் இருந்தது. எப்போ பொழுது வெடியும் பொழுது வெடியும்னு பார்த்தேன். விடிந்த உடனே என் மகனை எழுப்பி நீ போயிட்டு அரிசி எல்லாத்தையும் வாங்கிட்டேன். வாங்கின்னு வந்து அதை சமைச்சு சாப்பிட்ட பிறகு என் பசியின் தாகம் தீர்ந்தது. என் தேவன் கர்த்தர் அந்த நாளை எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிட்டு வந்தான். தொடர்ந்து நான் இந்த திருக்குறள் கொண்ட பகுதியிலே 96 இந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் கிராமங்கள் தோறும் வீடுகள் தோறும் நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் கர்த்தருடைய ஊழியத்தை உழைக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரமல்ல, வருஷத்துக்கு 3 முறை 4 முறை 40 நாள் உபவாசம் இருப்பேன். எதற்காக? ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை தாங்க, எனக்கு ஆத்துமாக்களை தாங்க. ராத்திரியெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்பேன், பகலெல்லாம் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, நான் ஆலயம் இருந்த இடத்துக்கு முன்னாடி தான் சினிமா தியேட்டர் உண்டு. இரவு 11 மணிக்கு படம் விட்டு போகும்போது நான் மாடியில் இருப்பேன். அந்த ஜனங்க அப்படியே சாரசாரியாக அந்த ரோடு முழுவதும் போவார்கள். அப்போது ஆண்டவர் பார்த்து கேட்பேன், 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இது போல் எங்கள் சபையிலேருந்து போனோம் அப்பா, இது போல் எங்கள் சபையிலேருந்து போனோம் அப்படி என்று நான் ஜெபிப்பேன். அழுது புலம்பு ஜெபிப்பேன். ஆண்டவர் திரும்ப என்னோடு பேசினார், என் மகனே பயப்படாதே, யாக்கோப்பு கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்க நாட்கள் வரும், நீ காத்துரு என்று சொன்னார். என் மகனே பயப்படாதே, இனி என்னிடத்தில் காத்திரு, கீழே வேற்பற்றி மேலே கனி கொடுக்க நாட்கள் வரும் என்று ஆண்டவர் மீண்டுமாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அந்த ஆண்டு கடந்து போனது. மீண்டுமாக ஆண்டவர் சொன்னபடி தப்பி பயிராகிறதை சாப்பிடுவாய், 2வது வருஷம் தானாய் முளைக்கிறதை சாப்பிடுவாய் என்று சொன்னார். அந்த ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் ஒவ்வொரு குடும்பமாய் கொண்டு வர ஆரம்பித்தார். கொண்டு வந்த பிறகு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஜெபிக்க அந்த இடத்துல ஆலயம் நிரம்ப ஆரம்பித்தது. அப்போது ஆண்டவர் கேட்ட, ஆண்டவரே எனக்கு எப்போ சொந்த இடத்தை தரப்போறீங்க? 3வது வருஷத்தில் தோட்டத்தை நாட்டி கனிகளை புசிப்பாய் என்று சொன்னீரேன், எப்போ எனக்கு சொந்த இடத்தை தரப்போறீங்க அப்படி நான் கண்ணீரோடு நானும் சபையாரும் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்போதான் என் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பைத்தியங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னான். உங்களுக்கு நான் முன்பு சொன்னேன், என்ன சொன்னேன், 9வது கிளாஸில் போகும்போது தான் காங்கச்சா நான் கற்றுக்கொண்டேன். 9வது கிளாஸ் போய் தான் ஏபிசிடி கற்றுக்கொண்டேன். எனக்கு தமிழ் படிக்க தெரியாது, இப்போ இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு கல்யமான நாவை கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது நான் 2000 ஆண்டவர் அநேக பாடல்களை எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த பாடல்களை எழுதி ஒரு கேசட்டாக வெளியிட்டேன். போது அதில் ஆண்டவர் என்னோடு கூட எனக்கு தந்த அநேக பாடல், ஒரு பாடல் உம்

என்னையே முற்றுமாய் அர்ப்பணித்தே உம்பிருப்பம் தேவா என்னில் நடக்க வேண்டோனாதா உண்மை உள்ள மனிதன் என்று கண்டு உத்தம ஊழியத்தை எனக்கு தந்தீர் உண்மையுள்ள மனிதன் என்று கண்டு உத்தம ஊழியத்தை எனக்கு தந்தீர் உமது மந்தையை மேய்த்திடுவேன் உமது மந்தையை மேய்த்திடுவேன் உறங்காமல் தினமோ

0: செய்யும் காரியம் பெரியது. சத்துருவின் கண்கள் முன்பாகே, சத்துருவின் கண்கள் முன்பாகே மேன்மைப்படுத்தி உயர்த்திவி, என்னை மேன்மைப்படுத்தி உயர்த்திவி. உம்பிருப்பம் தேவா என்னில் நடக்க வேண்டும் நாதா. இந்த வார்த்தையின்படி, இந்த பாடலின்படி தேவனோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த வாடகை சபையில் இருக்கிறேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மழை வந்தது. பெரிய மழை வந்தபோது அந்த ஷெட்டு 60-க்கு 30 ஷெட்டு அப்படியே படுத்துக்கிச்சு. அப்படியே படுத்து அதை திருப்பி கட்டுவதற்கு எனக்கு வசதி இல்லை. யாரிடத்திலும் போய் கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை. அப்படியே படுத்து கொண்டது. எனக்கு ஒன்றுமே புரியல. அதை பிரித்து கட்டுவதற்கு எனக்கு வசதி வாய்ப்பில்லை. அப்போது நான் வீடு வீடாக போய் ஆராதனை நடத்த ஆரம்பித்தேன். வீடு வீடாக போய் ஆராதனை நடத்தேன். வந்த மக்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் அந்த வீட்டுக்கு வர மாட்டோம், நாங்கள் இந்த வீட்டுக்கு வர மாட்டோம். ஒன்றுமே புரியல. ஆனால் தேவன் அந்த நெருக்கத்து நாட்களே காண்கின்ற தேவன் என்று சொல்லி ஒரு கேசட்டை ஆண்டவர் வெளியிட உதவி செய்தார். அந்த பாடல் மூலியமாக அநேகர் தொடப்பட்டார்கள். ஆண்டவர் கிருபையாக இப்பொழுது இருக்கிற இந்த இடத்தை அட்வான்ஸ் கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்தார். இந்த இடத்தை அட்வான்ஸ் கொடுக்கும்படி என்னுடைய விசுவாசத்தின்படி 150 அடி நீட்டு 50 அடி அகலத்தில் இந்த இடத்தை மொத்தம் ஒரு 10 சென்ட்டுக்கு மேலே கல் போட்டுட்டேன். ஆனால் எங்கிட்ட கிராஸ் இல்லை. ஆனால் அநேக தேவ பிள்ளைகள் அந்த நாட்களில் சில தேவ பிள்ளைகள் உதவி செய்தார்கள். உதவி செய்தபோது இந்த இடத்த வாங்கினவர்கிட்ட சொன்னேன், என்னால் முழு இடத்தையும் வாங்க முடியல, நீங்கள் எனக்கு ஒரு 5 சென்ட்டு மாத்திரம் கொடுங்க என்று சொல்லி அவர்கள் வற்புறுத்தினார்கள். நீங்கள் பணத்தை கட்டியாகணும்னு சொல்லி என்னால் முடியல. ஆனால் 5 சென்ட்டு மாத்திரம் வாங்கி இங்கே ஒரு சின்ன ஷெட்டு போட ஆரம்பித்தேன். ஆண்டவர் கிருபையாக படிப்படியாக ஆண்டவர் சின்ன கொட்டையை போட்டு ஆரம்பித்தோம். 30 அடி போட்டு ஆண்டவர் அதுக்கப்புறம் 30-ஐ 60-ஆய் மாற்றினார். 60-ஐ 100-ஆய் மாற்றினார். சீட்டு போட்டு ஆண்டவர் நடத்தும்படி உதவி செய்தார். பின்பு நாங்கள் அப்படியே படிப்படியாக இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஒன்றே இல்லாத நாளில் 150 அடி நீட்டு 50 அடி அகலத்தில் கட்ட வேண்டும் என்று ஜெபித்தது போல ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துல 150 அடி நீட்டிலையும் 50 அடி அகலத்தையும் கட்டி முடிக்க தேவனே கிருபை செய்தார். இன்றைக்கு அன்னைக்கு முன்னாடி நான் சொன்னது போல என்னுடைய 2 கரங்களை தேவன் அந்த சினிமா தியேட்டர்லேருந்து போகும்போது 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இது போல எங்கள் ஆலயத்திலிருந்து ஜனங்கள் போக வேண்டும், இது போல எங்கள் ஆலயத்துக்கு 4 திசையிலிருந்து வர வேண்டும் என்று ஜெபித்த போது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அதே போல இன்றைக்கு ஆத்துமாக்களை தேவன் கொள்ளை பொருளாய் கொடுத்து இன்றைக்கு திரளாய் ஆராதிக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையை தேவன் எங்களுக்கு தந்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தற்கொலை முடிவல்ல. என் ஆண்டவர் காலங்களும் நேரங்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எவரையும் உயர்த்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவரால் ஆகும். அதனால் தற்கொலை முடிவல்ல. தற்கொலை அபாயகரமானது. தற்கொலையை நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, சாகுனுடைய சாவை விரும்புவதில்லை என்று வேதம் சொல்கிறது. சாகுனுடைய சாவை நான் விரும்ப மாட்டேன் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆகையினால் தற்கொலை முடிவல்ல. தேவன் உங்களை எல்லாவற்றையும் விடுவிக்கவும் சத்துருக்கள் மத்தியில் உங்களை உயர்த்தவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவரை நம்பி நீங்கள் துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது என் ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்கி உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான எங்கள் நல்ல சாட்சியின் நேரத்துக்காக இப்போ நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் உடைக்கப்பட்டோம், நாங்கள் நொறுக்கப்பட்டோம். காரணம் உமக்கு தூரமாக இருந்தோம், காணியாட்சிக்கு புறமாக இருந்தோம், பாவத்தை தண்ணீரை போல பருகியிருந்தோம், குருடனை போல வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் நீ நல்ல சமாரியனாகி நீர் எங்களை தேடி வந்தீரப்பா. எங்களை தேடி வந்து எங்கள் பாவங்களை கழுவி எங்களுடைய சாபங்களை மாற்றி எங்களுடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து எங்களை ஆண்டவர் நம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே, எங்களை வாழ வைத்திரே, எங்களை துதிக்க வைத்திரே, எங்களை பாட வைத்திரே. உமக்கு நன்றிராஜா. அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆதரவற்று களைஞ்சி போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவர் இந்த சாட்சி இந்த வார்த்தைகள் அவர்களை உயிர்ப்பிப்பீராக, அவர்களை கட்டி எழுப்பிவீராக, அவர்களை ஆண்டவரை இழந்து போனதை திருப்பிக் கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவரே, எல்லா சமாதானத்துக்கும் காரணராகி நீ, எல்லா விடுதலைக்கும் காரணராகி நீ. அவர்களை தொடும், அவர்களை தொடும். அன்றைய அறியாதவர்கள் இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்களால் அவர்கள் உமை சந்தரட்சிகளாக ஏற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக தொடர்ந்து ஆசிரியர் நாம மாத்திரம் மேன்மைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜபங்களும் நல்ல பிதாவே.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும், அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும், அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஆண்டவரே, சிறு பிராயம் முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி துதிக்கிற தெய்வமே உமக்கு.

முடிவில்லாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னிறேன். ஆண்டவரே, பரலோகத்திலே உம்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான்.

பிரசன்ஸ் ஓ காட். ஆண்டவரே, மோசே மாதிரி நாங்களும் ஜெபம் பண்றோம்மா. உங்க பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வேணாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேண்டாம், உங்க பிரசன்னம் இல்லாத ஊழியம் வேணாம்ப்பா. எங்கள் மத்தியில் உலாவிட ஆண்டவரே.

அம்மா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சபையிலே, எங்கள் தேசத்திலே நீர் உலாவும் உலாவும். ஆண்டவரே, எங்கே ஒரு மனமும் எங்கே பரிசுத்தமும் இருக்கிறதோ அங்கே நீர் உலாவுவீராக. எங்களை பரிசுத்தப்படுத்தும் உலாவுகிற ஒரு பரிசுத்த ஆலயமாக எங்களை மாற்றும் ஆண்டவரே.

ஜீசஸ், வி வர்ஷிப் தி லார்ட். இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே.

இயேசுவே, நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கும் முன்பதாக முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord.

ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிக்கப்படக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். அன்றுவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நம்மை ஆராதிக்க நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். கூட்டம் முடிந்த பிறகு அங்கே நம்முடைய கண்மலை நீரூற்று அந்த புஸ்தக சாலையிலே, அங்கே நம்முடைய மாதாந்த பத்திரிகை கண்மலை நீரூற்று அங்கே வைக்கப்பட்டிருக்கோம். அது வேண்டும் என்கிறவர்கள் விருப்பப்பட்டு அதை வாங்கி அதை நீங்கள் ஒருவேளை யாருக்காவது கொடுத்து ரட்சிப்பின் சத்தியம் சொல்ல வேண்டுமானால் அதை பயன்படுத்தலாம். அதை ஒரு ஒரு காப்பி நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு புத்தகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு சிறிய கையேடு மாதிரி இருக்கும். இது இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம், உங்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, வர்த்திக்க பண்ணுவேன், நீங்கள் குறுகி போவதில்லை, உங்களை மகிமைப்படுத்துவேன், நீங்கள் சிறுமைப்படுவதில்லை என்று ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கின்ற சத்தியத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது இது விசுவாசத்திற்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. விசுவாச வளர்ச்சிக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் பொழுது இதிலிருந்து அநேக ஆவிக்குரிய ரகசியங்கள், வெளிப்பாடுகள் இதிலிருந்து கிடைத்தது. நான் இதை திரும்ப திரும்ப படித்து கொண்டிருக்கிறேன். இது என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே இதை நான் மறுபடியும் இதை ஒரு சிறு புஸ்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதாந்த பத்திரிகையிலே ஒரு செய்தியின் சுருக்கத்தை தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதில் அந்த முழு செய்தி முதலிருந்து பேசின கடைசி வரைக்கும் பேசி முடித்த முழு செய்தியை நீங்கள் இதில் பார்க்கலாம். எல்லா வசனங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இதை நீங்கள் வாங்கி செல்லுங்கள். இது 10 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இதை நீங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று நீங்கள் படித்து தியானித்து இதில் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ப்ரேயர் ரிக்வஸ்ட் இங்கே பிரதர் ராஜசேகர் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமாக ஒரு பாஸ்டர் பால் டேவிட்சன் அவர்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தொடர்ந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக அவருக்காகவும் அவர் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக இந்த காலை நேரத்தில் எல்லாரும் தயவு செய்து வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மிகுந்த கவனத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏதோ ஒரு மேடை பேச்சை கேட்கறது போல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடாது. இது தேவனுடைய வார்த்தை. இதை நாம் கவனிக்கும் பொழுது இதன் மூலமாக அநேக தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும். சில நேரத்தில் நீங்கள் அதை ஒருவேளை சரியாக கவனித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் அதை சரியாக கவனித்திருப்பீர்களானால் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மிகுந்த கவனத்தோடு எல்லாரும் கையில் வேதத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற தேவ செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் யாவரும் மத்தேயுவின் சுவிசேஷத்துக்கு நேராய் திருப்புவோம். 23:37 கர்த்தர் இன்றைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தேவ செய்தியாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். 23:37 எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகளவிலே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. எருசலேமே எருசலேமே என்று தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கூவி அழைத்து சொல்கிறார். எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே அவர்கள் கர்த்தருக்காக மரிக்க நேர்ந்தது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான காரியங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பிசாசு தொடாதபடிக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை, ஒரு அருமையான ஒரு சத்தியத்தின் மூலம் நமக்கு இதை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு கோழி, தாய் பறவை, ஒரு தாய் கோழி தான் பொரித்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு அது தன்னுடைய ஆகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அந்த குஞ்சுகளை கூட்டிக் கொண்டு நன்றாக நடந்து கொண்டே இருக்கும். பறந்த வெளியிலே அது ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கும். அது நேரத்தில் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், மிகுந்த கவனத்தோடு தன்னுடைய குஞ்சுகளின் மேலே அது கவனத்தை செலுத்தி கொண்டே இருக்கும். ஏனென்றால் கீழே அந்த ஆகாரத்தை பொறுக்கிக் கொண்டிருக்கிறதான இந்த கோழி குஞ்சுகள் அந்த புசிக்கிறதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிற ராட்சச பறவைகள், கழுகுகள், பருந்துகள் போன்ற பறவைகள் மேலே இருந்து கூர்மையான கண்களோடு கூட இந்த கோழி குஞ்சுகளை பறித்து செல்வதற்காக அவைகள் வட்டமிட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது அவைகள் சற்று அசதியாகவோ சற்று ஏமாற்றமாகவோ அது கவனிக்காதிருக்கிற நேரத்தில் திடீரென்று பாய்ந்து அந்த குஞ்சுகளை கவ்விக்கொண்டு போய்விடும். ஆனால் இந்த தாய்ப்பறவை என்ன செய்யும் என்றால், அதற்கு தெரியும் எந்த நேரத்திலே இந்த வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற அந்த பருந்துகள் வந்து இந்த கோழி குஞ்சுகளை கவ்வி செல்லும் என்று சொல்லி அதற்கு தெரியும். அது திடீரென்று பறந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், ஒரு குரல் கொடுக்கும். அது சின்ன குரலாகத்தான் இருக்கும், அது கோழி குஞ்சுகளுக்கு அது தெரியும். அதை கேட்ட உடனே எல்லாம் ஓடி வந்து அந்த தாய் சிறகின் கீழே வந்துவிடும். அப்பொழுது அந்த தாய்க்கோழி என்ன செய்யும், அந்த சிறகுகளால் அந்த குஞ்சுகளை மூடிக்கொள்ளும். அப்பொழுது அந்த பருந்துகள் இதை விட்டுவிடும், ஒன்று செய்யாது. அந்த தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே எல்லா குஞ்சுகளும் அங்கே ஓடி வந்துவிடும். ஆனால் சில நேரங்களிலே இந்த தாய்க்கோழி கவனித்து கொண்டிருக்கும் பொழுது சில குஞ்சுகளை அந்த கழுகுகள், அந்த பருந்துகள் வந்து கவ்விக்கொண்டு போய்விடுகிறது. ஏனென்று கேட்டால் அதற்கு பல காரணம் உண்டு. ஒன்று, அது தாய்க்கோழியின் அருகில் பக்கத்தில் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு தாய்க்கோழி குரல் கொடுத்தா அந்த சத்தம் அது காதில் கேட்காது. அது ஆகவே அந்த வரப்போகிற ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்து என்று அதுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் தான் அந்த பருந்துகள் வந்து அதை கவ்விக்கொண்டு போய்விடும். தூரம் போய்விடுவது மாத்திரமல்ல, அந்த சத்தம் கேட்கக்கூடாமல் போய்விடுகிறபடியினாலே அதுங்களால் தப்பித்து கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, சில குஞ்சுகள் தாய்க்கோழி கூப்பிட்டா கூட அதை பொருட்படுத்தாமல் சற்று தாமதமாக வந்தால் கூட அந்த பருந்துகள் வந்து அடித்து கொண்டு போய்விடும். கொஞ்சம் தாமதமாக வந்தால் கூட அப்படி ஆகும். சில குஞ்சுகள் அப்படி இருக்கும், ஒரு அசதியாக அசட்டையாக மெதுவாக வருகிறது. சில குஞ்சுகள் அப்படி அல்ல, தாய்க்கோழி கூப்பிட்ட உடனே மிக வேகமாக ஓடி வந்து அந்த சருகுகளின் கீழே அடைக்கலம் புகுந்துவிடும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், கோழி தன் குஞ்சுகளை தன் சருகின் கீழ் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் உங்களை எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. ஏன் சில குஞ்சுகள் மாத்திரம் அந்த பறவை அந்த வானத்தில் வட்டமிடும் பறவைகளின் இரையாகி விடுகிறது என்றால், அவைகள் தாய்கோழி கூப்பிடும் பொழுது ஓடி வருவதற்கு மனதில்லை, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் அசட்டையாக இருந்திருக்கும். அருமையானவர்களே, இதை ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு சபை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், வானத்தில் வட்டமிடும் அந்த ராட்சச பறவைகள் போலத்தான் சத்ருவானவன் பிசாசானவன் பூமியிலே கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் வானத்திலே அவன் பொல்லாத ஆவிகளின் சேனையாக வானத்திலே வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். ஆகவேதான் கர்த்தருடைய வசனம் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு போராட்டம் மாம்சத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய போராட்டம் மாம்சத்துக்குரிய போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உனக்கு மனதில்லாமல் போனதே ஏன்? மனதில்லை என்று சொன்னால் விருப்பம் இல்லை, ஒரு வெறுப்பு, அதான் மனசு இல்லை. ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு ஆவல் இல்லை, ஒரு தாகம் இல்லை. அருமையானவர்களே, சிலருக்கு பாருங்க வேதத்தை படிக்கிறதுக்கு பிடிக்காது, ஜபிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சம் இருக்காது. ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் தூக்கம் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் ஃபோன் வரும், ஜபிக்கலான்னு சொல்லும்போது தான் யாராவது வருவாங்க. ஜபிக்கிற நேரத்தை மற்றவங்க இடத்துல பேசி இல்லை மற்ற இடத்துக்கு அங்கங்கே புறப்பட்டு போய் அப்படியே அந்த நேரம் போயிடும், ஜப நேரம் போயிடும். இப்படி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க முடியாதபடி இருக்கிற காரணம் அதுதான், மனதில்லாமல் போயிற்று. நாம் ஒருவேளை நினைக்கலாம் என்ன நடந்துவிடப் போகிறது என்று. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களை கொத்தி கொண்டு போவதற்காக பெரிய ஆபத்து எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழி, நான் குரல் கொடுக்கும் பொழுது என் சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தால் நீ ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதலாயிருப்பான். என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. நாம் ஒருவேளை வேலைக்கு போகலாம், நம் சுய காரியங்களை செய்யலாம், நல்லது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய செவிகள் எப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஆண்டவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்ற கவனம், அவர் சொல்லுகிறதை கேட்பதற்கு நம் செவிகள் திறந்தே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் எந்த நேரத்திலும் ஆண்டவர் பேசுவார். ஹல்லேலூயா. எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். பழைய ஏற்பாட்டிலே எக்கால சத்தம் துணிக்கும், அந்த எக்கால சத்தம் துணித்த உடனே இஸ்ரவேலர்கள் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டும். இப்படி ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு குறிப்பு வைத்திருந்தார்கள். அருமையானவர்களே, இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வைத்திருக்கிறார். எப்பொழுதும் எக்கால சத்தம் முழங்கிக் கொண்டிருக்காது, எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவருடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று நீங்கள் சங்கீதம் 29 வாசித்து பார்த்தால், கர்த்தர் தண்ணீர்களின் மேலே அவர் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, அது சாதாரணமான சத்தம் அல்ல. சங்கீத புஸ்தகம் 29 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், வாசிங்க. முழங்குகிறார், அடிக்கடி முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, முறிக்கிறது. துள்ள பண்ணுகிறார், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து வெளியாக்கும். ஆமென். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம். எவ்வளவு வல்லமையான ஒரு சத்தம் கர்த்தருடைய சத்தம். அருமையானவர்களே, எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிறீர்கள் எனக்கு தெரியல. இன்றைக்கு உலகத்தில் நம் வெளிப்புறமான மனிதர்கள் பேசுகிறதையும் பாட்டையும் இதை தான் கேட்டு கேட்டு நம்முடைய காதுகள் அப்படியே டெலிவிஷன் மூலமாக, நம்முடைய மொபைல் ஃபோன் மூலமாக அதை இதெல்லாம் கேட்டு எத்தனையோ காரியங்களை கேட்டு நம்முடைய காதுகள் குப்பைகள் நிறைந்திருக்கிறதே ஒழிய, எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன் சொல்ல எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. யார் அப்படி சொல்ல முடியும்? ஆம், நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறேன், அவருக்கு நான் செவி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து விடுகிறார்களோ அவர்கள்தான் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாக இருப்பார்கள். அவர் பயப்படவே தேவையில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். வழி இதுவே நடவு என்று சொல்லுகிற அந்த சத்தம் காதலை துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? என்னுடைய ஜனங்கள் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே. இஸ்ரவேல் என் சத்தத்துக்கு செவி சாய்த்தால் நலமாயிருக்குமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம், இங்கே ஆண்டவருடைய சத்தம் நம்முடைய காதுகளை விழுவதற்காக ஆண்டவர் நம்முடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 50:5 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யல, எதிர்க்கவும் இல்லை. பாருங்க, கர்த்தர் என் செவியை என்ன செய்திருக்கிறார்? எத்தனை பேர் செவியை கர்த்தர் திறந்திருக்கிறார்? ஆனால் சில பேருடைய செவிகள் திறக்கப்படவில்லை, அது செவிட்டு காதாக இருக்கிறது. எவ்வளோ ஆண்டவர் பேசுகிறார், எவ்வளோ அழகாக பேசுகிறார், எவ்வளோ அருமையாக பேசுகிறார். உன்னத பாட்டில் அவன் என்ன சொல்கிறார்? சுலபித்தி, என்னுடைய நேசருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. அவருடைய சத்தம் இன்பமானது, அவருடைய சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். அவருடைய மெல்லிய சத்தத்தை எலியா தீர்க்கதரிசி கேட்டார். ஒரு பக்கம் பெருமழையின் இறைச்சலின் சத்தம் ஒரு பக்கம் கேட்டுக்கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே அவருக்கு கர்த்தர் பேசுகிற மெல்லிய சத்தம் இன்னொரு பக்கத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்பொழுதும் கர்த்தர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜபம். ஜபம் என்றால் நாமே பேசிக்கொண்டிருப்பது அல்ல, ஜபம் என்றால் அவர் சொல்லுகிறதை நாம் கேட்பது தான் ஜபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக ரகசியங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அந்நிய பாஷைகளின் மூலமாய் பேச விரும்புகிறார். அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தர் உனக்கு அப்படிப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், நீ எப்படியாவது தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த வரப்போகிற ஆபத்திலிருந்து நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்க, சபைக்கு வா சபைக்கு வான்னு சொல்றாங்க, பிரசங்கம் எதுக்கு கேட்கணும், ஒரு வாரம் ராமோஜன் அன்னைக்கு போயிட்டு ராமோஜன் எடுத்துட்டா போதாதா. அன்னை சிலர் இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு வருவா வருவாங்க, ராமோஜன் எடுப்பாங்க போயிடுவாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம். இந்து மக்கள் எப்படி சடங்காச்சாரம் பண்ணுறாங்களோ, ஒரு பூஜை ஒன்று நடத்திட்டு போயிடுறாங்களோ, அது போல அநேகர் நினைக்கிறாங்கன்னா வந்தீங்க ராமோஜன் எடுத்துட்டு போனால் சரியாயிடும், அவ்வளோதான். அது அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது தேவனோடு உறவாடுகிற ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. அவரோடு இணைந்திருந்தால் மாத்திரம்தான் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் வேற ஒன்றும் சொல்லலை. அவர் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ சும்மா இருந்தால் போதும். கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணம் எத்தனையோ முறை உன்னை நான் என்ன செய்ய விரும்பினேன், சேர்த்து கொள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். எதற்காக? அவர் உன்னோடு பேசுவதற்காக. ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் ஆதாமை உண்டாக்கி ஆதாமே என்று கூப்பிடுவார். தினமும் ஆதாமை சந்திப்பார், பேசுவார். ஒரு நாள் ஆதாமே என்று கூப்பிட்டார், பதில் வரல. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு என்ன செய்தான், ஒளிஞ்சிட்டான் போய். சில நேரத்தில் ஆண்டவர் செய்தியின் மூலமாக உன்னோடு பேசும் பொழுது, உன்னுடைய பாவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டும் பொழுது நீ ஒளிந்து கொள்ள விரும்புகிறாயே ஒழிய, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. என்ன நடக்கும்? நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தினா, எந்த நேரத்தில் பிசாசு உன்னை வந்து கவ்விக்கொண்டு போவான் என்று தெரியாது தேவ பிள்ளையே. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், நீ இன்னும் கொஞ்சம் நெருங்கி வா என்கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரோடு தான் இருக்கிறேன், கர்த்தரை நான் பின்பற்றுறேன், நான் விசுவாசி தான். கேள்வி என்னவென்றால், அது அல்ல, எல்லாரும் விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிக்கிறோம். எவ்வளவு பக்கத்தில் நீ இருக்கிற, எவ்வளவு அருகாமையில் நீ ஆண்டவரை பின்பற்ற, அதான் முக்கியம். பேதுரு எடுத்துக்கிட்டீங்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கின மாத்திரத்தில் அது வரைக்கும் அருகாமையிலே இருந்த பேதுரு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தூர போயிட்டார். வேதம் சொல்லுகிறது எல்லா ஜனங்களும் இயேசுவின் பின்னால் போறாங்க, பேதுரு தூரத்தில் பின் சென்றான். ஹி ஃபாலோட் அஃபார் ஆஃப், தூரத்தில் பின் சென்றான். ஆண்டவர் பின்பற்றுறது உண்மைதான், ஆனால் எங்க இருக்கிறான், தூரத்தில். பயம், தண்ணியை சேர்த்து பொச்சு போட்டுருவாங்களோ பயம். இயேசுவோடு கூட மரிப்பேன் என்று சொன்னவன் இன்னைக்கு தூர போயிட்டான். கஷ்டம் வரும்பொழுது, அப்படி தூர போனதுனால என்ன நடந்தது, ஆண்டவரை அவன் மறுதளித்து விட்டான். கர்த்தரை விட்டு தூரம் போனதுனால ஆண்டவரை அவன் மறுதளிக்க நேர்ந்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ள வண்ணம் எத்தனையோ முறை கர்த்தர் உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தார், உனக்கோ மனதில்லாமல் போய்விட்டது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, எந்த நேரத்தில் ஆபத்து வந்தாலும் சரி, கர்த்தர் கூப்பிட்ட உடனே ஓடி போய் அந்த சிறகின் கீழே ஓடணும். மெதுவா இல்லை, கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஆனால் நீ என்ன செய்யணும், அதற்குள் ஓடி. அல்லேலூயா. யாரெல்லாம் சுகமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் வியாதி இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, யாரெல்லாம் ஓடி ஓடி ஓடி ஓடி அந்த அடைக்கலத்தில் பூந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எந்த விதமான சத்துரு தொட அதிகாரம் இல்லை, சாத்தான் தொட முடியாது. ஓடு. கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துர்கம். எந்த அடைக்கலமும் எந்த மனுஷனுடைய அடைக்கலத்தையும் நாடி ஓடாதே, கர்த்தரை நாடி ஓடு. அவர் கூப்பிட்ட மாத்திரத்தில் ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய அருகில் செல். அவருடைய வார்த்தை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகத்தில் 55 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 2 வசனத்தில், அப்பமல்லாததுக்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன், நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானது என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மா என்ன செய்யும், கொழுப்பான பதார்த்தத்தால் மகிழ்ச்சியாயிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க வந்து என் சத்தத்தை கேட்டு நீங்க நலமானதை புசித்து நீங்க நல்லா இருக்கணும்னு நான் விரும்புற மகனே மகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீயோ அவர் கூப்பிட்ட மாத்திரத்திலே அவருக்கு செவி கொடுத்து வருவதற்கு முடியல. காரணம் ஒன்று, நீ தூர போயிருக்கணும், இல்லைனா உன் மனதை பக்கத்தில் கூட இருக்கலாம், ஆனால் அசதியாக இருக்கலாம். சிலர் அசதியாக இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நல்லா பேசுவார், ஆண்டவர் என் கூட பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் உடனே கீழ்ப்படிய மாட்டாங்க, அசதியாக இருப்பாங்க, அசட்டையாக இருப்பாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எந்த மட்டும் நீங்கள் அசதியாக இருப்பீர்கள். சொன்ன உடனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரா, உடனே கிரியை செய்து பாருங்க என்ன நடக்குதுன்னு, அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கூட கேப் விடக்கூடாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை உடனே, உடனே. அருமையானவர்களே, கர்த்தர் அவரோடு கூட உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். அவர் உன்னை தம் பக்கமாய் சேர்த்து அநேக ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சட்டைகளின் கீழே உனக்கு பாதுகாப்பு மாத்திரமல்ல, ஆறுதல், தேறுதல். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் புகும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய சட்டைகளின் கீழே நான் களி கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். அதுதான் அந்த தாய் பறவையின் சிறகின் கீழ் இருக்கிற ஒரு அனுபவம். அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் தோத்திரம் பக்கத்தில் இருப்பாங்க, கொஞ்ச நாள் பிறகு தூரம் போவாங்க, அப்படியே தூரம் போவாங்க, அப்படியே தூரம் எங்கேயோ போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க தாய் பறவையை மறந்துடுவாங்க. அருமையானவர்களே, அநேகர் நினைக்கிறாங்க ஒரு வாரம் இந்த சர்ச்சுக்கு வரலாம், செய்தி கேட்கலாம், மற்ற வாரம் வேற எங்கேயா போகலாம், எப்படி எங்கே வேணாலும் எந்த சபைக்கு வேணால் போகலாம் வரலாம்னு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ஒழுங்கில்லை. உனக்கு ஒரு தாய் சபை, உன்னுடைய தாய் சபை, உன்னுடைய தாய் பறவை உன்னை பாதுகாக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக ஜெபிக்கிற ஒரு இடம், அது தேவனுடைய சபையாயிருக்கிறது. உனக்காக வழக்காடுகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில் நீ வரும் பொழுதெல்லாம் நீ மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே சபையிலே நிலைத்திரு, சபையிலே நிலைத்திரு. இன்னைக்கு இந்த சபை, நாளைக்கு அந்த சபை, அதல்ல, அதல்ல ஒரு விசுவாசிக்கு அழகு. கடைசி வரைக்கும் முடிவு பரிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரே சபையில நிலைத்திரு, ஒரே சபையில நிலைத்திருந்து கனி கொடு. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ ஆண்டவரை விட்டு பிரிந்து போகிறது உண்மையானால், நீ ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது உண்மையானால், நீ கர்த்தரை விட்டு தூரம் போய் நீ ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாகி விடுவாய். பாருங்க, லூக்காவின் சுவிசேஷத்தில் நாம் ஒரு ஓமை வாசிக்கிறோம். 15 அதிகாரத்தில் ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய ஓமையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருமே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இளைய மகன் சொத்து ஆஸ்தி எல்லாம் பிரிச்சு வாங்கிட்டு வேற தேசத்துக்கு போயிட்டான். மூத்த மகன் அவன் கூட தான் இருக்கிறான், ஆனால் அந்த தகப்பனுடைய சித்தத்தை அவன் செய்யாமல் வீட்டுக்கு வெளியே நிற்கிறான். அப்போ கவனிங்க, ஒரு
1: பிள்ளை. நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார், அவருக்காக நஷ்டமென்று எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அருமையான தம்பி ஜேசனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் சுவாமி. உம்முடைய பிள்ளை உமக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நஷ்டமென்று எண்ணி இந்த உலகத்தில் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய பிள்ளை உம்முடைய நாமத்தில் ஏற்றியிருக்கிற இந்த நல்ல ஒளி நாடாய் அவருக்காக இந்த சீடியை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. மறிக்க வேண்டும் என்கிற தருவாய் உம்முடைய பிள்ளையை தேடி வந்து உமக்காக இந்த உலகத்தை நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறதற்காக இந்த உலகத்தில் உம்முடைய நாமத்தை துதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை கனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அவருக்காக இயேசுவுக்காக ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வாழ தன்னை ஒப்பு கொடுத்து இந்த ஒளி நாடா தம்பியை போல அநேக வாலிபர்களை உமண்டை இழுக்க உமக்காக வாழ உமக்காக எழும்பி பிரகாசிக்க அநேகரை ஆசீர்வதிக்க அநேகரை பலப்படுத்துகிற சீடியார் இதை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இதுக்கு உதவி செய்த இசையமைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் முழுமையாய் தங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆளுகை இந்த சீடியை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. இந்த சீடியை இந்த பாடலை கேட்டு ஆசீர்வாதத்தை நன்மை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.

தீய நாட்டத்தால் சிறழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகை விட்டு விலகி ஓடுங்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய திவ்ய சுபாவத்திலே பங்கு பெறுவீர்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இதோ ஒரு சில வாக்குத்தத்தங்கள், பாடலாய் பாடுவோம்.

யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையிலே தாவீது பாடின சங்கீதம் தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். நம் நினைவெல்லாம் கனவெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும்.